0: பின்னர் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஈரானின் பாதுகாப்பையும் வட்டார நட்பு நாடுகளின் பாதுகாப்பையும் வலுப்படுத்தும் என்றார் அவர். ஈரானும் சவுதி அரேபியாவும் பதற்றத்தை தணிக்க பேச்சு நடத்தியிருக்கின்றன. வட்டாரத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் நிலைக்கச் செய்வதற்கான முயற்சிகளில் சவுதி அரேபியா உறுதியாய் இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் கூறினார். வட்டாரத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் நலன்களை முன்னேற்றுவதே அதன் நோக்கம் என்று அவர் சொன்னார். தென்கொரியாவில் வெயில் கொளுத்துகிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் அங்கு 42 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது வெப்பம். தென்கொரியாவின் பெரும்பாலான நகரங்களில் அனல் காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெளிப்புற வேலைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் வெயிலை சமாளிக்க முடியாமல் குளிர்சாதன வசதியுள்ள கடை தொகுதிகளில் மக்கள் தஞ்சமடைகின்றனர். தென்கொரியா பேஸ்பால் லீக்கின் ஒரு போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களின் செயல்பாடு பருவநிலை மாற்றத்துக்கு காரணமாகிறது. அதனால் அடிக்கடி வெப்ப அலை, மோசமான வானிலை மாற்றம் ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். கிரீஸில் தீயணைப்பாளர்கள் இருவர் உயிரிழந்தனர். காட்டுத்தீயை அணைக்கும் பணியின் போது 2 ஹெலிகாப்டர்கள் மோதியதால் அவர்கள் மாண்டனர். அவர்களில் ஒருவர் டென்மார்க்கைச் சார்ந்த விமானி, மற்றொருவர் கிரீஸின் தீயணைப்புத்துறை அதிகாரி. 2வது ஹெலிகாப்டரில் இருந்த பிரிட்டிஷ் விமானியும் கிரீஸ் அதிகாரியும் உயிர் தப்பினர். பாதிக்கப்பட்ட நால்வரின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. ஐரோப்பாவில் இந்த ஆண்டு கோடை வெயில் தகிக்கிறது. தெற்கு பகுதியின் பல இடங்களில் வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது. ஐரோப்பாவின் பல இடங்களில் சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிற்பகலில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டனர். இத்தாலியின் முக்கியமான நகரங்களில் இன்று முதல் வெயில் கொளுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது.
1: சொல்லும் பொருளும் எய்ட் உதவியாளர். நாட்டுத் தலைவர்களின் வெளிநாட்டு பயணத்தின் போது அவர்களின் உதவியாளர்களும் உடன் செல்வதுண்டு. எய்ட் உதவியாளர்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செகிலியை நாடுங்கள். வணக்கம்.
2: தடைகள் வரும்போது
3: நான் மட்டும் எப்படி இருக்கேன்னு ரொம்ப யோசிப்பேன்.
4: நிறைய இளையர்கள் போல எனக்கு ஷார்ட் அவுட் இருக்கு.
5: மற்றவங்களுக்கு உதவ ஆசைப்பட்ட எனக்கே சுசைட் வந்தது.
2: துணிவு வரும்போது
6: சிங்கப்பூர் ஃப்ளைட் கேரி பண்ணணும் அந்த மோமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது.
2: தடைகளை தகர்க்கும் சிங்கப்பூரர்கள் வசந்தத்தில் வரும் புதன் 9:30 தேசிய தின சிறப்பு எதிரொலி.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
8: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம். நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
9: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
10: பண்ணுவீங்க?
11: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது. ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்றுனா சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
9: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்ச வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
11: 1 லட்ச வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன். நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
9: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
12: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
13: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max.
14: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
15: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
16: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே, சூரரை போற்று படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. கிறிஸ்டின், ஜோஷ், கோவிந்த் வசந்த் பல பேர் பாடிதாங்க அந்த பாடல. ஜி வி பிரகாஷ் குமாருடைய சில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: இந்த பாடல கேட்க ஒளியேற்றியதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ME2 பிரேம்ராஜ் அவரை நாம சந்திக்க போறோங்க.
0: ஆகாயப்படையை சேர்ந்த இந்த வீரர் வரப்போற தேசிய தின அணிவகுப்பு ஈரார் திருப்பத்தாறுல சாதன படகை காத்துட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும், அதே நேரத்துல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளணும் சொன்னா
1: நீங்க எங்களோட வந்து இணையலாம். எங்க? நம்மளுடைய Facebook பக்கமா? மீடியா காப் ஒளி 968 தான் எங்களுடைய Facebook பக்கம். வாங்க எங்களோட இணையுங்க. ME2 பிரேம்ராஜ்க்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாங்க.
0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக வானிலை நிலவரம்.
1: இடியுடன் கூடிய மழையை நீங்க அடுத்த 3 நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: $1
1: ஒரு வெள்ளி 29 காசு,
0: 1 யூரோ
1: ஒரு வெள்ளி 47 காசு,
0: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 72 காசு,
0: 1 ஆஸ்திரேலிய டாலர்
1: 90 காசு,
0: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 35 காசு,
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
0: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட்
1: 3 வெள்ளி 18 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: உத்தம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வெள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இச்சலுகை. August 16 வரை பதிவுக்கு செல்லுங்கள். sunbrothers.com அழையுங்கள். 6212-96866.
3: நாடே கொண்டாடும் இந்த நாளில் நம் அன்பும் ஜொலிக்கட்டும் கண்மணியே.
4: என்ன, என் கணவனுக்கு பாசமும் கவிதையும் சேர்த்து வருது.
3: நம்ம தேசிய நாளும் ஏபிஜே அபிராமியோட சலுகையும் போல.
4: என்ன சொல்றீங்க?
3: நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஏபிஜே அபிராமியில August 5 10 தேதி வரை தங்க நகையின் செய்கூலியில 40 விழுக்காடு தள்ளுபடி.
4: 40 விழுக்காடு தள்ளுபடியா? ஆச்சரியமா இருக்கு.
3: என் தங்கமான மனைவிக்கு தங்க வளையல் வாங்க எனக்கும் ஆசையா இருக்கு.
4: அப்படியே என் அன்பான கணவருக்கு அழகான மோதிரம்.
3: அப்போ இந்த தேசிய நாள் கொண்டாட்டம் நம்ம ஏபிஜே அபிராமியில தான்.
5: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர்.
6: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:16 ஆகி விட்டது. நாங்க இப்ப வானொலிகள்ல மட்டும் இல்ல, பேஸ்புக் வாயிலாகவும் உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கோம்.
7: எங்க கூட இருக்காரு, ஒலியின் அறிவிப்பாரு இல்ல, நேரடியாக வந்திருக்காரு ME2 பிரேம்ராஜ். வணக்கம்.
8: வணக்கம். ஹலோ,
6: எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கிறேன்.
6: எஸ், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. சரி, ஆகாய படையில நீங்க வந்து ஒரு அதிகாரியா இருக்கீங்க, ஒரு வீரரா இருக்கீங்க. ஆகாய படையில சேரணும் அப்படிங்கிற ஆசை எப்படி வந்துச்சு, அத முதல்ல சொல்லுங்களேன்.
8: சின்ன வயசுலேருந்து எனக்கு என்ஜினியரிங் பிடிக்கும், ஏவியேஷனும் பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளை இன்ஜினியர் வொகேஷன் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பெக்டும் இருக்கு, ஒரு ஆப்ரேஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. அப்படிதான் நான் இங்கே வந்தேன். இந்த வேலை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் சொல்கிறேன்னா, சிச்சுவேஷன்
6: பொறுத்து
8: நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பறக்கும்போது நேரம், டைம் கிரிட்டிக்காலிட்டின்னு சொல்லுவாங்களே, அது ரொம்ப முக்கியமானது. ஸோ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுக்கணும், அண்ட் அது இந்த வேலை ரொம்ப மீனிங்ஃபுல்லாக ஆக்குதுன்னு நான் சொல்லுவேன்.
7: இப்போ இந்த டாப் கான் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டாப் நடிச்சிருந்தார்ல, அவர் ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருந்தாரு எந்த அளவுக்கு வினாடிக்கு வினாடி இங்கே வந்து செயல்படணும். ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் மின்னல் வேகத்துல நீங்க செயல்படுற மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அது உயிரை காக்குறதும், அது நம்மள பாதிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சூழலை உருவாக்கும். சரி, இப்ப பொதுவா இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுடைய அப்பாவோ வீட்டுல இருக்கிறவங்களோ யாராவது ஒரு ஆளு இந்த துறையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கா?
8: எனக்கு இல்ல, ஆனா என் கசன் ஒருத்தர் இருக்காங்க, அவரும் ஏர்ஃபோர்ஸ்ல
6: தான்.
7: அவர் உங்களுக்கு வந்தா பாத்தீங்களா,
6: அவர் உங்களுக்கு மூத்தவரா?
8: மூத்தவர் தான்.
6: அப்ப அவரை பார்த்து உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது.
8: ஆமா.
7: அவட்ட கேட்டீங்களா முத முத போய் ஏர்ஃபோர்ஸ்ல ஆகாய படையில சேர போறேன்னு நீங்க ஆசைப்பட்டப்ப அவட்ட கேட்டீங்களா ஏதாவது?
8: ரொம்பவா கேட்கல, ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது ஏர்ஃபோர்ஸ்ல போவேனா ஒரு டிசிஷன்லாம் இல்லை. ஆனா என் முதல் இன்டர்வியூ, ஏர்ஃபோர்ஸ் முதல் இன்டர்வியூக்கு போகும்போது அந்த இன்டர்வியூ இருக்காங்களே, அவருக்கு என் கசன் தெரியும். ஸோ அது மூலியமா தான் நான் இன்னும் கேட்டேன், ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் இன்னைக்கு இங்க இருக்கேன்.
7: உங்களோட கசன் பேர் வந்து ஷரானி கோவிந்த ராஜாவா? அவங்க பேர் என்ன? நன்றி உங்க அன்புக்கு ஆதரவுக்கும் ஒரு நாள் ஒளி கிட்ட வரீங்க பையன் சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் அக்கா.
6: சரிப்பா,
7: இப்ப இந்த பையனுக்கு வருவோம். பிரேம்ராஜ், நீங்க இப்போ ஆகாய படைக்கு வந்துட்டீங்க, அங்க வந்து உங்களுடைய சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரீங்க. அதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு சில நாட்கள் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா?
8: மறக்க முடியாத அனுபவம்னா, நான் இந்த ஸ்டேட் ஃப்ளை பாஸ் நான்
7: ஆண்டு நடக்க போறேன்.
8: ஆமா, ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் என்டிபி எல்லாம் பார்ப்பேன். ஆனா ஒரு நாள் அந்த ஸ்டேட் ஃப்ளை கூட நான் பருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சோ இது ஒரு லைஃப் லாங் மெமரியா நான் சொல்வேன். இந்த ஒரு கட்டம்
7: நிச்சயமா,
6: அதாவது இந்த காலத்து இளையர்கள் வந்து கோ மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆள் மனதுல பதியிற மாதிரி இருக்கும் அந்த அனுபவம். இப்ப குறிப்பா இந்த ஃபிளை பாஸ்ல நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்ம நேயர்களுக்காக ஒரு முக்கிய தகவல் காத்துக்கிட்டே இருக்கு, போக்குவரத்து தகவல். அதுக்கு பிறகு நாம தொடர்ந்து எமி டு பிரேம்ராஜ் கிட்ட பேசலாம்.
7: இந்த பையன் சாதனை படைக்க காத்துட்டு இருக்காரு, நம்ம பையன், நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும். பேஸ்புக் லைவ் பக்கமா வாங்க, உங்களுடைய வாழ்த்துக்களை அங்க வாரி வழங்குங்க. நேரம் இப்பொழுது 8:21
9: ஆகிவிட்டது.
6: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE கிளமெண்டி அவென்யூ 6 எக்ஸிட் அங்கேயும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE லோனி ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
10: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள்.
1: இந்த பாருங்க, தேசிய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அற்புதமான சலுகைகளை வழங்குறாங்க. காரணம், சிங்கப்பூர் ஜொலிக்கிற அதே நேரத்துல நீங்களும் தக தக தகன மின்னணுங்க.
0: ஆமாம் நேயர்களே, நீங்க வாங்குற வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு ஜிஎஸ்டிய நாங்களே செலுத்துறோம்னு சொல்றாங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: இதுக்கும் மேல 22 கேரட் தங்க நகைகளை நீங்க எங்க இருந்து வாங்கியிருந்தாலும் சரி, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த வித கழிவும் இல்லாம புத்தம் புதிய வடிவங்கள்ல சிறந்த செய்கூலி விலையில அது உங்களுக்கு வழங்க காத்துட்டு இருக்காங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்பவே 114 சாயதால்வி ரோட், 121 ஸ்ரேங்குன் ரோட், சென்ட்ரம் ஸ்கொயர் ஆகிய இடங்களில் இருக்கும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போங்க.
1: இந்த தங்கமான தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள்.
2: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
3: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
2: இருக்காதா பின்ன, குமார் மேஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
3: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
4: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
5: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: கேட்டாலே பரவசம் மொழி 9:08 இணைந்திருக்கீங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்று நம்மோட இணைந்திருக்காரு, சாதன படகை காத்துட்டு இருக்காரு ME2 பிரேம் ராஜ்.
0: ஆமாம், அவரு வந்து இந்த வருஷம் தேசிய தின அணுவுக்கு பின் அந்த ஸ்டேட் பாஸ்ட் ஃபிளை பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தேசிய கொடிய வந்து அவங்க வந்து வான் ஊர்திகள்ல வந்து அப்படியே உலாவிக்க
1: வருவாங்க. பொதுவா வந்து பெரிய பெரிய ஆகாய படை கருவிகள் அதை கொண்டுதான், அந்த விமானங்களை கொண்டுதான் அதை வந்து அழகா கூட்டிட்டு போவாங்க. குறிப்பா அந்த சீனோக் அப்படின்னு அழைப்பாங்க இல்லையா, அதை பாக்குறதுக்கான வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு கிடைச்சிருக்கு. காரணம், என்னுடைய தாத்தா பாட்டி வீடு வந்து இந்த காலாங்க பக்கமா தான் இருக்கு. ஆக அது நேரடியா போகிறத பாக்கும்போது அது ஒரு தனி ஆனந்தம் சஜினி.
0: ஆமா, அது மட்டும் இல்ல, இந்த செம்பவாங் ஏபிஎஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எதுக்குதான் நான் வந்து சின்ன வயசுல குடியிருந்தேன். அப்ப வந்து அங்க இருந்துதான் வந்து அந்த சீனோக்கோடைய பயணம் தொடரும்.
1: பாருங்க, பாக்குற நமக்கே இவ்வளவு உற்சாகமா இருக்குனா அதுல பயணிக்கிறவருக்கு எப்படி இருக்கும். அந்த சாதனைய தான் பிரேம் ராஜ் படைக்க காத்திருக்காரு இல்லையா.
0: வெக்கப்படாதீங்க, நல்ல பெருமையோட சொல்லுங்க. சரி, நீங்க வந்து அந்த சின்னுக்குல வந்து முக்கியமா என்ன செய்வீங்க?
1: ஆமா, ஒரு பொறியாளர்னு சொன்னீங்க, குறிப்பிட்டு என்ன செய்வீங்க?
6: சோ சின்னுக்குல ஒரு ஃப்ளை இன்ஜினியர் இருக்கும்போது அந்த சின்னோட சிஸ்டம்ஸ் நான் செக் பண்ணுவேன். சோ ஏர்கிராஃப்ட் வந்து பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த சிஸ்டம்ஸ்லாம் நல்லா வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பைலட்ஸ்க்கு நான் ஒரு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் அதை தருவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேட் ஃப்ளை ஃப்ளை பாஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்டேட் ஃப்ளை ஃப்ளை பாஸ் சீனுக்கு பார்க்கும்போது நம்ம கூடயே ரெண்டு ஹெலிகாப்டர் இருக்கும், அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர். ஸோ அந்த ஃபார்மேஷனில் இருக்கும்போது ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ண நான் பைலட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஃபார்மேஷன் டைட்டாக இருக்கணும்னா அந்த விண்ட் ஸ்பீட், ஏர்கிராஃப்ட் ஸ்பீட், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கொடுப்பேன்.
0: ரொம்ப முக்கியமானது, சரியான நேரத்துல நீங்க சரியான தகவலை வழங்கணும் இல்லையா.
6: ஆமா, ஏன்னா அந்த தேசிய கொடி வந்து அந்த கரெக்டான உயரத்துல ஸ்பீட்ல கரெக்டான டைம்ல வரணும். ஏன்னா அது வரலன்னா ஃபார்மேஷனே ஒரு மாதிரியா இருக்கும்.
1: இல்லைன்னா பிரேம்ராஜ், நம்ம வந்து தொலைக்காட்சியில பாக்குறதுக்கும் சரி, வானொலியில வர்ணனை வழங்கும் போதும் சரி, பாக்குறதுக்கு என்னது இது, கொடி தூக்கிட்டு போறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு சுலபமா எண்ணிடுவோம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற உழைப்பு, அத நுணுக்கங்கள் நீங்க சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்க, எத்த வேகத்துல எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு பார்த்து பறக்கணும்னு. அதை தாண்டி இப்ப வேற ஏதாவது இருக்கா, வானிலை அந்த மாதிரிலாம்?
6: ஆமா, சோ அந்த ஸ்டேட் ஃப்ளைபாஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். ஆனால் அந்த ப்ரெப்பரேஷன் வந்து அது ஒரு நாள் மட்டும் இல்லாமல் மாதக்கணக்கான ப்ரெப்பரேஷன். நம்ம ஏக்ரூ மட்டும் எல்லாமே கிரவுண்டில் இருக்கோம், என்ஜினியர்ஸ், ஈவன் நம்ம என்எஸ்மேன் அவங்கெல்லாம் அந்த ஸ்டேட் ஃப்ளைக்கை ப்ரெப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரெப்காக நிறைய ப்ரீஃபிங்ஸ், ரிஹர்சல்ஸ், நூற்றி கணக்கான ஆளுங்க எல்லாரும் இருக்காங்க. அண்ட் ஏர்லி மார்னிங் எஸ் ஏர்லி எஸ் ஒரு 9 மணிக்கு ஃப்ளைக்கை ப்ரெப் பண்ணி அந்த 5 நிமிஷம் ஃப்ளை பாஸ் முடிஞ்சு ஒரு பாஸ் மிட் நைட் வரைக்கும் அந்த ஆளுங்களால ஃப்ளைட் ப்ரிப்பேர் பண்ணி பேக்கப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெப் நானும் சின்ன வயசுல பார்க்கும்போது வா 5 மினிட்ஸ் தான். ஆனால் ஏர்ஃபோர்ஸில் வந்தபோது தான் தெரிஞ்சிட்டு லைக் இந்த ஒரு
0: வீரர்களுடைய உழைப்பும் இருக்கு.
1: அவ்வளவு பெரிய கொடிய மடிக்கிறதுக்கு ஒரு 10-20 பேர் தேவை. அத மடிச்சு சரியா வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அது வந்து கோக்குணம் வேற.
0: அதேதான்
1: எவ்வளவு வேற இருக்குது பிரியாணி.
0: இப்ப இந்த தயாரிப்பு வேலைகள்லயே ரொம்ப சவால் மிக்க வேலைனா எது?
6: இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம கலால செய்யறோம்ல, அது ஒரு புது ஃபிளைட் ரவுட். சோ இந்த புது ஃபிளைட் ரவுட் எல்லாமே கலாங்கல ஒரு சின்ன விண்டோ தான். விண்டோல அதான் நான் சொன்னேன், கரெக்டான உயரம், கரெக்டான ஸ்பீட்ல போகணும். ஃபுளோட்டிங் பிளாட்ஃபார்ம்ல அது ஒரு பெரிய இடம், நீங்க
1: எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும்.
6: ஆமா அதுதான். ஆனா இந்த
0: சுத்தியும் பார்க்கலாம் இல்லையா?
6: ஆமா, ஏன்னா அது ஒரு ஓபன் ஏரியால. ஆனா கலாங்க ஸ்டேடியம்ல ஏன்னா அந்த குறிப்பிட்ட விண்டோல நம்ம பறக்கணும். சோ அந்த ஃபார்மேஷன் நல்லா டைட்டா இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புது ஃபிளைட் ரவுட்ல ரொம்ப டர்ன்ஸ் இருக்கு. சோ எவ்ரி டர்ன்ல வந்து அந்த ஃபார்மேஷன் டைட்டா இருக்கணும். அண்ட் நீங்க பாப்பீங்க நியூஸ்ல எவ்வளவு விமான ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு தெரியுமா? சோ அந்த க்ளோஸ் ஃபார்மேஷன்ல நம்ம நல்லா பார்த்து பைலட்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து மேக் ஷூர் தி பாஸ் ஆர் கன்வர்ஜிங்.
1: சரி, இப்போ அங்கிருந்து NDP பக்கம் வந்துருவோம். தேசிய தின அணிவகுப்பு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் பிரேம்ராஜ்?
6: தேசிய தின அணிவகுப்புனா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஆனால் 5 hours இருக்கும். ஆனால் ஆஃப்டர் சைனிங் ஆன் இந்த ஸ்டேட் ஃப்ளை பாஸ் தான் எனக்கு ரொம்ப மெமரபிளான விஷயம்.
1: அப்படியா? சரி, ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வானவேடிக்கைலாம் ரொம்ப பிடிக்கும். எது குறிப்பிட்டு உங்களால் மறக்கவே முடியாத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வானவேடிக்கை அப்படின்னு சொல்லுவீங்க?
6: வருஷம் வந்து என் பேரஸ் வந்து என்னை மெரினா பீக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் ஜஸ்ட் நைஸ் 9 August ஒரு சட்டர்டே. யா, ஸோ டின்னர் சாப்பிடும்போது அப்படியே அந்த வான வேடிக்கை வரும்ல. ஸோ இட்ஸ் லைக் பர்த்டே செலிப்ரேஷன் அப்புறம் NDP செலிப்ரேஷன் ஒண்ணா.
1: பாருங்க, குடுத்து வச்ச பையன்
0: அதே
1: எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அமையும் பாருங்க.
6: கிரியேட்டிவிட்டி
1: இல்ல, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அமையும் பாருங்க. உங்க பிறந்தனால சிங்கப்பூரே கொண்டாடுற மாதிரி இருக்கு.
0: ஊரே கொண்டாடுது.
1: வேற சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பெருமைப்படுவீங்க நம்ம நாட்டை பத்தி?
6: எவ்வளோ சேஃபா இருக்குன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஓகே, லைக் ஆஃப்டர் நான் சைன் ஆன் ஏர்ஃபோர்ஸ் வந்த பிறகு நான் ஒரு 3 வருஷம் நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். நான் லாஸ்ட் இயர் தான் வந்தேன். ஸோ அந்த 3 வருஷம் ஆஸ்திரேலியா இருக்கும்போது நான் ரொம்ப நினைச்சு பார்ப்பேன். ஐ ஃபெல் வெரி கிரேட்ஃபுல்லா டு சிங்கப்பூர். ரொம்ப சேஃபா இருந்துச்சு, ரொம்ப எவ்ரி திங் இஸ் ரெடிலி அவைலபிள். அண்ட் அதுக்கு பிறகு தான் நான்
1: நம்ம ரொம்ப மெத்தனமா எடுத்துக்கிட்டோம்ல, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட, அது யாரும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், அவங்க கூட சொன்னாங்க சிங்கப்பூர்ல வந்து நான் எப்ப பார்த்தாலும் மேசைய அதை புடிச்சு வச்சுக்கணும்னா என் போனை கூட வச்சுட்டு போவேன். அதை வந்து வெளிநாட்டுல போய் நான் செய்யும்போது யோசிப்பேன், ஏ இது சிங்கப்பூர்லயே இந்த மாதிரி செஞ்சா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு, அந்த அளவுக்கு பாதுகாப்பு. ஆஸ்திரேலியால எங்க இருந்தீங்க பயிற்சிக்கு?
6: உணவு
0: வகைகள் நிறைய நீங்க மிஸ் பண்ணுவீங்க இல்லையா?
6: எஸ்,
0: எதை மிஸ் பண்ணீங்க ரொம்ப?
6: அங்கதான் நான் ரொம்ப சமைச்சேன், நம்ம சிக்கன் கறி, மட்டன் கறி அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் அங்க இல்ல. சோ அம்மா கிட்ட ரெசிபி எல்லாம் எடுத்து நம்ம இந்தியன் உணவு வேணா
1: அங்க வந்து சுலபமா வந்து இந்திய மிளகா மசாலா கிடைக்கும், சமைச்சிருக்கலாம். இல்ல அடுத்த தர வரும்போது நீங்க சஜினிக்கு சொன்னா மட்டும் பார்த்தா சமைச்சு கொண்டு குடுக்கணும்.
0: அதுக்கு அவர் பிரிஸ்பன்ல இருக்கணுமே. இல்ல பரவாயில்ல, நான் இப்ப உங்க வீட்டுக்கு வரேன்.
1: இல்ல இல்ல, இங்க சமைச்சு வந்து குடுக்கணும்னு சொல்றேன். இந்த ஆண்டு இது இருக்கு, அது இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, எல்லாரும் சொல்றாங்க. இந்த ஆண்டு நடக்க போற அணிவகுப்புல கண்டிப்பா அவங்களுடைய ஸ்டேட் பிளாக் பிளாக் பாஸ் ரொம்ப பிடிக்கும். அதையும் தாண்டி நீங்க என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க பாக்கணும்ட்டு?
6: அந்த ஷோஸ் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா எப்படி சத்தையும் நான் ரியர்சலில் இருப்பேன் இல்லை, ஸோ அந்த ஷோஸ்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த ஷோஸில் ஐ திங்க் பிக்சர்ஸ்லாம் பார்ப்பேன். ஃபைவ் ஒர்க்ஸும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு.
1: நீங்கள் அப்போ விமானத்துலேருந்து பார்ப்பீங்களா ஃபைவ் ஒர்க்ஸை? இல்ல
0: இறங்கிடுவீங்க. எவ்வளவு நேரத்திற்கு முன்பு நீங்க ஏற்கனவே வந்து அந்த பொசிஷன்ல இருக்கணும்?
6: ஒரு 2 hours before நம்ம வந்து அந்த ஃபிளக்ல எல்லாம் எடுத்து அப்புறம் பொசிஷன்ல இருப்போம். சோ டிபிக்கலா பாத்தீங்கன்னா அந்த போட்டோஸ்ல இருக்கும் ஒரு 3 ஃபிளக்ஸ் இருக்கும் வானத்துல. சோ அந்த 3 ஃபிளாக்ஸ் வந்து ஒன்று மெயின் ஃபிளாக், அப்புறம் 2 வந்து லைக் கண்டிஜென்சி ஃபிளாக்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது இருந்தால் அந்த செகண்ட் தேர்ட் ஏர்க்ராஃப்ட் உள்ளார வரும். ஸோ ப்ரெப் பண்ண நேரத்தில் வந்து ஒரு 7 ஏர்க்ராஃப்ட் இருக்கும் வானத்தில், சும்மா சுற்றி பறப்போம். சந்தோஷம்
0: ஆயிருக்கீங்களா 2 மணி நேரத்துக்கு?
6: இல்ல அது ஒரு மணி நேரம்.
0: ஒரு மணி நேரத்துக்கு
1: விமானத்துக்குள்ள போனா நேரம் போறதே தெரியாது,
6: அப்படியே சொல்லலாம்.
0: உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த சின்னுக்கெல்லாம் வந்து சிம்பவம் ஏர்பேஸ்ல இருந்து அதை வந்து பறக்கும் பொழுது என்னுடைய வீட்டு அடுக்குமாடி வீடு வந்து நான் வந்து ஆக உயரமான அந்த நிலையிலதான் இருப்பேன். அவங்க பறந்து போகும்போது நான் அங்க இருந்து வந்து ஹாய் எல்லாம் வேற சொல்லுவேன் தெரியுமா? ஏன்னா கதவுகள் அவ்வளவா இருக்காது இல்லையா?
1: உங்களுக்கு தெரியாதா, உங்க ஹாய் தான் உங்க சிக்னலே, அதை பார்த்துட்டு தான் அவங்க பறக்குறாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு?
0: ஆமா,
1: நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா
0: சொல்றீங்க ரவி. நான் ஊன்னு சொன்னாதான் அவங்க அங்க இருந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க.
1: எங்க மனசை சொல்லிட்டு தேத்திட்டாதான் உண்டு. சரி, நம்ம நேர்களை என்ன சொல்றாங்கன்னு ரெண்டு
0: பாத்துருவோமா? வாங்க. நேயர் புஷ்பராணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, மூவருக்கும் காலை வணக்கம். உங்களுக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க, உங்கள் உழைப்பும் விடாமுயற்சியும் விரைவில் மிகப்பெரிய சாதனையாக மலரட்டும். நீங்கள் கனவு காணும் உயரங்களை அடைந்து இன்னும் பல வெற்றிகளை பெற என் மனமார்ந்த வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புஷ்பராணி.
6: நன்றி புஷ்பராணி, நன்றி, ரொம்ப நன்றி.
1: அடுத்ததா வந்து நம்ம மாரியப்பன்,
0: வேஜராணி மாரியப்பன்,
1: நீங்க பறக்கிறத பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நம்ம பையன் இவ்வளவு சிறப்பா செய்யறான்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு.
0: விஜயராணி மாரியப்பன்,
1: நான் தான் தப்பா பேர சொல்லு பார்த்தா
0: கண்ணு தெரியல ரவி.
1: சரி பரவாயில்ல, ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிருக்காங்க.
6: Thank you so much.
0: இந்தியாவில இருந்தும் வந்து ஒரு நேயர் வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிச்சு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, கிருஷ்ண கோவிந்தசாமி.
1: ஆமா, அவரும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: சரி, இந்த மாதிரி நம்ம இளையர்கள் பலரும் வந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
6: நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏர் ஃபோர்ஸ் ஓட ஜேர்னி வந்து நான் சூஸ் பண்ணல, இது வந்து
0: வந்துச்சு,
6: ஆப்பர்ச்சுனிட்டியா வந்துச்சு, அதை நான் சும்மா எடுத்து இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். ஸ்டார்ட் ஸ்டேட்ல வந்து நான் ஒரு ஃபிளைட் இன்ஜினியரா சைன் அவுட் பண்ணல. நான் முதல் வந்து ஆர்மியில இருந்தேன், அப்புறம் ஒரு கிரவுண்ட் இன்ஜினியர், அப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபிளைட் இன்ஜினியர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா சும்மா இடுங்க, எப்படி போகும்னு பயப்படாத, டோன்ட் பி அஃப்ரேட், ஜஸ்ட் டேக் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் தென் திங்ஸ் வில் work out eventually.
1: வாழ்க்கைங்கிறது சவால் மிக்கது, நீங்க ஒவ்வொரு படியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கும் போது அந்த சவால்கள் அப்படி மறைஞ்சுகிட்டே போகும். நம்ம பிரேம்ராஜ் மாதிரி நீங்களும் சாதனை படைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் இல்லையா?
0: ஆமா, சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்க்கை அமையாதுங்க. வாழ்க்கையே, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து இதுதான் நீ போக வேண்டிய பயணம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். எடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் நம்ம கைகள்ல தான் இருக்கு. ME2 பிரேம்ராஜ் அவரு எடுத்துக்கிட்டாரு, பிடிச்சுக்கிட்டாரு, இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்காரு.
1: அதே மாதிரி ME2 பிரேம்ராஜ் போன்ற பல தமிழர்கள் இந்தியர்கள் சிங்கப்பூர்ல சாதனைகளை செஞ்சுட்டு வராங்க, அப்படிப்பட்டவங்களை தேடி பாராட்டி போற்றி புகழ வேண்டியதோ நம்முடைய கடமை இல்லையா?
0: ஆமா, இந்த தருணத்துல எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம்.
1: சரி, நிறைவா விடைபெறதுக்கு முன்னால நாங்க என்ன கேட்க விரும்புறோம்னா, நீங்க சொல்ல விரும்புற தேசிய தின வாழ்த்துக்கள் சிங்கப்பூருக்கு உங்க குரல்ல கேட்க ஆசைப்படுறோம்.
6: இந்த வருஷம் நீங்க அந்த ஸ்டீட் ஃபிளை பாஸை பார்க்கும்போது அதை மட்டும் பார்த்து கிளப் பண்ணாம நினைவுகள் ஒரு சிங்கப்பூராக பெருமை பி ப்ராட் ஆஃப் பீங் அ சிங்கப்பூரியன் என்ஜாய் த ஷோ.
1: அழகாவே சொல்லிட்டாரு. தொடர்ந்து உங்களை இன்னும் பல சாதனைகள் செய்த ஒரு மனிதரா ஒளி ஒரு முதலில் சந்திக்க காத்துட்டு இருக்கோம். பிரேம்ராஜ் வாழ்த்துக்கள்.
0: நன்றி பிரேம்ராஜ், வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம்.
1: அவரு இங்கிருந்து விடைபெறாரு, ஆனா இன்னைக்கு உங்க மனசுல இருக்கணும்னு சொன்னா நீங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பேஸ்புக் லைவ்ல காணொலி இருக்கு, வரப்போற தேசிய தின அணிவகுப்பு 2026 சாதனை படைக்க காத்துட்டு இருக்காரு நம்ம ME2 பிரேம்ராஜ், அவருக்கு வாழ்த்துக்களை நீங்க அனுப்பியிருக்கலாம் இல்லையா?
0: சரி, இப்ப நாங்க பேஸ்புக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம், மீண்டும் உங்களை வான் அலைகள்ல சந்திக்கிறோம்.
1: இன்னைக்கு எங்களோட இது வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
0: ரவிஜி
1: சஜினே
7: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE நோர்மென்டன் பார்க் எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் AYE பைனியர் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP KPETP எக்ஸிட்டுக்கும் மரீன் பரேடுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: என்னங்க தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
2: அடட, எல்லா சமூக வலைத்தளங்களையும் நெட்லின்றா விட காணொளி தான்.
1: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
2: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு குடுக்கறாங்க.
1: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திரான்னு எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
2: 8854-89-89
1: 8854-8989.
2: நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.
3: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
4: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், சான் ராவல்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்தை

0: மட்டுமே விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க் டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
2: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
3: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
2: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC
3: நம்பகமான சட்ட சேவையை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
4: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.

0: இப்படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால வில்லு பட பாடல் இடம் பெற்றது.
1: ஒலி 96 எண்டில் போக்குவரத்து நிலவரம்.
2: சுவாசை நோக்கி செல்லும் PIE கிளைமேட்டிக்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆத

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர்
2: நிதி அமைச்சு. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் நிச்சயமற்ற சூழ்நிலையின் காரணத்தால் சிங்கப்பூரர்கள் பாதிக்கப்படலாம். அதை கையாள அரசாங்கம் இரண்டாவது உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது.
1: இம்மாதம் தொடங்கி டிசம்பர் வரை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இடைக்கால காம்கே உதவி திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: 3 மாதங்கள் வரை குறைந்தபட்சம் மாதந்தோறும் 250 ரொக்கம் வழங்கப்படும். அதோடு காம்கே ஆதரவு திட்டத்திற்கு தகுதி பெறுவோரின் வருமான தகுதி வரம்பில் கூடுதல் நீக்குப்போக்கு கையாளப்படும்.
1: வரும் செப்டம்பர் மாதத்தில் தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எனப்படும் வாழ்க்கை செலவின பற்றுச்சீட்டுகளில் 200 அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம்.
2: ஆகவே தகுதி பெறும் ஒவ்வொரு சிங்கப்பூரரும் 400 600 வரை வாழ்க்கை செலவின பற்றுச்சீட்டுகளை எதிர்பார்க்கலாம்.
1: நிதி சார்ந்த சவால்களை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு வழங்கப்படும் மேம்பட்ட உதவிகளை பற்றிய மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம்
2: singaporebudget.gov.sg.
1: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது
2: நிதி அமைச்சர்.

0: ஒலி ஒன்பது ஆறு எட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி ஒன்பது ஆறு எட்டின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி ஒன்பது ஆறு எட்டு,
1: கேட்டாலே பரவசம்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம் சிங்கே.
2: சத்ரியன் நாடக தொடர்ல இருந்து ஷபிரின் இசையில் உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது. திருடா திருடா திரைப்படத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல நாம பாடல கேட்க போறோம்.
4: சுவாரஸ்யமான தகவல்கள் வரப்போகுது.
2: திரை தகவலும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது.
4: இடையில பீட்சா ஹார் வழங்குற சலுகை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாமே இங்க இது ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.

0: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
1: ஜோய் ஆலுகாஸ், world's favorite jeweler.
2: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுக்க.
3: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா எங்க?
2: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
5: விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள்.
6: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
4: 9:17 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. குறிப்பா துவாசி நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி அவென்யூ 6 நுழைவாயில், சாங்கி நோக்கி செல்லும் PIE புகேட்டி மசாலை, TPE PIE செல்லும் வழியில் போங்கோல் சாலை, இவ்விடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு தெரியுமா ஆகஸ்ட் மாதத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இன்று தெரிந்து கொள்வோமா?
1: உலக புகழ்பெற்ற ரொமானிய பேரரசரான ஆகஸ்டஸ் சீசர் அங்கீகரிக்கும் விதமா, கொண்டாடும் விதமா, நினைத்து பார்க்கும் விதமா, இவருடைய பேர்லிருந்து ஆகஸ்ட் மாசத்துக்கு பேர் வச்சாங்களாம்.
0: பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள்ல ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுமுறை காலமாக உள்ளது. இதனாலேயே இப்ப பாரிஸ்க்கு நீங்க பயணம் போனீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல அங்க இருப்பவர்கள் பெரும்பாலும் விடுப்புல இருப்பாங்களாம்.
1: இந்த ஆகஸ்ட் மாசத்துல உலக புகழ்பெற்ற பல முக்கியமான நபர்கள் பிறந்திருக்காங்க. உதாரணத்திற்கு பராக் ஒபாமா, ஹுசைன் போல்ட், ஜெனிஃபர் லாரன்ஸ், விட்னி ஹியூஸ்டன்.
0: ஆகஸ்ட் மாதத்துல பிறந்தவர்களுக்கு தலைமைத்துவ திறன்கள் நிறைய இருக்குமா, அது மட்டும் இல்ல அவங்க ரொம்ப கடினமா உழைப்பாங்க அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்கு 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39 வள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வள்ளி 95 காசு மட்டும்தான். KFC-ல ருசித்த மகிழுங்க.
1: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST-ஐ நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெந்நீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206917976.

0: சித்தென்றல் தேவாவின் இசையில் சக்கரவர்த்தி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது மனு எஸ் ஜானகி. அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு சிற்பியின் இசையில் மேட்டுக்குடி திரைப்படத்தில இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. கிருஷ்ணச்சந்திர ஸ்வர்ணலதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரிணி வெங்கட் பிரபு பாடிய பாடல் வரப்போகுது. உல்லாசம் படத்திலிருந்து கார்த்திக் ராஜாவுடைய இசையில
0: ஜானகிராமன் திரைப்படத்தில இருந்தும் நீங்க பாடல கேட்க இருக்கீங்க. ஹரிஹரன் நிர்மலா பாடியிருக்கும் பாடல் சிற்பியின் இசைய
1: ஒலி 9.68 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 159 வெள்ளி 90 காசு.
2: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள்.
1: இப்போது முதல் ஆகஸ்ட் 6 வரை ஒரு சீசி 7 பீட்சாவையும் ஒரு சாதாரண அளவு பீட்சாவையும் 50 விழுக்காடு கழிவில் 28 வெள்ளி 90 காசுக்கு பெற்றிடுங்கள்.
0: நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும்.
1: ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினச் ட்ரஃபல் ஷ்ரூம் சிக்கன் பேக்கன் என பல சுவைகளில்
0: வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
1: இத்தகைய விலை உங்களுக்கு வழங்கியது
0: பீட்சா ஹட்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இதுவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: இரண்டு கறியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளைக்கிழங்குகள், 4 சஜோராஸ் குளிர் பானங்களில் அனைத்தும் வெறும் 46.95 மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
3: இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுவானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9th நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா கோப் தளங்களில் பார்க்கலாம் கேட்கலாம்.
4: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
5: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: போய் பாத்துட்டு வந்தீங்க, அந்த காணொளியையும் நீங்க பதிவேற்றம் செஞ்சிருந்தீங்க. சரி, இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது சில நேரங்கள்ல வந்து தோய்வு ஏற்படும் இல்லையா? அப்ப எந்தெந்த நேரங்கள்ல நம்ம நேயர்கள் கழிவறைக்கு போகலாம்? ரொம்ப முக்கியமான தகவல்.
1: தோய்வு ஏற்படும் சொல்றதை விட அந்தந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தா கூட முழுமையான படத்தின் அனுபவத்தை எந்த விதத்துல இழந்துட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாமா?
0: சரி, எந்தெந்த நிமிடங்கள்லன்னு சொல்லுங்களேன்.
1: இந்த 20-23 நிமிடங்கள் பிற்பாடு, 20-23 நிமிடங்களுக்குள்ள நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும்.
0: சரி, அப்புறம்
1: 48 நிமிடங்கள்லிருந்து 51 நிமிடங்களுக்குள்ள அந்த ஒரு விண்டோன்னு சொல்லுவாங்களே, அந்த பகுதிக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும்.
0: அடுத்தது
1: 1.5 மணி நேரம், குறிப்பா 1 மணி நேரம் 34 நிமிடங்கள்ல இருந்து 1 மணி நேரம் 37 நிமிடங்களுக்குள்ள, அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நீங்க கழிவறைக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
0: ஆக யார் யாரு இன்னும் ஸ்பைடர்மேன் திரைப்படத்தை நீங்க பாக்கலையோ, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. போய் பாக்குறப்ப உங்களுக்கு கழிவறைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா இந்த நேரத்துக்காக நீங்க காத்திருந்து போங்க.
1: அது மட்டும் இல்ல, நீங்க பார்த்தே ஆகணும். காரணம், இந்த படம் அட்டகாசமா இருக்கும். அது என்ன 4DX, எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலையா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம்
0: ஒளியின் இன்ஸ்டாகிராம் பக்கமா போங்க, அங்க உங்களுக்காக ரவிஜி காணொலிய பதிவேற்றம் செஞ்சிருக்காருங்க.
1: எங்க போறதுன்னு தெரியலையா? வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க் நாங்க கொடுக்கறோம். 9678896868.
0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
2: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
3: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
1: அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்கள். August 20 முதல் 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
5: GRP ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.

செல்லக் கொஞ்சம் பாரம்மா, சின்னவளே சின்னவளே செல்ல கிளியாரம்மா, செங்கமல கண் தீரந்து என்ன கொஞ்சம் பாரம்மா.

0: இதய தீபம் விஐபி திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல்கள்
1: ஒலித்தன. போக்குவரத்து நிலவரம்
2: 9:58 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTE AYE நோக்கி செல்லும் வழியில் ஹெவ்லாக் சாலை எக்ஸிட், போர்ட்ஸ்டானை நோக்கி செல்லும் பாட்லி வயடாக், பாட்லி சாலைக்கு முன்பு துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP பிடோக் நார்த் அவென்யூ 3 ஆகிய தடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் பார்க்கிஜினை
1: நேரம் இப்பொழுது காலை 9:59 ஆகிவிட்டது. நாங்க விடைபெற நேரம் வந்தாச்சு.
2: வணக்கம் சிங்கை. நாங்க இருவரும் சேர்ந்து செய்த ஒரு காணொலி, குறிப்பா சமூகத்துல நடந்த ஒரு சம்பவத்தை ஒட்டி செய்த ஒரு காணொலி இப்ப காத்துட்டு இருக்க ஒளியின் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்கள்ல.
1: போங்க, போய் காணொலியை பாருங்க. காணொலிக்கு கீழே உங்களுடைய முக்கியமான கருத்துக்களை பதிவு செய்யுங்க.
2: இந்த தகவலோட விடைபெற்றுக் கொள்வது
1: ரவிஜி
2: சஜினி.
3: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

வணக்கம். காலை மணி 10. மீடியா கப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. கிளமண்டி அவென்யூ 4, பிளாக் 309 தீ விபத்து ஏற்பட்ட போது முக்கியமான தண்ணீர் குழாய் பழுதடைந்திருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. 8வது மாடியில் நெருப்பை அணைப்பதற்கு தேவையான தண்ணீரை உரிய வேகத்தில் அந்த குழாய் வெளியேற்றவில்லை. அதனால் தரைத்தளத்திலிருந்து குழாய் வழியே தண்ணீரை மேலே எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது என்று சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. வெள்ளிக்கிழமை நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தீயணைப்பாளர்கள் இருவர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து திரும்பிவிட்டார். மார்ச் மாதம் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கியமான தண்ணீர் குழாயில் எந்த குறையும் கண்டறியப்படவில்லை என்று ஹாலந்து புக்கித்திமா புக்கித் பாஞ்சாங் நகரமன்றம் கூறியது. ஆனால் அந்த குழாயின் ஒரு பகுதி குலைந்து போயிருந்தது முதற்கட்ட சோதனையில் தெரியவந்தது. விசாரணை தொடர்கிறது. சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வருங்கால பொருளாதாரத்தை வலியுறுத்தும் தீர்மானத்தை பாட்டாளி கட்சி நாடாளுமன்றத்தில் கொண்டு வரவிருக்கிறது. சிங்கப்பூர் நாடாளுமன்றம் நாளை கூடவிருக்கிறது. பாட்டாளி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கெனத் யோங்கும் திரு ஜேம்ஸ் லிமும் தீர்மானத்தை முன்வைப்பர். எதிர்க்கட்சியின் தொலைநோக்கு பார்வையையும் அதன் பொருளாதார செயல் திட்டத்தையும் தீர்மானம் பரிந்துரைக்கும். அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடரவிருக்கிறது. பாகிஸ்தானின் சமரச முயற்சியில் இருதரப்பும் ஜூன் மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தன. பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய போர் அதனால் சற்று ஓய்ந்தது. ஆனால் ஹர்முஸ் நீரிணை தொடர்பான பதற்றம் நீடித்தது. அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்க தொடங்கியது. வளைகுடாவிலுள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரானும் பதிலடி கொடுத்தது. இந்நிலையில் புதிய தாக்குதலை ரத்து செய்வதாக சொன்ன சில மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்தார். ஹர்முஸ் நீரிணை, அணுவாயுத ஒழிப்பு ஆகியவற்றில் ஒப்பந்தம் ஏற்படலாம் என்று சில நாடுகள் தம்மிடம் வலியுறுத்தியதால் தாக்குதலை நிறுத்தி வைக்க முடிவெடுத்ததாக திரு டிரம்ப் சொன்னார். ஆனால் அமெரிக்காவின் கூற்று புதிய பொய்யை தவிர வேறில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஹர்முஸ் நீரிணை தொடர்பான உடன்பாட்டில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெஹ்ரான் கூறியது. ஹர்முஸ் நீரிணையில் புதிய வழித்தடத்தை கூட்டாக நிர்வகிக்க ஒமானுடன் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக ஈரான் சொல்கிறது. ஹர்முஸ் நீரிணை போருக்கு முன்பிருந்த நிலைக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்றும் அது கூறியது. தற்போது ஹர்முஸில் கப்பல் போக்குவரத்துக்கு 2 வழிகள் உள்ளன. வடக்கே ஈரானை ஒட்டிய வழி ஒன்று, மற்றொன்று தெற்கே ஓமானை ஒட்டிய வழி. இருதரப்பு அரசுரிமையை மதித்து அவற்றின் தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் புதிய வழித்தடம் அமையும் என்று ஈரான் கூறியது. காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்கிறது. ஹமாஸ் குழுவினர் ஆயுதங்களை கைவிடச் சம்மதித்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருந்தார். ஆனாலும் அங்கு யுத்தச்சத்தம் ஓயவில்லை. எந்த போர் நிறுத்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்படவில்லை என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறுகிறது. ஹமாஸின் நோக்கம் குறித்து கடுமையான பாதுகாப்பு கவலை இருப்பதாக இஸ்ரேல் சொல்கிறது. வார இறுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 18 பேர் மாண்டனர். தாரல் பலா, ஹான் யூனஸ் உள்ளிட்ட பகுதிகள் மோசமாக தாக்கப்பட்டன. ஹமாஸின் இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேல் கூறுகிறது. பாகிஸ்தானின் வடமேற்கே பனிச்சரிவில் சிக்கிய புகழ்பெற்ற மலையேறி நிர்மல் பர்ஜாவின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. 43 வயது பிரிட்டிஷ் நேபாள மலையேறி புர்ஜா 9 பேர் கொண்ட குழுவுடன் வியாழக்கிழமை பாகிஸ்தானின் பிராட் சிகரத்தில் ஏறிக்கொண்டிருந்தார். எதிர்பாராமல் ஏற்பட்ட பனிச்சரிவில் அவர்கள் சிக்கிக் கொண்டனர். மலையிலிருந்து சிலரின் உடல்களை மீட்புக் குழுவினர் கீழே கொண்டு வந்துவிட்டனர். இன்னும் ஒருவரின் உடல் உச்சியில் இருக்கிறது. அபாயமான சூழல் நீடிப்பதால் அந்த உடலை மீட்பதில் சிக்கல் நீடிக்கிறது. உலகின் உயரமான சிகரங்களில் 12 இடத்தில் உள்ளது பிராட் சிகரம். உரிய தொழில்நுட்பம் இல்லாமல் சுமார் 8000 மீட்டர் உயரமுள்ள அந்த சிகரத்தில் ஏறுவது கடினம். பாகிஸ்தானின் வடமேற்கே காவல் நிலையத்துக்கு வெளியே நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் 14 பேர் மாண்டனர், பலர் காயமடைந்தனர். ஆப்கானிஸ்தானின் எல்லையிலுள்ள கைபர் பக்துன்குவா மாநிலத்தின் கபல் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டது. பயங்கரவாதம் அதிகரிப்பதற்கு எதிராகவும் அரசாங்கம் பாதுகாப்பு வழங்க தவறியதை கண்டித்தும் பேரணி நடத்த 100,000+ கூடியிருந்தனர். அப்போது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு தரிக்கே தலிபான் பாகிஸ்தான் கிளர்ச்சி குழு பொறுப்பேற்றிருக்கிறது. பாகிஸ்தானில் அண்மைக்காலமாக வன்முறை அதிகரிக்க ஆப்கானிஸ்தான் தலிபான்களே காரணம் என்று இஸ்லாமாபாத் குற்றஞ்சாட்டுகிறது. தலிபான் அரசாங்கம் அதை மறுக்கிறது.
இந்தோனேசியாவில் பயணப்படகில் சென்றவர்களை தேடி மீட்கும் பணி தீவிரமாய் தொடர்கிறது. கிழக்கு ஜாவாவின் சுரபயா நகரிலிருந்து தெற்கு சுலாவசியின் மக்கசார் நகருக்கு சென்று கொண்டிருந்த போது படகில் தீப்பற்றியது. ஐவர் மாண்டனர் 41 பேரை காணவில்லை. படகில் 271 பேர் இருந்ததாக தெரிகிறது. இந்தோனேசிய நேரப்படி நேற்று காலை 7 மணி அளவில் தீ விபத்து நடந்தது. படகின் ஓட்டுநர் அது பற்றி தகவல் கொடுத்தார். மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு செல்வதற்குள் படகின் பெரும்பகுதி எரிந்து போனது. படகு தீப்பிடிக்க என்ன காரணம் என்று தெரியவில்லை. விசாரணை தொடர்கிறது. கிரீஸில் தீயணைப்பாளர்கள் இருவர் உயிரிழந்தனர். காட்டுத்தீயை அணைக்கும் பணியின் போது 2 ஹெலிகாப்டர்கள் மோதியதால் அவர்கள் மாண்டனர். அவர்களில் ஒருவர் டென்மார்க்கைச் சேர்ந்த விமானி, மற்றொருவர் கிரீஸின் தீயணைப்புத்துறை அதிகாரி. 2வது ஹெலிகாப்டரில் இருந்த பிரிட்டிஷ் விமானியும் கிரீஸ் அதிகாரியும் உயிர் தப்பினர். பாதிக்கப்பட்ட 4வரின் அடையாளம் வெளியிடப்படவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: தேசிய தின நீண்ட வார இறுதியில எல்லாரும் என்ன செய்யறீங்க?
1: நாங்க மலேசியாவுக்கு வாகனத்துல பயணம் போறோம்.
0: நாங்களும் தான். சுங்கச்சாவடிகள்ல வாகன நெரிசல் அதிகமா இருக்குமா?
1: பயணத்துக்கு முன்பு ஆக அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ஐசிஏ பேஸ்புக் மற்றும் ஒன் மோட்டரிங் இணைய பக்கத்தை பாருங்க.
0: மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்குங்க. இதை பயன்படுத்தி சுங்கச்சாவடிய விரைவாகவும் சுலபமாகவும் கடக்கலாம்.
1: எல்லாருக்கும் பயணம் சுமூகமா அமைய வாகன வரிசையை தாண்டி செல்லாதீங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிங்க.
2: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: என்ன செய்யணும்
4: நமக்கு வசதியா போச்சு.
5: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
6: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
7: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.

காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். வாய்ப்பும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அந்த வாய்ப்பை உங்களுக்கு நான் இன்றைக்கு அமைத்து கொடுக்க போகிறேன். இரண்டு நுழைவுச்சீட்டுகள் என்னுடைய கைவசமா இருக்குது. அந்த நுழைவுச்சீட்டுகளை பிறகு 11 மணிக்கு மேல நான் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயருக்கு வழங்க போறேன். ஒரு ஜோடி நுழைவுச்சீட்டு இருக்கு. கேக்குற கேள்விக்கு சரியான பதில நீங்க குரல் பதிவு வாயில அனுப்பி வைக்கணும். அவ்வளவுதாங்க. சந்தோஷமான ஒரு செய்தி இல்லையா? அதோட ஒரு சிறிய சிந்தனையா, நேற்று என்ன நடந்தது என்பத வாழ்க்கை மாற்றாது, ஆனா இன்று நீங்க என்ன செய்கிறீங்க என்பதுதான் நாளைய மாற்றும். அதனாலதான் எனக்கு திங்கட்கிழமை பிடிக்காம இருந்தாலும் இந்த ஒரு முனைப்பால பிடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா திங்கட்கிழமை தொடங்கும் போது நமக்கு ஒரு புதிய தொடக்கம் கிடைக்குது இல்லையா? கடந்த வாரத்துல சில விஷயங்கள் நல்லா போயிருக்கலாம், சிலது நல்லா போகாம இருந்திருக்கலாம், திட்டமிட்டபடி போகாம இருந்திருக்கலாம். ஆனா நம்ம கிழமைகளுக்கு வாயிருந்தா, அதுவும் குறிப்பா திங்கட்கிழமைக்கு வாயிருந்துச்சுன்னா இப்படிதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு இன்னொரு வாய்ப்பு நீங்க கிடைச்சிருக்கு, தயாரா? எப்படி இந்த வாரத்தை நீ ஆரம்பிக்க போற அப்படின்னு கேக்கும் போது அதற்கான பதில் நம்ம கிட்ட இருக்கணுங்க. ஒரு நல்ல செய்தியா, ஒரு புதிய வாய்ப்பா, நீண்ட நாட்களா காத்திருந்த ஒரு சந்திப்பா, அல்லது உங்களுக்கே நீங்களே கொடுக்கிற ஒரு புதிய தொடக்கமா, எதுவா இருந்தாலும் இந்த 4 மணி நேரமும் நான் உங்களோட இணைய வந்துட்டேன். இன்னைக்கு நான் தனியா இல்ல, நீங்க எல்லாருமே என்னோட சேர்ந்து நிகழ்ச்சியை படைக்க போறீங்க, தொகுப்பாளர்களாக இருக்க போறீங்க. அந்த நம்பிக்கையோட வாங்க இப்ப நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். என்னமோ என்னையே வரவேற்கிற மாதிரி முதல் பாடல நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த முனைப்பு எனக்கு தேவைப்படுது. உங்களுக்காக கந்தசாமி படத்துல இருந்து ரீட்டா கொண்டு வரும் பாடல், அந்த பாடலை தொடர்ந்து முகேஷ் சுவி கொண்டு வரும் பாடல் மசில மணி படத்துக்காக. இது உங்க ஆனந்தம் ஆரம்பிக்கலாமா?

0: ஓசை.
1: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க. பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
6: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
7: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
6: சுவையா?
7: இந்த காஃபி.
6: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
7: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
8: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
9: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்வாங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: இன்றைக்கு உங்களுக்காக குட்டியான ஒரு கதை தாங்க. கேக்கிறதுக்கு தயாரா? ஒரு சிறுவனீர் தான், இவன் தினமும் பள்ளிக்கு செல்லும் வழியில ஒரு பெரிய கல்லை பாப்பானா, அதை பார்த்து ரொம்ப எரிச்சல் அடைவான். என்னடா இது, இந்த கல்லை யாராவது எடுத்து போட மாட்டாங்களா? இங்க பல பேரும் வேலை செய்யறாங்க, யாருமே இத தள்ளி வைக்க மாட்டாங்களா? பார்த்து பாக்காத மாதிரி போறாங்க. எப்ப பார்த்தாலும் இத கடக்கும் போது கால் தான் தடுக்குது, ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஒரு நாள் நல்லா ஜோர மழை பெய்ததுங்க. அந்த கல்ல கவனிக்காம ஒருவர் தடுமாறி விழுறத இவன் பார்த்தான். ஒரு பெரியவர், ஐயோ நம்ம தடுமாறி விழுந்தா அப்படி இப்படின்னு சமாளிச்சிடலாம், ஆனா பெரியவர் இவர் தடுமாறி விழுந்தாருனா அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி? அவன் யோசிக்கவே இல்ல. அவன் ரெண்டு கைகளை வச்சு தூக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறான். அந்த கல்லு அவனை விட பெருசா இருக்குது. என்னடா இவ்வளவு கடமா இருக்கு, தூக்கவே முடியலேன்னு ஒரு பக்கம் அவனுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பக்கத்துல இன்னொரு சிறுவன், இவனை விட கொஞ்சம் பெருசா இருக்கான், அவன் போறத பாத்துட்டு எனக்கு உதவி செய்யறியா, இந்த கல்ல நகர்த்துறியா அப்படின்னு கேக்குறான். அந்த சிறுவனும் ஓடி வந்து, சரி சரி நான் உதவி செய்யறேன், நீ அங்க தூக்கு நான் இங்க தூக்குறேன்னு ரெண்டு பேரும் தூக்கி ஒரு வழியா நடைபாதைய மறக்காத இடத்துல வச்சிட்டாங்க. தூக்கி வச்சிட்டோனே ஒரு சிறுவன் அந்த இன்னொரு சிறுவனை பார்த்து சொல்றான், ஏய் அங்க பாரு அங்க பாரு, இந்த கல்லுக்கு கீழே ஒரு காகிதம் இருக்குது அப்படின்னு. ஆமால, அந்த காகிதத்தை எடுத்து படிக்கிறாங்க. அதுல எழுதிருக்கு, பிரச்சனைய பார்த்து குறை சொல்லுபவர்கள் பலர், அதை நகர்த்த முன் வருபவர்கள் சிலர். வாழ்க்கையில நம்ம தொந்தரவு செய்யும் விஷயங்கள் பலவற்றை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனா அதற்கு சரியான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறோமா, நாமே குனிந்து அதை மாற்ற முயற்சி செய்யறோமா என்பத நம்ம கிட்டதான் நம்ம கேக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த கல்ல ஒரு புறமா தூக்கி வச்சதுக்கு உங்களுக்கு இதோ 100 வெள்ளி அப்படின்னு அந்த காகிதத்துல பின்னால ஒரு என்வலப் மாதிரி ஒட்டப்பட்டு இருந்ததுங்க. அதை எடுத்து இருவரும் சமமா பிரிச்சுக்கிட்டாங்க, 50 வள்ளி 50 வள்ளியா. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம பிரச்சனைகளை தீர்த்தா நமக்கு காசு கொடுப்பாங்க. இல்ல, பிரச்சனைகளை நினைச்சு குறையே சொல்லிட்டு இருக்காம அதற்கு ஒரு தீர்வு காண முயற்சி செய்யணுங்க.
0: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
10: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.

0: ஆயுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
2: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
3: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
4: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
5: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
6: பண்ணுவீங்க?
7: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒன்று நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்ச வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
7: 1 லட்ச வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
8: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
9: கவிதை
10: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. செல்லுங்கள் maxonline.sg.
11: ஆரோக்கிய குறிப்பு.
12: தாத்தா பாட்டி அம்மா அப்பா இத அடிக்கடி சொல்றாங்க, வயசாகுதுப்பா, முன்பு போல இப்பெல்லாம் அதிகமா சாப்பிட முடியல, அதனால ரொட்டி இப்படிப்பட்ட சாப்பாடு வகைகள் தான் இவங்க சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இதற்கு உண்மையான காரணம் இருக்குதா, இல்ல இவங்க தான் சாக்கு போக்கு சொல்றாங்களான்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, வயது ஆக நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க. வயது கூடும் போது பசிய தூண்டும் இந்த குரெலின் என்ற ஹார்மோனின் செயல்பாடு குறையுமா, அதே வேளையில வயிறு நிறைஞ்சிட்டு அப்படிங்கிற உணர்வை தரும் ஹார்மோன்களும் அதிகரிக்குமா, இதனாலதான் குறைவா சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போல ஒரு உணர்வு பெரியவர்களுக்கு வயதானவர்களுக்கு கிடைக்குது. தசைகள் அதிக கலோரிய பயன்படுத்துவதனால தசைகள் குறையும் போது உடலுக்கும் குறைவான உணவே தேவைப்படுகிறது, நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. உணவுல இருக்கிற அந்த மனமும் சுவையும் உணர்ற திறனும் வயதாக மங்குமா, இதனாலதான் உணவின் மீது இருந்த ஆர்வமும் குறையலாம். தனியாக சாப்பிடும் பழக்கமும் பசிய குறைக்கும்னு ஆய்வுகள் கூறுகின்றன. சரி, அப்ப பசிய நம்ம இப்படிதான் அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யணும், இது பசிய தூண்டுமா. குறிப்பா எடை பயிற்சிகள் தசைகளை வலுப்படுத்தி பசிய அதிகரிக்கணும்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல அதிகமாக சாப்பிடுவதற்கு பதிலா ஒரு நாள்ல 4 அல்லது 5 முறை சிறிய அளவுல உணவை நம்ம எடுத்துக்கலாம். பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், புரதம் நிறைந்த உணவுகள் ஆகியவை உணவுல சேர்க்கவும் நிபுணர்கள் அறிவுறுத்திருக்காங்க. அதோட உணவுல மூலிகைகள், நறுமணப் பொருட்கள், எலுமிச்சைச்சாறு இவை நம்ம உணவுல சேர்த்துக் கொள்ளும் போது பசிய அதிகரிக்கிறதுக்கு உதவலான்னு தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, நீங்க என்ன செய்யறீங்க? உங்க பசியை தூண்டுவதற்கு, பசியினும் அதிகரிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யறீங்க? ஏன்னா சில பேர் நான் பாத்துருக்கேங்க, ரொட்டி மட்டும் சாப்பிட்டு பசாவும் இருப்பாங்க. நானும் யோசிப்பேன், என்னடா இது, சோறு எதுவுமே நீங்க சாப்பிடலையா, பசி எடுக்கலையா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் இதே பதில் தான் எனக்கு வரும், இல்ல வயசாயிடுச்சு பசிக்காது அப்படின்னு. ஆனா உடம்புல தெம்பு இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஊட்டச்சத்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன செய்ய நேர்களை பார்த்துக் கொள்ளுங்க.
3: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
13: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை வெப்பநிலை. ஆனா அப்படிதான் ஐரோப்பிய மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இதெல்லாம் கடும் வெப்பமா இருக்குது. என்னடா இது, முட்டை பொறிக்கிற அளவுக்கு சூடா இருக்குதே, முடியலையேன்னு பலரும் போர்ட்டபிள் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, கைக்கு அடக்கமா இருக்கிற மின் விசிறிகளை வாங்கி வச்சிருக்காங்க, என்னென்னமோ செய்யறாங்கப்பா அவங்கள குளிரா வச்சுக்கிறதுக்கு. மனிதர்கள் மட்டும் கிடையாது, விலங்குகளும் அப்படிதான். ஐரோப்பாவில கடுமையான வெப்பம் நிலவி வரும் நிலையில செக் குடியரசின் தலைநகரான இந்த பிராக் நகர்ல இருக்கிற விலங்கியல் பூங்கா, அந்த பூங்காவில இருக்கிற விலங்குகளை குளிரா வச்சுக்க டன் கணக்குல பனி கட்டிகளை கொண்டு வந்திருக்காங்களா. குறிப்பா அங்க இருக்கிற 2 சகோதரர்கள் அங்குள்ள வெப்பநிலை இப்ப 38 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்குது. ஆனா இன்னும் அதிகமா உயரக்கூடுமா? பனிக்கரடிகள் உங்களுக்கே தெரியும், நல்லா ஜிலு ஜிலு குளுகுலுன்னு இருக்கிற ஒரு இடத்துலதான் வாழும். அதனால அதற்கு பனிக்கட்டிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதை குளிரா வச்சுக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ பொழுது போக்குக்கோ பனிக்கட்டிகள் பயன்படுத்தப்படுது. எப்படி நமக்கு இந்த கோடை காலத்துல ஐஸ் கச்சாங் தேவைப்படுதோ, அதே போல பனிக்கரடிகளுக்கு பெரிய அளவுல ஐஸ் கியூப்ஸ் பனிக்கட்டிகள் தேவைப்படுதுப்பா.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
4: ஜோய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
6: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
5: இருக்காத பின்ன குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
6: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
7: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
8: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
9: அழையுங்கள் 6206 1797.

0: கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். 11 மணிக்கு மேல ஆச்சா உங்களுக்கு தெரியும் பழைய பாடல்கள் தொகுப்பும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்துல நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, உங்க பசியை தூண்டுவதற்கு நீங்க என்ன செய்யறீங்க? அத பற்றிதான் ஆருக்கு குறிப்பில் இன்றைக்கு நான் பேசி இருந்தேன். வயசாக நமக்கு பசியை எடுக்க மாட்டேங்குது, ஆனா பசியை தூண்டுவதற்கு சிலவற்றை நீங்க செய்யலான்னு பகிர்ந்து கொண்டேன். ஆனா நீர்களையும் குறிப்பா நீங்க என்ன செய்யறீங்கன்னு கேட்டதுக்கு பிரியா என்ன சொல்றாங்க?
1: வணக்கம் ஹலிமா.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: எனக்கு பசி எடுக்கிறோம்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட குழந்தைங்களோட ஓடி ஆடி விளையாண்டாவே எனக்கு நல்ல பசி எடுக்கும். அதுக்கப்புறமா அந்த நல்ல பசியோட சாப்பிட்டா சாப்பாடே ரொம்ப அருமையா ரொம்ப ருசியா தெரியும்.
0: நல்ல ஒரு வழி. ஏன்னா நம்ம உடற்பயிற்சி செய்யும் போதுதான், நம்ம கைகால ஆட்டும் போது, ஓடும் போது, மெதுவோட்டம் செய்யும் போது, நடைப்பயிற்சியில் ஈடுபடும் போதுதான் பசிக்கவே ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த பிரச்சனையே வருது, பசிக்க மாட்டேங்குது. அதனால பல பிரச்சனைகளும் பிற்காலத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சாப்பிட மறக்காதீங்க நேர்களே, நல்லா சாப்பிட்டுட்டு ஜம்மனு வானொலி பக்கமா இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. சாப்பிடலையா போய் சாப்பிடுங்க தயவு செய்து. மேற்கே உதிக்கும் சூரியன் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் பாடல் இதோ. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

வாய் மாய் நண்பர்கள் சிரிக்க என் அன்பர்கள் ரசிக்க இந்த அன்னங்கள் மகிழ என் எண்ணங்கள் மலர நாளொன்று பிறந்தது அதில் நான் பிறந்தேன் நண்பர்கள் சிரிக்க அன்பர்கள் ரசிக்க அன்னங்கள்

0: அன்னார்கள் ரசிக்க அன்னங்கள் மகிழ எண்ணங்கள் மலர நாளொன்று பிறந்தது அதில் நான் பிறந்தேன்
1: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: தேசிய தின நீண்ட வார இறுதியில எல்லாரும் என்ன செய்யறீங்க?
2: நாங்க மலேசியாவுக்கு வாகனத்துல பயணம் போறோம்.
1: நாங்களும் தான். சுங்கச்சாவடிகள்ல வாகன நெரிசல் அதிகமா இருக்குமா?
2: பயணத்துக்கு முன்பு ஆக அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ஐசிஏ பேஸ்புக் மற்றும் ஒன் மோட்டரிங் இணைய பக்கத்தை பாருங்க.
1: மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்குங்க. இதை பயன்படுத்தி சுங்கச்சாவடிய விரைவாகவும் சுலபமாகவும் கடக்கலாம்.
2: எல்லாருக்கும் பயணம் சுமூகமா அமைய வாகன வரிசையை தாண்டி செல்லாதீங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிங்க.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
6: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.

கொண்டதுதான் மிச்சம் தந்திடலாம் முத்தம்.

பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. இப்போது முதல் ஆகஸ்ட் 6 தேதி வரை ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு சாதாரண அளவு பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவில் 28.90 காசு மட்டுமே. நான் ஊற வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டா இன்னும் நிறைய சாப்பிடத்தோடும் ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ் ட்ரஃபிள் ஷ்ரிம்ப் சிக்கன் பேக்கன் என பல சுவைகள்ல வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில வாங்கி சென்று சாப்பிடுங்க. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

ಜಡಕ್ಕೆ ಎಂಗಳೋಡು ಆಟ ಮಾಡವ. ಎಂದ ಹೂ ಎನ್ನ ಪೇ ಎಂದ ಕಾಲೇಜ್ ಎನ್ನ ಗ್ರೂಪ್

0: இருக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கமளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: இந்த பழைய நகையை மாத்தி புதுசா வாங்கணுங்க, எப்பங்க வாங்கலாம்?
3: நம்ம ஏபிஜே அபிராமில ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரை வாங்களாமே.
2: என்னங்க சொல்றீங்க?
3: நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம பழைய நகையை மாத்தி புது நகை வாங்கும் போது நம்ம பழைய நகைக்கு முழு மதிப்பு தராங்க.
2: அப்படியா?
3: அது மட்டும் இல்ல, நாம வாங்குற புது நகையோட மீத தொகைக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி செலுத்தினா போதும்.
2: அப்போ பழைய நகையை மாத்தி புது நகையை வாங்கிக்கலாம்.
3: உனக்கு பிடிச்ச நகையை வாங்கிக்கலாம்.
4: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
5: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி ஜி போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். ஆகஸ்ட் 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: StarHub, we got you.
7: உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்துக்கிட்டு நுழைவுச்சீட்டுகள் தேசிய தின அணிவகுப்பு நேரடியாக இந்த வார ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நீங்க போய் பார்க்கலாம். இந்த ஒரு ஜோடி நுழைவுச்சீட்டு வேணுமா? அப்ப இந்த கேள்விக்கு சரியான பதில சொல்லுங்க. எல்லாரும் பாத்துருப்போம், வான் புலச்சல்ல மர்லயன் பூங்காவில இருக்குது. சரி, இந்த மர்லயனை நம்ம ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். உடல் எப்படி இருக்கு, தலை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த இரண்டு பகுதிகளும் எதை குறிக்கின்றன? ஏன் தலை இந்த வடிவத்துல இருக்கு, உடல் இந்த வடிவத்துல இருக்கு அப்படின்னு அந்த காரணத்தையும் சேர்த்து நீங்க அனுப்பி வைக்கணுங்க. சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு குரல் பதிவா எடுத்து அனுப்பி வைக்கணும். சொல்ற முதல் நேருக்கு காத்துக்கிட்டு இருக்குது ஒரு ஜோடி தேசிய தின அணிவகுப்பு நுழைவுச் சீட்டுகள். வாங்க வாங்க வாங்க அனுப்பி வைங்க. 9678 8968. இப்ப உங்களுக்காக தீரன் அதிகாரம் 1 படத்துல இருந்து சத்யபிரகாஷ் பிரகதி குரு பிரசாத் கொண்டு வரும் பாடல் என்னடா ஒரு புதிய பாட்டு வருதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வளம் வராரு இசையமைப்பாளர் ஜிப்ரான். அதனாலதான் அவருடைய ஒரு பாடல் இப்ப ஒலிபரப்பாக இருக்குதுங்க. அந்த பாடலுக்கு பிறகு தொடர்ந்து புதிய பாடல்களை கேட்போம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: வாங்க நாணய மாற்று விகிதம் இன்றைக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 47 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுன் ஒரு வள்ளி 72 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 35 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 18 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

பாடுவ

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: என்னங்க தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
2: எல்லா சமூக வலைதளங்களையும் நெட்லின்றாவோட காணொளி தான்.
1: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
2: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு கொடுக்கறாங்க.
1: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திராணி எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
2: 8854 89 89
1: 8854 8989
2: நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.
3: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
5: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
5: முதல் மரியாதை படத்துல வந்த இந்த மீன் குழம்பு காட்சிய மறக்க முடியுமா?
7: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு இல்ல வயிற்று வலிக்கும், அதுக்குதான் பயமா இருக்கு. 4 மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா?
8: என்ன புள்ள பெரிய தொந்தரவா போச்சு, நான் இதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன். போதும் போதும், அப்படிதான், அதுக்கு மேல வேணாம். பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இந்த பசி சாப்பிட்டா
5: உங்க மீன் குழம்பு சாப்பிடுறவங்களோ இப்படி புகழணுமா? அப்படின்னா குழம்புல மீன அப்படியே போடாம கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் தடவி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த மீனை பொரிச்சிருங்க. பொரிச்சு அந்த மீனை மீன் குழம்புல சேர்த்துருங்க. மீனு உடையாது, மீன் கறியும் ருசியா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. சிங்கப்பூர் தேசிய தின அணிவகுப்பா பாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா, அரிய வாய்ப்பா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி இருந்தேன். ஒரு ஜோடி நுழைவிச்சுட்டு நீங்க ஜெயிக்கணும்னா நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில முதல் நேரம் நீங்க கொடுக்கணும். நல்ல ஒரு குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைக்கணுங்க. நிறைய குரல் பதிவுகள் வந்த வண்ணம் இருக்கு, ஆனா சில குரல் பதிவுகள்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப அமைதியா பேசிருப்பீங்க, அல்லது ரொம்ப இறைச்சலாக இருந்திருக்கும். அதனால என்னால சரியான முறையில கேட்கவும் முடியல. அடுத்த முறை அனுப்பி வைக்கும் போது நல்ல தெளிவான ஒரு குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைங்கிறீர்களே. சரி, இதுக்கெல்லாம் இடையில பல நீர்கள் சரியான பதிலையும் நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. அதுல மலர் சொன்ன பதில் இதுதான்.
9: ஹலோ அலிமா,
5: வணக்கம்மா.
9: தலை வந்து ஒரு லயன் சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது, சிங்கப்பூரானு லயன் சிட்டி. அதோட உடம்பு வந்து ஒரு ஃபிஷிங் வில்லேஜ ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பேர் மலர். தேங்க்யூ
5: மலர், நீங்க சொன்ன பதில் ரொம்ப அழகா தெளிவான குரல் பதிவு.

0: நம்முடைய லயன் சிட்டி சங்கிலா உத்தமா அவரு சிங்கப்பூரா அப்படின்னு பேர் வச்ச பிறகு மலாயனுடைய தலை சிங்க தலையாக இருக்குது. மலர் வாழ்த்துக்கள். சரியான பதில விளக்கி அனுப்பி வச்சிருந்தீங்க. குரல் பதிவா உங்களுக்கு தான் தேசத்தின அணிவகுப்பை பாக்குறதுக்கான ஒரு ஜோடியோட விச்சிட்டு கிடைக்குது. நேர்களே கவலைப்படாதீங்க, இன்றைக்கு உங்களுக்காக டீ கடை நிகழ்ச்சியிலையும் இந்த புதிரங்கம் இடம்பெற போகுது. நாளைக்கு வணக்கம் சிங்கை டீ கடை இரவு நாடும் நிகழ்ச்சிகளையும் நீங்க இந்த புதிரங்கத்தை எதிர்பார்க்கலாம். அதனால மனம் தளர வேண்டாம், தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒலி 968 கேட்டுக்கிட்டே இருங்க.
1: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
2: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நீங்க ஓய்வா இருக்கும் போது கேட்க வேண்டிய ஒரு வலைப்பதிவு.
3: ஆரம்பத்துல நீ கொஞ்சம் சம்பளம் கொடுத்துட்டு தான் இருந்த, ஆனா இப்ப என்னையா ஆச்சு? ஒரு மூணு நாலு மாசமா நீ சம்பளமும் அனுப்பல, எங்களுக்கு போன் பண்ணதும் முத மாதிரி இல்ல. விவசாயமா உனக்கு தெரியும்ல, வானம் பார்த்த பூமி, சரியான காசும் இங்க வரல தம்பி. என்னையா ஆச்சு? நம்ம குடும்பத்துக்காக கேக்குறேன் தம்பி, அப்பாவுக்காக கேக்குறேன் தம்பி. நீயும் உடம்பு கொஞ்சம் நல்லா பாத்துக்க தம்பி, சீக்கிரம் வாயா எங்களை பாக்க.
4: என்ன நடந்தது?
2: எங்களுடைய பிரத்யேக வலையொலியை கேட்க மறவாதீர்கள்.
4: இப்பொழுதே கிளிக் செய்யுங்கள் மீ லிசன் பாட்காஸ்ட்.

0: மணி, நம்ம வீட்டு ஹெச்ஐபி வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
1: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவோங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
0: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யாரு செய்வாங்க?
2: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம் நண்பகல், மணி 12. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. பிரதமர் லாரன்ஸ் வாங்கின் தேசிய தின செய்தி வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறும். அவர் முதலில் ஆங்கிலத்தில் உரையாற்றுவார். பின்னர் அமைச்சர்கள் மலாய், சீனம், தமிழ் ஆகிய மொழிகளில் செய்தியை வழங்குவர். மீடியா காப் தொலைக்காட்சி வானொலி நிலையங்களில் செய்தி ஒலி ஒளிபரப்பாகும். மாலை 6:30 மணிக்கு பிரதமர் வாங் பேசுவார். துணை பிரதமர் கான் கிம் யோங் 7 மணிக்கு மாண்டரின் மொழியில் உரையாற்றுவார். முஸ்லீம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது 8:30 மணிக்கு மலாய் மொழியில் பேசுவார். கலாச்சார சமூக இளையர் துறை மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் 9:00 மணிக்கு தமிழில் பேசுவார். சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் பயனளிக்கும் வருங்கால பொருளாதாரத்தை வலியுறுத்தும் தீர்மானத்தை பாட்டாளி கட்சியின் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரவிருக்கிறது. சிங்கப்பூர் நாடாளுமன்றம் நாளை கூடவிருக்கிறது. பாட்டாளி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கென்னத் யோங்கும் திரு ஜேமஸ் லிம்மும் தீர்மானத்தை முன்வைப்பர். எதிர்க்கட்சியின் தொலைநோக்கு பார்வையையும் அதன் பொருளாதார செயல் திட்டத்தையும் தீர்மானம் பரிந்துரைக்கும். கிளமெண்டி அமன்யோ 4 பிளாக் 309 தீ விபத்து ஏற்பட்டபோது முக்கியமான தண்ணீர் குழாய் பழுதடைந்திருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. 8வது மாடியில் நெருப்பை அணைப்பதற்கு தேவையான தண்ணீரை உரிய வேகத்தில் அந்த குழாய் வெளியேற்றவில்லை. அதனால் தரைத்தளத்திலிருந்து குழாய் வழியே தண்ணீரை மேலே எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது என்று சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. வெள்ளிக்கிழமை நடந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தீயணைப்பாளர்கள் 2 காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து திரும்பிவிட்டார். 3 நடத்தப்பட்ட சோதனையில் முக்கியமான தண்ணீர் குழாயில் எந்த குறையும் கண்டறியப்படவில்லை என்று ஹாலந்து புகிட் பஞ்சாங் நகரமன்றம் கூறியது. ஆனால் அந்த குழாயின் ஒரு பகுதி குலைந்து போயிருந்தது முதற்கட்ட சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. விசாரணை தொடர்கிறது. இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் பயணிகள் படகு தீப்பிடித்ததில் காணாமல் போனோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுராத்தீவுக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது படகு தீப்பிடித்தது. அதில் 250 அதிகமான பயணிகளும் சிப்பந்திகளும் இருந்தனர். உயிர் தப்பிக்க பயணிகள் கடலில் குதித்தனர். 5 மாண்டனர். 227 பேர் பாதுகாப்பாய் மீட்கப்பட்டனர். 41 பேரை காணவில்லை. கடலோர காவற்படையின் சுற்றுக்காவல் படகுகளும் மீட்புப் பணியில் உதவுகின்றன. படகில் தீப்பிடிக்க என்ன காரணம் என்று தெரியவில்லை. அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். தென்கொரியாவில் வரலாறு காணாத வெயில். யங்சான் நகரில் நேற்று வெப்பம் 42°C தாண்டியது. அந்த வட்டாரத்தில் தொடர்ந்து 3 நாளாக வெயில் வாட்டி வதைத்தது. முன்னெப்போதும் அப்படி இருந்ததில்லை. போசான், ஒல்சான் உள்ளிட்ட நகரங்களிலும் வெப்பம் 30 டிகிரி செல்சியஸ். அங்கு அனல் காற்று எச்சரிக்கை நடப்பில் இருக்கிறது. இதற்கிடையே டால்பின் சூறாவளியும் தென்கொரியாவை அச்சுறுத்துகிறது. அது வெயிலின் சூட்டை தணிக்க உதவலாம் அல்லது வெப்பத்தை இன்னும் உக்கிரமாக்கலாம். தென்கொரிய அரசாங்கம் 3 அடுக்கு வெப்ப பேரிடர் நடைமுறையை பின்பற்றுகிறது. நிலைமையை சமாளிக்க 2 நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெப்பம் 38 டிகிரி செல்சியஸை தொட்டால் வெளிப்புறங்களில் வேலையை நிறுத்தி வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கடந்த 3 மாதங்களில் சுமார் 1800 ஊழியர்கள் வெப்பம் தொடர்பான நோய்க்கு சிகிச்சை பெற்றுள்ளனர். 13 பேர் மாண்டனர். அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடரவிருக்கிறது. பாகிஸ்தானின் சமரச முயற்சியில் இருதரப்பும் ஜூன் மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தன. பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய போர் அதனால் சற்று ஓய்ந்தது. ஆனால் ஹொர்முஸ் நீரிணை தொடர்பான பதற்றம் நீடித்தது. அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்கியது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரானும் பதிலடி கொடுத்தது. இந்நிலையில் புதிய தாக்குதலை ரத்து செய்வதாக சொன்ன சில மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். ஹர்மஸ் நீரிணை, அணுவாயுத ஒழிப்பு ஆகியவற்றில் ஒப்பந்தம் ஏற்படலாம் என்று சில நாடுகள் தம்மிடம் வலியுறுத்தியதால் தாக்குதலை நிறுத்தி வைக்க முடிவெடுத்ததாக திரு டிரம்ப் சொன்னார். அமெரிக்காவின் கூற்று புதிய பொய்யை தவிர வேறில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. ஹர்மஸ் நீரிணை தொடர்பான உடன்பாட்டில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெஹ்ரான் கூறியது. ஆனால் ஹர்மஸ் நீரிணையில் புதிய வழித்தடத்தை கூட்டாக நிர்வகிக்க ஓமானுடன் ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக ஈரான் சொல்கிறது. ஹொர்முஸ் நீரிணை போருக்கு முன்பிருந்த நிலைக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என்றும் அது கூறியது. தற்போது ஹொர்முஸில் கப்பல் போக்குவரத்துக்கு 2 வழிகள் உள்ளன. வடக்கே ஈரானை ஒட்டிய வழி ஒன்று, மற்றொன்று தெற்கே ஓமானை ஒட்டிய வழி. இருதரப்பு அரசுரிமையை மதித்து அவற்றின் தேசிய நலன்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் புதிய வழித்தடம் அமையும் என்று ஈரான் கூறியது. அமெரிக்காவின் வடமேற்கில் காட்டுத்தீ பரவுகிறது. அடிக்கடி மின்னல் வெட்டி பலத்த காற்று வீசுகிறது. வெப்பம் தகிக்கிறது. சுமார் 100,000 ஹெக்டேர் நிலப்பரப்பு கருகிப்போனது. இதுவரை காணாத சூடு தீயணைக்கும் பணியை சிரமமாக்குகிறது. சுமார் 5,000 வீடுகளில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டனர். ஸ்போக்கேன் வட்டாரத்தில் 600 கட்டடங்களும் உடைமைகளும் நாசமாயின. பாதிக்கப்பட்டோருக்காக தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரேகான், ஐடஹோ ஆகிய இடங்களிலும் காட்டுத்தீ பரவியிருக்கிறது. கிரீஸ் காட்டுத்தீயை அணைக்கும் போது 2 ஹெலிகாப்டர்கள் மோதிக்கொண்டன. 2 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் ஏதென்ஸை மிரட்டிக் கொண்டிருக்கும் காட்டுத்தீயை அணைக்கும் போது விபத்து நடந்தது. ஒரு ஹெலிகாப்டரின் சுழல் இறக்கை மற்றொன்றின் மீது மோதியது. பாதிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் நெருப்பு கோளமாய் பள்ளத்தில் விழுந்தது. டென்மார்க் விமானியும் கிரேக்க தீயணைப்பு அதிகாரியும் மாண்டனர். மோதிய ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அதிலிருந்தவர்கள் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினர். கிரீஸ் பல்வேறு இடங்களில் பரவியுள்ள காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடுகிறது. ஏதென்ஸை சுற்றிலும் நிலைமை இன்னும் சீராகவில்லை. பலத்த காற்றும் வறட்சியும் காட்டுத்தீயை மேலும் பரவச் செய்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
1: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
2: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
3: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
2: இருக்காதா பின்ன? குமார் மேஸ்ல மாப்பிள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
3: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க.
4: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
5: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
6: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். இந்த அங்கத்துல உங்களுக்காக உற்சாகமான துள்ளலான பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன.

பக்கமா இணைஞ்சிருங்க. இந்த பாடல்களை முழுமையா கேட்கறதுக்கு நல்லா சாப்பிட்டு தெம்ப உங்க வேலைகளை செஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப சில்ல ஒரு பாடல் வந்துட்டு இருக்குதுங்க, வேலாயுதம் படத்துல இருந்து கார்த்திக் சாருலதா மணி கொண்டு வராங்க. இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: போக்குவரத்து நெரிசல்
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: இன்றைக்கு நான் எடுத்துட்டு வந்த பழமொழி இதுதான். ரொம்ப சுலபமா இருக்கும்னு நினைக்கிற, துணை போனாலும் பிணை போகாதே, துணை போனாலும் பிணை போகாதே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பழமொழியை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியான பதில, சரியான விளக்கத்தை அனுப்பி வைங்க குரல் பதிவு வாயிலா. அதற்கு நீங்க ஒரு உதாரணம் கூட கொடுக்கலாம், ஆனா தெளிவான குரல் பதிவாக இருக்கணும். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678896 8. குத்தாட்டம் போட நீங்க தயாரா? தேவராட்டம் படத்திலிருந்து நிவாஸ்கி பிரசன்னா விஜய் சேதுபதி கொண்டு வர்றாங்க இதோ.

0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. இப்போது முதல் ஆகஸ்ட் 6 தேதி வரை ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு சாதாரண அளவு பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவில் 28 வெள்ளி 90 காசு மட்டுமே. நான் ஊற வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டா இன்னும் நிறைய சாப்பிடத்தோடும் ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினேஜ் ட்ரஃபிள் ஷ்ரூம் சிக்கன் பேக்கன் என பல சுவைகள்ல வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில வாங்கி சென்று சாப்பிடுங்க. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
1: You know what? Guess who's back? We back, baby!

0: I'm out of here.
1: சற்று முன்பு ஒரு பழமொழி பகிர்ந்து கொண்ட, துணை போனாலும் பிணை போகாதே, இதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும்?
2: வணக்கம் ஹலீமா அக்கா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க
2: அக்கா. நீங்க சொன்ன பழமொழிக்கு அர்த்தம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மள விட்டு ஒருத்தவங்க போனாலும் அவங்க மேல வச்சிருக்க அந்த அன்பு பாசம் அந்த பிணைப்பு வந்து போகாது அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். துணை போனாலும் பிணை போகாது.
1: நல்ல முயற்சி ஐயா, நல்ல முயற்சி. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. துணை போனாலும் பிணை போகாதேக்கான அர்த்தம் என்ன, சரியான பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பதில் தெரிஞ்சா நீங்களும் அனுப்பி வைக்கலாம், முயற்சி செய்யலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678889688. முகவரி படத்துல இருந்து ஹரிஹரன் ஸ்வரலதா கொண்டு வரும் பாடல் இதோ நேரம் சரியா 12:36 ஆகுதுங்க.

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
1: உன் அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
3: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
4: ஜோய் ஆலுகாஸ், world's favorite jeweler.
5: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்கு 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39 வள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வள்ளி 95 காசு மட்டும்தான். KFC-ல ருசித்த மகிழுங்க.
6: 35 ஆண்டுகள் எப்படி ஆயுள் தண்டனையாக மாறியது?
7: பிறகு நிலாவின் உடலையும் அவளது தம்பியையும் ஒரு பிரேமில் வைத்து சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு
8: விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கிருக்கும் சர்க்கிள் இருந்து கீழே விழுந்து தலை அடிபட்டு விட்டது.
6: நீதிமன்றத்தையே அதிர வைத்த கொடூர வழக்கு. இந்த வழக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். அங்கே உள்ள என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுத்து எல்லா பாகங்களையும் கேட்கலாம். ஒலி 968 பிரத்யேக வலையொலி என்ன நடந்தது. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். இதற்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு குறுஞ்செய்தி வாயிலா மைமூன், சீனை, சசி, ராதாகிருஷ்ணன் எல்லாம் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஹலிமா, இந்த துணை போனாலும் பிணை போகாதுன்னு சொல்றாங்க இல்லையா, பிறருக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ள கூடாது, பிணையாளியாக ஆயிராதீங்க, அதுதான் குறிக்குது அப்படின்னு பேஷால இருந்து ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காரு. மாயமூன் குறிஞ்செய்தி வாயில என்ன சொல்றாங்க, மற்றவர்களுக்கு நம்மளால முடிந்த உதவியை செய்யணும், ஆனா அவர்களின் கடனுக்கு அல்லது தவறான செயலுக்கு நீங்க பொறுப்பு ஏற்க கூடாது அப்படின்னு மாயமூன் தெரிவிச்சிருக்கீங்க. நம்மளால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா நம்ம செய்யலாம், உதவிகரம் நீட்டுறதுல தப்பே இல்ல. ஆனா எதற்கு உதவி செய்யணும்னு தெரிஞ்சு செய்யணும். தப்பு செய்யறவங்க மட்டும் மாட்ட மாட்டாங்க, தப்புக்கு உடனடியா இருந்தவங்களும் மாட்டுவாங்க. அப்படிப்பட்டவங்களா நீங்க மாறிடக்கூடாது, பிணையாளியாக ஆயிடக்கூடாது. அதுவே துணை போனாலும் பிணை போகாதே என்பதற்கான பதில்.

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0% விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: Pizza Hut in Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பிட்சா 16.90 மட்டும்தான்.
2: உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பீட்சா அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
3: தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுவான நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9th, நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா காப் தளங்களில் பார்க்கலாம், கேட்கலாம்.
4: காலை 10 முதல்
5: பிற்பகல் 2 வரை
4: ஆனந்தம். நேரம் சரியா 12:55 ஆயிடுச்சுங்க. சற்று முன்பு உங்களுக்காக கச்சேரி ஆரம்பம் படத்துல இருந்து முகேஷ் மதுஸ்ரீ கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இப்ப வாங்க டி ராஜேந்தர் சொல்லால சாய் எல்லாரும் ஈஸ்வரி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பிற்பகல் 1 மணி செய்திகள் இடம்பெற போகுது. அதன் பிறகு உங்களை நான் ஆனந்த மறுமணிகள் சந்திக்கிறேன். சொல் அங்கும் இடம்பெற போகுதுங்க. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைச்சிருங்க.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வடக்கம் தமிழொலியில் முதலே மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிரிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில் இப்பொழுது முதல் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய

தோறும் இதயத்தில் எல்லாம் அழகிடும் உறவில் சிரிப்பாயே. நீ சக்தியும் சிவனும் உலகம் என்னும், சக்தியும் சிவனும் உலகம்

கேட்டது விநாயகர் துதியாக டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக கஜல் ஷேக் முகமது குழுவினர் பாடி

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஷேக் முகமது குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் தொடர்கின்றது வாணிச்சராம் பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது கே ஜி ஜேசுதாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக கஜல் ஷேக் முகமது பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஷேக் முகமது பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் சிரடி சாய்பாபா புகழ் மாலையுடன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர் பாடிய

கேட்டது சீரடி சாய்பாபா புகழ் மாலை வழங்கியிருந்தார்கள் அனுராதா ஸ்ரீராம் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக சுவர்ணலதா குழுவினர் பாடியதே.

கேட்டது சுனடந்தா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக மீண்டும் கஜல் சைக் முகமது குழுவினர் பாடிய

கேட்ட இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையிலிருந்து கண்மணி ராஜா குழுவினர் பாடிய

கேட்டது டென்மார்க் பிரெண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினருந்து ஒலிப்பேழையிலிருந்து கண்மணி ராஜா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியில். வடக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ணகானமாக மகாநதி சோபனா குழுவினர் பாடியது.

கிருஷ்ணகானம் மக மகாநதி சோபனா குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியில் ஒலித்த வடக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள்.

0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ். செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி இத சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ வெரி நைஸ், தேங்க் யூ.
3: என்ன சமயலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03 ஐக்கராட்சியத்தில் 7:03 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர் எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. ஐரோப்பா

0: வணக்கம் தமிழர்கள். நற்சிந்தனையின் நேரம். நற்சிந்தனையின் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அளப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜா. என்ன ஜெயமலையில இருந்து பொங்கையூர் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கோம் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: இளமை முதல் முதுமை வரை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். முதுமையில் எல்லா உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டும். மக்களின் நலமாக வாழ்வதற்கும் பிற நம்பிக்கையோடும் தன் நம்பிக்கையோடும் வாழும் காலம் வரை வாழும் போது இறைவன் முழுமையாக அர்ப்பணித்து வாழும் போது நன் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவன் மட்டும் வாழும் காலம் வரை இறைவன் கைவிட மாட்டான். முதுமையிலும் இறைவன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைப்பார். துன்பம் வேதனை சோதனை நோய்கள் எல்லாமே வரக்காரன் நாமே தான் பொறுப்பாளிகள். நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறைவனை குறை கூறாமலும் வாழ வேண்டும். முதலும் முடிவும் இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது. நம்மை இதுவரை காலமும் பாதுகாத்து உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருப்பாரும் இறைவன் தான். பெரிய நோய்கள் வரும் போதும் இறைவன் தான் துவப்படுத்தி வாழ வைக்க முடியும். மருத்துவராக துவப்படுத்த முடியாததையும் இறைவன் மருத்துவராக வந்து மனித ரூபத்தில் வந்து நோயை சுகப்படுத்தி வாழ வைப்பவரும் இறைவன் தான். வாழும் வாழ்க்கையில் அவதானமாயிருத்தல் இருந்தால் இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் புதுமையிலும் தொடர்ந்து செல்லும். இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவதானமாக செயல்பட வேண்டும். வரும்போது இறையும் கொண்டு வரவில்லை, எல்லாம் இறைவன் கொடுத்த வரந்தார் என்ற முழு நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். இறைவனின் திருவிடையாளர் அறிந்து கொள்ள வேண்டும். இளமையில் நம்மை உயர்த்த நினைத்து விட்டால் இறைவன் என்ன செய்வார் என்பதையும் உணர வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு அவதாரமாக இருந்தாலும் இறைவன் முதலில் தனிமையாக்குவார். நமக்கு வேதனை சோதனை கொடுப்பார். நம்மை முழுவதும் வித்தியாசமாக மாற்றுவார். நம் நம்பிக்கையை சோதிப்பார். நம் ஆணவத்தை உடைப்பார். நல்வழியையும் மாற்றுவார். என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தையும் இறைவன் கொடுப்பார். இதுவெல்லாம் கடக்கும் வரை நாம் பொறுமையாக இருந்தால் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டால் இறைவன் ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ வைப்பார். நோயற்ற வாழ்வியே குறையற்ற செல்வனே, நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள கொண்டு வாழவும் வேண்டும். இல்லற நல்லறமாகவும் இல்லம் ஒரு கோயிலாகவும் பொறுமை அமைதி மௌனம் புரிந்துணர்வு ஒற்றுமை கலாச்சாரத்தோடு அன்போடும் பண்போடும் வாழும் போது வாழும் காலம் வரை உறுதி துணையோடும் இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். தீய சத்தத்தில் நெருங்காமலும் பாதுகாப்பார். இறைவனம் முழுமையாக சரணடைந்து இறைவன் அருளும் ஆசியோடும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நட்சத்திரோட வாழ்க்கை அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராஜா.
0: நன்றி சோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்து உங்களுக்கும் நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி. நலமா இருக்கீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நந்தியனா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை புனித மத்தியோ எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 14 இறைவசனங்கள் 22 32 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பே என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிமோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவனே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இயேசுவை யார் என்று அறிந்துணர்ந்து அவ்விடத்தில் மக்களுக்கு சுற்றுப்புறம் எங்கும் ஆளனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது வாழ்வுதரும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். சிந்தனைக்கு நம்பிக்கை வீண் போகாது. நற்செய்தியை அறிவிக்கவும் நோயாளர்களை குணப்படுத்தவும் ஏழைகளுக்கு குறிப்பாக அவர் தம் எதிர்நோக்கை மீட்டெடுக்கவும் பணியாற்றிய இயேசு தம் சீடர்கள் மூலம் தம் பணியை தொடர்கின்றார் என்று நினைவுபடுத்துகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் நினைவுபடுத்துகின்றார், இயேசுவை அறிந்த மக்கள் ஊரில் உள்ள நோயாளர்களை அவரிடம் கொண்டு வந்தனர். நெருங்க முடியாத கூட்ட நெரிசலில் இயேசுவின் மேலுடையின் ஓரத்தையாவது தொட அனுமதிக்குமாறு சீடர்களை வேண்டினர். இங்கு இயேசுவின் பணி குணப்படுத்தப்படுவது தொட அனுமதிக்கப்படுவது என்றாகையில் சீடர்களின் பணி மக்களை அனுமதிப்பாகின்றது. இயேசுவை நாம் தொட்டால் போதும் என்ற நம்பிக்கைக்கு முன் கடல் மீது நம்பிக்கையில் நம்பிக்கை குன்றி மீண்டும் அதனை பெற்று தலைமை சீடர் பேதுரு போன்று நிலைத்த நம்பிக்கை ஆளர்கள் ஆவோம். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யோசனி குணராஜா
0: வணக்கம். யோசனி அம்மா நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
3: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் வேலை வணக்கம் கூறிக்கொண்டு தில்லையில் அருளிய கீர்த்தி திருவாவளின் தொடர். சேவகனாகி தென் சிலை ஏந்தி பாவகம் பலவல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் இங்கோய் மலையில் எழிலது காட்டியும் ஐயார் அதனில் சைவனாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கழுமல மதனில் காட்சி கொடுத்தும் கலக்குண்டனதனில் வளர்க்காது இருந்தும் புறம்பய மதனில் அறம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் உரை. பாண்டியனுக்கு வெற்றி உண்டாக்குவதற்கு ஒரு பொருட்டு வில் வீரர் வடிவம் கொண்டு வலிமிக்க வில்லைக்காயை கைக்கொண்டு பல பல வகையான இயல்புகளை தோற்றுவித்த சிறப்பும் திருக்கடம்பூரிலே கோயில் கொண்டருள வீட்டிருந்தும் ஈங்கோய் மலையிலே அழகுமிக்க மரகத திருமேனி காண்பித்தும் திருவையாற்றிலே பூசனை புரியும் சைவ ஆகாரியன் ஒருவனின் வேடத்தோடு தோன்றியும் திருத்துருத்தியிலே அடியவர்களுக்கு அருள்புரியும் ஆசையோடு அமர்ந்திருந்தும் திருப்பனை ஊரில் வேண்டுவார் வேண்டுவனை ஈயும் திருப்பத்தினாய் வீட்டிருந்தும் சீர்காழி பதியிலே திருக்கோலம் காண்பித்தும் திருக்கலும் குன்றத்திலே ஞான வடிவத்தோடு தவறாது எழுந்தருளியும் திருப்புறம் பயத்திலே தரும செயல்கள் பல ஆற்றியும் திருக்குற்றாலத்திலே சிவலிங்க வடிவாய் தோன்றியதும் மிகுது நாளை அருந்தவரோ காலின்கீழ் அறம் முதலா நான்கினையும் இருந்தவரு

கண்களே கொள்ள அளப்பெறும் கரணங்கள் நான்கும் சிந்தையாக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்தீகமேயாக இந்து வாழ்சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின்

0: மலிவளம் சுடக்க மன்னன் கோர் முனை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்களோங்க நத்தவம் வெளி மல்க மேன்மை கொள் தெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சி தம்பலம் நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி ஜோசூரியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: வணக்கம்
1: திருமதி பத்மராணி, நிலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்களும் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு பிரியவாளின் பிரசாத மகிமை மாம்பலத்திலிருந்து ஜெயராம ஐயர் மாம்பலம் சங்கர மடத்தை பெரியவாளுக்கே அர்ப்பணம் பண்ணிய உத்தமர். அவர் குடும்பத்தாருடன் ஒரு முறை ஆந்திரா சென்றார். அங்கு ஒரு தோட்டத்தில் பெரியவா உட்கார்ந்து தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். ஜெயராம ஐயர் பேரன் பெரியவாளிடம் சென்றான். அவன் கையில் ஒரு கற்கண்டை கொடுத்தார். வாங்கி கொண்ட குழந்தை குதித்து கொண்டே தோட்டத்துக்குள் நுழைந்தது. அதன் பின் காணவே இல்லை. அங்கே ஒரு பெரிய கிணறு இருந்ததால் குழந்தையின் பெற்றோரும் மற்றவர்களும் பதறி அடித்து கொண்டு ஓடி ஓடி தேறினார்கள். குழந்தை அந்த கிணற்றில் விழுந்து விட்டது என்று தெரிந்தது. அதில் படிக்கட்டுகள் இருந்தன. நல்ல வேளையாக ஒரு படிக்கட்டை பிடித்து கொண்டு குழந்தை தொங்கிக் கொண்டிருந்தது. ஒருவர் மலமளவென்று இறங்கி குழந்தையை காப்பாற்றி விட்டார். ஜெயராம ஐயர் குடும்பம் உடனே குழந்தையுடன் பெரியவாளிடம் சென்று அழுது கொண்டே நடந்ததை சொல்லி பெரியவாதான் இந்த குழந்தையை காப்பாற்றினார் என்று மீண்டும் மீண்டும் வணங்கினார்கள். உடனே பெரியவா இந்த குழந்தையின் கையில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னார். பார்த்தால் அவர் கொடுத்த கற்கண்டு அப்படியே இருந்தது. அம்பாள் பிரசாதம் அது, அவள் தான் காப்பாற்றினாள் என்றேன். அவர் கொடுத்த பிரசாதமே நம்மை காக்க வல்லது என்பதை இந்நிகழ்வு மூலம் உணர்த்தி கொண்டு நின்றே பொழுது நட்புறதாக அமைய இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் ராயா.
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன். நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கின்றோம். நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனை.
3: அவனுக்கு கொடுத்த அவனுக்கு எத்தனையோ பேருக்கு பூர்த்தியாக சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் பாடுகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, கரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று நான் பார்த்தனல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனவிரும்பி ஓடி அவன் களத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அத்தர் அனுப்பியாது என்பது ஆசிரியர் வணக்கம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். பாலனை தொடர்ந்து பாலனில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவையை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
4: ஓம் நலமா உள்ளேன். நன்றி நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா வீடுகளும் இன்புற்று வாழ்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு, 16,000 இளவரசிகளின் கண்ணீரை துடைத்த கிருஷ்ணர், நரகாசுரன் உயிர் பிரிந்த பிறகு போர்க்களம் முழுவதும் அமைதி நிலவியது. பல ஆண்டுகளாக அவனால் துன்பப்பட்ட தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரும் பெருமூச்சு விட்டனர். சத்தியபாமா தனது வில்லை இறக்கி நின்றாள். அவளது கண்களில் வெற்றியின் மகிழ்ச்சி இல்லை, மாறாக தன் கையால் உயிரிழந்தவன் தனது சொந்த மகன் என்ற தாயின் வேதனையே நிரம்பி இருந்தது. அப்போது கிருஷ்ணர் மெதுவாக சத்தியபாமாவை நோக்கி, இது ஒரு தாயின் கோபம் அல்ல, தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் ஏற்படுத்திய நிகழ்வு. பூதேவியாக நீ கொடுத்த வரமே இன்று நிறைவேறியுள்ளது என்றார். நரகாசுரனின் உடலை பார்த்து கொண்டிருந்த பூதேவி தன் அவனது தலையை தூக்கி தனது மடியில் வைத்து கண்ணீர் வடித்தாள். என் மகன் பிறந்தபோது இவ்வளவு கொடூரமானவனாக இல்லை, நல்லவன் தான். ஆனால் தவறான நட்பும் அதிகாரத்தின் மயக்கமும் அவனை இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டன என்று வருந்தினான். கிருஷ்ணர் பூதேவி ஆறுதல் கூறி, ஒருவன் பிறக்கும் போது நல்லவனாக இருந்தாலும் அவனுடைய செயல்களே அவனுடைய முடிவை தீர்மானிக்கின்றன. நரகாசுரன் முடிவும் அவனது செயல்களின் விளைவுதான் என்றார். அதன் பிறகு கிருஷ்ணர் நேராக நரகாசுரனின் அரண்மனைக்கு சென்றார். பலமான இரும்பு கதவுகள் திறக்கப்பட்டன. பல ஆண்டுகளாக இருளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 16,000 அரச குமாரிகள் வெளியே வந்தனர். அவர்களை பார்த்ததும் கிருஷ்ணர் கருணையுடன் நின்றார். அந்த பெண்களின் முகங்களில் பயமும் அவமானமும் எதிர்காலம் குறித்த கவலையும் தெரிந்தது. அவர்களில் ஒருவர் முன்வந்து, கண்ணா, எங்களை விடுதலை செய்ததுக்கு நன்றி. ஆனால் இனி எங்களை யார் ஏற்றுக் கொள்வார்கள்? நாங்கள் நீண்ட காலம் நரகாசுரனின் சிறையில் இருந்தோம். எங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பினாலும் எங்களை யாரும் ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று அழுதார்கள். அந்த வார்த்தையை கேட்ட கிருஷ்ணரின் மனம் உருகியது. உங்கள் வாழ்க்கை எந்த தவறும் செய்யாமல் துன்பத்தில் கழிந்துள்ளது. உங்களுடைய கண்ணியத்தை நான் காப்பாற்றுவேன். நீங்கள் யாரிடமும் தலகுனிந்து வாழ வேண்டியதில்லை என்று உறுதியளித்தார். அந்த பெண்கள் அனைவரும் கிருஷ்ணரையே தங்களின் அடைக்கலமாக ஏற்றுக் கொண்டனர். அவர்களின் மரியாதையும் சமூக பாதுகாப்பும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே கிருஷ்ணர் அவர்களை தனது பாதுகாப்பில் ஏற்றார் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு இந்திரன் தனது மனைவி சச்சிதேவியுடன் வந்து கிருஷ்ணரை வணங்கினார். கேசவா, தேவர்களால் கூட செய்ய முடியாத காரியத்தை நீங்கள் செய்து முடித்து விட்டீர்கள். மீண்டும் தேவர் உலகில் அமைதி நிலவு செய்துள்ளீர்கள் என்று புகழ்ந்தார். அப்போது கிருஷ்ணர் சிரித்தபடி, நான் செய்தது என் கடமை மட்டுமே. தர்மம் ஆபத்தில் இருக்கும் போது அதை காப்பாற்றுவது அவதாரத்தின் நோக்கம் என்றார். அதன்பின் நரகாசுரனின் மகனான பகதத்தனை அழைத்து, உன் தந்தை செய்த தவறுகளை நீ தொடரக்கூடாது, நீதியுடனும் கருணையுடனும் நாட்டை ஆட்சி செய் என்று அறிவுரை கூறி அவனையே அரசனாக முடிவுட்டனர். நரகாசுரனின் கடைசி விருப்பப்படி அவன் உயிர்நீத்த நாள் இருள் நீங்கி ஒளி பிறந்த நாளாக மக்களால் கொண்டாடப்பட்டது. வீடுகள் முழுவதும் தீபங்கள் ஏற்றப்பட்டன. மக்கள் அதிகாலையே எண்ணெய் கூலிகள் செய்து புத்தாடை அணிந்து இனிப்புக்கள் வழங்கி மகிழ்ந்தனர். அந்த நாளே பின்னர் நரக சதுர்தசி என்றும் ஒளியின் வெற்றியை நினைவு கூறும் தீபாவளி கொண்டாட்டத்தின் முக்கிய நாளாகவும் விளங்கிய தொடங்கியது. இந்த நிகழ்வு நமக்கு ஒரு பெரிய உண்மையை உணர்த்துகிறது. இவ்வளவு பெரிய வலிமையும் வரங்களும் அதிகாரமும் இருந்தாலும் அவை தர்மத்துக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டால் இறுதியில் அழிவே காத்திருக்கும். ஆனால் இறைவனின் கருணை எப்போதும் தர்மத்தின் பக்கமே இருக்கும். தீமை எவ்வளவு காலம் தலை நிமிந்து இருந்தாலும் இறுதியின் நன்மையே வெல்லும் என்பதற்கு நரகாசுரன் வாழ்க்கையும் முடிவும் ஒரு நிலையான சான்றாக வந்து கூறி விட வருகிறேன். ராஜா நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
1: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நட்சத்திர நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் ஷன், நலமா இருக்கீங்களா?
5: நலமா
1: இருக்கலாம். சத்தம் குறைவத்தான் இருந்தது, ஒன்றும் செய்யல. நன்றி தாருங்கள்.
5: இனிய காலை வணக்கங்கள் என் அன்பு உறவுகளே. நீங்கள் எல்லாம் எல்லாம் பாடங்களை பற்றி பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல வெற்றிகளை பகவான தேவி எல்லாமும் நீங்கள் இங்கேயே இப்போதே இறைவனை அனுபவிக்க நாம் தினமும் தவறாமல் செய்ய வந்த பயிற்சியின் பகவான் என்று ஒரு மிக நடைமுறை உதாரணத்துடன் அன்பாகவும் தர்க்க ரீதியாகவும் நமக்கு ஆன்மீக பாதையின் மேற்படி பொறாமை, காற்புணர்ச்சி, நன்மை மற்றும் பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெறுவதால் அசூயம் அல்லது பொறாமை மனித இதயத்திலிருந்து முற்றிலுமாக வேரோடு பிடுங்கப்பட வேண்டும். அதற்கு பதிலாக விடாமுயற்சி வழங்கப்பட வேண்டும். தியானத்தின் மூலம் ஆத்மாவை காட்சிப்படுத்த வேண்டும். நேர்மையான மீது மற்றும் விடாமுயற்சி உள்ள சாதக நிச்சயமாக ஆன்மீக அனுபவங்களை தெய்வீக வழிபாடுகளை பெறுவார். நாம் சுவையான சாம்பார் தயாரிக்க விரும்பலாம். இதற்காக நாம் புதிய காய்கறிகள், நல்ல பருப்பு வகைகள் மற்றும் சுத்தமான புளி ஆகியவற்றை பயன்படுத்தலாம். நலன் அல்லது தீமனை போல் சமையல்காரரும் ஒரு நிபுணராக இருக்கலாம். ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பித்தளை பாத்திரம் சரியாக வெள்ளி பூசப்படாமலோ அல்லது தகரம் பூசப்படாமலோ இருந்தால் அதில் சமைக்கப்படும் சாம்பார் அனைத்தும் மூலாகிவிடும். அதுபோலவே 9 வகையான வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பக்தனுக்கு தூயம் இல்லை என்றால் அவற்றில் எதுவும் பலன் அளிக்காது. இதயம், பொறாமை, காற்புணர்ச்சி மற்றும் வன்மம் ஆகியவற்றால் கலங்கப்பட்டிருந்தால் மனிதர்களை எண்ணி சொல்வதால் என்ன பயன்? ஒரு காந்தம் ஒரு இரும்பு துண்டை இருக்க விரும்பினால் வந்தமானால் அந்த இரும்பு துண்டு அசுத்தங்கள் மற்றும் துரு இல்லாமல் இருக்க வேண்டும். அதுபோலவே ஆத்மா பயந்த அசுத்தங்களால் மூடப்பட்டிருந்தால் அது பரமாத்மாவால் இருக்கப்படாது. அந்த பகவான் உரையில் கூறியிருக்கான குறிக்கோணும் மற்றவர்
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சோதரி, நலமா இருக்கீங்களா?
6: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும். நமது மனமென்னும் படகு பல வேளைகளில் பல்வேறு உணர்ச்சி புயலையும் கொந்தளிப்பையும் சந்திக்கின்றது. நல்லவர் தீயவர் என்றில்லை, எல்லோருமே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. பெரிய கடலின் அலைகளிலே சிறிய படகு அலைக்கழிக்கப்படுகின்றது போல் சிறு சூழல்களிலே நமது மனம் அல்லற்படுகின்றது. நம்பிக்கை இழந்த நிலையில் சோர்வின் உச்சியிலே மனித முயற்சிகளின் தோல்வியின் விளிம்பில் கடவுளின் வல்லமையும் பிரசன்னமும் வெளிப்படுகின்றது. துணிவோடு இருங்கள், நான் தான் அஞ்சாதீர்கள் என்னும் கனிவான வார்த்தைகள் இன்றும் நம் வாழ்க்கை சூழலில் ஒலிப்பதை நம்மால் உணர முடிகின்றதா? நச்செய்தி நூல்களில் பல இடங்களில் அஞ்சாதீர்கள் என்னும் சொல் இயேசுவின் வாயில் இருந்து வெளிப்படுவதை காணலாம். எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கு அச்சமில்லை என்னும் இறைவாக்கை புனித பேதுரு எண்பிக்கும் நிகழ்வை இன்றைய நச்செய்தி வாசகத்தில் பார்க்கின்றோம். இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பினால் கடலை பற்றிய அச்சம் துணியுமின்றி கடலில் குதித்தார் பேதுரு. இங்கே பேதுரு நம்பிக்கை குறைந்தவராக நடப்பதை காண்கின்றோம். அதே நேரத்தில் பேதுரு துணிச்சல் மிக்கவரும் கூட. கடலில் நடந்து செல்ல இயேசு அனுமதி தர வேண்டும் என கேட்கின்ற மன உறுதி அவரிடம் இருந்தது. ஆனால் அவர் முழுவதுமாக தம்மை இயேசுவிடம் கையளிக்கவில்லை. அவர் இயேசுவிடம் கொண்ட நம்பிக்கை குறைவின் காரணமாக கடலில் மூழ்க போனார். நாமும் இயேசுவிடத்தில் முழு நம்பிக்கை கொள்ளாத வேளைகளில் ஆபத்து நம்மை மூழ்கடிக்க முயல்வதுண்டு. கிறிஸ்துவின் மீதும் அவரது வல்லமையிலும் நம் விசுவாச கண்கள் பதிவதை விட நமக்கு ஏற்படும் நெருக்கடிகளிலும் நம் பதட்டத்தின் கண்கள் பதியும் போதுதான் பேதுருவை போய் நாமும் தடுமாறுகின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நாம் நம்பிக்கை இழக்காமல் பேதுருவை போல் கடவுளை நோக்கி உதவி நாடி நம் மன்றாட்டை எழுப்ப வேண்டும். இன்று மனிதனுக்கு கடவுளை போல் தானும் செயல்பட வேண்டும் என்று ஆசை. பேதுருவுக்கு இயேசுவை போல் கடலின் மேல் நடக்க வேண்டும் என்று ஆசை வந்தது போல இயேசுவும் இதை தவறு என்று சொல்லவில்லை. பேதுருவை அனுமதித்தது போல் மனிதனின் ஆசைகளையும் அவர் அனுமதிக்கின்றார். ஆனால் பேதுரு கடலில் மூழ்கியது போல் மூழ்கி விடாதே. அவருடைய நம்பிக்கையின்மை, பயம், ஆணவம், தெய்வீகம், வலுவின்மை இவையே அவர் மூழ்குவதற்கு காரணமாயிருந்தன. ஆசைப்படுவதில் தவறில்லை. ஆண்டவனை போன்ற ஆற்றல் இருக்கின்றதா? தெய்வீக ஆற்றலால், இறை உணர்வுகளால் மனிதன் நிரம்பி இருக்கின்றானா? இயேசு இறைமகனாய் இருந்தும் அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். தெய்வீக ஆற்றலால் தன்னை நிறைத்து கொண்டு கடல் நிறைத்து கொண்டார். கடலின் மீது நடக்கும் முன் கடவுள் அருளால் நிரம்பிக் கொண்டார். இந்த தெய்வீக ஆற்றல் இல்லாத ஆசை ஆபத்தில் முடிவது எதிர்பார்க்க கூடியதே. ஆனால் நலம் கொளர்கின்ற இயேசு நமக்கு மீட்பு அளிப்பார். நம் உள்ளத்தில் ஐயம் எழுகின்ற வேளைகளில் நாம் நம்பிக்கையோடு நம்மேல் நிழலாடும் இறைக்கிறத்தை உற்று நோக்குவோம். அவர் நம்மை திடப்படுத்தி உள்ளார்ந்த சக்தியை வழங்குவார். இறைவா, உமக்கு அஞ்சி நடப்பதும் உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்வதுமே எங்கள் வாழ்க்கை குறிக்கோளாக அமைந்திட எங்களுக்கு அருளாரும் என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலே இந்த இறை வேண்டுமை சிந்தனை வழங்கிறக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களையும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
6: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகள். இதுவரை நற்சிந்தன நேரம் கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கிய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது நன்றிகள். நேரம் சரியாக 8:32. ஐக்கிய ராஜ்யத்தில் 7:32 இந்த நேரத்தில் வானொலியில் இன்றைய நாள் உங்களுக்கு 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
7: மேஷராசி நண்பர்களே, இன்னைக்கு மறதி நிறையா இருந்துட்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் திருப்பி ஜோக் பேசுவேன். இந்த மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க, அப்படி மாறி மாறி மாறி மாறி மாறி அமையறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்தந்த பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்மளால் தீர்க்க முடியலையேங்கிற ஒரு வழி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். சரி, எதை நம்ம நினைக்கிறோமோ அதுக்குரியதாக மாறுவோம். நம்ம நல்லது நினச்சா நல்லதுக்குரியதாக மாறுவோம். நல்லதே நினைப்போம், நிச்சயமாக அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மறதி இருந்துகிட்டு இருக்கும். காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக இன்றைய தினத்தில் உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. வேலை வாய்ப்பில் யாராவது சொன்னாங்கன்னு டக்குன்னு மாறிட்டு போல ஒன்றுக்கு நூறுமே யோசிச்சு செயல்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில விஷயங்கள் தானாகவே அமையும். சிலது சிக்னலில் இருக்கக்கூடிய க்ரீன் சிக்னல் மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும். அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது, ஹவு இட்ஸ் ஹாப்பன் அப்படின்னா, இன்றைக்கி 4 நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரி உங்களுக்கு உதவி செய்வாங்க. சில விஷயங்களை ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணுவீங்க. இது முடியல, அது முடியலன்னு சொல்லிட்டு மற்றவங்க மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன அப்பப்போ சோம்பேறித்தனம் இருந்துகிட்டு இருக்கும், ஆனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த நிலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லகுவாக சாதகமாக அந்த காரியம் முடிந்துவிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வேள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். மிதுன ராசி நண்பர்களுக்கு மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சமயம். சில விஷயம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இதை முடிப்பமா அது முடிப்பமா எல்லாத்தையும் ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள். எப்பவுமே கான்டாக்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் இன்டு மணி, இதை தான் நம்ம மனசில் நினச்சிக்கணும். அப்போ அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நமக்கு நிறையாகவே இருந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் ஃபெட்அப் ஆகிறது, ஒவ்வொரு விஷயத்தும் ஸ்டக் ஆகும், ஒவ்வொரு விஷயத்துலையும் இது நடக்காதுன்னு பேசுறது, அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், நான் சக்ஸஸ் பண்ணுவேன், இதை மட்டும் மனசில் வச்சுட்டா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்திருக்கு. அரசியல் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, பதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, நல்ல உயர்வான பதவிகள் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடியதும் தொழிலுக்குண்டான முதலீடு தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக அமையறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நினைச்ச காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு கடகராசிக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெற்றி பிரயாணமாக அமையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து எடுத்து செய்வீங்க. மூத்த சகோதர, இளைய சகோதர சகோதரிக்கு நல்ல காலமாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகரமான இடமாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. எழுத்துப்பூர்வமாக எல்லாம் வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்கள் மற்றவங்க ஏதாவது பேசினா கூட நம்ம கிட்டேருந்து வரக்கூடிய சொல் பாசிட்டிவான சொல்லாக தான் இருந்துட்டு இருக்கோம். எப்பவுமே நெகட்டிவாக நம்ம பேசப்படாது. பிகாஸ் ஐ நெவர் எவர் லைக் தட் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அப்பா செய்த தொழிலே எடுத்து பண்ணுறது, அப்பாவுடைய வேலைகளை எடுத்து பண்ணுறது உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு மேலும் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை உட்காந்து நம்ம வந்து ஸ்ரத்தையாக படித்தோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா டப்புன்னு எடுத்து உடனே செய்திட முடியாது. சில காரியங்களில் யோசித்து செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நல்லதா கெட்டதா, எதிர இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்சத்திர ரீதியாக சாதகமாக இல்லாதங்காட்டி இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. ஒரு சில முடிவுகளை நம்ம எடுக்கும்போது ஒன்றுக்கு 100 முறை யோசித்து எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முடியலை அப்படின்னு சொன்னால் நின்று நிதானமாக செயல்படுத்துறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா டப்பு டப்புன்னு மற்றவங்கள பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை மற்றவங்க உங்களை பேசுனாங்களா, எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை அதனால தான் பேசுகிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருக்க நல்லது. எப்பவுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவ வழிபாடு மாற்றத்தை தருங்க. கன்னிராசி நண்பர்களுக்கு கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் உண்டு. திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். அதே சமயத்தில் நிச்சயதார்த்தமானவங்க, திருமணத்துக்குண்டான டேட் குறித்தவங்க, அதற்குண்டான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மற்றவர்கள் மூலமான காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிஸ்னஸ் பார்ட்னரில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாகவும் புதிய தொழில் தொடங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட கூடி வரும். இது நடக்கலை, அது நடக்கலை, இது பிரச்சனை, இது பிரச்சனைங்கிறத விட எல்லா காரியங்களும் நடக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் அந்த காரியத்தில் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல படிப்புகள் சுந்த வரக்கூடியதாக இதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்கள் பிறர் மூலமான லாபங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தாலும் திருப்பி ஒன்று கூட்டத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் உங்கள் பிரச்சனையில் மற்றவர்களை இழுத்து பேச வைக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களுக்கு துளாராசிக்கு எண்ணற்ற சில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், நல்லது நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். லோன், பர்சனல் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு, ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கச்சிதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் நம்ம டக்குன்னு ஏமாந்துடவும் கூடாது. அதை பற்றி முழுசாக யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடியுமா முடியாதா அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா கூட மறைமுக எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்களில் பெரியவங்க சொல்லுவாங்க, மற்றவங்ககிட்டலாம் கேட்குறேன் நீ ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கியான்னு. அந்த மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கால் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்களுக்கு நல்ல முறைகளில் இருந்துருக்கும். நல்ல மாற்றங்களும் முன்னேற்றமும் சுயவெற்றி செல்ஃப் சக்ஸஸும் ஏற்படக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில தோல்விகள்லாம் பின்னாட்களில் உங்களுக்கு லாபமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான, குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல லாபங்கள் கூடி வரும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகிறது, அவங்க உங்கள் வீட்டுக்கு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிச்சயதார்த்த சீமந்தம், கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக நாட்கள் குறிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. யாருக்கேனும் எதனா முன்னும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் அந்த மகிழ்ச்சியை தரும். சில மாற்றங்கள் சரியாக தவறாக சரியான நபர்கள்ட்ட நம்ம பேசுகிறோமாங்கிறத மட்டும் சூழ்நிலையை பார்த்துட்டு செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விருச்சிக ராசி நண்பர்கள் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவில் ஸ்டபனாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் மற்றவங்க அவங்க கோபத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இருந்துருப்பாங்க. நெவர் எவர் வரி அபவுட் தட். ஏன்னால் என்னுடைய சூழ்நிலை, நான் எந்த விதத்திலையும் கோவப்பட மாட்டேன்னு இருந்துட்டிங்கன்னா போதும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்கள் மலைக்கோயில் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு, தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் முடியாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்னு அதில் ஜெயித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் வழியில் நல்ல செய்திகள் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை என்பது தேவை. வீட்டுக்கு தேவையான டைல்ஸு, கரண்ட்டு, வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், கட்டுமான பொருட்கள்லாம் வாங்கிறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், மேலே அரிய செலவுச்சுருக்கா அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எதாக இருந்தாலும் டக்குன்னு சொன்னால் மறந்துடும். அதனால் நோட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. படிக்கும்போதும் சரி, பிறர்கிட்ட பேசும்போதும் சரி, இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்குண்டான முதலீடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. இல்லை இல்லை இல்லைங்கிற பாட்டு போக பரவாயில்ல, நல்லா இருக்கு, முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கும் உங்கள் சாதகமாக முடியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் தெரிய வரும். படிப்பு விஷயம், அரியர் விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவோட தொழிலில் எடுத்து சேர்த்து பண்ணுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்து சேரும். இளைய சகோதரன், மூத்த சகோதரருக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல செய்திகள் எடுத்து பண்ணுவீங்க, நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எதாக இருந்தால் எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு கூடி வரத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். மகர ராசி அன்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கவங்க, அதேமாதிரி ஆன்லைன் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இன்ட்யூஷனல் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மனசில் தோணக்கூடியது அது அப்படியே நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, கும்பராசியை பொறுத்தளவுக்கு இந்த தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இது நடக்கலையோ அது நடக்கலையோ அப்படியாக்கும் இப்படியாக்கும் மனசில் தோணும். பட் இன்றைய தினம் உங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய தினமாக இருக்கும். குடும்பத்தை சம்பந்தமான விஷயங்கள் எடுத்து பேசக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய தினமாக இருக்கும். ஒரு தடங்கள் வரும், வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கணவராக இருந்த மனைவி, மனைவியாக இருந்த கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரங்களில் டப்புன்னு நான் சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள் பேசும்போது பேசிட்டேன், கோச்சுட்டேன், திட்டின்ட்டேன். உங்கள் மேலே தப்பு இருந்தால் நீங்களே போய் பேசலாம், அவங்க மேலே தப்பு இருந்தால் தானே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கும்பராசி நண்பர்கள், இந்த இடத்துல தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு மன திருப்தியும் மன மாற்றத்தையும் கொடுக்கும். ரொம்ப வயசானவங்க கவனமாக இருக்கணும், திடீர் விஷயங்கள் எடுத்து செயல்படுத்துவதே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது கோச்சுட்டு பேசுது, அவங்களை கிண்டல் பண்ணி பேசுறது, அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பேசுறதும் தவிர்த்துக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக குலதெய்வ வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயம் சாதகமாக நடக்கும், சில விஷயம் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருந்துட்டுருக்கும். இது வந்து டிபெண்ட்ஸ் த டேன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஹாரோஸ்கோப் பொறுத்தளவுக்கு. சில பேர் காலையில் ஆரம்பிக்கும் போது சூப்பர் ஃபென்டாஸ்டிக், இன்னும் ஐடியா ஐடியாவே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக போயின்ட்டுருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ தெரிலப்பா, காலையிலேருந்து ஒரே என்னென்ன புரியலையே. டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப், அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்த சூக்ஷமத்தை வைத்து இந்த பலன்கள் வந்து மாறுங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் தோணும், அந்த ஐடியாஸ் அப்படியே வச்சுட்டு மூணு நாலு நாள் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் நிறைய உதவிகள் செய்வாங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வருங்க. சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷனாக தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் மீன ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு.
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். பாரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142417767 அல்லது 0650216115. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
8: வாழ்வை வசந்தம் வந்து
1: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2 தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூர்த்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: அனைவருக்கும் வாழ்த்து. இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் ஜிஆர்டி தமிழ்நிலை குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: நாம் பிள்ளைகள் போ

0: ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்று வாழ்த்துவோர் வாழ்த்துவோர் நேரம் சரியாக 8:55 ஐக்கியராட்சியத்தில் 7:55. இந்த நேரத்தில்
1: மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்ல, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சொண்டு போறோம் கேமா. வீடு எண்டிக்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும். ஆறு உங்களை தெரிஞ்சாக்கள் இருக்குமா?
2: கடவுள்
1: கைவிடுத்த மாதிரி இருக்குது கேமா. நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வேன் சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ்
1: ஜெயரத்னத்தையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நேரம் சரியாக 8:57. ஐக்கியராட்சியத்தில் 7:58. இந்த நேரத்தில் வானிலையில் வலம் பெறுகின்றது. முதன்மை செய்திகள்.
3: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது வல்வெட்டித்துறை நகரில். தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பேரவையினரின் ஏற்பாட்டில் வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நடத்தப்பட்டது. யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகள் அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார் என்று சர்வஜன அதிகார கட்சியின் செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான மதுர விதானகே திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாந்தி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். மகர சிறைச்சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை 12 மணித்தியால கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்று காலை 6 மணியளவில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலை, கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம், ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதென்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியிருக்கிறார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபசிங்காவின் பெயரை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பறிக்கும் மோசடி கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நுகர்வோருக்கு தரமான உள்நாட்டு உற்பத்திகளை நேரடியாக வழங்கும் நோக்கில் லங்கா சீனி நிறுவனம் மற்றும் பிசிசி லங்கா நிறுவனம் ஆகியவற்றுடன் இரண்டு விசேட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவினம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் 27.1% குறைவடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. முதலாவது மகப்பேறுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் பிறக்காத தனது பிஞ்சு குழந்தையுடன் தாயும் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகியுள்ளது. முதூர் போலீஸ் பிரிவில் உள்ள ஜின்னா நகர் 59வது கட்டை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்து போனார்கள். கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்மித்த காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இன்று இந்த சடலம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 360,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதியுடன் சீன பெண் ஒருவர் விமானிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கேகாலே கருடப்பன சந்தியில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதி வெத்துக்குள்ளாகியதில் இந்த வெத்தில் 18 பேர் காயமடைந்து கேகாலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது 86,386 அதிகரித்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் சில நாட்களில் மட்டும் 1034 நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள். நுரலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய மாகாணத்திலும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதிர விடுதியின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். கண்டி மாவட்டத்தின் பாஸ்பகை குரலே மற்றும் கங்க இகன குரலே, கேகாலே மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை மற்றும் நுவர்லியா மாவட்டத்தின் அம்பகமு மற்றும் நோர்வுட் ஆகிய பிரதேசங்களுக்கு 2ம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்கழகத்தினால் வெப்பநிலை தொடர்பான விசேட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணை கோரி இளைஞர்கள் 6வது நாளாக விடிய விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மாணவர்களுக்கு உண்மை, நீதி, மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருவது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் நேற்று தெரிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 5ம் தேதி நடக்க இருக்கிறது. வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதி அனுக்ரோவர் பாலிகா மற்றும் 137 பிற நீதிபதிகளை டெல்லி உயர்நீதிமன்றம் இடமாற்றம் செய்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடை மோசடியை விளக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நாடகம் போட்டு கவனமைத்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதவை டெல்லியில் காலணி வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய மத்திய ஆயுதப்படைகள் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 3000 துணை ராணுவப்படை அதிகாரிகள் சார்பில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் மீது விரைவில் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. தமிழக தீயணைப்பு துறையினர் தங்களது பணியில் தினமும் சந்திக்கும் சவாலான தருணங்களை விழிப்புணர்வு ரீல்ஸ்களாக சமூக ஊடகங்களில் வெளியிடும் வீடியோக்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறையை கண்டிக்கிறேன் என்று எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பதிவுகள் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்படுவதாக சீனாவில் வாழும் இந்தியர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ராஜஸ்தானின் பிகனர் மாவட்டத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ரோன்கள் மூலம் கடத்தப்பட்ட 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள், 11 வெளிநாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பொருட்களை சேகரிப்பதற்காக சென்ற நபரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளார்கள். கேரள விமானங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு வாரத்தில் 11 கோடி ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள 8 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள். இது தொடர்பாக கேரளத்தைச் சேர்ந்த 6 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்னை போரூர் வடபழனி இடையான மெட்ரோ தொடருந்து சேவை பணிகள் நிறைவடைந்தும் திறக்கப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளார்கள். மலைபோல் குவிக்கப்பட்டு வரும் குப்பைகள் காரணமாக ஏற்படும் துர்நாற்றம் புகைமூட்டத்தால் திருப்பூரின் சுகாதாரமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. வெளி மாநிலங்களுக்கு உரங்களை கடத்தி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உரத்தட்டுப்பாடு நிலவி வருவதால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை கொட்டி தீர்த்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பந்தனத்திட்டா, கண்ணூர், திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் 1000கணக்கான பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். கடந்த ஜூலை மாதத்தில் 24,52,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். சுவாமி தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதலின்படி கடந்த ஜூலை மாதத்தில் உண்டியலில் 140,29,00,000 ரூபாவை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். கேரளாவில் நடைபெற்ற விசித்திரமான திருமணத்தில் இரட்டை சகோதரர்கள் இரட்டை சகோதரிகளை கரம் பிடித்துள்ளார்கள். 100 ஆண்டுகளை கடந்த பாரம்பரியம் மிக்க பாம்பன் தூக்குப்பாலத்தை அகற்றும் பணி தீவிரமடைந்த நிலையில் அடுத்த தலைமுறையும் காணும்படி அதை நினைவு சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று ராமேஸ்வர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,000 ரூபாவுக்கும், கிராமுக்கு 30 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,250 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். ஆனால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடர இருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியில் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் 5 காவல்துறையினர் உட்பட 14 பேர் பலியாகினார்கள். 20 மேற்பட்டோர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உணவகம் ஒன்றில் நேற்று முன்தினம் குண்டு வெடித்ததில் 3 பேர் உயிரிழக்க 21 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் இராகோ மாகாணத்தில் துரித உணவகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தோனேஷியாவில் 271 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் படகு தீப்பற்றியதில் 5 பேர் இறந்து போனார்கள், 41 பேரை காணவில்லை. தென்கொரியாவில் மெக்டொனால்ட் துரித உணவகத்தில் குறிப்பிட்ட அளவில் செய்யப்படும் பேர்கர்களின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் அலையாடல் செய்து பார்த்திருப்போம், நாய்கள் செய்து பார்த்ததுண்டா? உலக நாய் அலையாடல் போட்டியில் வெவ்வேறு இனங்களின் சிறிய பெரிய நாய்கள் பங்கெடுத்தன. ஆண்டுதோறும் வட கலிபோர்னியா பசிபிகா நகரில் நடைபெறும் போட்டி இது. இந்த ஆண்டு 10வது முறையாக இது நடைபெறுகிறது. சீனாவில் மனைவிக்காக தம்முடைய உயிரியே பொருட்படுத்தாத ஒருவர் பாராட்டு மலையில் நனைந்து வருகிறார். சீனாவின் தென்மேற்கின் சோங்சிங் நகரில் சுற்றுலாத்துறை சூடுபிடிக்கிறது. முக்கிய காரணம் மோட்டார் சைக்கிள் மீது சுற்றுப்பயணிகளுக்கு இருக்கும் மோகமே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டுத்தீக்கு மத்தியில் அதிகமான நெருப்பு மேகங்கள் சூழ்கின்றன. தென்கொரியாவில் நேற்று வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. புதிய மொழியை கற்றுக்கொள்வது மூளைக்கு நன்மை தரலாம் என்று ஆய்வு தகவல் ஒன்று கூறுகிறது. பல மொழிகள் பேசுபவர்களின் மூளை இளமையாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். 2 மொழிகள் பேசுபவர்களின் மூளை 6 ஆண்டுகள் இளமையாக இருப்பது ஆய்வினூடாக தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா விலக உள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சியுடன் நிறைவேற்றுள்ள நிலையில் 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற நிலையில் ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதே தனது அடுத்த இலக்கு என்று மீராபாய் சானு தெரிவித்திருக்கிறார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கே பனிச்சரிவில் சிக்கிய புகழ்பெற்ற மலையேறி நிர்மல் பூர்ஜாவின் உடல் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக, இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: 1 யூரோ இலங்கை பிரமதியில் 386.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.78 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.84 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.18 ரூபாய், 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413.93 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.66 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451.04 ரூபாய், இந்திய பிரமதியில் 128.20 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.62 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.83 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிள்ளுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
3: VT Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyber Rondre, Napade, Cyber Inde, Cyber Rele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி

தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 9:16 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:16. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்கப்படும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளில் நலமாக உற்சாகமாக இருக்கின்றன அவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு காலை பூந்து நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சுவிட்டால் அந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலவேணி. நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
1: நான் கேட்கிற பாட்டு நான் அனுப்புவது கடிதம் அல்ல.
0: ஓகே, காலை பூந்தல்ல நீங்க அனுப்ப போறீங்க கடிதம்.
1: அவருடைய
0: நான் அனுப்புவது கடிதம்
1: இல்லையா?
0: சரியா நீங்க சொல்ற சரியா இருக்கலாம். நான் மறந்து போனோம்ல, பல விஷயங்களை மறந்துட்டே போறேன்.
1: மறக்க கூடாது. நீங்க மறக்கல, சும்மா சொல்றீங்க.
0: இசிச்சி உண்மையாதான். அந்த காலத்துல ஒரு உச்ச பாடல் இல்லவா?
1: நல்ல பாடு தான். இந்த ஒரு என்ன சொல்றாரு
0: அப்படி ஜோ ஜோ ஜோ எழுதுவார் சிவாஜி. ஆனால் அது அருமையான பாடல். பிபி மகாதவன் இசையில சூப்பர் பாட்டு. அன்புள்ள அன்புள்ள மாண்பு அன்புள்ள மாண்பிலேயே அந்த பாட்டு மாதிரி. இதுவும் ஒரு கலக்கல் பாட்டு. அந்த மாதிரி பாட்டு நீங்க இப்ப கேட்கிற பாட்டெல்லாம் என்ன அக்களை கொள்ற பாட்டு தானே கேக்குறீங்க. நன்றி வாழ்த்துக்கள். மிச்சம் உயிரோடு இருந்தா சரி.
1: நன்றி ராஜா.
0: நன்றி வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது.

கேட்டளவில் சொன்னதெல்லாம் கொஞ்சம் எத்தனையோ நினைத்திருக்கும் நெஞ்சம் கேட்டளவில் சொன்னதெல்லாம் கொஞ்சம் என் மனமோ உன்னிடத்தில் பஞ்சம் என் மனமோ உன்னிடத்தில் பஞ்சம் உன் மனமோ நான் துயிலும் மங்கம் நான் அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம் அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி கமலமணி நவராஜா அவர்கள். பிரான்சில் இருந்து கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வெறி. அந்த கவிதை வெறிக்கே இசையமைத்தவர் திரேசி திலகம். கே பி மகாதேவன் அவர்கள் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது பாடல். இந்த வழியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
1: பழைய
0: பாடலுக்கு வயசு போறையில நடிச்சவருக்கு தான் பயசு.
1: பழைய
0: தசாவதாரம்
1: அந்த படத்துல சீதா கோவிந்த பாட்டு இருக்குல்ல,
0: நாராயண கிருஷ்ணட்ட பாட்டு கேக்குறீங்களா? எத்தனை நாராயண
1: குலம் தரும் செல்வம் தரும் நாராயண நாராயண வரும்
0: நாராயணா குலம் தரும் அண்டு போடட்டா அல்லது
1: முதல் குலம் தரும் செல்வம் தரும் வேற ஆரம்பம் படம் வச்சிருக்கு. படத்துல கேட்டு உங்களுக்கு பாட்டை கேக்குறது
0: நாராயணா ஹரி ஹரி நாராயணான்னு வருது.
1: அதை போடுங்க.
0: அப்ப அதை போடுவோம் என்ன?
1: நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள்.
0: நன்றி சௌரம். அது 19 நிமிஷம் பாடல் வார்த்திபன்.
1: நன்றி.
0: என்ன நீங்க என்ன படத்துல கேட்டீங்க பாட்டு?
1: தசாவதாரம்
0: சீர்காழி நடிக்கிறாரா தசாவதாரத்துல? பாத்தீங்களா?
1: இருக்கு படம், இருக்கு.
0: படத்தை
1: வச்சுக்கொண்டுதான் கேட்பேன் பாட்டு. படத்தை வச்சுக்கணும் இல்லாட்டி பாட்டுகள் வச்சிருப்பேன். ஏதாவது ஒண்ணு வச்சிருந்தா கேட்பேன். ரெண்டு மூணு இது நிறைய அப்படியே கிடக்கு படங்கள் பாட்டுகள் எல்லாம் எதுக்கு எங்களுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு.
0: அந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்கீங்க? சேர்த்து
1: சேர்த்து வச்சிருக்கேன் படங்கள் பாட்டுகள்.
0: நாராயணா என்னும் வருது.
1: சரி, ஏதோ ஒன்று
0: பாடிய பாடல் இந்த வருகின்றது உங்களுக்கு. நன்றி.

0: நாமத்தை சுட்டுகிறேன். இந்த உலகத்தின்
1: நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநீளம் அளிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஐக்கியராட்சியத்திலிருந்து பார்த்திபன் அவர்கள். பார்த்திபனுக்கும் நன்றிகள். உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜா. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை பண்ணி கொண்டு எனது லேண்ட் டெலிபோன் தண்டம் கட் பண்ணப்பட்டு விட்டது, பணம் கூடி விட்டது. 10ஆம் தேதியிலிருந்து
0: என்ன சௌரம்?
1: இந்த நான் இப்ப வெபர்ல இல்ல வந்திருக்கிறேன், தப்பு இல்லையா? அப்படி வாரது
0: ஏன்
1: எனக்கு 40 கிடைக்கலாம், 70
0: 71 கிடைக்கல. இப்பதான் ரெண்டு கொண்டாந்து குவிச்சு வச்சிருக்கிறேன், சும்மா காசை கட்டி கண்டு இருக்கிற மொழியே. நீங்க வாங்க எல்லாத்திலும்.
1: கண்ணதாசனின் கற்பனைவர்களுக்கு எம் எஸ் சுப்பையா நாயுடு அவர்களை சேமிக்க டி எம் சவுந்தரராஜன் பாட, காதல் மன்னன் ஜெமினி கணேசன் நடிக்க, அழகின் காலடியில் அமைதி காண வந்தேன் என்ற பாடலை கேட்க வேண்டும். இந்த பாடலை வெள்ளிக்கிழமை பார்வோர் பாடலா நிகழ்ச்சியில் சகோதரி ஹேமா பொன்னம்பலத்துடனும் பேபி சிவாவுடனும் அவர்கள் இணைந்து தயாரித்த பாடுவோர் பாடல்காட்சி இந்த பாடலை பாடியிருந்தேன். லைஃபாக மியூசிக் கூட கேட்டு
0: பார்ப்போம். அருமையான பாடல் சவுந்தரராஜன். அந்த மாதிரி
1: நல்ல படம் ராஜா நேரு தகவல் தண்டதனை சொல்லிட்டு இப்ப உங்கள் சொல்றேன். அந்த கந்தங்கர்ணையில ஆறு கார்த்திக பெண்ண கடைசியா வந்த பெண்ணுன்னு சொல்லி அதே பெண் இந்த பாட்டுல பாட்டு தொடங்கி 1:30 33 செகண்ட் 3 செகண்டுக்கு வாரா.
0: நன்றி, வாழ்த்துகள். உங்களுக்கான பாடல் வருகிறது, கேட்டு மாறுங்கள்.
1: நன்றி, வணக்கம் ராஜன்.

0: ஒலித்த பாடலுக்கு அதாவது காட்சியில் இணைந்திருந்தார் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள், பாடலை பாடியிருந்தார் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள், பாடலை இயற்றியிருந்தார் கவியரசர் கண்ணதாசன், இசை அமைத்திருந்தார் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள். சினேகிதி திரைப்படத்தில் பாடல் நுழைத்திருந்தது அன்பு உறவுகளே. இந்த வேளையில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் ஜெயந்திமாலா, நலமா இருக்கீங்களா?
1: உரிமை
0: ஊஞ்சல் ஆடுதா? அப்படி பாடல் தரிசனம் கிடைக்காத ஒன்று பாடல். கார்த்திக்கும் ராதாவும் நடிச்ச முதல் முதல் நடிச்ச படம் அலைகள் ஓய்வதில்லை. என்ன நீங்க புள்ளி புள்ளியாலாம் சொல்றீங்க? ஏன் அப்படி புள்ளியா சொல்றீங்க?
1: இல்ல நானு அந்த பாட்டு அப்படி எழுதி வச்சுட்டேன் போல.
0: அலைகள் ஓய்வதில்லை அந்த படத்துல அந்த பாட்டு.
1: அந்த பாட்டை
0: கேட்பேன். அவள் நல்ல பாட்டா?
1: அந்த பாட்டு நல்ல பாட்டு. ஒரு கால் கேட்டிருக்கிறேன் வானொலியில கேட்டேன். அப்ப அந்த பாட்டு ஒரு கால் கேட்பேன் வந்துட்டு வந்தேன்.
0: அந்த படம் கேட்க போறீங்க?
1: ஆமாம்.
0: தரிசனம் கிடைக்காதோ?
1: ஆமாம்.
0: அந்த பாடல கேக்குறீங்க?
1: அந்த பாட்டை கேட்கிறேன்.
0: ஓகே. அந்த கார்த்திகோ இல்லை ராதாக்கு சங்கீதம் படிப்புக்கிற ஒரு வயது போனவா நடிப்பான திரைப்படத்தில் இந்த அவன் பெயர் வருதில்லை எனக்கு. நல்ல பாடல் உங்களுக்காக அனுப்பி வைக்கின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றியம்மா.
1: நன்றி. வணக்கம் தாய்தானே.

0: பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து சகோதரி ஜெயந்திமாலா அவர்கள். ஜெயந்திமாலாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக எங்களுடைய வாட்ஸ்அப் கதாநாயகி இணைந்திருக்கின்றார் புஷ்பவதி அம்மா அவர்கள். வணக்கம் புஷ்பவதி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: வணக்கம் வேண்டுவேன்.
0: நன்றி நன்றி. உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு என்ன பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள் புஷ்பவதி அம்மா?
1: இருப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதம்.
0: சிரிப்பில் இருக்கா சங்கீதம்? சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும்
1: சங்கீதம்.
0: என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்காக செய்த ஒரே ஒரு அருமையான இசையமைப்பாளர் எங்களுடைய விஸ்வநாதன் அவர்கள், மெல்லிசை மன்னர். அவர் செய்த அற்புதங்கள்ல இதுவும் உண்டு. அப்படியே உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற சகோதரி, கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நாங்கள்
0: நிப்பாட்டுவோம், நான் நிப்பாட்டுவேன். நன்றி
1: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி புஷ்பவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்த அவர் கேட்டு பாடல்.

ஒலித்த பாடலை சகோதரி புஷ்பவதி அம்மா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் ஒலித்த

0: பாடல்
1: நீர் நிறம் படத்தில்
0: பார்த்துருக்கல படம். காலை நேரத்தில் இது வளர்க்குறாரு எல்லாருக்கும் பால் பைட்.
1: சின்ன பிள்ளைகளுக்கு
0: நீங்கள் யாருடைய ரசிகர்?
1: வாத்தியார்
0: ரசிகர். ஓகே. கடவுள் வாழ்த்து பாடும் அந்த பாடல் கூட சுனைந்திருக்கின்றீர்கள். எப்படி எல்லாம் போகுது இயர்மனியில்?
1: எல்லாம் நோமலாக போய்
0: நோமலாக போய் கொண்டிருக்கு. வாத்தியாட்ட வடிவு இந்த படத்தில் பார்க்க ஆசையாக இருக்கும்.
1: ஸ்பெஷலாக சொல்கிறதுக்குன்னு ஒன்றும்
0: இல்லை. கரிகாலனும் மணிவண்ணனுமா?
1: மணிவண்ணனும்.
0: மணிவண்ணனும் கரிகாலன் ரெண்டு பேரும் சகோதரங்கள். ஒருவருக்கு அடித்தா மற்றவருக்கும் வலிக்கும்.
1: வலிக்குமா?
0: நன்றி. சோழி படம் இந்த படம்.
1: சோழி படமா?
0: ஓ, சரியான தோல்வி.
1: எல்லா
0: பாட்டும் வாலி எழுதினது. ஆனால் வாலியோடு தான் முறுகி கொண்டிருந்தவரான். தலைவன் படமும் தோல்வி. அதில் ஒரு பாட்டு சரியில்லைன்ற மாதிரி அதுக்கும் வாலியோடு தான் சண்டை பிடிச்சாரு. அப்படி சரியாக சண்டை பிடிப்பார். நல்ல பாடல். வாத்தியார் ஆறு இந்த ஆறு இலக்கம் இந்த இலக்கமும் அதை என்னவோ சொல்லுவார்கள் பழமொழி அது மாதிரி. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி. நன்றி.

0: ஒலித்த பாடலை டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனிலிருந்து நேரம் சரியாக 9:53 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ள வேண்டும். வணக்கம்.
1: வணக்கம் ரஜன், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம் அண்ணா.
0: நன்றி.
1: நான் கேட்க இருக்கிற பாடல்

0: வந்து சொக்கத்தங்கம் படத்துல இருந்து வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, அந்த பாடல
1: கேக்குறேன்.
0: எனக்கு இந்த பாடல கேட்கணும் நினைச்சேன்.
1: விசேஷம் இல்ல,
0: விசேஷம் இல்ல, நான் விடியவில்ல. சில வேலை சில பாடல்கள் வரும், அப்ப இதுவும் வந்துச்சு.
1: கவிஞர் யாரோன்னு தெரியுமா?
0: தாமரை.
1: ஓ, அவதான் எழுதினவர். நல்ல பாடல். இன்று உங்களுடைய இன்றைய நேர் நிகழ்ச்சி வானொலியில் மலர்மா.
0: நன்றி,
1: நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாலுங்கள்.
0: நன்றி, நன்றி.

அன்பு உறவுகள், இன்று இரவு சுவிஸ் நேரத்தில் அதாவது பட்டிமன்றம் 171 பட்டிமன்றம் வானொலியில் வலம் பெறுகின்றது. அன்பு உறவுகளை 10:30 இரவு, அதாவது பட்டிமன்ற தலைப்பு, எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அன்பு உறவுகளே, எம்மவர்கள் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். இன்று இரவு இடம்பெறுகின்ற பட்டிமன்றம் 10:30 சுவிஸ் நேரத்தில் ஆரம்பமாகும்.

ஒலித்த பாடலை ராதாகணன் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தர். காலை பூந்தர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலையில் மலர்கின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து சொல்வேண்டர் சுகிசிவம் அவர்கள் ஆற்றிய உரை வானிலையில் வலம்பெற இருக்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. வல்வெட்டித்துறை நகரில் தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பேரவையினரின் ஏற்பாட்டில் வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கழகத்தின் கீழ் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் நிறுவனங்களின் வெற்றிடமாக காணப்படும் சுகாதார பணி உதவியாளர்கள் தரம் 3 பதவிக்கான 852 வெற்றிடங்களில் மாமைத்துவ சேவைகள் திணைக்கழகத்தின் அனுமதிக்கு அமைவாக 300 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கட்டமைக்கப்பட்ட நேர்முக தேர்வுகள் இன்று பண்ணையில் அமைந்துள்ள சுகாதார கிராமத்தில் மிக சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் வரும் அரசு நிறுவனங்கள் தொடர்பான பொது புகார்களை சமர்ப்பிப்பதற்கான 118 பொது பாதுகாப்பு சேவை அறை பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல அவர்களின் தலைமையில் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகள் அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார் என்று சர்வஜன அதிகார கட்சியின் செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான மதுர விதானகே திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாந்தி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். மகர சிறைச்சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையை 12 மணித்தியால கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்று காலை 6 மணியளவில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலை, கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம், ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதென்று நீதிமற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சித்தக விக்ரமரட்னாவை பொருத்தமான அதியர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியிருக்கிறார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அவசிங்காவின் பெயரை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பறிக்கும் மோசடி கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நுகர்வோருக்கு தரமான உள்நாட்டு உற்பத்திகளை நேரடியாக வழங்கும் நோக்கில் லங்கா சீனி நிறுவனம் மற்றும் பிசிசி லங்கா நிறுவனம் ஆகியவற்றுடன் 2 விசேட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவினம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் 27.1% குறைவடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. முதலாவது மகப்பேறுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் பிறக்காத தனது பிஞ்சு குழந்தையுடன் தாயும் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகியுள்ளது. முதூர் போலீஸ் பிரிவில் உள்ள ஜின்னா நகர் 59வது கட்டை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்து போனார்கள். கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்மித்த காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இன்று இந்த சடலம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 3,60,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதியுடன் சீன பெண் ஒருவர் விமானிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கேகாலை கருடப்பன சந்தியில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதி வெத்துக்குள்ளாகியதில் இந்த வெத்தில் 18 பேர் காயமடைந்து கேகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது 86,386 அதிகரித்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் சில நாட்களில் மட்டும் 1034 நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள். நொரலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய மாகாணத்திலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதிர விடுதியின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். கண்டி மாவட்டத்தின் பாஸ்பகை குரலே மற்றும் கங்க இகன குரலே, கேகாலே மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை மற்றும் நுவர்லியா மாவட்டத்தின் அம்பகமு மற்றும் நோர்வுட் ஆகிய பிரதேசங்களுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெப்பநிலை தொடர்பான விசேட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணை கோரி இளைஞர்கள் 6வது நாளாக விடிய விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மாணவர்களுக்கு உண்மை, நீதி, மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருவது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் நேற்று தெரிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. வினாத்தால் கசிவு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதி அனுக்ரோவர் பாலிகா மற்றும் 137 பிற நீதிபதிகளை டெல்லி உயர்நீதிமன்றம் இடமாற்றம் செய்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடை மோசடியை விளக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நாடகம் போட்டு கவனம் ஈர்த்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதவை டெல்லியில் காலணி வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய மத்திய ஆயுதப்படைகள் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 3000 துணை ராணுவப்படை அதிகாரிகள் சார்பில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் மீது விரைவில் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. தமிழக தீயணைப்பு துறையினர் தங்களது பணியில் தினமும் சந்திக்கும் சவாலான தருணங்களை விழிப்புணர்வு ரீல்ஸ்களாக சமூக ஊடகங்களில் வெளியிடும் வீடியோக்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறையை கண்டிக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பதிவுகள் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்படுவதாக சீனாவில் வாழும் இந்தியர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ராஜஸ்தானின் பிகனர் மாவட்டத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ரோன்கள் மூலம் கடத்தப்பட்ட 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள், 11 வெளிநாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பொருட்களை சேகரிப்பதற்காக சென்ற நபரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளார்கள். கேரள விமானங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த 1 வாரத்தில் 11 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 8 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள். இது தொடர்பாக கேரளத்தைச் சேர்ந்த 6 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 3வரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்னை போரூர் வடபழனி இடையான மெட்ரோ தொடருந்து சேவை பணிகள் நிறைவடைந்தும் திறக்கப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளார்கள். மலைபோல் குவிக்கப்பட்டு வரும் குப்பைகள் காரணமாக ஏற்படும் துர்நாற்றம், புகை மூட்டத்தால் திருப்பூரின் சுகாதாரமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது.
வெளி மாநிலங்களுக்கு உரங்களை கடத்தி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உர தட்டுப்பாடு நிலவி வருவதால் விவசாயிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள். கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை கொட்டி தீர்த்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பந்தனத்திட்டா, கண்ணூர், திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். கடந்த ஜூலை மாதத்தில் 24,52,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். சுவாமி தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதலின்படி கடந்த ஜூலை மாதத்தில் உண்டியலில் 140,29,00,000 ரூபாயை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். கேரளாவில் நடைபெற்ற விசித்திரமான திருமணத்தில் இரட்டை சகோதரர்கள் இரட்டை சகோதரிகளை கரம் பிடித்துள்ளார்கள். நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியம் மிக்க பாம்பன் தூக்குப்பாலத்தை அகற்றும் பணி தீவிரமடைந்த நிலையில் அடுத்த தலைமுறையும் காணும்படி அதை நினைவு சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று ராமேஸ்வர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,250 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். ஆனால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடர இருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியில் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் 5 காவல்துறையினர் உட்பட 14 பேர் பலியாகினார்கள். 20 மேற்பட்டோர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் உணவகம் ஒன்றில் நேற்று முன்தினம் குண்டு வெடித்ததில் 3 பேர் உயிரிழக்க 21 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் இடாகோ மாகாணத்தில் துரித உணவகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தோனேஷியாவில் 271 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் படகு தீப்பற்றியதில் 5 பேர் இறந்து போனார்கள், 41 பேரை காணவில்லை. தென்கொரியாவில் மெக்டொனால்ட் துரித உணவகத்தில் குறிப்பிட்ட அளவில் செய்யப்படும் பேர்கர்களின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் அலையாடல் செய்து பார்த்திருப்போம், நாய்கள் செய்து பார்த்ததுண்டா? உலக நாய் அலையாடல் போட்டியில் வெவ்வேறு இனங்களின் சிறிய பெரிய நாய்கள் பங்கெடுத்தன. ஆண்டுதோறும் வட கலிபோர்னியா பசிபிகா நகரில் நடைபெறும் போட்டி இது. இந்த ஆண்டு 10வது முறையாக இது நடைபெறுகிறது. சீனாவில் மனைவிக்காக தம்முடைய உயிரியே பொருட்படுத்தாத ஒருவர் பாராட்டு மலையில் நனைந்து வருகிறார். சீனாவின் தென்மேற்கின் சோங்சிங் நகரில் சுற்றுலாத்துறை சூடுபிடிக்கிறது. முக்கிய காரணம் மோட்டார் சைக்கிள் மீது சுற்றுப்பயணிகளுக்கு இருக்கும் மோகமே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டு தீக்கு மத்தியில் அதிகமான நெருப்பு மேகங்கள் சூழ்கின்றன. தென்கொரியாவில் நேற்று வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. புதிய மொழியை கற்றுக்கொள்வது மூளைக்கு நன்மை தரலாம் என்று ஆய்வு தகவல் ஒன்று கூறுகிறது. பல மொழிகள் பேசுபவர்களின் மூளை இளமையாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். 2 மொழிகள் பேசுபவர்களின் மூளை 6 இளமையாக இருப்பது ஆய்வினூடாக தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா விலக உள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சியுடன் நிறைவேற்றுள்ள நிலையில் 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற நிலையில் ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதே தனது அடுத்த இலக்கு என்று மீராபாய் சானு தெரிவித்திருக்கிறார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கே பனிச்சரிவில் சிக்கிய புகழ்பெற்ற மலையேறி நிர்மல் பூர்ஜாவின் உடல் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 386.10 இந்திய பிரமதியில், 109.78 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில், 334.84 இந்திய பிரமதியில், 95.18 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில், 413.93 இந்திய பிரமதியில், 117.66 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில், 451.04 இந்திய பிரமதியில், 128.20 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில், 238.62 இந்திய பிரமதியில், 67.83 கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வடத்தினர், சாசல் கார்ஷ்னா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: பூவிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் போத்தனும். மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகை தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த.
6: நேரம் சரியாக 10:17 மைக்ராட்சத்தில் 9:17 இந்த நேரத்தில் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் ஆற்றிய உரை ஒன்றை உங்களுக்காக தருகின்றோம். அதாவது மன அழுத்தத்தை பஞ்சாக பறக்க வைக்கும் கூடிய உரை ஒன்று.
7: அத்தாப்புல ஒரு அமெரிக்க மாணவனை கேட்டார், எப்படிடா செஞ்சது? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா எது வேணாலும் செய்யுங்க. அந்த யானைக்கு கரும்பு கொடுக்குறோம், இன்னும் சம்திங் கொடுக்குறோம், வெள்ளம் கொடுக்குறோம், எல்லாத்தையும் கொடுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கொடுக்க வேண்டியதை கொடுத்த உடனே அந்த யானை உக்காந்துதுங்க. அப்படின்னா அமெரிக்க மாணவன் எங்க இந்திய மாணவன் அவனை பார்த்து கேட்டார், எப்படிடா உக்காந்ததுன்னு? அதுதாங்க விநாயகர் பெருமை. என்ன இருந்தாலும் யானை விநாயகர் இல்லையா, அதுக்கு அந்த அறிவு கூடுதலா இருக்கும். அப்படின்னா அப்படிங்களா? சரி, ஒவ்வொருத்தனையா கேட்டுட்டு சொன்னாரு, அந்த யானை எப்படி அந்த ஸ்டூல்ல உக்காந்தது அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யாரு பயிற்சி கொடுத்தாங்களோ அவங்களை கேட்போமா? சர்க்கஸ்ல அதை உக்காத்தி வச்சாரு, அவரை கேட்போமா? அவர்த்த கேட்டாரு, எப்படி அந்த யானை உக்காந்ததுன்னு கேட்டார். முதல்ல அது உக்காராது, அது நாலு காலில் நிக்கிற விலங்கு, இத்தனோண்டு ஸ்டூல்ல உக்காருன்னா உக்காராது. நாங்க அதை பழக்கப்படுத்துவோம். இத பெரிய விஷயம்னு சொல்றீங்களே, யானை சைக்கிள் ஓட்டும் சர்க்கஸ்ல, அதுக்கும் சைக்கிளுக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி உண்டா? கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம், முதல்ல ட்ரெயின் பண்றவங்க சைக்கிளோட நின்னுக்குவோம், யானை கிட்ட பாசமா இருப்போம், அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். அந்த யானை துதிக்கையால அந்த சைக்கிளை தொட்டா அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம். அது கண்டுபிடிச்சிடும், இது செஞ்சா நம்ம பாகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் நாங்க ஏறி உட்காந்து ஓட்டுவோம், அதால முடியாதுன்னு அதுக்கு பயப்படும், செய்யாது. நாங்க ரெண்டு தடவை சொல்லுவோம், மூணாவது தடவை என்ன சொல்லுவோம், இதுல நீ ஏறி ஓட்டலன்னா உன் கூட பேச மாட்டோம், உன் கூட நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு. அந்த சர்க்கஸ்லயே அந்த யானையோட பேசுறான், அவன் ஒருத்தன்தான், வேற யாரும் பேச மாட்டாங்க யானையோட, அவன் ஒருத்தன்தான் பேசுவான். இவனும் நம்ம கிட்ட பேச மாட்டானா என்ன வருது அப்படின்னு, சைக்கிள் உழுந்து அது உழுந்து நாலு தடவை கடந்து கடைசியா வேற வழி இல்லை அப்படின்னு, ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலாவது தடவை சைக்கிள்ல ஏறி உட்காந்துரும் யானை. இது அந்த சர்க்கஸ் நடத்துறவர் சொல்லிட்டு சொன்னாரு, பயிற்சி சரியா கொடுத்தா எதுவுமே சரியா நடக்கும் அப்படின்னாரு. இப்ப புரிஞ்சுதா மனவளக்கலை பயிற்சி ஏன் அவசியம் என்பது? பயிற்சி கொடுக்காமல் விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது. பயிற்சி கொடுக்காம விலங்குகளை, நீங்க யோசிக்கிறீங்க, விலங்கு தானே நம்மளதான் சொல்றேன், நம்மளை விட விலங்கு யார் இருக்கா அந்த உலகத்துல பெருசா? விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது. நமக்கு கோபம் எப்படி வரும்? சில பேர் சொல்வான், நான் ரொம்ப அமைதியா இருந்தேன், இந்த அவர் தான் வந்து என்னை கோபப்படுத்திட்டார். அப்ப உன் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது இல்ல, சுவிச் போட்டா ஃபேன் எரியுது, அவர்கிட்ட சுவிச் போட்டா உனக்கு கோபம் வருமா? நான் அமைதியா இருந்தேன் சார், அவன் தான் வாய புடுங்கனா என்கிட்ட இருந்து, அதனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா. இன்னொருவருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம் அர்த்தம். எவ்வளவு இம்ச பண்ணாலும் நமக்கு கோபம் வராதுன்னா வரக்கூடாது. வருதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு பயிற்சி பத்தலன்னு அர்த்தம். அதனால மனசுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் மிக மிக வலிமையான ஒரு விலங்க கூட சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மனவள பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத ஒரு வினாடி நாம புரிஞ்சுக்கணும். என்னென்னவனாலும் சாதிக்கலாம் பயிற்சியின் மூலமா, பயிற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றியை அடையலாம். ஒரு இலக்கு, அதை நோக்கி அம்ப விடுறது, ஒரு எந்திரம், டெய்லி வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கிட்டே போய் பெரிய வெயிட் எடுக்கிறது, எது வேணாலும் செய்யலாம். அதனால மனசை பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு பட்டறை, ஒர்க் ஷாப் வேண்டி இருக்கு. அதை அமைத்து கொடுத்தவர்கள் தான் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி. மனவளக்கலை, மன்றம், அதுல பயிற்சி, இவற்றையெல்லாம் ஏற்படுத்தினார். இவைகளை நீங்க ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகளை ரொம்ப நுட்பமாக அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். நாம சரி ஓபனா நான் நேரா விஷயத்துக்கு வரேன். 24 மணி நேரமும் நான் அமைதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன். இப்படி இங்க யாராவது உறுதியா சொல்ல முடியுமா? ஆல் த 24 ஹவர்ஸ் நான் அமைதியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன் சொல்ல முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு வகையில இரிட்டேட் ஆகும், ஏதோ ஒரு வகையில நமக்கு பிடிக்காத ஒண்ணு நடக்கும். பிடிச்சதுதான் எப்போ நடக்கணும்னு இருக்க, பிடிக்காதது கூட தான் உலகத்துல நடக்கும், பொறுத்துக்கணுமா இல்லையா? இந்த உறவுகள் மேம்படன்னு ஒண்ணு மகரிஷி ஒரு 18 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உறவுகள் மேம்பட நமக்கு பிடிக்காதது நடந்தா கூட பொறுமையாரு அப்படிங்கிறார். வாழ்க்கையில் எப்போதும் சில சங்கடங்களை நீங்கள் சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். இது ஈஸியா? என் நண்பர் ஒருத்தர் ஒரே ஒரு கொள்கை, ஒய்ஃப் பேச ஆரம்பிச்ச உடனே வெத்தலை பாக்கு போட ஆரம்பிச்சிருந்தார். அவர் பாட்டுக்கு வெத்தலை பாக்கு போடுவார், வெத்தலை பாக்கு போட்டா பேச முடியாது, எழுஞ்சு போய் துப்புறதுக்கு லேட் ஆகும். அந்த அம்மா எல்லாம் திட்டிட்டு அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் இப்படியும் பார்ப்பாரு, நேர வெளியில போய் துப்பிட்டு வந்துடுவார். திருப்பி திட்டினா அனாவசியமா சண்டை வரும். இதுல பிள்ளைங்க வேற சொல்லும், வயசாகி ரெண்டும் அறிவில்லாம சண்டை போடுது. யாரு இதுங்க சொல்லும் நம்மளை பார்த்து, ரெண்டும் வயசாச்ச ஒழிய அறிவில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, இதுங்கெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னே தெரியலன்னு பேரன் கேட்பான். இதுங்க ரெண்டும் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுன்னே நமக்கு தெரியல அப்படின்னு கேட்பான். இதெல்லாம் தேவையா? அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். ஒய்ஃப் இப்படி பார்த்து ஆரம்பிச்ச உடனே வெத்தலையை போடுவார், அவர் வாட்டுக்கு வாயில போட்டுக்கிட்டே இருப்பார். அந்த அம்மா திட்டுற வரைக்கும் திட்டம், லேடிஸ் எப்பவுமே 27 நிமிஷம் தான் திட்டுவாங்க. உங்களுக்கு தெரியுமா சச்சிதானந்த சிரிக்கிறார், ஏன் 27 நிமிஷம்? சீரியல் எல்லாம் 27 நிமிஷம் தான். ஒரு சீரியல் எபிசோட் இருக்குல்ல, அது 27 நிமிஷத்தோட முடிஞ்சு போயிடும், 3 நிமிஷம் விளம்பரம். அதனால லேடிஸ் எப்ப திட்டாலும் 27 நிமிஷம் தான் திட்டுவாங்க. அவருக்கு தெரியும் அந்த 27 நிமிஷம் வெத்தலை போடுவார் அவர் பாட்டுக்கு. அந்த மாதிரி திட்டிட்டு அந்தாண்ட போன உடனே துப்பிடுவார். நான் வேடிக்கைக்கு சொல்லல, என்னமோ ஒரு கோபம், ஒய்ஃப் திட்டுற திட்டிட்டு போற, நாம உடனே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அப்ப எடுத்துக்கிட்டு இது நியாயமா அது நியாயமா பேசி என்ன பண்ண போறோம்? எல்லாத்த விட முக்கியம் என்ன தெரியுங்களா? மன அமைதி தான் வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒன்று. எதை வேணாலும் அதுக்காக இழக்கலாம், எத்தனை லட்சத்தை கூட இழக்கலாம். அமைதியா நம்மால இருக்க முடியும் அப்படின்னா எதை வேணாலும் நாம இழக்கிறதுக்கு தயாரா, கவலையே பட வேணும். நீ யோசிப்பீங்க, அப்படி எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஜென் கதைகள்ல லாஃபிங் புத்தா அப்படின்னு ஒரு கதை வருது. லாஃபிங் புத்தான்னா 3 பேர், அவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, லாஃபிங் புத்தா. அந்த மூணு பேரும் ஒரு ஊரா போவாங்க, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கேக்கேன்னு சிரிப்பாங்க, ஹாஹான்னு சிரிப்பாங்க. உங்களுக்கே கூட காரணம் இல்லாமயே ஒருத்தர் சிரிச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் வெறுப்பா இருக்கும், அப்புறம் நீங்களும் சிரிப்பீங்க, உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், நாமளும் சிரிப்போம். அவங்க ஊர் ஊரா போவாங்க, ஒரு 45 நிமிஷம் அவங்க சிரிக்க ஆரம்பிச்சோடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க, ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஊருக்கு போடுவாங்க அவங்க. வேற ஒண்ணும் கிடையாது, பிரார்த்தனை, மணி அடிக்கிறது, கோயிலுக்கு போறது, தபம் பண்றது, மூக்க பிடிக்கிறது, எதுவும் கிடையாது, வெறும் சிரிப்பு சிரிப்பு சிரிப்பு. இதுல ஒருத்தர் செத்து போயிட்டார், திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார். அப்ப எல்லாரும் கேட்டாங்க, இவனுங்க சிரிப்பாங்களே இப்ப சிரிப்பாங்களா? மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தர் செத்து போயிட்டான், இப்ப சிரிப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சிரிக்கிறான். இது பணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இதுங்களை திருத்த முடியாதுப்பா அப்படின்னு. சரி, அவரை கொண்டு போய் நெருப்புல வைக்கலாம்னு நெருப்பு வச்சா அவர்கிட்டே இந்த புஷ்வானம் வருது. அவன் என்ன பண்ணிருக்கான், சாகரத்துக்கு முன்னாடியே பிளானிங், நாம செத்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கோட்ல எல்லாம் புஷ்வானத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா போய் செத்துப்பிட்டான். அப்ப என்ன போச்சு, அவரை எரிச்சா மத்தாப்பா வருது, ஒரே புஷ்வானமா வருது. அதை பார்த்த உடனே ஊரே திருவிழா மாதிரி சிரிக்குது. தன் மரணத்தில் கூட பிறர் சிரிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். இப்படி எழுதுறாங்க ஒரு மனிதனை பத்தி. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் என்னமோ இதுக்காகத்தான் மனசெல்லாம் மத்தாப்புன்னு தலைப்பு போட்டேன்னு நினைக்க கூடாது, இன்னும் மத்தாப்பு வரல. நான் ஏன் அந்த தலைப்பு போட்டேங்கிறது ஒரு நுட்பமான விஷயம். நெருப்புக்கு ரெண்டு டைமென்ஷன் உண்டு, நெருப்பு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு டைமென்ஷன் உண்டு. ஒன்னு சூடு, இன்னொன்னு வெளிச்சம். நம்ம எல்லாருக்கிட்டையும் சூடு இருக்கு, ஆனா நெருப்பினுடைய ஒரு டைமென்ஷன் சூடுதான் இருக்கே ஒழிய நெருப்பினுடைய இன்னொரு டைமென்ஷன் ஒளி இருக்கா? எத்தனை பேர் ஒளியோட இருக்கிறோம் வாழ்க்கையில? எதை பார்த்தாலும் ஒரு ஒளியோட பார்க்கிற தன்மை நம்ம கிட்ட எத்தனை பேர்த்த இருக்கு? நான் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் மனசெல்லாம் மத்தாப்புன்னு தலை போட்டேன். நெருப்பின் கோபம், வெறுப்பு, நெருப்பின் சூடு நம்மிடத்தில் இருக்கிறது, ஆனால் நெருப்பின் ஒளி நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த நெருப்பின் ஒளியை நமக்குள் ஏற்படுத்தி விட்டால் மனசெல்லாம் மத்தாம். அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், கவிதையா எப்படி சொல்லலாம், நெருப்பு சிரித்தால் அதற்கு மத்தாப்பு என்று பெயர். நெருப்பு சிரிக்கணும், பூ பூவா சிரிக்கணும் இல்லையா? அப்படி நெருப்பு சிரித்தால் அதுக்கு மத்தாப்புன்னு பெயர். வாழ்க்கையில சில பேர் சார் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரி பாதிக்கப்படாம இருப்பாங்க. இது அதிசயம், ஆனா அதுதான் மிகச்சரியான வாழ்க்கை முறை. ஆனா நாம என்ன பண்றோம், ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, உடனே நாம என்ன பண்றோம், அதை பத்தி கற்பனை பண்றோம், பெருசாக்குறோம். நாங்க அவர் சொன்ன மாதிரி மனித வள பயிற்சி HR ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடத்துவோம். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, எதை பத்தியுமே எனக்கு தெரிய வேண்டியது இல்லை, எதை வேணா நடத்துவேன். மனித வள பயிற்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவோம். அந்த மாதிரி நடத்தும் போது, அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்போம், சில வீடியோ போட்டு காட்டுவோம், இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி. நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், இது பாருங்க. காலையில் காலை ஒரு எல்லா நாளும் முடியாது, கணவன் மனைவி குழந்தைங்க சேர்ந்து சாப்பிடுற வாய்ப்பு இருக்கா? வேலைக்கு போறோம், பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, முடியல. என்னுடைய அன்பான வேண்டுதல், ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஏதாவது ஒரு லீவு நாள்லையோ சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க, எல்லாருமா சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா, சாப்பிடுறது இல்லை சேர்ந்து சாப்பிடுறது. சேர்ந்து சாப்பிடுற போது இருக்கிற மகிழ்ச்சி சாப்பாட்டில் வராது, அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். ராமகிருஷ்ணர் சீடர்களை கேட்டாராம், எப்பா இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒருத்தன் வெண்ணெய் தடவி சாப்பிடலாம் தான், ஒருத்தன் ஜாம் தடவி சாப்பிடலாம் அப்படின்னா, ஒருத்தன் சொன்னா இல்லை இதில் வந்து பழங்களை உள்ள வச்சு சாப்பிடலாம். விவேகானந்தர் மட்டும் சொன்னார், நம்மளாம் சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும். இந்த சேர்ந்து சாப்பிடுறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில வாய்ப்பு இருந்தா சேர்ந்து சாப்பிடணும், ஆனா சேர்ந்து சாப்பிடுற போது சண்டை வராம பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம், ஏன்னா யாராவது எதையாவது கொட்டுவாங்க இல்லையா, அந்த பக்கமா சம்பல் இருக்கும், இந்த பக்கமா ஒண்ணு இருக்கும். ஆனா நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் ஒரே தட்டுல போட்டு கொடுத்துறீங்க. ஒரு பய வம்பு பண்ணக்கூடாது, அவன் பாரு. அப்படி எங்க ஊர்ல அப்படி கிடையாது, சாம்பாரை கொண்டாந்து விடு, அதை கொண்டாந்து விடு, இதை கொண்டாந்து விடுன்னு நாங்க இம்ச பண்ணுவோம், மாத்தி மாத்தி பரிமாறணும்னு ஒரு கஷ்டம் இருக்கு. அதுல ஒரு கஷ்டம் என்னன்னா, நம்ம எடுக்கும் போது ஒண்ணு கவுந்து போவாத, இங்க எந்த எடுக்கிறோம் ஒண்ணு கவுந்து போகுமா இல்லையா. காஃபி கொண்டாந்து வைக்கிறாங்க, காஃபிய பையன் எடுக்க போறான், ஒரு 10-12 வயசு பையன் காஃபியை எடுக்க போறான், கொட்டிடுச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு, ஒரு காஃபி கொட்டி போச்சு. இதுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு, எத்தனை ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, என்னப்பா காஃபி கொட்டிட்டு இப்ப மறுபடியும் எந்திரிச்சு போய் காஃபி போடணும், நல்ல வேலை உங்க அப்பா இருக்காரு அவர் போடுவார். ஏன்னா இப்ப எல்லா டிவி விளம்பரத்திலையும் காஃபி போடுற வேலை புருஷன் இதுன்னு காமிச்சிட்டான். இந்த புருவை புருஷன் கலக்கி கலக்கி கொண்டாந்து கொடுக்குறான் பாத்தீங்களா, நெஸ்கேப்பு. அல்ல, சிவகுமார் ரெண்டு பிள்ளை பெற்று வச்சிருக்காரு, ஒருத்தன் புருவ கலக்கிறான் ஒருத்தன் நெஸ்கேப் கலக்கிறான். அவர் அதுக்குன்னே ரெண்டு பிள்ளை பெற்றிருக்காரு கரெக்டா. ஒரு பையன் இந்த விளம்பரத்துல சம்பாதிக்கிறான், இன்னொரு பையன் அந்த விளம்பரத்துல சம்பாதிக்கிறான். நெஸ்கேப் ஒருத்த, புருவ ஒருத்த, நல்ல வேலை ரைட்டு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, காப்பி கொட்டி போச்சுப்பா, சரி உங்க அப்பா காப்பி போடுவாரு. அந்த அப்பா என்ன சொல்லலாம், ஏய் அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்கு, எல்லாருக்கும் இப்ப நான் காஃபி போட்டு கொண்டாறேன் அப்படின்னு அவர் மகிழ்ச்சியா காஃபி போடலாம். இது பாசிபிலிட்டி ஒன். அம்மாவே சொல்லலாம், உட்காருங்க ஒரு 2 நிமிஷம், நான் போய் மறுபடியும் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடலாம், சூடா குடிக்கலாம் அப்படின்னு குழந்தைய அப்படி கன்னத்துல தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே போகலாம். இது 2வது ப்ராபபிலிட்டி சான்ஸ். 3வது, அவன் இப்படி ஒரு முறை மறைக்கிறது, என்னைக்கு நீ கொட்டாம காப்பி குடிச்சிருக்க, நானும் 5 வருஷமா அவனை பாக்குறேன், ஒரு நாளாவது நீ காப்பி கொட்டாம குடிச்சிருக்க. காப்பிய கொட்டுவே, துணி மேல கொட்டுவே, துணியை துவைக்கணும், இந்த காப்பி கொட்டி போய் கிளாஸ் உடஞ்சு போவோம், காப்பி கொட்டாம குடிக்க தெரியாது உனக்கு, ஏன் இப்படி இருக்க, அறிவு இருக்கா உனக்கு. நரகத்தை அவங்க தீ வைக்கிறாங்க, என்ன பண்றாங்க, நரகத்துக்கு தீ வைக்கிறாங்க. சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம கொட்டிடுச்சு, சரி அவனை விட்டுருங்க, புருஷன் கொட்டிட்டான், அவன் காப்பி எடுக்கும் போது கொட்டிட்டான். ஏங்க வயசு தான் உங்களுக்கு ஆச்சு, ஒரு காப்பியை ஒழுங்கா குடிக்க தெரியுதா உங்களுக்கு, பேசலாம் ஏசலாம் குத்தி காட்டலாம், உங்க அம்மாவே கொட்டுவாங்க. உங்க அம்மா என்னைக்கு கொட்டாம குடிச்சிருக்கிறாங்க, அதே தானே, அதே மாதிரிதான் நீங்களும் கொட்டுறீங்க. இல்ல பிள்ளைகிட்டே சொல்லலாம், உங்க அப்பா கொட்டிட்டு தானே குடிப்பாரு, அதே மாதிரிதான் நீயும் கொட்டுற சொல்லலாம். இது எதுவுமே இல்லாம அந்த அம்மா அப்படியே ஓகே கொட்டி போச்சு காப்பி, இப்ப என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்ணலாம், குழந்தைய பார்த்து என்ன பண்ணலாம். அந்த குழந்தை சொல்லும், காப்பி வேண்டாமா, எனக்கு வேண்டாம், உனக்கு வேண்டாம், எனக்கு வேணுமே, அப்ப என்ன பண்ணலாம், ரெண்டு பேரும் போய் காபி போடலாமா, வரியா, குழந்தைய கூட்டிட்டு போய் காஃபி போடுறது எப்படிங்கறத கத்து கொடுக்கலாம். இப்ப பாருங்க, கோபப்படலாம், அடிக்கலாம், திட்டலாம், சண்டை போடலாம், இன்னொருவர் மீது பழி சொல்லலாம், அந்த இடத்தை நரகமாக தீ வைக்கலாம். இது அத்தனையும் நம்முடைய இயல்பால் வருவது. ஆனால் அந்த நேரத்திலும் சிரிக்கலாம், குழந்தையின் கன்னத்தில் முத்தம் கொடுக்கலாம், காஃபி குடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கலாம், அதற்கான வாய்ப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது. பயிற்சி பெறாதவர்கள் அங்கே நரகத்தை தீ மூட்டுவார்கள், தன்னை பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் அங்கே சொர்க்கத்தை சிருஷ்டிப்பார்கள். நான் பேரண்டிங் பத்தி கிளாஸ் எடுப்பேன், ஒரு அமெரிக்கன் இன்சிடென்ட் அது. ஃப்ரிட்ஜ் அப்படி ஒரு பையன் திறந்தான், 5 லிட்டர் பால், அங்கெல்லாம் 5 லிட்டர் பால் கேன்ல வரும், அந்த கேனை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்பான், எப்படி வேற ஏதாவது ஊத்தி வைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு. அந்த பிளாஸ்டிக் கேனா அமெரிக்கால இருந்து இங்க தூக்கிட்டு வந்த அம்மா எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, லண்டன்ல அங்க இங்க 5 லிட்டர் பால் கேன் மட்டுமே தூக்கிட்டு வந்த அம்மா எனக்கு 5 பேர் தெரியும். அது யாருன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா அம்மாவும் இதை செய்வாங்க, அதனால நான் யாருன்னு சொல்ல மாட்டேன். 5 லிட்டர் கேன் வரும், பால் கேனு, ஃப்ரிட்ஜை திறந்த உடனே 5 லிட்டர் கேன் கீழே கொட்டி போச்சு. பையன் முழிக்கிறான், அம்மா இப்படி பார்க்குறாங்க, என்ன பாலை கொட்டிட்டியா? ஆமாம். இப்போ என்ன பண்ணலாம், உனக்கு என்னைக்காவது இந்த பாலில் குளிக்கணும்னு ஆசை உண்டா? பையன் சொன்னான், குளிக்க முடியுமா, உருண்டு புரளுற, கொட்டி போச்சு, வீணாக போகுது போகுது, குழி அதில் உருண்டு புரண்டுக்கோ. இந்த பையன் பார்க்குறான், நம்ம அம்மாவுக்கு என்ன புத்தரா, போதி மரத்தடியில் ஞானம் வந்துருச்சா, என்ன இல்லை பைத்தியம் முடிச்சிருச்சா, என்ன நடந்துருச்சு, விளையாடுற அதில் உருண்டு புரண்டு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் உரண்டியா உருண்டு இப்போ க்ளீன் பண்ணுவோமா, எப்படி க்ளீன் பண்ணணும், எடு ஸ்பாஞ்ச் எடுத்துட்டு வா, பாலில் வை, அதை அந்த பக்கெட்டில் புழி, இதை எடுத்து திரும்ப மாப் எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணலாம், க்ளீன் பண்ணியாச்சு. இதோடு நிறுத்தினா அம்மா இல்லை, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு, இங்கே வா. பால் ஏன் கொட்டுச்சு, ஒரு 5 லிட்டர் கேனை உன்னால் தூக்க முடியல, எடுக்கும் போது விழுந்துருச்சு, இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோமா, எப்படி 5 லிட்டர் கேனில் தண்ணி ஊத்து, ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, திரும்ப வெளியேடு, திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வை, திரும்ப வெளியில எடு, திரும்ப உள்ள வை, திரும்ப வெளியே எடு. இப்போ உன்னால 5 லிட்டர் கேன் தூக்க முடியுதா, ஹேண்டில் பண்றதுக்கு பலம் வந்துருச்சா, வந்துருச்சு, இனிமே அம்மாவுக்கு கவலை இல்லை, இனிமே நீ எப்பவுமே பாலை போட மாட்டேன், புரியுதா, ஆர் யூ ஹாப்பி, ஹாப்பி பாப்பலாம். இது இப்படி ஒரு வழி இருக்கா இல்லையா? நீங்க சொல்றீங்க இதெல்லாம் வேற கிரகத்திலேருந்து வந்திருந்தாதான் நடக்குமே ஒழிய இது பூமி கிரகத்துக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தென் அதுக்கு இன்னொரு ப்ராபபிலிட்டி இருக்கும் போது, வேற ஒரு வழி இருக்கும் போது அதை செய்யணும் அப்படின்னா நீங்க எப்படி செய்வீங்க? அதை யாராவது சொல்லி கொடுத்துருக்கணும், அதை யாராவது கத்து கொடுத்துருக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்ற மெத்தட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களை மாத்திக்கிறது எப்படி அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது சுலபத்துல வராது, உங்கள் மனசை பக்குவப்படுத்தி அந்த பழக்கத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பயிற்சி பட்டறை தேவைப்படுகிறது, கரெக்டா, வொர்க்ஷாப் பயிற்சி பட்டறை நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை நடத்தி அதுல நாம பங்கேற்று சினம் தவிர்த்தல், ஆஹா கோபம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதுல இருந்து வெளியே வரணும், வெளியே வர. நான் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறிவு பூர்வமா சில விஷயத்தை தேடுவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் பரம்பரையா வரணும் சார், கரெக்டா, பரம்பரை பரம்பரையா வந்தாதான் சார் வரும், திடீர்னு ஒரு மனுஷனுக்கு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மைதான், ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, மரபணு வழியா வருவது, குவாலிட்டிஸ், சில விதமான குவாலிட்டிஸ் மரபணு வழியா தான் வரும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மரபணு வழியா வரணும் அப்படின்னு நம்ம என்ன தப்பு பண்ணோம் தெரியுங்களா, இவங்களுக்கு எல்லாம் வராது, இவங்க எல்லாம் மட்டமானவங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கோபத்துல தப்பா சொல்லுவோம், ஏதோ ஒரு ஜாதி பேர் சொல்லி அவங்க அப்படிலாம் பேச ஆரம்பிப்போம். அந்த உரிமை நமக்கு இருக்குதா? செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு வரல அப்படின்னா அதெல்லாம் அந்த பரம்பரையில பிறக்கல, அவங்களுக்கு வராது, அவங்க எல்லாம் மேல் சாதி, அவங்களுக்கு வரும், இவங்களுக்கு வராது சொல்லலாமா? அதை எப்படி மாத்துறது? இப்ப தெரிஞ்சுக்கங்க, சயின்ஸ்ல ரெண்டு வேர்டு இருக்கு, ஒன்னு ஜெனட்டிக்ஸ், இத மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்க? ஜெனட்டிக்ஸ் வழியா வர்ற குவாலிட்டிய மாடிஃபை பண்ணி மாத்தி அமைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு இன்னைக்கு, அதுக்கு என்ன பேர் தெரியுமா, எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பேர், ஜெனட்டிக்ஸ், எபிஜெனட்டிக்ஸ். எபிஜெனெடிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன் ஆர் அபவ் த ஜீன் சம் மாடிஃபிகேஷன்ஸ். எப்படி, நான் டாக்டரை வச்சுட்டு விடுறேன் பாருங்க, நான் பாட்டுக்கு சௌகரியம் போல, அவங்களே சாய்ஸ்ல விட்டாலும் விட்டுருப்பாங்க. ஜெனெடிக்ஸ்ல ஒரு ஜீன் கேரி அவுட் ஆகுது, மரபு அணு, அந்த மரபு அணுல சில மாற்றங்கள் செய்யறது முடியுமான்னு நீங்க கேட்பீங்க. இந்த பின்னாடி பாத்ரூம் இருக்குல்ல, பைப் லைன் இவர் போட்டிருந்தாரு, இப்ப மாத்தினாரு, இந்த இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மாத்தினாரு, ஏன்னு கேட்ட கால்சியம் டெபாசிட் ஆச்சுன்னு, குழாயில எல்லாம் கால்சியம் டெபாசிட் ஆச்சு அப்படின்னார். இந்த குழா மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட், கால்சியம் வெளியிலேருந்து வந்து டெபாசிட் ஆயிடுச்சு, கரெக்டா? குழாய் நம்மளுது, கால்சியம் வெளியிலேருந்து வந்துருச்சு. அதே மாதிரி ஜீன் வந்து நம்ம அப்பா அம்மா கொடுத்தது, அதுக்கு மேல வெளியிலேருந்து வந்து ஒன்னு டெபாசிட் ஆகும், பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் எபிஜெனெடிக்ஸ். எப்படி அதை மாடிஃபை பண்றது? த்ரூ கல்ச்சர், த்ரூ எஜுகேஷன், த்ரூ ட்ரைனிங், கம்பல்ஷன் அல்லது ரியலைசேஷன். அவங்களுக்குள்ள போராடுறது, அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது. கொண்டு வந்துட்டா என்ன ஆயிடும்? ஜெனெடிக்ஸ்ல இல்லாத குவாலிட்டிஸ் நமக்கு தானா வந்துடும். இதை சொல்லி கொடுக்க ஆசிரியர் வேணும். சார், நான் டெல்லியில ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். அந்த டெல்லி விழால எனக்கு கேர்டேக்கர், எனக்கு பொறுப்பு யார் போட்டிருந்தாங்கன்னா, ஒரு மிலிட்டரி பர்சனாலிட்டி, ஒரு ராணுவ வீரர், அவர் தான் எனக்கு கேர்டேக்கர். இப்ப இந்தியாவில கூட எனக்கு கன்மேன் எல்லாம் உண்டு. இந்தியாவில என்ன பாதுகாக்கிறாங்க, கன்மேன் எல்லாம் கொடுத்து பாதுகாக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் டெல்லி போயிருந்தேன், டெல்லியில ஒரு மிலிட்டரி பர்சன் எனக்கு கேர்டேக்கர் போட்டிருக்கிறாங்க. அவர் வெளியில நிக்கிறார், நீங்க நம்ப மாட்டீங்க, 24 மணி நேரம் நிக்கிறார். எனக்கு எப்படி இருக்கும்? நான் படுத்து தூங்கலாம், நான் சௌரியமா சாப்பிடலாம், அவர் வெளியிலே நின்றுகிட்டு இருக்கிறார். என் மனசு கேட்கல, இங்க வா தம்பி, அவன் தமிழ் பையன் வேற, வா தம்பி வா, நீ வெளியில இருக்கிறிய, பாத்ரூம் வராது, நேச்சுரல் கால் வராது, ஆமா போ, யூஸ் பண்ணு, நீ இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி, போ டயத்துக்கு போய் சாப்பிட்டு வா, போ. அவன் சொன்னா, நாங்க அப்படி போகக்கூடாது சார், எங்களுக்கு அது ஆர்டர் கிடையாது அப்படின்னு. பட் என்ன இருந்தாலும் இரவு நான் தங்குறேன், அவர் எனக்கு காவல் போட்டிருக்கிறாங்க இரவு. நான் சொன்னேன், போய் யூஸ் பண்ணுப்பா, பாத்ரூம் கூட யூஸ் பண்ணாம இருக்க முடியுமா, என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்க, போ, உங்க மிலிட்டரி ரூல் 1000 இருக்கலாம், நாங்கெல்லாம் கடவுள் ரூலுக்கு கட்டுப்பட்டவங்களை ஒழிய மிலிட்டரி ரூலுக்கு எல்லாம் கட்டுப்பட மாட்டோம், கடவுள் ரூலுக்கு தான் கட்டுப்படுவோம், போ யூஸ் பண்ணிக்க. அந்த பையன் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே, அதுக்கப்புறம் நான் உள்ள போகும்போது அப்படியே தெகச்சு போயிட்டேன். ஏன்? ஒரு மனிதன் அதை பயன்படுத்தினான் என்பதற்கு எந்த சுவடும் இல்லை. நார்மலா நம்ம ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா தரையில தண்ணி கொட்டி இருக்கும், டேப்ல கொஞ்சம் வாஷ் பேசின்ல தண்ணி இருக்கும், கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் தண்ணீர் செதறி இருக்கும், என்னமோ ஒரு அடையாளம். அந்த அறை யாரும் பயன்படுத்தாத போது எப்படி தூய்மையாக இருந்ததோ, அப்படி அவர் பயன்படுத்தி விட்டு வந்த பிறகும் ஒரு சுவடு கூட இல்லை, அப்படி இருந்தது. இந்த வா, இது என்ன ஆச்சரியமா இருக்கு? ஒரு மனுஷன் உள்ள போயிட்டு வந்ததுக்கு அடையாளமே தெரியலையே. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அதான் சார் மிலிட்டரி. நாங்க அந்த இடத்துல இருந்துட்டு வெளியில போறோம் அப்படிங்கறது எந்த சுவடும் விடக்கூடாது. எங்களுக்கு கொண்டு போய் இடத்துல மறைஞ்சிருன்னு சொல்றாங்க, நாங்க இருந்தோங்கிற அடையாளம் வெளியே தெரிஞ்சா தெரியக்கூடாது, எங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு வாஷ்ரூம் குழந்தை போயிட்டு வந்தா யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததோ அதே மாதிரியா அது இப்ப இருந்தாதான் நீ சரியான ஒரு ராணுவ வீரன் எங்களுக்கு ஒத்துக்குவாங்க. அவங்கிட்ட நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன், என்ன, நாம லைஃப்ல சில டிசிப்ளின நமக்கா பிறவியில வராது, இன்னொருத்தர் ஏற்படுத்தினால் மட்டும்தான் வரும். இப்ப என்ன போச்சு, நம்முடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. அந்த பையனோட பேசிக்கிட்டு இருந்தேன், அவன் சொன்னா பாருங்க சில தகவல். கமாண்டோன்னு ஒரு ரேங்க் இருக்கு மிலிட்ரியில, இன்னும் கொஞ்சம் உயர்ந்த ரேங்க் கமாண்டோ அப்படின்னு. பாருங்க, இந்த வெள்ளையில ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க, இந்த கருப்பு புள்ளியை நீ பார்த்துக்கிட்டே நிக்கணும், அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே நிக்கணும். நீங்க பார்த்திருப்பீங்க, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இவங்களுக்கு பின்னாடி மிலிட்ரி ஆபீசர் நிப்பாங்க, ரெண்டு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி நேரா நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் ஈஸியா அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு சொல்றோம் பாருங்க. ஒரு கருப்பு புள்ளி வைப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த கருப்பை டிம் ஆக்கிக்கிட்டே வருவாங்க லைட்ல, கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு இன்னும் கொஞ்சம் சாம்பல் ஆகும், இப்படி ஆகும். கடைசியா ஒயிட்ல ஒயிட் புள்ளி வைப்பாங்க, ஒயிட்ல ஒயிட் புள்ளி வைப்பாங்க, அதை அவன் கண்ணு பார்க்கணும். ஏன், நீ ஒருத்தரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணா ஒரு அசைவு சின்னது எது நடந்தாலும் அதை கண்காணிக்கிற அறிவு உனக்கு வரணும்னா உனக்கு கூடுதலான அந்த மூளை திறன் வேணும். வெள்ளையில் வெள்ளை புள்ளி எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிக்க தெரிந்தால் மட்டும்தான் அவர்கள் மிக உயர்ந்த ஜனாதிபதி, பிரதமர் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு வீரராக நிறுத்தப்படுவார்கள். நான் அப்படி ஆச்சரியப்பட்டேன்.
8: இதெல்லாம் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். ஏ அது பயிற்சி, இன்னொருத்தர் மூலமா நம்ம பெறணும். அந்த அடையாளத்தை நம்ம கத்துக்கணும், ஒரு ஓபன் மைண்டடா இருக்கணும். நாம் கற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. எல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கிறேன்னா அதுவே போதும், இது கீழ்ச்சதே காணாதான், இதுல வேற இன்னும் அதெல்லாம் தெரிஞ்சு என்ன ஆக போதான், தெரிஞ்சதுக்கே மரியாதை இல்லை, இன்னும் புதுசா தெரிஞ்சு அந்த மாதிரி சொல்லுது. இந்த உலகத்தில் மரண பரியந்தம் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்றாரு, என்னே ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. Until death, you have to learn. மரண பரியந்தம் நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப கல்விக்கு நம்ம மைண்ட் ஓபனா இருக்கும். நான் இப்ப சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற மரபணு மூலமா வர்ற குவாலிட்டிய எபிஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற ஜீன் மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சிகள் மூலமாக மாற்றி அமைப்பதற்கான முயற்சி உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்கள் மனவளக்கலை மன்றமும் அந்த எபிஜெனட்டிக்ஸ் என்கிற கான்செப்ட் தான் சயின்டிபிக்கா இன்னைக்கு உலகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. ஒரு 5 தடவை 6 தடவை கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா, தொடர்ந்து கண்டிஷன் பண்ணிட்டீங்கன்னா, மைண்ட் மாறிடும். அதுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணுச்சோ அப்படி பிஹேவ் பண்ணாது. எங்க பட்டிமண்டலத்தில் பேச்சாளர்கள் ஒரு நகைச்சுவை சொல்வாங்க. ஒரு பேராசிரியர் எலிய பிடிச்சி ஒரு கூண்டில் போட்டு அடைச்சு அதை எப்படி ட்ரெயின் பண்றது என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த எலி முதல்ல பரபரப்பா ஒன்றும் புரியாம அங்கேயும் இங்கேயுமா அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தது. அப்படி என்ன அதுக்கு பசிக்கும் இல்லையா, என்ன இருந்தாலும் ஓடுது அங்கேயும் இங்கேயுமா கூண்டில். அப்படி போகும்போது அதில் ஒரு மணி கட்டி தொங்க விட்டுருந்தார் அவர். நல்ல நேரம் அது அப்படி ஓடும் போது ஒரு தடவை மணியில டேங்னு அப்படி இடிச்சது பாருங்க, உடனே அதுக்கு சாப்பாடு வச்சார், சாப்பிட்டு அதுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, லைட்டா பசியும் போது இந்த சத்தமும் வந்தது சாப்பாடும் வந்தது. 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, கரெக்டா எப்ப சாப்பாடு வேணாலும் போய் டேங்னு அந்த மணி அடிக்கும், ஒரு சாப்பாடு வச்சது. அப்புறம் இன்டர்நேஷனல் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவர் சொன்னாரு, ஐ ஹாவ் ட்ரெயின்ட் எ ராட், நான் ஒரு எலியை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க? அதுக்கு எப்ப சாப்பாடு வேணுமோ அப்ப மணி அடிக்கும். முடியுமா உங்களால எலிய ட்ரெயின் பண்ண முடியுமா? நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், எப்ப சாப்பாடு வேணுமோ அப்ப அது கரெக்டா அடி. அப்ப கேட்டா மத்த எலி எல்லாம் அப்படி அதெல்லாம் ட்ரை பண்றேன், இப்ப அது கூட விட்டுருக்கிறேன், ஒரு 4-5 எலியை உள்ள விட்டுருந்தார். அதோட இந்த மத்த எலி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தது பாருங்க. அப்ப நம்ம மணி எலி மட்டும் சொல்லிச்சு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நான் இவனை எப்படி ட்ரெயின் பண்ணிருக்கேன் தெரியுமா? யாரு ப்ரொஃபசர், நான் இவனை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன, எப்போ எனக்கு சாப்பாடு வேணுமோ அப்போ மணி அடித்தா இந்த மடையை கொண்டாந்து சோறு வைப்பான், இந்த மடையை கொண்டாந்து எனக்கு சோறு வைப்பான், அப்படி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நீங்களும் அனாவசியமாக அலையாதீங்க, கரெக்டாக எப்போ வேணுமோ அப்போ மணி அடிங்க, இந்த மடையை கொண்டாந்து கரெக்டாக வைப்பான்.

பார்த்து ரசிப்பவர்களை பை ட்ரெய்னிங் அவர்கள் இயல்பை நிச்சயம் மாற்ற முடியும் என்பதுதான் எபிஜெனெடிக்ஸினுடைய பிரின்சிப். பை ட்ரெய்னிங் திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி திரும்பி சொல்லணும், எஜுகேட் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும், அவங்க அந்த வழிக்கு கொண்டு வரணும். இப்போ பேரண்ட்ஸ் இங்க இருக்கிறீங்க, உங்க குழந்தை ஏதாவது ஒண்ணு கேட்ட உடனே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, மோசமான பேரண்ட்ஸ் அர்த்தம். அது கொஞ்சம் கொடுக்காம சில பேரை நீங்க அடக்கி பார்ப்பீங்க, முடியாது அப்படின்னு. அது அதுக்குன்னு ஒரு சவுண்டு வச்சிருக்கு, ஒரு விதமான சவுண்டு எழுப்போம். அதாவது 10 பேர் நம்மளை திரும்பி பார்க்கிற மாதிரி, நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி பயந்துருவோம். நம்ம ஒன்னே சொல்லுவோம், கத்தாத கத்தாத வாங்கி தர, கத்தாத கத்தாத அப்படி. அப்ப அது கண்டுபிடிச்சிடும் எப்படின்னா, நம்ம அப்பா ஒரு மடைய. நாம இந்த மாதிரி சவுண்டு போட்டா மற்றவங்களுக்கு மானத்துக்கு பயந்துகிட்டு கண்டிப்பா நமக்கு வாங்கி கொடுப்பான். அதனால இவனை எப்ப வேணாலும் நம்ம ஆட்டி வைக்கணும்னா இதை கரெக்டா பண்ணணும் அப்படின்னு அதுங்க கத்துக்கும். இது ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லா உயிர்களும், இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க, எல்லா உயிர்களும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றன. அவைகள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கின்றன. ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பதால் எங்கள் விண்ணப்பம் என்னவென்றால், நல்லவற்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள், அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். என்ன கத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அப்படின்னு. அது அவங்க இஷ்டத்துக்கு ஏன் கத்துக் கொடுறீங்க? நல்லது எதுவோ சரி எதுவோ அதை கத்துக் கொடுங்க, அதோட சேர்த்து அவங்களை இணைச்சிருங்க, அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். அப்படி மனதை பக்குவப்படுத்துகிற ஒரு பயிற்சி. இப்போ முன்னே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய இயல்பு கோபம் வந்தா எதையும் தூக்கி எறிவேன், அப்படியே பட்டன் அப்படியே தூக்கி எறி. அது எனக்கு வந்தது இல்லை, எங்க அப்பா செய்வார். இது பரம்பரை சொத்து எங்களுக்கு. கோபம் வந்தா எது இருந்தாலும் தூக்கி எறிவார், அதே மாதிரி நானும் தூக்கி எறிவேன். ஆனா ஒரு நாள் நான் திடீர்னு யோசிச்சேன், சே என்ன இது, இது என்ன நியாயம், இது ஒரு இந்த பொருள் என்ன பண்ணுச்சு, இதை போய் நம்ம தூக்கி எறியுதமே, தவறு, நிறுத்திட்டேன். ஆனா அந்த ரியலைசேஷனுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. நான் 100 புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைச்சது. மத்த எல்லாருக்கும் கிடைக்குமா? அப்ப யாராவது சொல்லணும் இல்ல, இதை மாத்தி அமைக்கணும் அப்படின்னு. அப்படி சொல்லி கொடுத்துட்டா மரபணுக்கள் வழியாக வருகிற பிழையான பழக்கங்களை மாற்றி உலகம் முழுவதும் சமத்துவத்தை நிலைநாட்ட முடியும். போரற்ற ஓர் உலகத்தை நம்மால் உருவாக்க முடியும். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இது நான் ரெண்டாவதா சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி. நான் ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்ன சொன்னேன், ஒரு இன்சிடென்ட் நடந்தா அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத வெவ்வேறு வழி இருக்கு. வாரியார் சாமி சொல்வாரு, உணவு பரிமாறுறாங்க மனைவி, தலைமுடி அதுல வந்துருச்சு, ஒரு முடி, தலைமுடி அதுல கிடக்குது. ஏன்னா அது ஒரிஜினல், அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்காது இல்ல, அவங்களுக்கு ஒரிஜினல், அதனால அது சாதத்துல வந்துருச்சு. இதை ஹஸ்பண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அறிவு இருக்கா அவங்களுக்கு, தலைமுடிய கொண்டு சாப்பாட்டில் போடுற, எந்த ஒய்ஃப் ஆகுது தலைமுடிய கொண்டு வந்து போடுவாள், எந்த ஒய்ஃப் ஆகுது தலைமுடிய, அவளே அதை ஒன்னொன்னா காப்பாத்துறதுக்கு படாத பாடு படுற, அவ அதை ஒன்ன எடுத்து ஒன்னு போடுவாள உள்ள, அதுக்கு மட்டுமே 550 ரூபாய் டெய்லி செலவு பண்ணுவா. அப்படி இருக்கும்போது அது எப்படி சாப்பாட்டில் போடுவா, கோபத்தில் கேட்பா, அறிவு இருக்கா அவனுக்கு சாப்பாட்டில் ஏன் இதை போட்டேன். கொஞ்சம் ஹியூமரஸான மனைவி சொல்வா, ஒரு சேஞ்ச் இருக்கட்டும், எப்பவும் ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்காது, ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்னா போட்டேன். பல்ல தட்டிடுவேன், ஏற்கனவே விழுந்ததுதான் பிரச்சனையாகி போச்சு, விழாததையும் நீ எதுக்கு அனாவசியமா தட்டுற, ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. இப்ப தலைமுடி விழுந்தா வாரியார் சொல்லுவாரு, ஹஸ்பண்ட் கோவப்படக்கூடாது, உடனே நீங்க என்ன கேட்கக்கூடாது, நீ அப்படி இருப்பியான்னு கேட்கக்கூடாது. கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் ட்ரை பண்ணுவேன். இப்பெல்லாம் மாத்திட்டு இப்ப அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. பாருங்க, தலைமுடி அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கணவன் சொல்லணுமா, பத்தியா சாதம் எப்படி இருக்கு பாரு, மல்லிகைப்பூ மாதிரி, மல்லிகைப்பூ மாதிரி. உண்மையிலேயே இலங்கையில ஒவ்வொரு சோறும் மல்லிகைப்பூ மாதிரி தனித்தனியா தான் இருக்கு. அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி இருந்ததா நான் பார்த்ததே இல்லை. அது நல்லதுதான் சாதம் பாரு, மல்லிகைப்பூ மாதிரி இருக்கு. மல்லிகைப்பூ எங்க இருக்கணும்,

0: தலையில. தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு, இலையில இருக்க வேண்டியது தலையில இருக்கு, இலையில இருக்க வேண்டியது தலையில இருக்கு, தலையில இருக்க வேண்டியது இலையில இருக்கு அப்படின்னு ஒய்ஃப்ட ஒரு ரொமான்ஸ், எப்படி ஒரு ரொமான்டிக் சிச்சுவேஷன் அப்படி கேட்டா அவங்க கொண்டாங்க. இதை போய் பெருசா பேசிட்டு கொண்டாங்க. வேணும்னா போடுவாங்க, விழுந்து போச்சு. இப்படி டெய்லி ஒன்னொன்னா விழுந்தா நாளைக்கு உன் நிலைமை என்ன ஆகும்? இது ஹஸ்பண்ட் கேட்டான்னு வச்சுங்க, மறுநாள் சாப்பாடு பரிமாறும் போது இலையில இருக்கா பயப்படுவாங்க, பார்ப்பாங்க, அக்கறை எடுத்துக்குவாங்க. அதை விட்டு இந்த நாயை பேன்னு நம்ம திட்டணும்னு வச்சுங்க, திரும்பி அவங்க திரும்ப திட்ட போறாங்க. இந்த மாதிரி எட்டர்னல் ப்ராப்ளத்தோட ஒரு ஃபேமிலியை எப்படி ரன் பண்ண முடியும்? என்னைக்காவது நம்ம மாறணும் இல்ல? என்னைக்காவது ஒரு சிச்சுவேஷன், எனக்கு மீட்டிங்லாம் லேட் ஆனால் ரொம்ப கோபம் வரும். ஒரு காலத்தில் ஒரு டிரைவர் எனக்கு இருந்தார், அந்த டிரைவருக்கு எழுத படிக்க தெரியாது. நாங்கள் வந்து குழித்தலைன்னு ஒரு ஊரில் குவாலிஸ் அப்போ பச்சை கலர் குவாலிஸ் கார் இருந்தது, அந்த குவாலிஸை நிறுத்திட்டு குழித்தலையில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போய் நான் குளித்து ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பேசுறதுக்கு போனோம். எனக்கு என்ன நடந்து போச்சு, நான் திடீர்னு அந்த வீட்டுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன உடனே மார்னிங் டிஃபன் அவங்க ப்ரிப்பேர் பண்ணல. அப்போ ஏதாவது சார் வந்துட்டார் கொடுக்கணுமேனு ஒரு உரிமை எடுத்துக்கிட்டாங்க. என் டிரைவரை கூப்பிட்டு அவங்களே ஹோட்டலுக்கு அவங்க வீட்டு அவங்க மாப்பிள்ளை போய் உட்காந்து ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கிட்டு வர்றார். எனக்கு இது தெரியாது. நான் குளிச்சுட்டு வந்துட்டு என் டிரைவர்கிட்ட சொல்கிறேன், போகலாமா அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா வண்டியை காணும், டிரைவரை காணும், அந்த வீட்டு ஆண்களையும் காணும், அவரும் வெளியே போயிருக்காரு, அந்த பொண்ணு மட்டும் நிக்குது. வண்டி எங்கம்மா, எனக்கு மணி ஆச்சுமா அப்படின்னு டிஃபன் வாங்க போயிருக்காரு. யாரு கேட்டா டிஃபன் உங்களே? நான் ஒன்பதுனா ஒன்பது மணிக்கு மேடைக்கு போனோம், யாருமா டிஃபன் கேட்டா? ஏமா அப்படி பண்றீங்க? அதோட நிறுத்திட்டேன். என் டிரைவர் வந்தோன்னு துட்டுன்னு துட்டுன்னு துட்டுன்னு அப்படி துட்டுனு, என் டிரைவர் நீ யாரை கேட்டு போன, யார் சொன்னாலும் போவாங்களா, இப்படி இஷ்டத்துக்கு போறதா வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சத்தங்கத்தம் போட்டு என் கோபத்தை எப்படி காட்டுறது? சாப்பிடாம வண்டியில் ஏறிட்டேன். அந்த வீட்டில் சாப்பிடாம வண்டியில் ஏறிட்டு நாங்கள் போய் அந்த கும்பாபிஷேகத்தில் வண்டியை நிறுத்திட்டு பேசலாம்னு போனா அந்த ஊர்க்காரங்கெல்லாம் ஆறாமரை உட்காந்துருக்காங்க. நான் போன உடனே கேட்டாங்க, எங்க ஒன்றும் ஏற்பாடு பண்ணலையா, மேடை எங்க போடலாம், மேடை எங்க போடலாம்? ஆமா இல்லை, உங்களை கண்டதும் குழி வெட்டலாம்னு காத்திருந்தோம். நீங்க இது பந்தல் போடுறதுக்கு மேடைக்கு நீங்க வந்த உடனே குழியை தோணலாம்னு காத்திருந்தோம். அப்படி எப்ப மேடை போடுவீங்க? போட்டுருவோம், ஒரு அரை ஒரு அரை நாள் ஆகும். நிஜமாவே நான் பேசவே முடியாது, எதுவுமே ஏற்பாடாவல அங்க. அந்த நேரத்துல என் டிரைவர் என்ன ஒரு பார்வை பார்த்தா பாருங்க, நீ எல்லாம் பெரிய மனுஷன், உனக்கு ஒரு காரு, அந்த காருக்கு நான் ஒரு டிரைவர், நீ என்ன நாயே பேயேன்னு திட்டுவேன், அதெல்லாம் நான் பொறுத்துட்டு வந்தா உனக்கு குழி தோன்றலாம், உனக்கு குழி தோன்ற. நிச்சயமா என் டிரைவர் எழுத படிக்க தெரியாதவர், ஆனா என்ன ஒரு இப்படி ஒரு மூஞ்சி சுழிச்சு ஒரு பார்வை பார்த்தா பாருங்க. அன்னையோடு நான் அதை விட்டுட்டேன். அது நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன, தொடங்குனா என்ன, தொடங்காட்டி என்ன, எல்லாமே நம்ம கையில இல்லை. எத்தனையோ முன்ன பின்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனாவசியமா எல்லாரையும் சல்லு புல்லுன்னு கோவப்பட்டு திட்டி பேசி ஏசி என்ன பண்ண போறோம்? ஒண்ணு இல்லை. இப்போ சிச்சுவேஷன் ஒண்ணுதான், நல்ல கவனிங்க, சிச்சுவேஷன் ஒண்ணுதான். எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க மாற்றி பண்ணுனா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அதே சிச்சுவேஷனை நீங்க மோசமா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறவு வீணா போயிடாதா இல்லையா? உறவுகள் எல்லாம் வீணா போயிடாதா? நான் முதலே சொன்ன பாருங்க, உறவுகள் மேம்படன்னு ஒரு கான்செப்ட் நம்முடைய மகரிஷி சொன்னாரு இல்லையா? எல்லா நேரத்திலும் நம்ம நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்குமா? கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும், கவலைப்படக்கூடாது, அதுக்கு பொறுமையா இருக்கணும், எஜுகேட் பண்ணணும். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு, இல்லை சார் நீங்க மேடையெல்லாம் முன்னாடி போட்டு வச்சிருக்கணும், நாங்கள் கொஞ்சம் வரத்துக்கு முன்னாடியே நீங்க குழி தோண்டி இருக்கணும். அவங்க கேட்க, நான் வராம எப்படி தோன்றது? அப்படித்தான் நான் கேட்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன், மனிதன் பிரச்சனைகளை சந்திக்கிற போது தீர்வுகளை நோக்கி ஓட முடியாது. அந்த தீர்வுகளை கையாளுவதற்கான பயிற்சிகளை பெற்றிருந்தால், அறிவு விழிப்பு பெற்றிருந்தால், ஒரு ஒரு சிறப்பு அறிவு.
1: அன்பு உறவுகள், இதுவரை சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். உங்களுக்கு மன அழுத்தங்களை பஞ்சாக பறக்க வைக்கும் உரையை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளை தொடர்ந்து தேனும் வாலும்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. வல்வடித்துறை நகரில் தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பேரவையினரின் ஏற்பாட்டில் வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கழகத்தின் கீழ் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் நிறுவனங்களின் வெற்றிடமாக காணப்படும் சுகாதார பணி உதவியாளர்கள் தரம் 3 பதவிக்கான 852 வெற்றிடங்களில் மாமைத்துவ சேவைகள் திணைக்கழகத்தின் அனுமதிக்கு அமைவாக 300 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கட்டமைக்கப்பட்ட நேர்முக தேர்வுகள் இன்று பண்ணையில் அமைந்துள்ள சுகாதார கிராமத்தில் மிக சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் வரும் அரசு நிறுவனங்கள் தொடர்பான பொது புகார்களை சமர்ப்பிப்பதற்கான 118 பொது பாதுகாப்பு சேவை அறை பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல அவர்களின் தலைமையில் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகள் அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார் என்று சர்வஜன அதிகார கட்சியின் செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான மதுர விதானகே திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாந்தி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். மகர சிறைச்சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை 12 மணித்தியால கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்று காலை 6 மணியளவில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலை, வைத்தியசாலை, கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம், ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதென்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சித்தக விக்ரமரட்னாவை பொருத்தமான அதியுயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியிருக்கிறார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அவசிங்காவின் பெயரை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பறிக்கும் மோசடி கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நுகர்வோருக்கு தரமான உள்நாட்டு உற்பத்திகளை நேரடியாக வழங்கும் நோக்கில் லங்கா சீனி நிறுவனம் மற்றும் பிசிசி லங்கா நிறுவனம் ஆகியவற்றுடன் 2 விசேட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவினம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் 27.1% குறைவடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. முதலாவது மகப்பேறுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் பிறக்காத தனது பிஞ்சு குழந்தையுடன் தாயும் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகியுள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள ஜின்னா நகர் 59வது கட்டை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்து போனார்கள். கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்மித்த காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இன்று இந்த சடலம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 360,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதியுடன் சீன பெண் ஒருவர் விமானிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கேகாலை கருடப்பன சந்தியில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதி வெத்துக்குள்ளாகியதில் இந்த வெத்தில் 18 பேர் காயமடைந்து கேகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது 86,386 அதிகரித்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் சில நாட்களில் மட்டும் 1034 நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள். நுரலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய மாகாணத்திலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதிர விடுதியின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். கண்டி மாவட்டத்தின் பாஸ்பகை குரலே மற்றும் கங்க இகன குரலே, கேகாலே மாவட்டத்தின் எட்டியான்தோட்டை மற்றும் நுவர்லியா மாவட்டத்தின் அம்பகமு மற்றும் நோர்வுட் ஆகிய பிரதேசங்களுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட கிண்ணச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்கழகத்தினால் வெப்பநிலை தொடர்பான விசேட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணை கோரி இளைஞர்கள் 6வது நாளாக விடிய விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மாணவர்களுக்கு உண்மை, நீதி, மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருவது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் நேற்று தெரிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதி அனுக்ரோவர் பாலிகா மற்றும் 137 பிற நீதிபதிகளை டெல்லி உயர்நீதிமன்றம் இடமாற்றம் செய்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடை மோசடியை விளக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நாடகம் போட்டு கவனமைத்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதாவை டெல்லியில் காலணி வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய மத்திய ஆயுதப்படைகள் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 3000 துணை ராணுவ படை அதிகாரிகள் சார்பில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் மீது விரைவில் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. தமிழக தீயணைப்புத் துறையினர் தங்களது பணியில் தினமும் சந்திக்கும் சவாலான தருணங்களை விழிப்புணர்வு ரீல்ஸ்களாக சமூக ஊடகங்களில் வெளியிடும் வீடியோக்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறையை கண்டிக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பதிவுகள் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்படுவதாக சீனாவில் வாழும் இந்தியர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ராஜஸ்தானின் பிகனர் மாவட்டத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ட்ரோன்கள் மூலம் கடத்தப்பட்ட 10 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள், 11 வெளிநாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பொருட்களை சேகரிப்பதற்காக சென்ற நபரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளார்கள். கேரள விமான நிலையங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த 1 வாரத்தில் 11 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 8 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள். இது தொடர்பாக கேரளத்தைச் சேர்ந்த 6 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 3வரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்னை போரூர் வடபழனி இடையான மெட்ரோ தொடருந்து சேவை பணிகள் நிறைவடைந்தும் திறக்கப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளார்கள். மலைபோல் குவிக்கப்பட்டு வரும் குப்பைகள் காரணமாக ஏற்படும் துர்நாற்றம், புகைமூட்டத்தால் திருப்பூரின் சுகாதாரமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது.
வெளி மாநிலங்களுக்கு உரங்களை கடத்தி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உர தட்டுப்பாடு நிலவி வருவதால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை கொட்டி தீர்த்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பந்தனத்திட்டா, கண்ணூர், திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். கடந்த ஜூலை மாதத்தில் 24,52,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். சுவாமி தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதலின்படி கடந்த ஜூலை மாதத்தில் உண்டியலில் 140,29,00,000 ரூபாவை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். கேரளாவில் நடைபெற்ற விசித்திரமான திருமணத்தில் இரட்டை சகோதரர்கள் இரட்டை சகோதரிகளை கரம் பிடித்துள்ளார்கள். நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியம் மிக்க பாம்பன் தூக்குப்பாலத்தை அகற்றும் பணி தீவிரமடைந்த நிலையில் அடுத்த தலைமுறையும் காணும்படி அதை நினைவு சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று ராமேஸ்வர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,000 ரூபாவுக்கும், கிராமுக்கு 30 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,250 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். ஆனால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடர இருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியில் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் 5 காவல்துறையினர் உட்பட 14 பேர் பலியாகினார்கள். 20 மேற்பட்டோர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் உணவகம் ஒன்றில் நேற்று முன்தினம் குண்டு வெடித்ததில் 3 பேர் உயிரிழக்க 21 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் இராகோ மாகாணத்தில் துரித உணவகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தோனேஷியாவில் 271 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் படகு தீப்பற்றியதில் 5 பேர் இறந்து போனார்கள், 41 பேரை காணவில்லை. தென்கொரியாவில் மெக்டொனால்ட் துரித உணவகத்தில் குறிப்பிட்ட அளவில் செய்யப்படும் பேர்கர்களின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் அலையாடல் செய்து பார்த்திருப்போம், நாய்கள் செய்து பார்த்ததுண்டா? உலக நாய் அலையாடல் போட்டியில் வெவ்வேறு இனங்களின் சிறிய பெரிய நாய்கள் பங்கெடுத்தன. ஆண்டுதோறும் வட கலிபோர்னியா பசிபிகா நகரில் நடைபெறும் போட்டி இது. இந்த ஆண்டு 10 முறையாக இது நடைபெறுகிறது. சீனாவில் மனைவிக்காக தம்முடைய உயிரியே பொருட்படுத்தாத ஒருவர் பாராட்டு மழையில் நனைந்து வருகிறார். சீனாவின் தென்மேற்கின் சோங்சிங் நகரில் சுற்றுலாத்துறை சூடுபிடிக்கிறது. முக்கிய காரணம் மோட்டார் சைக்கிள் மீது சுற்றுப்பயணிகளுக்கு இருக்கும் மோகமே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டுத்தீக்கு மத்தியில் அதிகமான நெருப்பு மேகங்கள் சூழ்கின்றன. தென்கொரியாவில் நேற்று வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. புதிய மொழியை கற்றுக்கொள்வது மூளைக்கு நன்மை தரலாம் என்று ஆய்வு தகவல் ஒன்று கூறுகிறது. பல மொழிகள் பேசுபவர்களின் மூளை இளமையாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். 2 மொழிகள் பேசுபவர்களின் மூளை 6 ஆண்டுகள் இளமையாக இருப்பது ஆய்வினூடாக தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா விலக உள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சியுடன் நிறைவேற்றுள்ள நிலையில் 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4 இடத்தை பிடித்திருக்கிறது. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற நிலையில் ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதே தனது அடுத்த இலக்கு என்று மீராபாய் சானு தெரிவித்திருக்கிறார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கே பனிச்சரிவில் சிக்கிய புகழ்பெற்ற மலையேறி நிர்மல் பூர்ஜாவின் உடல் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 386 ரூபாய் 10%, இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 78%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334 ரூபாய் 84%, இந்திய பிரமதியில்
95 ரூபாய் 18%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413 ரூபாய் 93% இந்திய பிரமதியில் 117 ரூபாய் 66%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451 ரூபாய் 4% இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 20%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 62% இந்திய பிரமதியில் 67 ரூபாய் 83%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: உங்களுக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: Mélodie et Tordrelec VT Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 11:17 ஐக்கியராஜ்யத்தில் 10:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்

0: தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். தேனும் பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலி கடத்து வருகின்றார்கள் பரிசு லாட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி பூசாரி இவர்களோடு இணைந்து போட்டி பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பொண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அமைதியை இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா
2: இருக்கோ இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள் நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன் இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க
1: அப்ப எங்க நான் போய் வேணும் கொண்டு வரத
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்
1: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம் இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ் அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம் மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க் சென்டரி பாரிஸ் பத்தே தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு
0: பொதுப்பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள் மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49 மறந்து விடாதீர்கள் பொண்டுபொண்டே ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட் பொந்துபண்டிகை மார்க்கெட் நேரம் சரியாக 11:21 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21 இந்த நேரத்தில் இன்றைய தேனுபால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: நிகழ்ச்சியில் நிகழ்கின்ற பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலுக்கு இசையமைத்தவர் வில்லுசை மாமன்னர் எம் எஸ் வி. பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலையாப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா, எங்கட ஆசுபசர ரஜிதான். வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசுபசர ரஜியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: நேரம் சரியாக 11:25 ஐக்கியராட்சியத்தில் 10:25. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: நேரம் சரியாக 11:27 ஐக்கியராஜ்யத்தில், 10:27 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்.

ஒலித்து பாடலை முழுமையாக ஒளிபரப்ப முடியாமைக்கே மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 11:31 மைக்கராட்சத்தில் 10:00

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ, பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா, பாடலை யாற்றவர் கங்கேமரன், பாடலுக்கு இசை அமைத்தவர் அவர் அண்ணா இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:36, ஐக்கியராஜ்யத்தில் 10:36 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 Rue Cai, Paris 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 09 51 15 82 03 அல்லது 06 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா சப்பலில் ஷெரிமஹால்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 21:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 Knight Street, வான்கூவர் கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: நேரம் சரியாக 11:40, ஐக்கியராஜ்யத்தில் 10:40 இந்த வேளையில் தேனும்பால் நிகழ்ச்சியில்

கவிஞர் வாலி அவர்களுடைய கவிதை வரியில் சின்னகுயில் சித்ராவோடு மனோ பாடிய பாடலை கேட்டீர்கள். அன்பு உறவுகளே, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பால் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் ஜானகி அம்மாவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை ஏற்றவர் பத்மஸ்ரீ வைரமுத்து. பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:50. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:50. இந்த நேரத்தில் வானலையில்

ஒலித்த பாடலை பாடியவர்கள் இசைப்பியலை ஆர் ரகுமான் அவர்களோடு இணைந்து ஒய்எஸ் அருண் அவர்கள், பாடலை ஏற்றவர்கள் விஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைப்பியல் ஏ ஆர் ரகுமான் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசந்தை கொடுத்து வானிலை கொடுத்து வந்தவர்கள் பரசுராட்சி பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் ஆசி பூஷதை இவர்களோடு போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவதி இதே போன்ற நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணிக்கியாளர் செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. வல்வடித்துறை நகரில் தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசிய பேரவையினரின் ஏற்பாட்டில் வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நடத்தப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கழகத்தின் கீழ் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் நிறுவனங்களின் வெற்றிடமாக காணப்படும் சுகாதார பணி உதவியாளர்கள் தரம் 3 பதவிக்கான 852 வெற்றிடங்களில் மாமைத்துவ சேவைகள் திணைக்கழகத்தின் அனுமதிக்கு அமைவாக 300 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கட்டமைக்கப்பட்ட நேர்முக தேர்வுகள் இன்று பண்ணையில் அமைந்துள்ள சுகாதார கிராமத்தில் மிக சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் வரும் அரசு நிறுவனங்கள் தொடர்பான பொது புகார்களை சமர்ப்பிப்பதற்கான 118 பொது பாதுகாப்பு சேவை அறை பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல அவர்களின் தலைமையில் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகள் அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார் என்று சர்வஜன அதிகார கட்சியின் செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான மதுர விதானகே திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகோட, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாந்தி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். மகர சிறைச்சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை 12 மணித்தியால கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்று காலை 6 மணியளவில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலை வைத்தியசாலை, கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம், ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதென்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கரக்கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சித்தக விக்ரமரட்னாவை பொருத்தமான அதியர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியிருக்கிறார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அவசிங்காவின் பெயரை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பறிக்கும் மோசடி கும்பல் ஒன்று செயற்பட்டு வருவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நுகர்வோருக்கு தரமான உள்நாட்டு உற்பத்திகளை நேரடியாக வழங்கும் நோக்கில் லங்கா சீனி நிறுவனம் மற்றும் பிசிசி லங்கா நிறுவனம் ஆகியவற்றுடன் 2 விசேட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இலங்கையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவினம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் 27.1% குறைவடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. முதலாவது மகப்பேறுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் பிறக்காத தனது பிஞ்சு குழந்தையுடன் தாயும் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகியுள்ளது. முதூர் போலீஸ் பிரிவில் உள்ள ஜின்னா நகர் 59வது கட்டை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்து போனார்கள். கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்மித்த காட்டு பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். இன்று இந்த சடலம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 3,60,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதியுடன் சீன பெண் ஒருவர் விமானிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கேகாலை கருடப்பன சந்தியில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதி வெத்துக்குள்ளாகியதில் இந்த வெத்தில் 18 பேர் காயமடைந்து கேகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது 86,386 அதிகரித்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் சில நாட்களில் மட்டும் 1034 நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள். நுரலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய மாகாணத்திலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதிர விடுதியின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். கண்டி மாவட்டத்தின் பாஸ்பகை குரலே மற்றும் கங்க இகன குரலே, கேகாலே மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை மற்றும் நுவர்லியா மாவட்டத்தின் அம்பகமு மற்றும் நோர்வுட் ஆகிய பிரதேசங்களுக்கு இரண்டாம் கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட கிண்ணச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்கழகத்தினால் வெப்பநிலை தொடர்பான விசேட எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய செய்திகளில், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணை கோரி இளைஞர்கள் 6வது நாளாக விடிய விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். மாணவர்களுக்கு உண்மை, நீதி, மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருவது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் நேற்று தெரிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதி அனுக்ரோவர் பாலிகா மற்றும் 137 பிற நீதிபதிகளை டெல்லி உயர்நீதிமன்றம் இடமாற்றம் செய்துள்ளது. ராமர் கோவில் நன்கொடை மோசடியை விளக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நாடகம் போட்டு கவனம் ஈர்த்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதாவை டெல்லியில் காலணி வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய மத்திய ஆயுதப்படைகள் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 3000 துணை ராணுவ படை அதிகாரிகள் சார்பில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் மீது விரைவில் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. தமிழக தீயணைப்புத் துறையினர் தங்களது பணியில் தினமும் சந்திக்கும் சவாலான தருணங்களை விழிப்புணர்வு ரீல்ஸ்களாக சமூக ஊடகங்களில் வெளியிடும் வீடியோக்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறையை கண்டிக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஈரோட்டில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பதிவுகள் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்படுவதாக சீனாவில் வாழும் இந்தியர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ராஜஸ்தானின் பிகனர் மாவட்டத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ரோன்கள் மூலம் கடத்தப்பட்ட 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள், 11 வெளிநாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பொருட்களை சேகரிப்பதற்காக சென்ற நபரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளார்கள். கேரள விமானங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த 1 வாரத்தில் 11 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள 8 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள். இது தொடர்பாக கேரளத்தைச் சேர்ந்த 6 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 3வரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்னை போரூர் வடபழனி இடையான மெட்ரோ தொடருந்து சேவை பணிகள் நிறைவடைந்தும் திறக்கப்படாமல் உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளார்கள். மலைபோல் குவிக்கப்பட்டு வரும் குப்பைகள் காரணமாக ஏற்படும் துர்நாற்றம், புகை மூட்டத்தால் திருப்பூரின் சுகாதாரமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது.
வெளி மாநிலங்களுக்கு உரங்களை கடத்தி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உர தட்டுப்பாடு நிலவி வருவதால் விவசாயிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளார்கள். கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை கொட்டி தீர்த்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பந்தனத்திட்டா, கண்ணூர், திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். கடந்த ஜூலை மாதத்தில் 24,52,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். சுவாமி தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதலின்படி கடந்த ஜூலை மாதத்தில் உண்டியலில் 140,29,00,000 ரூபாயை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். கேரளாவில் நடைபெற்ற விசித்திரமான திருமணத்தில் இரட்டை சகோதரர்கள் இரட்டை சகோதரிகளை கரம் பிடித்துள்ளார்கள். நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியம் மிக்க பாம்பன் தூக்குப்பாலத்தை அகற்றும் பணி தீவிரமடைந்த நிலையில் அடுத்த தலைமுறையும் காணும்படி அதை நினைவு சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று ராமேஸ்வர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,000 ரூபாவுக்கும் கிராமுக்கு 30 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,250 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். ஆனால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடர இருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியில் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் 5 காவல்துறையினர் உட்பட 14 பேர் பலியாகினார்கள். 20 மேற்பட்டோர் அங்கு காயமடைந்திருக்கிறார்கள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உணவகம் ஒன்றில் நேற்று முன்தினம் குண்டு வெடித்ததில் 3 பேர் உயிரிழக்க 21 பேர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்காவின் இராகோ மாகாணத்தில் துரித உணவகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்துள்ளார்கள். இந்தோனேஷியாவில் 271 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் படகு தீப்பற்றியதில் 5 பேர் இறந்து போனார்கள், 41 பேரை காணவில்லை. தென்கொரியாவில் மெக்டொனால்ட் துரித உணவகத்தில் குறிப்பிட்ட அளவில் செய்யப்படும் பேர்கர்களின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் அலையாடல் செய்து பார்த்திருப்போம், நாய்கள் செய்து பார்த்ததுண்டா? உலக நாய் அலையாடல் போட்டியில் வெவ்வேறு இனங்களின் சிறிய பெரிய நாய்கள் பங்கெடுத்தன. ஆண்டுதோறும் வட கலிபோர்னியா பசிபிகா நகரில் நடைபெறும் போட்டி இது. இந்த ஆண்டு 10th முறையாக இது நடைபெறுகிறது. சீனாவில் மனைவிக்காக தம்முடைய உயிரியே பொருட்படுத்தாத ஒருவர் பாராட்டு மழையில் நனைந்து வருகிறார். சீனாவின் தென்மேற்கின் சோங்சிங் நகரில் சுற்றுலாத்துறை சூடுபிடிக்கிறது. முக்கிய காரணம் மோட்டார் சைக்கிள் மீது சுற்றுப்பயணிகளுக்கு இருக்கும் மோகமே இதற்கு காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டு தீக்கு மத்தியில் அதிகமான நெருப்பு மேகங்கள் சூழ்கின்றன. தென்கொரியாவில் நேற்று வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியிருக்கிறது. புதிய மொழியை கற்றுக்கொள்வது மூளைக்கு நன்மை தரலாம் என்று ஆய்வு தகவல் ஒன்று கூறுகிறது. பல மொழிகள் பேசுபவர்களின் மூளை இளமையாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். 2 மொழிகள் பேசுபவர்களின் மூளை 6 இளமையாக இருப்பது ஆய்வினூடாக தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா விலக உள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சியுடன் நிறைவேற்றுள்ள நிலையில் 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4th இடத்தை பிடித்திருக்கிறது. கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற நிலையில் ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதே தனது அடுத்த இலக்கு என்று மீராபாய் சானு தெரிவித்திருக்கிறார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் வடமேற்கே பனிச்சரிவில் சிக்கிய புகழ்பெற்ற மலையேறி நிர்மல் பூர்ஜாவின் உடல் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 386.10 இந்திய பிரமதியில் 109.78 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.84 இந்திய பிரமதியில் 95.18 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413.93 இந்திய பிரமதியில் 117.66 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451.04 இந்திய பிரமதியில் 128.20 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.62 இந்திய பிரமதியில் 67.83 கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie Todorbrelke, Viti Cash and Curry, Paris Lachapelle, Todorbe Televisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது. பக்தி மாலை, பக்தி மாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவரில் நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் நலமாக உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, சனிக்கிழமை தீர்த்துள்ளா நிறைவு பெற்று ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும் நிறைவு பெற்று திங்கட்கிழமை இன்று பூங்காவன திருவிழா அங்கே ஆலயத்திலே மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. நாளை வைரவ மடையோடு நிகழ்வு வழியாகவும் இனிதாக அம்மனுடைய அருளோடு இனிதாக நிறைவு பெறுகின்றது. இந்த வேளையில் அன்னையுடைய பாடலை கேட்பதற்காக வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் காந்தகுரல். நான் ஜெர்மன்லேருந்து ராஜகோபால்.
1: ராஜகோபால், எப்படி இருக்கிறீங்க ராஜ்?
2: இருக்கும் ராஜா, எனக்கு என்ன இருக்குது?
1: பாருங்க, நான் மறந்து உங்களை எடுத்துட்டு இன்னும் ஒரு நிக்கிற ராஜ், அப்படியே காத்துருங்க.
2: ஓகே, எடுங்க.
1: இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. அண்ணா,
1: வணக்கம். பயந்து போறீங்களா சௌரம்?
3: இல்லையே, நான் பயப்படல, பிரச்சனை இல்லை.
1: அப்ப ராஜகோபால் இந்த பாட்டோட உங்களை இணைக்கலாமா, அல்லது உங்களோட பாட்டோட ராஜகோபால் இணைக்கலாமா?
3: அனைவருக்காகவும் இந்த பாடலை
1: கேட்கின்றேன். நலம் பெற்று நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியாக இல்லத்துக்கு செல்ல வேண்டும் என்று அன்னையும் பிரார்த்தித்துக் கொண்டு, ஆலயத்துக்கு நீங்க
3: போவில்லை
1: ஆசை இல்லாம? காரம் எவ்வளவு மைல் கிலோமீட்டர் உங்களுக்கு?
3: எங்களுக்கு 1000 கிலோமீட்டர்.
1: உங்களுக்கா?
3: 1200 கிலோமீட்டர் கிட்ட வரும்.
1: நாங்களும் இங்கே இருந்து 1300 கிலோமீட்டர்.
3: ஓ, நாங்கள் போறோம். நாங்கள் இந்த 2-3 வருஷம் போயில்லை அன்னைதான் போவோம் நாங்கள்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
3: அன்னையின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. எனது அன்பு நண்பர் இணைந்திருக்கின்றார், அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால்.
2: ஓம் ராஜா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: நல்ல நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
2: நான் நல்லா இருக்கிறேன்.
1: நன்றி. என்றும் அப்படி இருக்கும் என்று அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு.
2: அன்றைக்கு போனீங்க தானே ஒரு பக்கெட் கற்பூரம் வேண்டி அம்மாவுக்கு முன்னாலே அப்படி ஒரு பத்த வச்சு இதன் கூட
1: வடிவா எல்லாருக்கும் வடிவா செய்ய எல்லாருக்கும் ஆண்டி வடிவா கும்பிட்டுனா ஒரு வித குறையும் இல்லாம நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். எங்கட அம்மாவுடைய அடியார்கள் தந்த பணத்தை கொண்டே தாயிடம் கொடுத்து 330 €.
2: அந்த
1: தாயாருக்கு கொடுத்து அவர்களுக்கான தேசிக்கனியோடு வந்திருந்தேன். அவர்கள் சொல்லிவிடாமே வாங்கி வந்தேன். அவர் அளப்பெரிய சந்தோஷம். அவருடைய இல்லத்திறச்சி வந்து பெற்றுக் கொண்டு
2: போனா
1: விபூதி எல்லாம் அதுக்குள்ள எல்லாம் இருக்கு. நான் சொல்லி எல்லாம் வாங்கினு வந்திருக்கிறேன். படத்தடியில வைத்து, அது தாயினுடைய படத்துக்கு பக்கத்துல வைத்து அதை எடுத்து தடையை போட்டு, அந்த நோய் இருக்கிற இடத்துல அந்த இடங்கள்ல தடையை போட்டு, பிறகு அடையே மாதிரி வச்சா அது 1 மாதம் இருக்கும் சார். ஒண்ணு செய்யாம அது நீங்க புறம்பா சொல்லணும், பாதுகாப்பு தேசிக்காய் வீடு இது நோய்க்கு தீர்க்கறதுக்கு. இது அம்மாவுடைய எழுந்தருளி மண்டபத்தில், எழுந்தருளியில் வசந்த மண்டபத்தில் இருக்கிற தாயினுடைய பாதத்தில் வைத்து, அதுக்கு பக்கத்தில் வீல் வைத்து, அதற்கான பூசி எல்லாம் செய்துதான் அந்த தேசிய கதனை தருவார்.
2: மருந்துகளால தீர முடியாத அந்த நோக்கள் கூட அந்த தேசிய கனியில இருந்து இல்லாம போயிடுமா?
1: எல்லாம் போயிடும்.
2: அது ஒரு நல்ல அருமையான ஒரு அது ஒரு மருந்து, அது ஒரு அம்மாளாஜி இந்த கருணை என்றுதான் அதை சொல்ல வேணும்.
1: உண்மையாக எவ்வளவு கட்டிக்கார் இந்த தாயினுடைய புதுமைகள் இல்ல, அவனுடைய திறமை எனக்கு பிடிச்சது. சாற்றுப்படி செய்து அந்த அவ்வளவு தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்து நவக்கிரகப்பு செய்து அமுருகன் அங்கால விநாயகப் பெருமாள் தண்டேஸ்வரர் அப்படியே சுற்றி வந்து அந்த தாய் ஒரு நடமாடும் தெய்வமாக காலையிலிருந்து இரவு 10 மணி வரை அந்த ஆலயத்திலே நிற்கிறதா அது பெரிய ஒரு கட்டித்தனம்.
2: அது இன்னொண்டு அந்த முகத்தை பாருங்க, நீங்க அந்த முகத்தை பாருங்க, சாதாரணமான பெண்களின் முகத்தை விட அவவினுடைய முகத்திலே ஒரு
1: அருள்மா சிந்தனா காணும். அந்த புன்னகைய நாங்க கண்ட உடனே வந்த புன்னகையை பார்த்தேன்.
2: நான் ஊர்ல இருக்கைக்குல ராஜா, நான் அவன் உண்மையிலேயே பார்க்கல, பக்கத்துல இருந்து கொண்டே நான் போய் பார்க்கல அந்த காலத்துல. உங்க 2 தடவை போய் பார்த்திருக்கிறேன், டென்மார்க்குக்கு 2 தடவை போனான்.
1: மைத்திரூர் அடித்து கேட்டவாவும் ராஜா வருவீரோண்டு. அவரே இந்த முறை கொஞ்சம் கஷ்டம் உண்டு. அப்போ நான் திடீரென நானும் தரிசனம் அமெரிக்க ராஜாவையும் ஃபேமிலியையும் கூட்டிட்டு போய் அம்மா கண்டுட்டான். ஓ இவன் என்னடா வரமாட்டேன்னு சொல்லி விட்டு உட்காந்து வந்து நிற்கிறாங்க.
2: அவன் அருள் அவாக்கு அவாக்கு தெரிஞ்சிருக்க கூடாது, தன்னுடைய அருள் தான், அதாவது அம்மனுடைய அருள் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கூடனே. உண்மையிலே அருள் கிடைக்கணும் ராஜா, அருள் இல்லாம இப்ப நானும் பல தடவை போறதுக்கு முயற்சி எடுக்கிறேன், ஆனால் உண்மையா போக முடியல. அது ஏதோ ஒரு கஷ்டம் வந்தோண்டே இருக்கும், என்ன ஏதோ ஒரு சூழ்நிலை என்னமோ எங்களுக்கு தெரியல. ஆனா அவனுடைய நான் அவங்களை நான் அந்த அவவை எந்த மணங்கி கொண்டிருப்பேன், கூடுதலா நான் படுக்கை கிள்ளியோ இல்லாட்டி கிளம்பே கிள்ளியோ நான் எப்பவும் அம்மாளஜியை தான் மணங்குறது. அப்படி கும்பிட்டு இருந்தாலும் கூட அந்த அவாட்ட போகக்கூடிய ஒரு எனக்கு அருள் என்னமோ தெரியல, கிடைக்கல. ஆனா கிடைக்க வேணுமென்ற ஒரு பிரார்த்தனையோட தான் இருக்கிறேன். சமர்க்குள்ள போனா தான் அவ பார்த்து இப்படி அந்த அதகம் இந்த
1: அவனுடைய தாயார் இந்த இந்த கோவில் திருவிழாக்கு போகாமல் நீங்கள் தனியே உங்களுக்கு ஒரு அப்பாயின்மென்ட் எடுத்து நீங்க போங்க.
2: தனியே போனா தான் தனிப்பட்ட முறையாக என்னுடைய உடல்நிலை என்னுடைய மனைவியும் வந்தவா, அப்ப மனைவியின் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு கொண்டு அதனால அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றுமே செய்ய மாட்டாரு. என்ன மாதிரி ஒரு சில நின்ற மாதிரியே நிப்பா, அப்படியே நின்று நல்ல அமைதியா கேட்டுக்கொண்டே இருப்ப, நாங்க சொல்றதுகளும் மெதுவாக கேட்டுக்கொண்டே இருப்ப, அப்படி அதுலயே ஒரு அற்புதம் இருக்குதான்.
1: இப்படி ஒரு வாழ்க்கை காவியோட தரித்து கிட்டத்தட்ட 31 வருஷம் தாலியம். அதற்கு முதல் என்ன சிச்சுவேஷன் நாங்கள் எனக்கு தெரியாது.
2: டென்மார்க்கிலே ஒரு கோபுரம் கட்டப்பட்ட ஆலயம் உண்டா, இந்த எங்கடைய இந்த அம்மனுடைய ஆலயம் தான் ஒரு ஆலயமும் அங்க இருக்கு. மேல பிள்ளையார் முருகன் ரெண்டு எல்லாம் அங்க இருக்கு, நம்ம ஆலயங்கள் இருக்கு போயிருக்கிறேன். ஆனால் இந்த எங்கடைய அபிராமி அம்மனுடைய ஆலயத்துக்கு தான் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கம்மில இந்த அம்மாளாஜி அந்த காமாட்சி அம்மனுக்கு கட்டின மாதிரி அங்கேயும் அவனுடைய முயற்சியாலேயும் அந்த மக்களுடைய பக்தர்களுடைய அந்த ஆதரவு தான் அவருக்கு முக்கியம்.
1: சனங்களுக்கு விளங்காது அவரோட பஞ்ச ஆலயத்தை காட்டுறா ஒரு அந்த எப்படி காட்டுவாரோ அந்த அளவுக்கு அந்த அளவு பயிற்சி.
2: ராஜா நீங்க இந்த முறை போய்க்க மகன் நிக்கிறாரு எனக்கு தெரியல,
1: அவர் இல்ல
2: அவர் இல்ல நான் போய்க்கல. அப்ப அவருக்கு ஒரு நன்னைக்கு ஒரு 12 வயது வரும் ராஜா.
1: இப்ப அவர் கட்டளை கல்யாணம் கட்டுவர் என்னன்னு சொல்ற பொங்கொல்லி மாப்பிள்ளையு அந்த மாதிரி கடந்த வருடம் பாக்கிக்க அவனால வடிவா இருந்தவர். பெரிய தந்தையார் தந்தையார் மாதிரி நாங்கள் நீண்ட நேரமா கதைக்கிறோம். அவனுடைய பாடலை உங்களுக்கு தருகின்றேன். உங்களுக்கும் அந்த அன்னையினுடைய திருவருள் கிடைத்து நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த தேவை.
2: பாட்டு போடுறதுண்டா போடுங்க, இப்ப லேட்டா வந்த பிறகு பின்ன லேட்டா படிச்ச பாட்டு
1: ஞானலிங்கத்தின் பாட்டா?
2: ஓ ஞானலிங்கத்திட்ட.
1: நன்றி சகோதரம்.
2: ஓகே நன்றி ராஜா, கதைச்சிருக்க மிக்க மகிழ்ச்சி. அபிராமி அம்மனுடைய அருள் எனக்கும் கிடைச்சிருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கும் கிடைச்சிருக்குது, உங்களுக்கும் நிச்சயமாக கிடைச்சிதான் இருக்குது. இப்படி எங்களுக்கு கிடைக்குமா போல் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் நலத்தோடையும் பலத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் வாழவனும் என்று சொல்லி அந்த அபிராமி அம்மனின் பாதத்தை பணிந்து வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றான்.
1: நன்றி சோதரம், நன்றி. அவர் ராஜகோபால் அவர்கள். ராஜகோபாலை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் மலர் மாணிக்கராஜா, உங்களை பற்றி உரையாட நீங்களும் வரீங்க. நலமா இருக்கிறீங்களா?
4: ஓ, நீங்க
1: நல்லா இருக்கிறோம் சகோதரி. உங்களோட அன்போடு அன்னையினுடைய அருளோடு நல்லா இருக்கிறோம். அதே போல் நீங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னு அன்னையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, உங்களுடைய நன்றி கேட்ட பாடலாம் உங்களுக்காக தருகின்றோம். தேவபாலன் என்று வருவா உங்களோட நன்றி உங்களை கேட்டுவா. நீங்கள் வேடி நலம் உங்களுக்காக அன்னையை பிரார்த்தித்துவா. நன்றி சகோதரி, நீங்களும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்கள். அவர் சகோதரி மலர் மாணிக்கராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ளவில்லை, முடியவில்லை. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்புறவை. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி. எப்படி இருக்கிறீங்க?
5: நலமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்கள் சொல்லுங்கள் சகோதரி.
5: அடுத்த முறை அமெரிக்க ராஜாண்ட மாரி ராஜகோபால் அண்ணையும் அபிராமி அம்மாண்ட அருளோட போவர் கட்டாயம் நிச்சயம் என்னுடைய வாட்சல் வலிக்க வேணும். கண்டிப்பா போய் திருவிழா காலங்கள்ல போக கூடாது. மற்ற நாள்ல போனா அம்மா ஜாக நீர் தேசிக்காயெல்லாம் தந்து அந்த மரத்துக்கு முன்னால உண்டைய தோய பார்த்து எல்லா கர்மாக்களையும் நீக்கி விடுவா.
1: நன்றி சகோதரி. நீங்களும் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக உங்களோட பிள்ளை உங்களோட அன்பு கணவரோடு நல்ல சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அந்த அன்னையையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றேன்.
5: என்னோட அபிராமி அம்மா கடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி அவர்கிட்ட பாடலுடன் நானும் இணைகின்றேன்.
1: மாயா உலகத்திலே என்ற பாடல் ஒரு எல்லாருக்கும் அந்த அடி கொடுக்கிற பாடல் சவுக்கால.
5: ஓ, நல்ல நல்ல பாடல்.
1: நன்றி சகோதரி.
5: நன்றி. வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்புற. வணக்கம். அமெரிக்க ராஜா வந்திருக்கிறார். வணக்கம் ராஜா.
6: வணக்கம் அண்ணா. நலம் தானே?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
6: நாங்கள் நலமா இருக்கிறோம். முதலில் எங்கள் ராஜகோபால் அண்ணாக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு நீண்ட நாளைக்கு பிறகு அண்ணா உரலை கேட்டேன், மகிழ்ச்சியா இருக்கின்றது. அவருக்கு ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு ராஜகோபால் அண்ணா சொன்னது போல சத்யா வந்து உங்கள் நேத்திக்கடன் இதே அம்மாவோட பணத்தை கொடுக்கும் பொழுது அம்மா எனக்கு சொல்லியிருந்தா தான் எதிர்பார்க்க இல்லையா, நீங்கள் இப்படி திடீரென்று சுகம் மாறி ஒளிம்பி தன்னிட வருவீர்கள் என்று எதிர்பார்க்க. அம்மா உங்களோட கதைக்கோ தெரியாத ஆக்களோட அந்த மாதிரி அம்மா எங்களுக்கு சொன்னா தனக்கு உங்களை கண்டோன்னு தான் ஏங்கிட்டாவாம். இது ராஜா இதுல நிக்கிதோன்னு அப்படி எனக்கு அம்மா கதைச்சிருந்தா. இந்த மறுநாளும் நீங்கள் போய் தேசிக்கணியல் வேண்டும் பொழுது அம்மாவை ஆசீர்வாதிக்கும் பொழுது ஒரு ராஜகோபால் அண்ணா சொன்னது போல ஒரு போட்டு வாருங்கள் என்றுட்டு ஒரு புன்னகை சிரிப்பிச்சிருந்தான். அந்த லட்சுமி வந்தது போல இருந்து போத்து இந்த அழகு அந்த பார்வை அந்த போட்டு வாங்க கொண்டு அந்த விடு அந்த அதை போட்டு வாருங்க சோமான்ட்டு அந்த விடுவிக்கிற மனம் அம்மாண்ட கண்ணில இருந்து அப்படி ஒளிச்சது. அதுபோல ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளவு தூரத்துல இவ்வளவு கஷ்டத்திலையும் மூன்று நாடு கடந்து அங்க குடியேண்டு போன உங்களுக்கு தரிசன எல்லாருக்கும் நன்றிகள் கூறிக்கொண்டு
1: அது உங்களுக்கு அந்த பலன் இருக்கின்ற அது கிடைச்சே தீரும் சௌரம்.
6: அடிக்கடி நவலீஸ்வரன் திருமதி நவலீஸ்வரன் மற்றது இந்திரா எல்லாம் சொல்வார்கள் அது ஒரு பலனுண்டு பெறணும் ராஜா. நான் ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணிக்கொண்டு அவரோட உரையாடுறாங்க.
1: அடுத்த தேருக்கு நீங்கள் ஃபிளைட்ல வரக்கூடிய பாருங்க.
6: நிச்சயம் அந்த அவருடைய பர்சனல் நம்பர் கூட எனக்கு நீங்க தந்திருக்கிறீங்க. அதுக்கு கூடி எடுத்து அம்மாவோட கதைக்க முடியவில்லை பாருங்க. நேரடியா கொண்டு அப்படியே கொண்டு நேர விட்டுட்டு அதுவும் இந்த தரிசனம் ஓடிக்கொண்டு அந்த கரெக்ட் டைமுக்கு அதுல நின்ற சகோதரி 25-30 சகோதரிகள் அதுல கிட்டத்தட்ட 15 சகோதரிகள் அந்த தட்டை வச்சுக்கொண்டு அர்ச்சனை செய்ய நின்றார்கள். ஒவ்வொரு அர்ச்சனைக்கு நான் அரோரா சொல்லுகே எல்லாரும் என்ன பார்த்து தியக்கிறேன்ப்பா. ஒரு ஆள் வந்து இப்படி கதறி தள்ளுறான். அது அம்மா சத்யாக்கு தெரியும். சத்யாக்கு எனக்கு இந்த உடம்புல அப்படி மயிரெல்லாம் சிலுத்துட்டு என்ன சொல்லிக்கொண்டா ராஜகோபால் அண்ணா கேட்ட பாட்டோடய நான் நினைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு பாட்டு தாங்க, ஞானலிங்கத்தின பாட்டு தான் வேணும்.
1: நான் கேட்டா கொடுக்குறேன் சகோதரம். நன்றி உங்களுக்கும், உங்களுக்கும் சத்யாவும் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லோரும் நல்லா கவனிக்கல எனக்கு வீட்டுல சரியான கவலையா படத்து கிடக்கும் போது இல்ல இல்ல இன்னொரு சகோதரம் நான் உங்களை கவனிக்கணும் நல்லா. அந்த சந்தர்ப்பம் கிடைக்க இல்ல, அடுத்த இன்னொரு சந்தர்ப்பத்துல உங்களோடு
6: அந்த மட்டுமட்டா போச்சு. உலக வாழ்க்கையாட்டி அனைத்து நேயர்கள், அந்த அறிவிப்பாளர்கள், குடும்பங்கள் அனைவரும் நலம் அம்மா அந்த அருள் நலம் பெற்று சுகமா இருக்கும்
3: நன்றியம்மா.
1: நன்றி அண்ணா, நன்றி வணக்கம். ஆறு அன்பு உறவுகள் இணைந்து கொண்டார்கள். அந்த ஆறு அன்பு உறவுகள் சகோதரி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: பாடலை விரும்புகின்றார்கள் தேவபாலன் அவர்கள், திருமதி. அவரை தொடர்ந்து சகோதரர் ராஜகோபால் அவர்கள், மலர் மாணிக்க ராஜா அவர்கள், திருமதி நகுலீஸ்வரன் அவர்கள், அமெரிக்காவிலிருந்து ராஜா சத்யா குடும்பத்தினர், ராதா கனக ராஜா, இந்த ஆறு அன்புகளுக்காக பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா குணநாயகி? நாங்கள் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோம் சகோதரம். நீங்கள் எப்படி இந்த தாய் மீது இவ்வளவு கருணையா இருக்கிறீங்க?
1: அடிக்கடி
0: போற பலனும் கிடைக்கிறது உங்களுக்கு?
1: பலனும் கிடைக்கும். இந்த வருஷமும் சகோதரி கேட்டப்பா நான் இங்க கனடா போட்டு வந்ததால
0: பூயெல்லாம் அடுத்த வருஷம் பார்ப்போம். அடுத்த வருஷம் தேர்திருவிழாக்கு போய் வழிக்கிடுங்க. அந்த மாதிரி போய் பார்த்து அடியளி. ஆனா இப்போ தமிழ் கோயில்ல அடியளிக்கிறது எங்கட தமிழ் பெண்கள்
1: புரிஞ்சு போச்சு. பழைய ஆட்கள் தான் செய்வேன்.
0: அப்படி அமெரிக்க ராஜா இது செய்தது அங்க பிரசத்தம் அங்க ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துல அமெரிக்கால. ஆனா இங்க அங்க பிரசனம் செய்யறது குறைவு. இதெல்லாம் மறந்து போகுற எல்லாம் மறதி எல்லாம் இல்லாம
1: போகின்ற வீதி நல்ல இதா இதுல இருக்கணும். அங்க
0: கற்பூரச்சட்டி எல்லாம் எடுக்கிறார்கள் பெண்கள். ஆனால் அடியளிக்கிறது காணையில் இருந்து அரோகரா என்ற சட்டம் அளிக்கிறது குறைவு சௌகரி. இப்பொழுது அமெரிக்க ராஜா வந்துதான் ஆலயத்துல அது இருந்தது அடி வயிற்றில் இருந்து அரோகரா. அரோகரான்றது நல்ல ஒரு விஷயம். நீங்க என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: அபிராமி அம்மனுடைய கடாட்சம், எங்கள் அன்பான அறிவிப்பாளர் குடும்பம், அன்பான நேயர் குடும்பங்கள், மற்ற பிள்ளைகள் குடும்பம், சகோதரர் குடும்பம், எல்லோருக்கும் கிடைக்க வேணும். அபிராமி அம்மனை பிரார்த்தித்து கொண்டு எனக்கு உன்னை அன்றி காவல் இதம்மா
0: என்ற பாடலோடு வந்திருக்கிறீங்க.
1: ஓமாமா,
0: உன்னை அன்றி காவல் இதம்மா என்ற பாடல் பாடலை உங்களுக்காக என்ன ஆய்வரை இணைத்து அந்த பாடலை தருகின்றேன் சகோதரி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி சகோதரி. அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. யுவசரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யுவசரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் அம்மாவினர்களோட நலமாக இருக்கிறோம்.
0: நன்றி. என்றும் அப்படியே இருக்கணும் என்று அன்னை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுடைய பாசல் வந்து என்னுடைய ரேடியோவில் இருக்கின்றது சகோதரம். என்னோட அறி தொடர்பு கொள்ளுங்கள்.
2: நீங்கள் தறிக்கலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க,
0: அது கொடுத்துட்டேன்னுமா.
2: வடபக்கம்
0: அது இருக்கிறது கிழக்கு பக்கம்
2: அது பிரச்சனை இல்லை. அது நான் இதை முதல் எடுப்பேன். தேசியாதான முக்கியம். அது ஆறுதலா எடுக்கலாம். எனக்கு அது பிரச்சனை இல்லை.
0: நீங்களும் நிலத்தோடு நல்ல உற்சாகமா ஐயாவோட இருக்கணும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு
2: இந்த பாட்டோட நானும் நினைந்து கொள்கிறேன்.
0: நன்றி அம்மா.
2: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. அவர் யோசரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபருடாக சரஸ்வதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
3: வணக்கம் ராஜா. நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும்னு அம்மழைச்சி பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உடனாய கற்கின்ற பாடலுடன் நான் விளைந்து கொண்டேன் ராஜா.
0: நன்றி. நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: நான் அன்னைக்கு வைபரில் எடுத்து நான் கலவோ கலவோ கலவன்னு இவர் தகன சாப்பாட்டை கொண்டாண்டு இருக்க நான் அப்படி இருந்தும் நேரம் போகும்போது இவன் நிக்க நிப்பாட்ட போறோம் வந்து ராஜா ராஜான்ற நீங்க
0: ஆனா
3: நன்றி
0: அம்மா. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க ஒன்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவர் சகோதரி சரஸ்வதி சிவஞானம் சிட்டாட்டோலாந்திலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வட்சப்பூடாக திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். வணக்கம் சுபாசினி.
4: வணக்கம் அண்ணா.
0: நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
4: நாங்களும் நலமா இருக்கிறோம். அதே போல உங்கள் குடும்பத்தினர் அன்பு அறிவு பல குடும்பத்தினர் அன்பு நேர்கள் எல்லோரும் அபிராமி அம்மாண்டோடு நலமா இருக்கும் வேண்டிக் கொண்டு குணநாகி அம்மா கேட்ட பாடம் நானும் நினைந்து கொள்கிறேன்.
0: நன்றி சௌரி. நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு நல்ல உற்சாகமா சந்தோஷமா இருக்கணும் அன்னை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி. வணக்கம்.
0: அவர் சௌதரி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரையும் இந்த பாடலோடு இணைத்துக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் பாய் அவர்களே. நான் திருமதி பாக்கியநாதன்.
0: நலமா இருக்கிறீங்களா சௌரம்?
5: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருக்கிறதனை பிரார்த்தித்துக் கொண்டு நானும் குணா கேட்ட பாட்டோட இணைகிறேன்.
0: குணாவோட உங்களோட நண்டியோட பாட்டு
5: அவரை நான் தெரிஞ்சு அதான் அவட குரல் இருப்போம்.
0: அவ சரியான கேட்டிக்காது.
5: அவர் சந்திக்கத்தான்
0: இருக்கு. அவ நீங்க வாங்க, நாங்க ஒரு ஒன்று செய்வோம். அப்ப அவ்வளவு வந்து
5: அப்ப கட்டாயம் சொல்லுவோம். எனக்கு
0: குணா நல்லா எல்லாரோடையும் நல்லா கதைப்பா.
5: குணா ஜோதிகரியம்மா எல்லாத்துலயும் இருப்பது நான் சந்திப்பேன். ஒருக்கா ஓகே.
0: நன்றி. நாங்கள்
5: ஓகே ராயா. நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவிழா கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி. வணக்கம் ராயா.
0: அவர் திருமதி பாக்கியநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
6: வணக்கம்
0: ராஜா. நான் பாத்தீங்களா எவ்வளவு ஆசையா அவெல்லாம் பாருன்றா ஜெயந்தி மாலா ஓடி போய் ஒழிச்சிருவீங்க.
6: பின்னுக்கு
0: போடாத சனீஸ்வரன் வந்து புள்ளியார பிடிக்க வந்த சனி பகவான் மாதிரி நல்ல உற்சாகமாக உணர்வுணர்வியாக நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்க வேணும். உங்களையும் இந்த பாடலோடு இணைந்து கொண்டு நீங்களும் தேக ஆரோக்கியத்தோடு இந்த வித வருத்தம் இல்லாமல் அண்ணனுடைய அருளோடு நல்லா இருக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
6: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் ஜெயண்டிமாலா சதாசிவம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அண்ணனுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேணும். இப்பொழுது சகோதரி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது. இந்த பாடலோடு இணைந்து கொண்டார்கள் குணநாயகி பசுபதி அவர்கள், ஜோகிஸ்வரி அம்மா அவர்கள், சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், ஒல்லாந்திலிருந்து சுபாசினி பத்மநாதன் அவர்கள், திருமதி பாக்கியநாதன் அவர்கள், திருமதி ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள்.

0: ஞானலிங்கம் அவர்களுடைய பாடல் பெரிய பாடலாக இருப்பதால் நேரம் காணாமேனால் இந்த பாடலை ஒரு சரணத்தோடு நான் மூன்று சரணங்களோடு தந்தேன். இந்த பாடலை முழுமையாக தர முடியாமைக்கு அன்னையும் அன்னையிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டு அடியார்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி. நலமா இருக்கிறீங்களா சகோதரி? நன்றி, நல்ல உற்சாகமாக இருக்கணும் அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு. என்ன பாடலம்மா? சாந்தினி, சாந்தினி தொடர்பு துண்டிக்குது. சாந்தினி, சாந்தினி, சகோதரன் யா நன்றி அம்மா, உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்கும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அந்த சகோதரி சாந்தினி வடிவேல் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா கமலமணி?
1: நலமா இருக்கேன். நான் ஓடி வந்தேன், பாட்டு முடிக்க போறீங்க, எடுத்து லைன் கிடைச்சு.
0: அண்ணனுடைய அருள் இருக்கு மட்டும் அசைக்கலாம். உங்களுக்கு
1: அசைக்கிறார் பாத்தீங்களா? இவர் பேசுவார். கடையில மீன கட்டுட்டேன்.
0: கடையில மீன கிடக்கூடாது. வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு வந்துடணும்.
1: திங்கக்கிழமை
0: சும்மா பேச்சு வாங்க கூடாது. என்ன பாடிய பாடல் உங்களையும் அந்த பாடலோடு இணைத்துக் கொண்டு அந்த தாயினுடைய அருட்காட்சியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி
0: சகோதரி கமலமணி. கமலமணியை தொடர்ந்து பைபரூடாக இணைந்திருக்கின்றார் வதனி மோகன் அவர்கள். வணக்கம் வதனி.
2: சாந்தினி வடிவேல் கேட்ட பாடலோட நானும் இணைந்து கொள்றேன். எல்லாருக்கும் அபிராமி அம்மன் அருள் கிடைக்க வேண்டி வாழ்த்தி
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி.

0: இந்த நேரத்தில் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவசுந்தரலிங்கம். நலமா இருக்கிறீங்களா சௌரம்?
1: மூன்று பேருக்கும் அந்த அன்னையின் அருட்கடாச்சம் கிடைக்கப்பெற்று மூவரும் ஆரோக்கியம்.

0: காத்திரத்துடனும் வாழ வேண்டும் பாதங்களை பணிந்து கொண்டேன்.
1: நன்றி சகோதரி, உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவள்ளுவர் கிடைக்க வேண்டும் என அன்னையும் பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி சகோதரி.

செயலியில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றால் தர்மவதி அம்மா அவர்கள். வணக்கம் தர்மவதி அம்மா. இப்படி லேட்டா வராதீங்க சகோதரங்கள். ஒரு பாடல் வந்து அவர்கள் உங்களையும் இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அன்னையினுடைய திருவருள் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவரை தொடர்ந்து எங்களுடைய தர்மவதி அக்கா அழைப்பை ஏற்படுத்தினால் அவருடைய அவருடைய தொடர்பு வந்துவிட்டார். வணக்கம் திருமதி தர்மவதி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? நன்றியம்மா. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு ஞானலிங்கத்தினுடைய பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். நன்றியம்மா. நன்றியம்மா.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்தி மாலை. இன்றைய பக்தி மாலையில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருட்கலாச்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது பக்தி மாலை. தொடர்ந்து வானொலியில் இடம்பெற இருக்கின்றது 1-5 திருமதி ராதா கனகராஜா அவர்களுடைய

ഡെന്മാർക്ക് ബൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നിയ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൻപാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 1:04 ஐக்கிய ராஜ்யத்தில் 12:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சி ரசிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, திங்கள் புதன் 1:30 வரை வானொலியில் வலம் பெறுகின்றது இன்றைய நேயர். நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்றது. அன்பு நேயர்களே, 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த 5 பாடல்கள் நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எழுதி உங்களை பற்றியும் எங்களுக்காக சிறிய அறிமுகத்தையும் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் ஐரோப்பிய வான்பரப்பினூடாக உங்கள் வாசல் தேடி வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நேராக இன்று பிரதிவிடாக ஓலினிசுவா பிரான்சில் இருந்து திருமதி ராதா கனகராஜா அவர்கள் கலந்து கொண்டு பிரதிவிடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கின்றார். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நேர் நிகழ்ச்சியில் ராதா கனகராஜா அவர்கள் இவ்வாறு எழுதியிருக்கின்றார். TRT கலையகத்தில் பணிபுரிகின்ற அன்பு அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சிறிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள் வருகின்றேன். நான் இருபாலையை பிறப்பிடமாகவும் கைதடி தெற்கை வசிப்பிடமாகவும் தற்போது 30 ஆண்டுகளாக பிரான்ஸ் ஓலினிசுவா அவள் என்னும் இடத்தில் எனது அன்பு கணவர் பிள்ளைகளோடு மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றேன். எனது பொழுதுபோக்குகள் TRT தமிழில் கேட்டல், கதை புத்தகம் வாசித்தல், பூஞ்செடிகள் வளர்த்தல், இயற்கையை ரசித்தல் என்பன எனது பொழுதுபோக்கு. TRT தமிழிக்கு ஆக்கங்களை எழுதி அனுப்புவது எனது முக்கிய பொழுதுபோக்காக இருக்கின்றது. எனக்கு பிடித்த நடிகர்கள் நடிகர்களுக்கும் சிவாஜி கணேசன், மைக் மோகன், கார்த்திக் நடிகைகள் சுஜாதா, ஸ்ரீதேவி, சரிதா ஆகியோர் நடிப்புகள் எனக்கு நன்றாக பிடிக்கும். பிடித்த கவிஞர்கள் என்றால் கவியரசர் கண்ணதாசன், புலவர் புலமை பித்தன், இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மாமன்னர், MS விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், பாடல்கள் TM சவுந்தரராஜன், SV பாலா, பாடகைகள் P சுசுலா, வாணியம்மா போன்றோருடைய குரல் என்னை மயக்குகின்ற குரலாக அமையும். எனது தெரிவு பாடலாக வானொலியில் வலம் பெறுகின்றது புனித அந்தோனியார் திரைப்படத்தில் இருந்து பத்மஸ்ரீ KJ ஜெயசாஸ் அவர்கள் பாடிய ஆனந்தமானது அற்புதமானது நான் இங்கு கண்டுகொண்டேன் என்ற பாடல். கவியரசர் கண்ணதாசனின் அற்புதமான கவிவரியில் மெல்லிசை மா மன்னர் விஸ்வநாதனா அல்லது ஜிதேவராஜோ எனக்கும் சந்தேகமாக இருக்கின்றது. புனித அந்தோனியாருக்கு இசையமைத்தார் விஸ்வநாதனுடைய இசை என்று எழுதியிருக்கின்றார் ராதா. விஸ்வநாதனுடைய இசையில் ஜேசாசனுடைய குரல் அருமையான ஒரு பாடல். ஆனந்தமாக இந்த பாடலை கேட்க ஆசைப்படுகின்றேன். கண்ணதாசனுக்கும் இவ்வாறான கவிதை வரியை வடித்த கண்ணதாசனுக்கும் இறந்தாலும் அவருடைய புகழ் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இந்த பாடலை தாருங்கள் என்று எழுதியிருக்கின்றார் ராதா கனகராஜா அவர்கள். இதோ ராதா உங்களுக்கான பாடல் வருகின்றது. அருமையான வரிதான். உண்மையாக நீங்கள் சொன்னது போல் ஒரு தெய்வ அனுக்கிரகத்தோடு கண்ணதாசன் இந்த பாடல் எழுதியிருப்பார் என்று நினைக்கின்றேன்.

0: என்ன அருமையான வரியை அன்பு உறவுகளே, கண்ணதாசனுக்கு நேர் கண்ணதாசன் தான் அன்பு உறவுகளே. அவ்வளோ அழகாக புனித அந்தோனியார் சிறையிலிருந்து ராதாகனகராஜா அவர்களுடைய அருமையான வரியில் வந்த பாடலை எல்லோருமே கேட்டிருப்பீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அன்பர்களை, நீங்களும் அன்பு பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த அன்பு பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தையும் எங்களுக்கு எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒலிபரப்புவதற்கு தயாராக காத்திருக்கின்றோம். தயவு செய்து அன்பு பாடல்களை தெரிவு செய்யுங்கள். உங்களை பற்றி அறிமுகத்தோடு எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்து ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் இன்றைய நிகழ்ச்சி வானிலையில் மலரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புறவுகளே, ஒரு வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த பாடல்.
1: பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூன் போல்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கள்.
0: நேரம் சரியாக 1:15, ஐக்கிய ராஜ்யத்தில் 12:15. அன்பு உறவுகள், நேயர்களுடைய ஆக்கத்தினூடாக வானொலியில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நேர் இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள். அவர்கள் தெரிவு செய்திருக்கின்ற அடுத்த பாடல் ஆண்டவனை நினைத்த ராதா அவர்கள். இப்பொழுது பணம் என்னடா, பணம் குணம்தான் நிரந்தரம் என்று ஒரு கிண்டலாக சொல்லுகின்றார். அந்தமான் காதலி திரையில் இடம்பெற்ற பணம் என்னடா, பணம் குணம்தான் நிரந்தரம் என்ற பாடல் வரிகள் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்கின்றார். இசையமைத்திருக்கின்றார் மெல்லிசை மாமன் விஸ்வநாதன் அவர்கள். பாடலை பாடுகின்றார் பத்மஸ்ரீ டி எம் சவுந்தரராஜன். இந்த படத்தில் டிஎம்எஸ்என் குரலுக்கு மிகவும் சிறப்பாக அமைத்து சிவாஜி கணேசன் என்ற நடிப்பும் மிக மிக பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கின்றது. இதனால் இந்த பாடலையும் நான் ஒரு முறை கேட்க ஆசைப்படுகின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் ராதா கனகராஜா அவர்கள். இதோ ராதா உங்களுடைய 2வது பாடல் வானொலியில் வலம் பெறுகின்றது.

0: எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இறக்க மனத்தை கேட்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம் பணம்
1: அழகான நடிப்போடு அர்த்தமுள்ள பாடல் ஒன்றை கேட்டோம் ராதாவினுடைய புண்ணியத்தில். ராதாவுக்கும் எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து அவர் தெரிவு செய்திருக்கும் பாடல் அன்புறவுகளை நீங்களும் அன்பு உறவுகள் உங்களுக்கான மின்னஞ்சல் ஊடகங்கள் மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள் அல்லது வைஃபருக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பருக்கு அனுப்புங்கள் அனுப்புங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு கேட்டு நீங்கள் எழுதி ஐந்து பாடல்களையும் எழுதி உங்களை பற்றிய அறிமுகத்தோடு எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்களுடைய பாடல் திரிவுகள் வானிலையில் பலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பர்களே. அடுத்து ராதா இப்பொழுது தத்துவ பாடலை கேட்டார். அதுக்கு பிறகு ஒரு தத்துவம் தான், நான் பெற்ற செல்வம் திரையில் இருந்து இடம்பெற்ற வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் மையகம் இதுதான். என்ன ராதா அவ்வளவு காமு ஷெரீப் அவர்களுடைய கவிதை வரிக்கு இசை ஜி ராமநாதன் அவர்கள் பாடலை பாடுகின்றார். சி எம் சவுந்தரராஜன் அவர்கள் நல்ல தத்துவ வரிகள் நாணயமானவர்களுக்கு இப்பாடலை கேட்கும்போது ஆசையாக இருக்கும். நிச்சயமாக அந்த பாடலை ஒரு முறை எனக்காக ஒழிக்க விடுங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள். அவர்களுக்கும் அவருடைய நன்றி. ரோஜா இப்பொழுது எழுதி அம்பாள் கடையில் கொடுப்பார். அவரும் எழுதி அனுப்புவதில்லை. ரோஜாவுக்கும் ஒரு அழைப்பை ஏற்படுத்தி சொல்லிவிடுங்கள் ராதா, நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி உடனடியாக அனுப்புமாறு. அன்போடு இப்பொழுது ராதா அவர்கள் எழுதிய பாடல், வாழ்ந்தாலும் மீசும் தாழ்ந்தாலும் மீசும் மையகம் இதுதான்டா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஜி வரலட்சுமி நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல் வருகின்றது. நான் பெற்ற செல்வம் ஏ பி நாகராஜனுடைய இயக்கத்தில் என்று நினைக்கின்றேன். அருமையான திரைப்படம். இந்த படத்தை தயாரித்தவர்கள் ஏ பி நாகராஜனோடு இணைந்து வி கே ராமசாமி அவர்கள் சிநேகிதபூர்வமாக அவர் பாடசாலை நண்பர்கள் பல படங்களை தயாரித்திருக்கிறார்கள். அதை பற்றி உங்களுக்கு மேலதிய தகவல்களை மீண்டும் தருகின்றேன். இப்பொழுது பாடலை கேட்போம்.
2: நாம மெட்ராஸ்க்கு போயிடலாமா? இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்.
1: இந்த குரல் சவுந்தர சிவாஜி கணேசனுடைய குரல்.

0: அந்த உறவுகள் இன்று இரவு சுவிஸ் நேரத்தில், அதாவது பிரதி திங்கட்கிழமை தோறும் 10:30 12 மணி வரை வானிலையில் வலம் பெறுகின்றது. பட்டிமன்றம், இன்றைய பட்டிமன்றம் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் சபா கீடு அவர்கள். அதாவது 171 பட்டிமன்றமாக வானிலையில் வலம் பெறுகின்றது. எம்மவர்கள் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது சாபமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வாருங்கள். அன்பு உறவுகளே, மறந்துவிடாதீர்கள், எம்மவர்கள் அதாவது புத்திசாலியாக இருப்பதற்கு காரணம் பரமா அல்லது சாபமா என்ற தலைப்புக்கு ஏற்ப உங்கள் கருத்துக்களை எடுத்து வருமாறு சபா கேது அவர்கள் உங்களிடமிருந்து அன்பாக கேட்டுக்கொள்கின்றார்கள். இன்று அன்பு உறவுகள் 3 பாடலோடு ராதா கனகராஜ் அவர்கள் எழுதிய இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்த ராதா கனகராஜா அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை. அன்பர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது வாட்ஸ்அப் ஊடாக அல்லது வைபர் ஊடாகவோ அல்லது எமது மின்னஞ்சல் tamil@kodmail.fr என்ற மின்னஞ்சல் ஊடாக எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வந்த ஒழுங்கின் பிரகாரம் உங்கள் பாடல் தெரிவுகள் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, நடைபெற்றது இன்றைய நேயர்
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06-67-20-40 சைபர் சைபர்.
5: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
6: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம்
7: ஊடாக. மேலதிக உங்களது விவரங்களுக்கு நூலகம்
8: பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
9: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
8: விடாதீங்க போங்க போங்க.
10: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
11: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
10: Vicky Superstore Gala Gonesse Sasselil
11: 5 rue Marcel Cerdan 95 140 Garges et Gonesse
10: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. வல்வெட்டித்துறை நகரில் தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பேரவையினரின் ஏற்பாட்டில் வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நடத்தப்பட்டது. 2/8/1989 ஆண்டு இந்திய ராணுவத்தினரால் வல்வெட்டித்துறை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது பொதுமக்களில் 72 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்ட 72 பேரின் நினைவேந்தலை அனுஷ்டிக்கும் இந்த நிகழ்வில் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து பொது சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை என்ற பெயரில் அண்மையில் ஒன்றிணைந்த 6 தமிழ் அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்க அவர்களுடனான சந்திப்பில் இன்று ஈடுபட்டார்கள்.
1: புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், காணி பிரச்சினை, அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தும் வகையில் 6 தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு அண்மையில் தீர்மானித்திருந்தனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 கட்சிகளை ஒன்றிணைத்ததாக இந்த பேரவை அமைந்துள்ளது. இன்று காலை 10:30 குறித்த குழுவினர் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக சென்றுள்ளனர்.
2: தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையினர் ஜனாதிபதி அனிருகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்காக இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்துள்ளனர். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர். அதேபோன்று இந்த சந்திப்பில் தமிழ் மக்களை பாதிக்கும் விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அரசியல் அமைப்போ, அதேபோன்று காணி பிரச்சினை, மாகாண சபை தேர்தல், அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாட உள்ளதாக இந்த 6 கட்சியினரும் ஏற்கனவே கூறியிருந்தனர். அதற்கமைவாகவே இன்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது. இந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து இன்றைய தினமே இந்த 6 கட்சியினரும் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்திக்க உள்ளனர். அதேபோன்று நாளைய தினம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரையும் சந்திக்க உள்ளனர்.
0: இதுநேரத்தில் தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவை சந்தித்து புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல்கள், ராணுவ வசம் உள்ள காணிகள் விடுவிப்பு மற்றும் மலையக மக்களின் காணி உரிமைகள் குறித்து கலந்துரையாடியதாக சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவுடன் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்துக்களை தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் குழுவாக ஜனாதிபதியை சந்தித்து அந்த மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவது தொடர்பான வாக்குறுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும், அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சிறிய தாமதம் ஏற்பட்ட போதிலும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று உறுதியளித்ததாக அவர் தெரிவித்தார். அத்துடன் மாகாண சபை தேர்தல்கள் இதுவரை நடத்தப்படாமை குறித்து கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை வந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் அந்த தெரிவுக்குழுவின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும், தேர்தல் தள்ளி போடுவதற்கு அது பயன்படுத்தப்படுவதாக தாங்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியதாக சுமந்திரன் தெரிவித்தார். இதனை அடுத்து தெரிவுக்குழுவின் தலைவருடன் இதுகுறித்து நேரடியாக ஆலோசித்து உரிய தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் பொதுமக்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் ராணுவத்தினராலும் ஏனைய அரசு நிறுவனங்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் பாதிக்கப்பட்டது. கொள்கை ரீதியாக அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உடன்பட்டிருந்தாலும் நடைமுறையில் தாமதம் நிலவுவது குறித்து சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் நிலங்களை விடுவிப்பதில் உள்ள தடைகள் குறித்து ராணுவத்திடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தங்களிடம் கூறியதாக சுமந்திரன் குறிப்பிட்டார். இவற்றுடன் மலேக மக்களுக்கு சொந்தமான காணியுரிமை இன்னமும் கிடைக்கப்பெறாத நிலைமை குறித்தும் தோட்ட நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை மீட்டு மக்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் பேசப்பட்ட போதிலும் அதற்கான முறையான பதில்களோ தீர்வுகளோ இன்னமும் எட்டப்படவில்லை என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கழகத்தின் கீழ் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் நிறுவனங்களில் வெற்றிடமாக காணப்படும் சுகாதார பணி உதவியாளர் தரம் 3 பதவிக்கான 852 வெற்றிடங்களில் முகாமைத்துவ சேவைகள் திணைக்கழகத்தின் அனுமதிக்கு அமைவாக 300 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கட்டமைக்கப்பட்ட நேர்முக தேர்வுகள் இன்று பண்ணையில் அமைந்துள்ள சுகாதார கிராமத்தில் மிக சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்றது. இன்று முதல் எதிர்வரும் 21 தேதி வரை இடம்பெறவுள்ள இந்த தேர்வு நடவடிக்கைகளுக்காக 6 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தினமும் 3 நேர பிரிவுகளாக இந்த மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வருகிறார்கள். இதுவரை நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதங்கள் கிடைக்கப்பெறாத விண்ணப்பதாரிகள் எதிர்வரும் 5/8/2026 பின்னர் 0/22/1/2/0/8/7 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை சமர்ப்பித்து உரிய விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் வருகின்ற அரசு நிறுவனங்கள் தொடர்பான பொது புகார்களை சமர்ப்பிப்பதற்கான 118 பொது பாதுகாப்பு சேவை அறை பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல அவர்களின் தலைமையில் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. 118 கட்டணமில்லா அழைப்புகள் மற்றும் 118 pubsec.gov.lk இணையதள வழியாகவும் பொது புகார்களை இணையத்தில் சமர்ப்பிக்கும் வசதி இதில் வழங்கப்பட்டிருக்கிறது. குடியேற்ற தணிக்கை திணைக்களம், தேசிய அபாயகரமான போதைப் பொருட்கள் கட்டுப்பாட்டு வாரியம், புனர்வாழ்வு ஆணையர் நாயகம் அலுவலகம் மற்றும் குடிமை பாதுகாப்பு திணைக்களம் போன்ற பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் கீழ் வரும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் பொது புகார்களை இந்த 118 என்ற எண்ணில் சமர்ப்பிக்கலாம். யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகளை அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார் என்று சர்வஜன அதிகார கட்சியின் செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான மதுர விதானகை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். தற்போதைய அரசாங்கம் ஒரு சிறைச்சாலையை கூட சீராக கட்டுப்படுத்த முடியாமல் நாட்டை ஆட்சி செய்ய முயற்சிக்கிறது. தற்போதைய அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஒரு கிராமத்தில் உள்ள மரணதார நிகழ்வை கூட நடத்தி பழகியவர்கள் அல்லர். ஒரு மாட்டு தொழுவத்தை கூட பராமரிக்க தகுதியில்லாத நபர்களே இன்று நாட்டின் ஆட்சியாளர்களாகவும் சிறைச்சாலைகள் மற்றும் நீதி அமைச்சராகவும் பதவியில் இருக்கிறார்கள். நீர்வழுப்பு சம்பவம் நடந்து 1 மாதம் முடிவதற்குள் மகர சிறைச்சாலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அவர்கள் எவ்வாறு காயமடைந்தார்கள் என்பது தொடர்பான துல்லியமான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. நிலைமை ஓரளவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அது முழுமையான அமைதி என்று கூற முடியாது. அமைச்சர் ஊடகங்களுக்கு அளித்த பொறுப்பற்ற பதில்களிலிருந்தே அவருடைய பலவீனமும் திறமையின்மையும் தெளிவாக வெளிப்படுகிறது. ஒரு நாட்டின் அமைச்சராக இருப்பவர் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து இவ்வாறான பொறுப்பற்ற பதில்களை வழங்க முடியாது. கடந்த 2026 April 30 சிறைச்சாலை அமைப்பின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இணைந்து இணையவழி வாயிலாக கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார்கள். அந்த சந்திப்பின் போதே சிறைச்சாலைகளில் இதுபோன்ற வன்முறை வெடிப்பு சம்பவங்கள் மற்றும் கலவர நிலைமைகள் நிச்சயம் ஏற்படும் என்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அந்த நேரத்தில் கடமை பொறுப்பில் இருந்த அதிகாரி ஒருவர் 14 நாட்களுக்குள் இதுகுறித்து மேலதிகாரிகளுடன் பேசி தீர்வு காண்பதாக கூறினார். ஆனால் அதற்கான தீர்வைத்தான் இன்று நாம் ஊடகங்கள் வாயிலாக கண்டு கொண்டிருக்கிறோம். பிரபாகரன் பயங்கரவாத செயற்பாடுகளை முன்னெடுத்த யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இத்தகைய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகளை அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார். காவடி குழுக்களுக்கு பாதாள உலக குழுவினர் செய்திகளை அனுப்பி தடைகளை ஏற்படுத்துவது போல் அன்று பிரபாகரன் இதைவிட பெரிய அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பார். அத்துடன் கோவிட் பெருந்தொற்று பரவிய காலத்தில் இத்தகைய அனுபவமற்ற குழுவினர் ஆட்சியில் இருந்திருந்தால் நாட்டுக்கு எத்தகைய பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கும் என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாதிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது முன்பள்ளி நடத்தும் அளவிலான அரசாங்கமே நாட்டை ஆட்சி செய்கிறது. நாள்தோறும் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகள் தீவிரமடைகின்றன, மனித படுகொலைகள் தொடர்கின்றன. நேற்று ரத்மலானையில் ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை, சிறைச்சாலைகளை பராமரிக்க முடியவில்லை, தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியவில்லை. நாளுக்கு நாள் நாடு பேரழிவை நோக்கி பள்ளத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நடைபெற்ற நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது அமைச்சரும் ஆளுங்கட்சியினரும் பெருமையாகவும் தம்பட்டம் அடித்து பேசினார்கள். ஆனால் ஒரே வாரத்துக்குள் நீர்கொழும்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் தற்போது நடைபெற்ற சிறைச்சாலை சம்பவம் ஏமாற்றம் அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. அறிக்கையின்படி தேவையான கல்வி தகுதிகள் இல்லாத நிலையிலும் யோசித ராஜபக்ச இலங்கை கடற்படையில் இணைந்து கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போது இதனையும் அவர் வெளிக்கொணர்ந்தார். பிராந்திய ஊடகவியலாளர்கள் செய்தி அறிக்கையிடலின் போது எதிர்நோக்கும் கஷ்டங்கள் தொடர்பில் எமக்கு தெரியும். ஊடகவியலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பில் அரச ஊடக நிறுவனங்களுடன் கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளை பெற முடியும். ஏனைய ஊடக நிறுவனங்களும் சரியான முறையில் ஊடகவியலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் கொண்டு வருவேன். இதனை ஒரு வருடத்துக்கு மட்டும் வழங்காது தொடர்ச்சியாக வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான புலமை பரிசுகள், கடன் திட்டங்கள் வழங்குவது தொடர்பில் ஊடகவியலாளர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை நாம் பரிசீலித்து சிறந்த தீர்வை வழங்குவோம். கலைஞர்களுக்கான வீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தும் போது ஊடகவியலாளர்களுக்கும் வீட்டுத் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். எமது அரசாங்கம் 2029 வீடற்ற அனைவருக்கும் வீட்டுத் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கு அமைவாக ஊடகவியலாளர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் வீட்டுத் திட்டம் கிடைக்கும். அத்துடன் கடத்தப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட, கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சனைகள் 20 வருடங்களுக்கு மேலாக உள்ளது. நாம் பல வழக்குகளை தற்போது துரிதப்படுத்தி நீதியை பெற்றுக் கொடுக்கிறோம். தேங்கியுள்ள வழக்குகளை துரிதமாக முடிப்பதற்காகவே நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்க யோசனையை முன்வைத்துள்ளோம். கடத்தப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீதியை பெற ஆதாரங்கள் பல இல்லை. அவற்றை திரட்ட வேண்டியுள்ளது. அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும். ஆதாரங்கள் தேவை. அதன் மூலமே நீதியை பெற முடியும். இருந்தாலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் வேறு வகையிலும் பல சம்பவங்களுடன் தொடர்புபட்டுள்ளார்கள். அவர்கள் அதில் தண்டனை பெறுவார்கள். அந்த வகையில் ஊடகவியலாளர்கள் கடத்தல் மற்றும் கொலை செய்யப்பட்டமை போன்றவற்றுடன் தொடர்புடைய அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தண்டனை பெறுவார்கள். வடக்கில் மட்டுமன்றி தெற்கிலும் பல ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டுள்ளார்கள், கொல்லப்பட்டுள்ளார்கள். எனவே இதனை நாம் வடக்கு, கிழக்கு, தெற்கு என்று வேறுபாடுகளின்றி அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். எமது அரசாங்கம் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஊடக நிறுவனங்களுடன் பேசி அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை 12 மணித்தியால கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்று காலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலை, வைத்தியசாலை, கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம், ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது.
1: இதேவேளை மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை சந்திப்பதற்கு இன்றும் நாளையும் கைதிகளின் உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பார்வையாளர் அறைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு அமைய கைதிகள் சிறைச்சாலை நிர்வாகத்துடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே இந்த மோதலை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹரிசனன் ஆணைக்கார குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கைதிகள் சிலரிடையே ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து மகர சிறைச்சாலையில் இருந்த 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கமைய குறித்த கைதிகள் தும்பர, வெலிக்கட, பூச, கழுத்துறை, பதுல்லை, பொலனறுவை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களது பெயர் பட்டியல் மகர சிறைச்சாலையின் வீதி தடைக்கு அருகில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மோதலில் கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். 33 வயதான கைதியொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோதலில் காயமடைந்த 8 பேர் ராகம போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
0: தொடர்ந்து மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதென்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார்.
1: இதனிடையே அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான ஆதரவு பாதுகாப்பு அமைச்சர் போலீசாரிடமிருந்து கிடைக்கப் பெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உளவுத்துறை தகவல்களுக்கு அமைய செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடிக்கு தீர்வாக கைதிகளை வீட்டுக் காவலில் வைப்பது தொடர்பான ஆரம்ப விதிகளையும் ஒழுங்கு விதிகளையும் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கிடைக்கப்பெற்ற தகவல் அமைய மகர சிறைச்சாலை கைதிகள் அங்குள்ள நிர்வாகத்துடனேயே மோதிக்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார்

0: பிரச்சனையாக மாறியுள்ளது. அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். தற்போதுள்ள விளக்கமறியல் சிறைச்சாலைகளிலும் ஏனைய சிறைச்சாலைகளிலும் உள்ள பௌதீக இடைவெளியை அதிகரிக்க வேண்டும்.
1: பிசிக்கல் ஸ்பேஸ்
2: மாதாந்தம் 7500 தொடக்கம் 9000 வரை ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
0: ரசாயன அறிக்கைகள் தாமதமடைவதால் நபர்கள் பிணை எடுப்பதில் தடை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இப்போது ரசாயன பகுப்பாய்வு நிலையத்திற்கு புதிய ஊழியர்களை வேலை கமர்த்தி அதே போன்று போதைப் பொருள் தொடர்பில் புதிய இயந்திரங்களையும் பெற்று அதனை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் விசேடமாக ஜனாதிபதி தலையிட்டுள்ளார். இப்போது நாங்கள் மாதாந்தம் 7500 தொடக்கம் 9000 வரை ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முயற்சித்து வருகின்றோம். அதற்காக அவர்கள் இரவு நேர பணி முறைமையை கூட நாங்கள் கலந்துரையாடி செயற்படுத்தி வருகின்றோம். அங்கே அந்த பணிகள் நடைபெற்றுக்
1: கொண்டிருக்கின்றன.
3: தொடர்ந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்னாவை பொருத்தமான அதியுயர் பாதுகாப்புடைய சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டுள்ளதால் தங்காலை பழைய சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கரகட்டாவை பொருத்தமான அதியுயர் பாதுகாப்புடைய சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் மேலதிக அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் அவரை பலத்த பாதுகாப்புடன் கூடிய சிறைச்சாலையில் தடுப்பில் வைப்பதற்கான நடைமுறைகளை முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் தடுப்பு காவலில் இருந்தபோது தப்பிச் செல்ல சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்னா உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை தொடர முடியாதென்று அண்மையில் நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டது. இத்தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திகேசி ராகுல முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி இந்த உத்தரவு தொடர்பில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதிகளின் பிணை விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் அத்தொடர்பான உத்தரவு எதிர்வரும் ஆகஸ்ட் 20 தேதி பிறப்பிக்கப்படும் என்று மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு பெரும் வேதனை நிகழ்கிறது. மிக தெளிவான எச்சரிக்கைகளும் முன்னறிவிப்புகளும் கிடைத்திருந்த போதிலும் அந்த தாக்குதலை தடுப்பதற்கு போலீசாரோ அல்லது ஏனைய பொறுப்பு வாய்ந்த தரப்பினரோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இத்தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளில் புஜித ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் மட்டுமன்றி பல அரசு அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்க இருவரை மட்டும் இலக்கு வைத்து தண்டிப்பதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக 2017 ஆண்டில் தாய்நாட்டின் மீது பற்றுக்கொண்ட மௌலவிகள் சிலர் சட்டமா அதிபர் திணைக்களகத்துக்கு சென்று இதுகுறித்து முறைப்பாடு செய்திருந்ததாக அந்த காலப்பகுதியில் நீதி அமைச்சராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் சட்டமா அதிபர் திணைக்களமும் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்பது புலனாகிறது. எனவே அந்த காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய பூரண விமர்சனம் செய்யப்பட வேண்டும். அதை விடுத்து ஒரு சிலரை மட்டும் தலிக்கடா ஆக்கிவிட்டு பிரச்சனைகளை தீர்த்துவிட்டதாக காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று பாட்டாளி சம்பிக்க ரணவக்க மேலும் குறிப்பிட்டார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபசிங்காவின் பெயரை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பறிக்கும் மோசடி கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனது உத்தியோர்வ பேஸ்புக் பக்கத்தின் ஊடாக இதனை தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர் இவ்வாறான போலியான அழைப்புகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கேட்டிருக்கிறார். குறிப்பாக தனது பெயரை பயன்படுத்தி பணம் கோருபவர்களிடம் எந்தவித பணத்தையும் வழங்கவோ அல்லது தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் உத்தியோர்வ ஆவணங்களை பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம் என்று அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறார். இத்தகைய சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ முறைப்பாடு செய்யுமாறு கோரியுள்ள பிரதி அமைச்சர் இவ்வாறான திட்டமிட்ட மோசடிகளில் சிக்காமல் இருக்க மக்கள் மிகுந்த

0: விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நுகர்வோருக்கு தரமான உள்நாட்டு உற்பத்திகளை நேரடியாக வழங்கும் நோக்கில் லங்கா சீனி நிறுவனம் மற்றும் பிசிசி லங்கா நிறுவனம் ஆகியவற்றுடன் இரண்டு விசேட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கூட்டுறவு வரலாற்றில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக கருதப்படும். இந்நிலையில் இந்த புதிய திட்டத்தின் கீழ் லங்கா சீனி நிறுவனத்திடமிருந்து மாதம் ஒன்றுக்கு 1000 டன் சிவப்பு சீனியும் பிசிசி லங்கா நிறுவனத்திடமிருந்து பொது செய்யப்பட்ட 20,000 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சோப்பு உள்ளிட்ட ஏனைய உற்பத்திகளும் கூட்டுறவு விநியோக சங்கிலிக்கு பெற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த பொருட்கள் 75 நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிகள் ஊடாக செயற்படும் 3,500 பிரதேச விற்பனை நிலையங்களை கொண்ட பரந்த விநியோக வலையமைப்பின் மூலம் மக்களுக்கு சென்றடைய இருக்கிறது. இடைத்தரகர்களை அகற்றி சந்தை விலையை கட்டுப்படுத்துவதோடு விலையை சமநிலைப்படுத்தும் காரணியாக இந்த திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2009 ஆண்டளவில் அந்த பிரதேச விற்பனை நிலையங்களின் எண்ணிக்கை 3,500 10,000 அதிகரிப்பதை இலக்காக கொண்டு செயற்பட்டு வருவதாகவும் உள்நாட்டு உற்பத்திகளுக்கு மேலதிகமாக இந்திய கூட்டுறவு சங்கங்களுடன் இணைந்து தரமான பொருட்களை இறக்குமதி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவினம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் 27.1% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய வெளிநாட்டுத்துறை செயல்திறன் அறிக்கையின்படி ஜூன் மாதத்தில் வாகன இறக்குமதிக்காக 182 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இந்த வீழ்ச்சியானது தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் வர்த்தக ரீதியான வாகனங்கள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியிருக்கிறது. ஜூன் மாதத்தில் இந்த சரிவு பதிவாகியிருந்த போதிலும் 2026 ஆண்டின் முதல் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒட்டுமொத்தமாக 1.25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் 2025 ஆண்டின் இரண்டாம் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட 1.57 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அளவிலான குறைவென்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது மகப்பேறுக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் பிறக்காத தனது பிஞ்சு குழந்தையுடன் தாயும் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகியுள்ளது. வாத்துவை சேர்ந்த 34 வயதான கே திலானி பெர்னாண்டோ என்ற பெண்ணை உயிரிழந்தார். இந்த பெண்ணுக்கு கடந்த 24ஆம் தேதி லேசான காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொண்டதன் மூலம் காய்ச்சல் தணிந்தது. ஆனாலும் மலச்சிக்கல் உபாதை காரணமாக அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்பம் முதலே அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பிரசவிப்பதற்கான பரிசோதனைகளின் போது அவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இடவசதி இல்லாத காரணத்தினால் உறவினர்கள் அவரை அரச மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நிலைமை மிகவும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்தார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் கடந்த 28ஆம் தேதி குழந்தையும் 29ஆம் தேதி மாலையில் தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். இறப்பு தொடர்பில் திறந்த முடிவு வழங்கப்பட்டிருப்பதோடு உயிரிழப்பதற்கு முன்னர் அவருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது இரத்த பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள ஜின்னா நகர் 59வது கட்டை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த பத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பத்தில் மூதூர் கிளிவட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொறியியல் பீட முதலாம் வருட மாணவனான தமிழ்ச்செல்வன் தனேஷ், இவருக்கு வயது 22, வெளிநாட்டிலிருந்து சென்ற அருணவன் செல்வரத்னம், இவருக்கு வயது 19, இந்த உறவினர்களான 2 இளைஞர்களை உயிரிழந்தார்கள். ரிப்பர் வாகன சாரதி மூதூர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். உயிரிழந்த 2 இளைஞர்களின் சடலங்களும் மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருப்பதோடு சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். கிளிநொச்சி இரண்டைமடு குளத்தை அண்மித்த காட்டுப்பகுதியில் எரிந்தல்லையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். இன்று இந்த சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 160,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதியுடன் சீன பெண் ஒருவர் விமானிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் பொதியை சட்டவிரோதமாக இலங்கைக்குள் இறக்குமதி செய்து கட்நாயக்கா விமானியத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல முயன்ற போது அந்த பெண் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அந்த பெண் சீனாவின் சின்ஜியாங் மாகாணத்தில் வசிக்கும் 44 வயதான அழகு கலை நிபுணர் ஆவார். அவர் சீனாவிலிருந்து சிகரெட் பொதியை வாங்கி மலேசியாவின் கோலாலம்பூருக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்நாயக்கா விமானியத்தை சென்றடைந்திருக்கிறார். அவரது பயணப் பைகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான 20,400 சிகரெட்டுகள் அடங்கிய 102 சிகரெட் அட்டை பெட்டிகளை அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளார்கள். மேற்கொண்டு விசாரணைக்காக அந்த சீன பெண்ணும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான கெலானி நிறுவனத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீர்கொழும்பு காவல்துறையினருடன் இணைந்து கடற்படையினர் இந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட 5 மூடைகள் சோதனையிடப்பட்டன. அந்த மூடைகளிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 234 கிலோகிராமுக்கு அதிகமான பீடி இலைகள் கண்டெடுக்கப்பட்டன. கடற்படையினரின் சுற்றுக்காவல் நடவடிக்கைகளை கண்ட அஞ்சிய கடத்தல்கார்கள் அந்த பீடி இலை மூடைகளை கடற்கரையில் கைவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். இந்த நடவடிக்கையின் மூலம் கைப்பற்றப்பட்ட பீடி இலை தொகுதி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கேகாலை கருடுப்பன சந்தியில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகியதில் 18 பேர் காயமடைந்து கேகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது 86,386 அதிகரித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் சில நாட்களில் மட்டும் 1034 நோயாளிகள் பதிவாகியுள்ளார்கள்.
1: டெங்கு அதி அபாயமிக்க சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 137 ஆகும். இதுவரையில் கம்பஹா கொழும்பு மாவட்டங்களிலேயே அதிகளவான டெங்கு நோயாளிகள் பதிவாகி வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர்கள் மட்டத்தில் தொடர்ந்தும் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் பரீட்சைகளுக்கு முன்னர் பாடசாலை வளாகங்களை சூழ நுழம்பு ஒழிப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர சினவரத்ன தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய மாகாணத்திலும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: மாப்பாக்கந்த உள்ளிட்ட பிரதேசங்களில் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. நாவலப்பிட்டி பவுவாக்கம பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 33 குடும்பங்கள் நாவலப்பிட்டி மத்திய மகாவித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நாட்டின் பல மாகாணங்களில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் அதாவது 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி சபர்மா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவர்லி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது.
1: இன்று நாட்டின் மத்திய சப்ரகமுவ ஊவா கிழக்கு தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். அதனுடன் அப்பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கலாம். சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மாவட்டத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு இன்றும் உள்ளது. அதே போன்று மேல் வடமேல் வடமத்திய மாகாணங்களில் அதிகளவான மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மாலை 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய சப்ரகமுவ தென் மத்திய வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதே போன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் மின்னல் தாக்கும் சாத்தியம் உள்ளமையால் அந்த விபத்துகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அவசியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம்.
2: You are a analyst. දිවෙන වටාවන මුහුදු ප්‍රදේශ සැලකීමේදී උත්තලම සිට කොළඹ ගාල්ල හම්බන්තොට සහ මඩකල පුරා කරා
1: කොළඹ කාලි හම්බන්තොටේ මඩකල පුඩාක திருவண்ணாமலை வரையான கடற்பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது வெளியிடம் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகம் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். காற்றின் வேகம் அனத்தியாளத்திற்கு 30-40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அனத்தியாளத்திற்கு 60-70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடற்பகுதிகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ மாறுவதற்கான சாத்தியம் நிலவுகின்றது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பரப்புக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டாம் என மீனவ கடற்படை சமூகத்தினரிடம் அன்பாக
2: கேட்டுக்கொள்கின்றோம்.
1: நாவலப்பட்டி வட்டபலை நானூரியா போன்ற மேல் மகாபலிகங்கை பகுதிகளில் சுமார் 200 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டரை தாண்டியுள்ளது. நுவரலியா நாவலப்பட்டி பகுதிகளின் சில இடங்களில் தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக நாவலப்பட்டி பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் வெள்ளப்பெருக்கு நிலைமை அதிகரித்துள்ளது. அதற்கமைய நாவலப்பட்டி பேராதனியாவுக்கு இடையில் மகாபலிகங்கை கருகில் வாழும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நேற்றிரவு வெள்ள அபாய எச்சரிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். தற்போது நீர்மட்டம் வேகமாக அதிகரிக்கவில்லை, ஆனால் ஓரளவு அதிகரிப்பை காட்டுகின்றது. இருப்பினும் நாவலப்பிடிகள் தற்போது நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருகின்றது. இந்த வெள்ள நிலைமை பாரிகளவில் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நேற்றிரவு சில இடங்களில் மணிக்கு 70 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்துள்ளது. இந்த நிலைமையினால் நீர்மட்டம் திடீரென அதிகரித்துள்ளது. கழனி கங்கையின் மேல் பகுதியில் குறிப்பாக லட்சபான நோவூட் அதன் அண்மித்த பகுதிகளில் 100 முதல் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது. கெதுல்கல்ல உள்ளிட்ட பகுதிகளிலும் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளது. தற்போது நீர்மட்டம் குறைந்து வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் காணப்படுகின்றது. குறிப்பாக அபிசாவளி கிதுல்கலை நோவூட் இடையிலான தாழ்நிலப் பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளது. மேல் ரத்தினபுரி பகுதியில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக ரத்தினபுரியில் நீர்மட்டம் அபாய மட்டத்தை எட்டியிருந்தாலும் அது பாரிய அளவில் அதிகரிக்கவில்லை. பொதுவாக சில தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அவதானம் உள்ளது. நில்வலா கிங்கங்கை உள்ளிட்ட சில ஆறுகளின் இடங்களில் 50-75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி காணப்படுகின்றது. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவுக்கு பாரிய அளவில் மழை அதிகரிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை.
0: தொடர்ந்து நாட்டின் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட கிண்ணச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்கழகத்தினரால் வெப்பநிலை தொடர்பான விசேட எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி மாமங்கேஸ்வரர் ஆலய மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. முட்டி தலம் தீர்த்தமாகிய மூன்றும் ஒருங்கி அமைந்த ஆலயமான அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் ஆலய உற்சவ பெருவிழாவின் துவாசாரோகண உற்சவம் இன்று நடைபெற்றது. மூலமூர்த்திக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் நடைபெற்ற சிறப்பு பூசை வழிபாடுகளை அடுத்து வசந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் சர்வ அலங்காரங்களுடன் கொடிஸ்தம்பம் அமைய பெற்றுள்ள இடத்துக்கு எழுந்தருளியிருக்கிறார். பின்னர் கொடிஸ்தம்பத்துக்கு சிறப்பு அபிஷேக பூசைகளை சிவாச்சாரிய பெருமக்கள் நடத்தி வைத்தார்கள். மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத தேவார பாராயணங்கள் இடம்பெற பக்தர்களின் அருகரா கோஷத்துடன் கொடியேற்றம் சிறப்பாக நடந்தேறியது. மாமாங்கேஸ்வரரின் கொடியேற்றத்தை காண்பதற்காக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெருந்தளான பக்தர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அமிர்தகளி மாமாங்கேஸ்வரரின் தீர்த்த உற்சவ பெருவிழா ஆடி அமாவாசை தினத்தன்று 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. முத்து தமிழ் மாலை என்ற தொனிப்பொருளில் வாத நிகழ்ச்சி ஒன்று நேற்று கொழும்பில் இடம்பெற்றது.
1: யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம், இந்து கல்லூரி கொழும்பு பழைய மாணவர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த முந்து தமிழ் மாலை எனும் தொனிப்பொருளிலான விவாத நிகழ்வு கொழும்பு தமிழ் சங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த விவாத மன்றுக்கு மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாவண்ணா இளஞ்செழியன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இனத்தின் சுயத்தை தொலைத்த இன்றைய தலைமுறை குற்றவாளிகளே எனும் தலைப்பில் விவாத மன்று நடைபெற்றது. இந்த விவாத மன்றை காண்பதற்காக கல்விமான்கள், சட்டத்திறனிகள், தொழில் முனைவோர்கள், ஊடகவியலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
3: இன்றைய இளைய தலைமுறை சட்ட வாட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக மாற வேண்டும், போதவஸ்து குற்றங்கள் ஒழிக்கப்பட்ட சமுதாயமாக மாற வேண்டும், பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வல்லுறவுகள் இல்லாத ஒரு சமூகமாக மாற வேண்டும், எமது மாணவ மாணவிகளை பாதுகாக்கும் சமூக கடமையை ஒவ்வொருவரும் தனது கையில் எடுக்க வேண்டும், இத்தகைய குற்ற செயல்கள் இல்லாதொழிக்கப்பட்டு எமது என்னுடைய இளைய தலைமுறை நாளைய தலைவர்களாக மாற்றுவதற்கு எமது சமூகம் முன்னிற்கு வர வேண்டும் என்பதே எமது அவா. அயல் நாட்டில் அதுவும் தமிழ் நாட்டில் 20 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் புரட்சியை, ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்தி அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அத்தகைய அரசியல் புரட்சி எமது இளைய சமுதாயத்திடம் இருக்க வேண்டும்.
0: தொடர்ந்து சுக்கில பட்சம் கவிதை நூல் வெளியீட்டு விழாவும் கொழும்பில் நேற்று நடைபெற்றது.
1: கவிஞர் கந்தையா கணேசமூர்த்தி எழுதிய சுக்கிலபட்சம் கவிதை நூல் வெளியீட்டு விழா கொழும்பு தமிழ் சங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. முன்னாள் கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம் கவிஞர் சு முரளிதரன் நிகழ்வை தலைமை தாங்கியதுடன் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் சு விஸ்வநாதன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். கல்விமான்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டனர்.
4: இந்த கவிதை தொகுதி நிறைய ஒரு வகையில் ஒரு ஆன்மீக தேடுதல் சாரம் இருக்கிறது. வாழ்வு பற்றிய கேள்விகள், சக மனிதர்களோடு உறவாடுகிற ஊடாடுகிற போது எழுகிற எல்லா வகையான உணர்வுகளுடைய வெளிப்பாடு எல்லாம் எதிர்கொள்ள இருக்கிறது. திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் என்றுதான் இதனுடைய சமர்ப்பணம் வருகிறது. அந்த கைவிடப்பட்ட அல்லது எப்போதுமே கவனிக்கப்படாத மனிதர்கள் தொடர்பான ஒரு அக்கறையை ஒவ்வொரு கவிதையிலும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்.
5: சுக்கிலபட்சம் என்பது மனிதர்கள் இயல்பாக பிறக்கிறார்கள், உலகம் இயல்பாக இயங்குகிறது. அவர்களுக்கான நோய், அவர்களுக்கான துயரம், துன்பம் தன் பாட்டில் நிகழ்கிறது. மனிதர்கள் சில சூழ்நிலைகளை மாற்றிப் போடுகிறார்கள், இயல்பை மாற்றிப் போடுகிறார்கள். என்னுடைய லட்சியம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய தொழில், இதற்கேற்றவாறு நான் என்னுடைய நோக்கங்களையும் என்னுடைய செயற்பாடுகளையும் மாற்றி அமைத்துக் கொள்வேன். அப்போ சுக்கிலபட்சம் என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றை, இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றை குறிக்கிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணை கோரி இளைஞர்கள் 6வது நாளாக விடிய விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள்.
7: அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில் காங்கிரஸ், ராஷ்ட்ரிய ஜனதா தளம், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மகாகத் பந்தன் கூட்டணி ஆட்சி நடைபெறு வருகிறது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம், ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம், அரசு பணிக்கு பட்டதாரிகள் தேர்வாணையம் ஆகியவை நடத்திய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்தக்கோரி தலைநகர் ராஞ்சியில் உள்ள ஜெய்பால் சிங் முண்டா விளையாட்டு மைதானத்தில் கடந்த 29ஆம் தேதி மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கினர். ஏற்கனவே பலமுறை அரசு பணியாளர் தேர்வாணைய வினாத்தாள் வெளியானதாக கூறிய இளைஞர்கள் இந்த முறை குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைக்கு முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டிருப்பதன் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்தனர். கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெறும் மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நேற்று 5வது நாளாக தர்ணா நடத்திய மாணவர்கள் அல்பர்ட் எக்கா சதுக்கம் நோக்கி தீப்பந்தங்களுடன் பேரணியாக சென்றனர். தங்கள் கோரிக்கையை மாநில அரசு விரைவில் நிறைவேற்றாவிட்டால் சட்டமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். இரவிலும் நெருப்பு மூட்டியும் செல்பேசி விளக்குகள் வெளிச்சத்திலும் அவர்களது போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆறாவது நாளை எட்டியுள்ள நிலையிலும் அதிகாரிகள் சந்திக்க வராதது தங்கள் கொதிப்பை அரசு உணரக்கூட இல்லை என்பதையே காட்டுவதாக மாணவர்கள் கூறினர். ஜார்க்கண்டில் நடைபெறும் வினாத்தாள் கசிவு எதிர்ப்பு போராட்டத்துக்கு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் திரு அபிஜித் தீக்கே ஆதரவு தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் நடத்திய போராட்டம் வெற்றி அடைந்ததை அடுத்து இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து கரப்பான் பூச்சி ஜனதா குரல் கொடுக்கும் என்று அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து ஓர் இயக்கமாகவே இயங்குவதா அல்லது முறைப்படி அரசியல் கட்சியாக செயல்படுவதா என்பதை முடிவு செய்ய மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள திரு அபிஜித் தீப்கே வீட்டில் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் வரும் 5ஆம் தேதி ஆலோசனை நடத்த உள்ளனர்.
0: தொடர்ந்து மாணவர்களுக்கு உண்மை, நீதி, மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேற்று முன்தினம் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்த போது நீட் தேர்வு வினாத்தால் கசிவு காரணமாக மறுதேர்வு நடத்தப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்ட கோபிகா, ரோஷினி மற்றும் வெற்றி ஆனந்தன் ஆகியோரின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இது தொடர்பான காணொலியை தன் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி, தமிழ்நாடு பயணத்தின் போது நீட் தேர்வு விவகாரத்தில் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்ட கோபிகா, ரோஷினி, வெற்றி ஆனந்தன் ஆகிய 3 இளம் மருத்துவ கனவுடைய மாணவர்களின் குடும்பத்தினரை நான் சந்தித்தேன். ஒவ்வொரு குடும்பமும் ஒரே வேதனையான கேள்வியை முன்வைத்தன. அது நேர்மையான கடின உழைப்பாளிகளான மாணவர்கள் ஏன் ஒரு நேர்மையற்ற அமைப்பின் விளைவுகளுக்கு விலை கொடுக்க வேண்டும் என்பதுதான். நீட் தேர்வு வினாத்தால் கசிவால் தேர்வு ரத்து செய்யப்பட்டு கட்டாய மறுதேர்வு நடத்தப்பட்டது இளம் மனங்களின் மீது தாங்க முடியாத மன அழுத்தத்தை உண்டாக்கியது. ஒவ்வொரு புள்ளிபரத்துக்கு பின்னாலும் ஒரு கனவுள்ள குழந்தையும் ஈடு செய்ய முடியாத இழப்புடன் வாழும் ஒரு குடும்பமும் உள்ளன. கடின உழைப்பு, மதிக்கப்படும் தேர்வுகள், நியாயமாக நடத்தப்படும் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தோல்வியால் எந்த மாணவரும் தற்கொலை போன்ற விளிம்பில்லைக்கு தள்ளப்படாத ஒரு கல்வி முறைக்காகவே எங்கள் போராட்டம் அமைகிறது. பிரதமர் மோடி மாணவர்களை மன்னிப்பது பற்றி பேசுகிறார். இந்த பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு எனது நம்பிக்கை இன்னமும் வலுவடைந்துள்ளது. இந்திய மாணவர்களுக்கு மோடியின் எந்த மன்னிப்பும் தேவையில்லை. அரசாங்கம்தான் அவர்களுக்கு உண்மை, நீதி மற்றும் பகிரங்க மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க கடமைப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருவது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் நேற்று தெரிவித்தார். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியின் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதி அனுக்ரோவர் பாலிகா மற்றும் 137 பிற நீதிபதிகளை டெல்லி உயர்நீதிமன்றம் இடமாற்றம் செய்திருக்கிறது. ராமர் கோவில் நன்கொடை மோசடியை விளக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நாடகம் போட்டு கவனமீத்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதவை டெல்லியில் காலணி வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
8: அயோத்தி ராமர் கோயிலில் நடந்த நன்கொடை முறைகேடு, டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான மாணவர் போராட்டத்தை ஒடுக்க போலீசார் நடத்திய தாக்குதல் உள்ளிட்டவற்றை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கடந்த வாரம் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காவி உடையணிந்து அமர்ந்திருந்த பூர்ணியா தொகுதி எம்பி திரு பப்பு யாதவ் வைத்திருந்த உண்டியல்களில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் பணம் போட அந்த பணத்தை அவர் திருடி மறைத்துக் கொண்டு ஓடுவது போலவும் நாடகம் நடத்தப்பட்டது. இது ராமரையும் சனாதன தர்மத்தையும் அவமதிப்பதாக கூறி துறவிகள் சிலர் அளித்த புகாரின் பேரில் திரு ராகுல்காந்தி, திரு பப்பு யாதவ், திரு அவதேஷ் பிரசாத் ஆகியோர் மீது வாரணாசி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் திரு பப்பு யாதவ் டெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அங்கு வந்த மர்மநபர் ஒருவர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் காலணியை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நபரிடம் கத்தி ஒன்று இருந்ததும் தெரியவந்ததால் திரு பப்பு யாதவின் ஆதரவாளர்கள் அவரை தாக்கினர். இதனால் அங்கு கைகலப்பு ஏற்பட்டது. அந்த மர்ம நபரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சரை சேர்ந்த சுமித் என்பது தெரியவந்தது. சனாதன தர்மத்தையும் துறவிகளையும் இழிவுபடுத்தும் விதமாக திரு பப்பு யாதவ் நடந்து கொண்டதால் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பேசிய திரு பப்பு யாதவ் தம்மை கொல்ல தொடர்ந்து தீட்டப்பட்டு வரும் சதித்திட்டங்களில் இதுவும் ஒன்று என குற்றம் சாட்டினார். தாக்குதல் நடந்தபோது அங்கிருந்த போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக திரு பப்பு யாதவின் ஆதரவாளர்கள் புகார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து புதிய மத்திய ஆயுதப்படைகள் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 3000 துணை ராணுவ படை அதிகாரிகள் சார்பில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் மீது விரைவில் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. தமிழக தீயணைப்புத் துறையினர் தங்களது பணியில் தினமும் சந்திக்கும் சவாலான தருணங்களை விழிப்புணர்வு ரீல்ஸ்களாக சமூக ஊடகங்களில் வெளியிடும் வீடியோக்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறையை கண்டிக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
7: மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்படும் மத்திய நீர்வளத்துறையை கண்டித்து தமிழ்நாட்டு விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தை அறிவித்தனர். ஆனால் அவர்கள் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போதே நடுவழியில் இறங்க வைத்து தமிழ்நாட்டுக்கே திரும்பிச் செல்லுங்கள் என மகாராஷ்டிர காவல்துறை கட்டாயப்படுத்தியதற்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு உதயநிதி டெல்லி சென்று போராட விவசாயிகளை மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாக்பூரில் கைது செய்யப்பட்டுள்ள விவசாயிகளை உடனே விடுவிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நம் விவசாயிகளை கைது செய்த மகாராஷ்டிர அரசிடம் அதற்கான விளக்கத்தை கேட்பதுடன் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான உறுதியை பெற வேண்டும் என்றும் திரு உதயநிதி கூறியுள்ளார். டெல்லிக்கு போராட்டம் நடத்தச் சென்ற தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர அரசின் நடவடிக்கைக்கு பாமக தலைவர் திரு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு சென்று போராடுவதை தடுத்து அவர்களை பாதுகாப்பற்ற முறையில் கைது செய்தது அநீதியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து ஈரோட்டில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது.
8: நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் அமைப்பு சார்பில் அழிந்து வரும் நாட்டு இன மாடுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி மற்றும் அழகு போட்டி நடைபெற்றது. காங்கேயம் இன மாடுகளில் மயிலை, செவலை, காரி என 3 நிறங்களில் மாடுகளை கண்காட்சிக்கு கொண்டு வந்திருந்த நிலையில் பற்களின் வரிசையை கொண்டு வயதை கணித்து 3 பிரிவுகளாக அழகு போட்டி நடத்தப்பட்டது. காளைகளின் தோற்றம், கம்பீரம், நடை, சுழி, அங்க அடையாளங்கள், ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சிறந்த காளைகள் தேர்வு செய்யப்பட்டன. ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன.
0: தொடர்ந்து சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பதிவுகள் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்படுவதாக சீனாவில் வாழும் இந்தியர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். சீன தலைநகர் பெய்ஜிங் உள்ளிட்ட நகரங்களில் ஏராளமான இந்தியர்கள் வேலை நிறுத்தமாக தங்கியுள்ளார்கள். அவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி பெய்ஜிங்கில் உள்ள சீனாவுக்கான இந்திய தூதரகத்தில் முதல் முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி மற்றும் தூதரக அதிகாரிகள் பெய்ஜிங்கில் வாழும் இந்தியர்கள் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்தியர்கள் பலரும் சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் இந்தியர்களுக்கு எதிராக அவதூறாக பதிவுகள் வெளியிடப்படுவதாகவும் குறிப்பாக இந்தியர்களின் உணவு பழக்கங்கள், கலாச்சாரத்தை விமர்சித்து பதிவுகள் வெளியிடப்படுவதாக கவலை தெரிவித்தார்கள். மேலும் அவர்கள் சீனாவுக்கு வரும் இந்தியர்களுக்கு வேலை நிமித்தமாக வழங்கப்படும் நுழைவு இசைவு விசா எண்ணிக்கையை சீனா குறைத்து விட்டதாகவும் சீனாவில் பணிபுரியும் இந்தியர்களின் வாழ்க்கை துணை வேலைவாய்ப்பு பெறுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கவலை தெரிவித்தார்கள். இதை கேட்ட சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விசா விவகாரம் குறித்து சீன அதிகாரிகளுடன் தான் பேசுவதாக உறுதியளித்தார். இந்தியர்களுக்கு எதிராக சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் அதிக எண்ணிக்கையில் பதிவுகள் வெளியிடப்படுவதை கண்டு சீன அரசும் கவலை கொண்டுள்ளதாகவும் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சீன அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக விக்ரம் துரைசாமி குறிப்பிட்டார். பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துக்கு குவைத் சட்டப்பூர்வ ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன உள்ளது? ஏற்கனவே சவுதியுடன் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருக்க நிலையில் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் செல்வாக்கு உயர்ந்து வருகிறதா? இந்த ஒப்பந்தங்களின் ஊடாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும்? இது தொடர்பான பார்வை.
9: குவைத்தில் உள்ள பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூற்றுப்படி, இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் படைகளுக்கு இடையில் ஒத்துழைப்பிற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறது. ராணுவ பயிற்சி, உளவுத்துறை, தளவாட ஆதரவு, பாதுகாப்பு தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் அனுபவ பரிமாற்றம் போன்றவற்றில் இந்த ஒப்பந்தம் கவனம் செலுத்துகிறது. குவைத்துக்கான பாகிஸ்தான் தூதர் ஜாஃபர் இக்பால் குவைத் ஊடகமான அல் ஜரீதாவிடம் கூறும்போது, இந்த ஒப்பந்தம் June 11, 2023 அன்று கையெழுத்திட பட்டது என்றும் தற்போது சட்டப்பூர்வ ஒப்புதல் கிடைத்துள்ளது என்றும் கூறினார். இந்த ஒப்பந்தம் 12 சரத்துகளை கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளிடையே ஒரு கூட்டு ராணுவ குழுவை அமைப்பதற்கான ஏற்பாடும் உள்ளது. அந்த குழு ஆண்டுக்கு ஒரு முறை கூடும். அதேபோல இரு தரப்பினரின் எழுத்துப்பூர்வ ஒப்புதலுடன் எந்த நேரத்திலும் ஒப்பந்தத்தை திருத்த முடியும். இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் பொறுப்பு இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சகங்களிடம் உள்ளது. சரி, சவுதி பாகிஸ்தான் இடையேயான ஒப்பந்தத்தில் இருந்து இது எப்படி வேறுபடுகிறது என பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வியூக ரீதியான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் September 2025 கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தப்படி இரு நாடுகளில் ஏதேனும் ஒன்றின் மீது தாக்குதல் நடந்தால் அது மற்றொரு நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவும் கருதப்படும். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக போர் விமானங்கள் உட்பட பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு April 2026 சவுதி அரேபியாவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் விமான தளத்திற்கு வந்தடைந்ததாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஆனால் குவைத் பாகிஸ்தான் இடையிலான ஒப்பந்தத்தில் இத்தகைய விஷயங்கள் ஏதும் இல்லை. சரி, பாகிஸ்தான் மற்றும் குவைத்திற்கு இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்ன? பிப்ரவரி முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் போரில் வளைகுடா நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கிருக்கும் அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவதாக ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்பட்டு வருவது பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பாகிஸ்தானின் பங்கை பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றியிருப்பதாக சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சிங்கப்பூரை சேர்ந்த பாதுகாப்பு ஆய்வாளர் அப்துல் பாசித் BBC யிடம் கூறும்போது, பிராந்தியத்தில் அமெரிக்காவின் புவிசார் அரசியல் செல்வாக்கு குறைந்து வருகிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மீதான வளைகுடா நாடுகளின் நம்பிக்கையும் குறைந்து வருகிறது என்றார். அவரை பொறுத்தவரை கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு திருப்பு முனையாக மாறியிருக்கிறது. அதிக ஆயுதங்களை வாங்குவது பாதுகாப்பை உறுதி செய்யாது, மாறாக பரஸ்பர பாதுகாப்பு உத்தரவாதங்களே மிக முக்கியமானவை என்பதை அது உணர்த்தியிருக்கிறது என்கிறார் அப்துல் பாசித். பாரசீக வளைகுடா நாடுகள் இருதரப்பு மற்றும் முத்தரப்பு பாதுகாப்பு கூட்டணிகளை நோக்கி நகர்வதாகவும், சவுதி மற்றும் அமெரிக்கா ஒப்புதலுடன் இந்த செயல்முறை ஒரு புதிய பிராந்திய ஒழுங்கை வடிவமைக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். அமெரிக்கா தனது பாதுகாப்பு உத்தரவாத சுமையை குறைக்க முயற்சிப்பதாகவும், அதே நேரத்தில் வளைகுடா நாடுகள் அபாயங்களை குறைக்கவும் தங்கள் உறவுகளை சமநிலைப்படுத்தவும் கூட்டாளிகளை பன்முகப்படுத்தும் உத்தியை கையாள்வதாக அவர் கூறுகிறார். அவரை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை தற்போதைய சூழலில் குவைத் தனது பாதுகாப்பு முன்னுரிமைகளை மாற்றி வருவதை காட்டுகிறது. இந்திய பாதுகாப்பு ஆய்வாளர் பிரவீன் சாஹ்னி இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தானின் நிலையை வலுப்படுத்தும் ஒரு மிக முக்கிய முன்னேற்றம் என்கிறார். அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்களை முழுமையாக சார்ந்திருப்பதற்கு பதிலாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் பிராந்திய பாதுகாப்பிற்காக ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பை நோக்கி நகர்கின்றன என பிரவீன் கூறுகிறார். சவுதியை போலவே குவைத்தும் பாகிஸ்தானை ஒரு அணுசக்தி நாடாக கருதுகிறது என்றும், இத்தகைய கூட்டணி பாகிஸ்தானுக்கு எண்ணெய், முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும் அந்நிய செலவாணி கையிருப்பை வலுப்படுத்துவது போன்ற பலன்களை வழங்கும் என அப்துல் பாசித் நம்புகிறார். சரி, இது இந்தியாவுக்கு உணர்த்துவது என்ன? ராய்டர்ஸ் தகவலின்படி, இந்த ஆண்டு பிப்ரவரியில் 6 நாடுகளை கொண்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுடன் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான நிபந்தனைகளுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டது. இந்த 6 நாடுகளில் சவுதி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஓமன் ஆகியவை அடங்கும். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு குறிப்பிடத்தக்க வர்த்தக நலன்கள் உள்ளன. மணி கண்ட்ரோல் தகவலின்படி, வளைகுடா பிராந்தியத்தில் இந்தியா சுமார் $100 பில்லியன் மதிப்பிலான இருதரப்பு வர்த்தக இருப்பை கொண்டுள்ளது. குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற சில வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் உறுப்பு நாடுகளுடன் வியூக ரீதியான கூட்டணி உறவையும் இந்தியா கொண்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள் இந்தியாவுடனான தங்களின் பொருளாதார உறவுகளையும் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் இன்னும் தனித்தனி கொள்கை பகுதிகளாகவே கருதுகின்றன. பாகிஸ்தான் வளைகுடா நாடுகளுடன் பாதுகாப்பு மற்றும் கடற்படை ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி வருவதால் அரபிக்கடல் ஹோர்முஸ் நீரிணை பிராந்தியத்தில் உள்ள கடல்வழி பாதைகளை இந்தியா உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஒப்பந்தங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. தற்போதைக்கு இந்த ஒப்பந்தம் ராணுவ ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தினாலும் எதிர்காலத்தில் குவைத்தின் பாதுகாப்பு அல்லது உளவு நிறுவனங்களில் பாகிஸ்தானின் பங்கு அதிகரித்தால் அது இந்தியாவிற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழலாக மாற வாய்ப்புள்ளது.
0: தொடர்ந்து ராஜஸ்தானின் பியனர் மாவட்டத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ட்ரோன்கள் மூலம் கடத்தப்பட்ட 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள், 11 வெளிநாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த பொருட்களை சேகரிப்பதற்காக வந்த நபரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மாநில காவல்துறை பிரகாஷ் கூறுகையில், பியனர் மாவட்டத்தில் கஜவாலா வட்டத்துக்குட்பட்ட இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட சிறப்பு படை பிரிவினர் இணைந்து கூட்டுக்குழுவினர் சனிக்கிழமை இரவு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அப்போது 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள், 11 வெளிநாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு கோடிக்கணக்கான ரூபாயாகும். இந்த பொருட்களை சேகரிப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் வந்த வீரேந்திர சிங் என்ற நபரும் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். முதற்கட்ட விசாரணையின்படி ட்ரோன்கள் மூலம் எல்லை தாண்டி கடத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. பஞ்சாபுக்குள் கடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் எல்லை தாண்டிய ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை முறியடிப்பதில் முக்கிய வெற்றி கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கேரள விமான நிலையங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு வாரத்தில் 11 கோடி ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள 8 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள். இது தொடர்பாக கேரளத்தைச் சேர்ந்த 6 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்னை போரூர் வடபழனி இடையான மெட்ரோ தொடர்ந்து சேவை பணிகள் நிறைவடைந்தும் திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளார்கள்.
7: சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் கீழ் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 63,246 கோடி ரூபாய் செலவில் மாதவரம் பால்பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரை, கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்தவல்லி புறவழிச்சாலை வரை, மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை என 3 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதில் முதலில் நிறைவடைந்த பூவிருந்தவல்லி புறவழிச்சாலை மற்றும் வடபழனி இடையிலான 14.6 கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்களை இயக்க கடந்த பிப்ரவரி மாதமே ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி வழங்கினார். ஆனால் தொடக்க விழாவுக்கு மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் இசைவு தராமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
10: ஐயப்பன் நாங்கள் டெப்போல இருந்து டிஎல்எஃப் போறதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆகுது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டாப் தான், ஆக்சுவலி பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா ஒரு 5 பஸ் ஸ்டாப்ஸ். ஆனா இந்த டிராபிக்னால எனக்கு வந்து சாலிடா 1 ஹவர் ஆகுது. எனக்கு ஆபீஸ் 10 மணி அப்படின்னா நான் வீட்டுல இருந்து 8:30 கிளம்ப, நான் சொல்றது 2-வீலர்ல, இதுவே நீங்க பஸ் அப்படின்னா அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க.
7: தொடங்கப்படாமல் இருக்கும் மெட்ரோ ரயில் சேவையில் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 7 மாதங்களாக பணியாற்றி வருகின்றனர். சோதனை ஓட்டம் என்ற பெயரில் தினமும் ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் இன்னமும் பயன்பாட்டுக்கு கொண்டுவராதது ஏன் என பயணிகள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த வழித்தடத்துக்காக 2020ஆம் ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டு 4 ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 6 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் விடுவு காலம் பிறக்கவில்லை என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.
11: 4-5 மாசமா ட்ரையல் ஓடிட்டு இருக்கு. ஆனா இது வந்து இன்னும் 2 மாசத்துல திறப்போம், 3 மாசத்துல திறப்போம் இப்படி சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் மேல 9 மாசம் மேல ஆயிடுச்சு. என்ன கேட்டாக்கா இது வந்து நீடிப்பு செய்யறோம்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ற சொல்லதான் சொல்லியிருக்காங்க. தவிர இதனால வந்து மூடிய விதத்துல எங்க முடிச்சிருக்காங்க, அது வரைக்கும் மாதிரி மெட்ரோ ரயில் ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா மக்களுக்கு சிரமம் எல்லாம் இருக்கும்.
7: 20 ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களும் தயாராக உள்ள நிலையில் இந்த வழித்தடம் செயல்பாட்டுக்கு வந்தால் தற்போது 1.5 மணி நேரமாக உள்ள பூவிருந்தவல்லி வடபழனி இடையிலான பயண நேரம் 35 நிமிடங்களாக குறையும். இதனை சுட்டிக்காட்டும் பயணிகள் தங்கள் கோரிக்கைக்கு பச்சை சிக்னல் கிடைக்க மத்திய அரசுக்கு தாவேக அரசு அழுத்தம் தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.
0: மலை போல குவிக்கப்பட்டு வரும் குப்பைகள் காரணமாக ஏற்படும் துர்நாற்றம் புகைமூட்டத்தால் திருப்பூரின் சுகாதாரமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. வெளிமாநிலத்துக்கு உரங்களை கடத்தி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உரத்தட்டுப்பாடு நிலவி வருவதால் விவசாயிகள் அங்கு கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை கொட்டி தீர்த்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. 11 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 8 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பத்தனம்திட்டா, கண்ணூர், திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். கடந்த ஜூலை மாதத்தில் 24,52,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். சுவாமி தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதலின்படி கடந்த ஜூலை மாதத்தில் உண்டியலில் 140,29,00,000 ரூபாவை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளார்கள். இதில் ஜூலை மாதத்தில் 5 உண்டியல் வருமானம் 5 ரூபாவை தாண்டியிருக்கிறது. அதிகபட்ச தொகையாக ஜூலை 16 அன்று பக்தர்கள் உண்டியலில் 5,31,00,000 செலுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் 10,58,000 பக்தர்கள் தங்களை மொட்டையடித்து தலைமுடி காணிக்கையும் செலுத்தியிருக்கிறார்கள். விடுமுறை நாட்கள், சுப நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜூலை மாதம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே இருந்ததாக திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கேரளாவில் நடைபெற்ற விசித்திரமான திருமணத்தில் இரட்டை சகோதரர்கள் இரட்டை சகோதரிகளை கரம் பிடித்துள்ளார்கள்.
8: கோட்டயம் மாவட்டத்தைச் சேர்ந்த இரட்டையர்களான அகில் தாமஸ், நிக்கில் தாமஸ் ஆகியோர் இரட்டையராக பிறந்த சகோதரிகளையே திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். மகன்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பெண் தேடிய பெற்றோர் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த மேகி மேரி, மரியா மேரி என்ற இரட்டை சகோதரிகளை கண்டுபிடித்தனர். இரு தரப்புக்கும் பிடித்து போக திருமணம் நிச்சயமானதைத் தொடர்ந்து மணவிழா சங்கனாச்சேரியில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்றது. வணிக கப்பலில் பணிபுரியும் மணமகன்களும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரியும் மணமகள்களும் தங்கள் பெற்றோரும் உற்றாரும் இந்த இரட்டை திருமணம் நடைபெற வேண்டும் என்று விரும்பியதாக கூறினர். இதில் முத்தாய்ப்பான அம்சம் என்னவெனில், இரட்டை திருமணத்தை நடத்தி வைத்த பாதிரியார்களும் பேண்டோ பேஜோ என்ற இரட்டை சகோதரர்கள்தான். திருமண நிகழ்வில் பலிபீட உதவியாளர்களாக இருந்த ஜெரோன் ஜோகன் ஆகியோரும் இரட்டை சகோதரர்கள்தான். அந்த வகையில் 4 இரட்டையர்கள் பங்கேற்ற இந்த விசித்திரமான திருமணத்தின் புகைப்படங்களும் காணொளிகளும் சமூக வலைதளங்களில் பரவி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றன.
0: தொடர்ந்து 100 கடந்த பாரம்பரியம் மிக்க பாம்பன் தூக்குப்பாலத்தை அகற்றும் பணி தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அடுத்த தலைமுறையும் காணும்படி அதனை நினைவு சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று ராமேஸ்வர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
8: மரகன பச்சை ஜொலிப்பில் பறந்து விரிந்து கிடக்கிறது பாம்பன் கடற்பகுதி. அதன் நடுவே பாரம்பரிய அடையாளமாய் நிற்கிறது ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட பழைய தூக்குப்பாலம். 1902 கீழே கப்பலும் மேலே ரயிலும் செல்லும் வகையில் ஜெர்மன் பொறியாளர் ஷெர்ஜரால் உருவாக்கப்பட்ட இந்த டபுள் லீப் கேண்டிலிவர் தூக்கு பாலம் இப்போது புதிய பாலம் கட்டப்பட்டதால் அகற்றப்பட்டு வருகிறது. பாரம்பரிய பெருமைமிக்க இந்த பாலத்தை அகற்றாமல் வரலாற்று சின்னமாக வைக்க வேண்டும் என்பது ராமேஸ்வரம் மக்களின் கோரிக்கை.
12: இந்த பழைய பாலத்தை நினைவு சின்னமாக வைக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தோம். வரலாறுகளை வருங்கால இளைஞர்கள் பார்க்க வேண்டும், வருங்கால மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் பல்வேறு விதமாக நாங்கள் இந்த கோஷத்தை வைத்தோம். ஆனால் மத்திய அரசு அது சம்பந்தமாக எதுவும் சாதிக்காமல், அதை பற்றி சிந்திக்காமல் உடனடியாக அந்த பாலத்தை அகற்றி தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமாக பல பகுதிகளை பிரித்து விட்டார்கள்.
8: கடலுக்குள் அமைக்கப்பட்ட இந்த பாலத்தின் மையத்தில் உள்ள மேடை கப்பல்கள் வரும்போது 2 பிரிவது இதன் சிறப்பம்சம். கப்பல்கள் கடந்தவுடன் மேடை சமமாகி தண்டவாளங்கள் இணையும் தொழில்நுட்பம் அந்த காலத்து அதிசயம். இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் மட்டுமே உள்ள இந்த தூக்கு பாலம் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் இருந்து கரை திரும்ப உதவும் வழிகாட்டியாகவும் இருப்பது இன்னொரு சுவாரஸ்யம்.
13: பல ஆண்டு காலங்களா வந்து மீனவர்களின் வந்து விடிவெளியா இருந்தது வந்து எங்களுக்கு அந்த சென்று பாலம் மட்டும்தான். அதைத்தான் மீனவர்கள் வந்து நாங்க கலங்கரை விளக்கமாகவே நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை வந்து அரசு வந்து இப்போ நினைவு சின்னமா வந்து அதை கொண்டு வரணும். வர்ற அடுத்து வர்ற ஜெனரேஷன் மக்களுக்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலங்கள் வந்து இந்த பாலம் தான் இந்த மக்களை எல்லாம் தாங்கி பிடிச்ச தூண்னு சொல்லி எடுத்துக்காட்டா வந்து அமையணும்னு அரசுக்கு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். பல நேரம் சொல்லிட்டோம், இந்த பாலத்துக்கு வந்து அப்துல் கலாம் பேர் வைக்கணும்.
8: 104 கால பாம்பன் பால வரலாற்றில் மீட்டர் கேஜ் பாதையை பிராட் கேஜ் ஆக மாற்றிய போதும், கடற்படை கப்பல் பாலத்தில் மோதிய போது மட்டுமே ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது.
7: ராமேஸ்வரம் தீவாக இருந்த காலத்தில் படகை மட்டுமே நம்பி வாழ்ந்த தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த இந்த பழைய பாலத்தை அடுத்த தலைமுறைக்கும் காட்ட அதை அப்படியே கடலில் விட்டு வைக்க வேண்டும் என்பது மண்ணின் மைந்தர்களின் ஆசை.
12: ரயில் பாலம் வந்ததுக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்த தீவு பகுதியில் ஏற்பட்டுச்சு. வேலை வாய்ப்புகள் நிறைய இங்க பெருகுச்சு. பயணிகள் வந்துட்டு போறதுனால ஒரு பகுதியை விட்டு இன்னொரு பகுதிக்கு நகர்ந்ததுனால மிகப்பெரிய ஒரு கலாச்சார பகிர்வு என்பது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கிடைச்சிச்சு. மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு பலனாக இருந்த ஒரு ரயில் பாலம் என்பது இன்னைக்கு அப்புறப்படுத்தப்பட்டது என்பது மிக எங்களுக்கு சோகமான செய்திதான்.
7: ஆனால் பழைய தூக்கு பாலம் துருப்பிடித்து மேலே ஏற்றி இறக்க முடியாமல் போனதால் கப்பல்கள் செல்ல வழி இல்லாத நிலை. அதனால் கடந்த பிப்ரவரி முதல் பாம்பன் பழைய பாலம் படிப்படியாக அகற்றப்பட்டு வருகிறது. நூற்றாண்டையும் கடந்து லட்சக்கணக்கானோரின் யாத்திரைக்கும் சுற்றுலாவுக்கும் உதவிய பாம்பன் தூக்கு பாலம் அகற்றப்பட்டாலும் அருங்காட்சியகம் ஒன்றிலாவது வரலாற்று சின்னமாக அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு.
0: இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,000 ரூபாவுக்கும், கிராமுக்கு 30 ரூபாய் என்று ஒரு கிராம் 13,250 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை இன்றும் மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். இதற்கு முன் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக ட்ரம்ப் மிரட்டியிருந்தார். அமெரிக்கா தாக்கினால் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சித்தரசுகள், கத்தார், இஸ்ரேல் போன்றவற்றில் உள்ள எண்ணெய் எரிவாயு ஆலைகள் தாக்கப்படும் என்று ஈரான் பதிலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் ஈரானும் இதர மத்திய கிழக்கு நாடுகளும் தாக்குதலை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாக ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் தாங்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. உலக நலனை கருத்தில் கொண்டு தாக்குதல்களை நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார்.
9: அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு பார்த்திராத அளவில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போரிட அமெரிக்கா ஆயத்த நிலையில் உள்ளது. அப்படி இருந்தும் ஒப்பந்தத்தின் வரம்புகள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதால் எந்த ஒரு தாக்குதலையும் நிறுத்தி வைக்குமாறு ஈரானும் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளும் எங்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளன. இதில் ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக முழுமையாக மற்றும் முற்றிலுமாக திறப்பதும் ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் அடங்கும். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் உலகின் எதிர்கால நலனுக்காகவும் வெற்றிகரமான மற்றும் செழிப்பான ஈரான் நிலைத்திருப்பதற்காகவும் தாக்குதலை ரத்து செய்ய ஒப்புக்கொண்டுள்ளேன். விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இந்த உறுதிப்பாட்டில் இஸ்ரேலும் என்னுடன் இணைகிறது என குறிப்பிட்டிருந்தார். வார இறுதியில் ஈரான் மீது புதிய கடுமையான தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டிருக்கலாம் என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததை தொடர்ந்து ட்ரம்பின் இந்த கருத்து வந்துள்ளது. முன்னதாக சனிக்கிழமை பதற்றத்தை அதிகரிப்பதாக அமெரிக்கா மீது ஈரான் குற்றம் சாட்டியதுடன் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் எந்த ஒரு பிராந்திய நாடும் போரின் தீப்பிழம்புகளால் சூழப்படும் என எச்சரித்திருந்தது. இதற்கிடையே மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கர்கள் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்தால் எச்சரிக்கையாக இருக்கவும் வெளியேற தயாராக இருக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தியிருந்தது. அதேபோல ஈரானில் உள்ள எரிசக்தி உட்கட்டமைப்பு இலக்குகள் மீது இதுவரை இல்லாத மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு வருவதாக பிபிசியின் அமெரிக்க கூட்டாளியான சிபிஎஸ் நியூஸிடம் பல வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ட்ரம்பின் அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் சிபிஎஸ் நியூஸிடம் கூறியிருந்தனர். ட்ரம்பின் தற்போதைய தாக்குதல் ரத்து அறிவிப்பு குறித்து ஈரான் இன்னும் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. நாங்கள் அவர்களை மிக கடுமையாக தாக்குவோம், ஒரு கட்டத்தில் இனி எங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என அவர்கள் கூறுவார்கள் என ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை கூறியதாக சிபிஎஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சனிக்கிழமை டிரம்புடன் தொலைபேசியில் பேசியதாகவும் சாத்தியமான தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்ததாகவும் ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த தொலைபேசி உரையாடல் குறித்து ராய்டர்ஸும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. போரை நிறுத்தும் நோக்கில் ஏப்ரல் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்தம் ஜூன் மாதம் முறிந்ததிலிருந்து அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் முயற்சிக்கு பதிலடியாக ஈரானுக்கு எதிராக கடுமையான தாக்குதல் அலையை நிறைவு செய்ததாக இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்கா தெரிவித்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து போர் மூண்டது. உலகின் கடல்வெளி வர்த்தக போக்குவரத்தின் முக்கிய பாதையான ஹோர்முசையும் ஈரான் கட்டுப்படுத்தி வருவதால் எண்ணெய் விலையில் ஏற்ற இறக்கங்கள் நீடிக்கின்றன. அதோடு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களையும் குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளது. ஈரானிய தளங்கள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்தி வந்தது.
0: தொடர்ந்து அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடர்கிறது. பாகிஸ்தானின் சமரச முயற்சியில் இருதரப்பும் ஜூன் மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தன. பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய போர் அதனால் சற்று ஓய்ந்தது. ஆனால் ஹோர்முஸ் நிரணை தொடர்பான பதற்றம் நீடித்தது. அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்கியிருந்தது நேர்கள் அறிந்ததே. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரானும் பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில் புதிய தாக்குதலை ரத்து செய்வதாக சொன்ன சில மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை, அணுவாயுத ஒழிப்பு ஆகியவற்றில் ஒப்பந்தம் ஏற்படலாம் என்று சில நாடுகள் தம்மிடம் வலியுறுத்தியதால் தாக்குதலை நிறுத்தி வைக்க முடிவெடுத்ததாக அவர் உறுதிப்படுத்தினார். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியில் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் 5 காவல்துறையினர் உட்பட 14 பேர் பலியாகினார்கள். 20 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தான் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் சுவாத் பள்ளத்தாக்கில் உள்ள கபால் நகரில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. உள்ளூர் பழங்குடியின அமைப்பான சுவாத் அமன் ஜீர்கா சார்பில் இந்த அமைதி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த பகுதியில் சமீப காலங்களில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காவல்துறையின் செயலற்ற தன்மையை காரணம் என்று குற்றம் சாட்டி அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்று வலியுறுத்தும் விதமாக பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் அங்குள்ள காவல் நிலையம் அருகே பேரணியில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு சந்தேகத்துக்குரிய நபர் ஒருவர் அங்குள்ள காவல் நிலைய வளாகத்துக்குள் நுழைய முயன்றுள்ளார். ஆனால் காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் தான் வைத்திருந்த வெடிகுண்டை அந்த நபர் வெடிக்க செய்துள்ளார். இதனால் காவல் நிலைய வளாகம் சேதமடைந்ததோடு காவலர்கள் 5 பேர் உட்பட 14 பேர் பலியாகினார்கள். 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அந்த பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி தற்கொலை படையின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பலியானோரின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்த அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தனை செய்வதாக கூறுகிறார். சுவாத் பள்ளத்தாக்கு ஒரு காலத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கோட்டையாக திகழ்ந்தது. அவர்கள் அங்கு ஷரியா சட்டத்தின் கடுமையான விதிகளை அமுல்படுத்தி வந்தார்கள். பின்னர் 2007 பாகிஸ்தான் ராணுவம் அங்கு ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு அவர்களை வெளியேற்றி அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் தலிபான் அல்லது தெஹ்ரீக் இ தலிபான் பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் மீது சந்தேகம் எழுந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு தரப்பில் கூறப்படுகிறது. தெஹ்ரீக் இ தலிபான் தீவிரவாதிகள் பலரும் ஆப்கானிஸ்தானில் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆப்கான் அரசு அவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதாக பாகிஸ்தான் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஆப்கான் அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. சமீப ஆண்டுகளில் பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றன. இதில் முக்கிய இலக்குகளாக காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உணவகம் ஒன்றில் சனிக்கிழமை குண்டுவெடித்ததில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 21 பேர் காயமடைந்தார்கள். மாஸ்கோவின் குத்ரின்ஸ்கா சதுக்கத்தில் உள்ள உணவகத்தில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இதில் வெடிகுண்டை உணவகத்துக்குள் கொண்டு செல்ல முயன்ற அடையாளம் தெரியாத பெண் உயிரிழந்திருப்பதாகவும் அவருடன் பாதுகாப்பு காவலரும் உணவகத்தில் இருந்த ஒரு வாடிக்கையாளரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த பெண் வெடிகுண்டை உணவகத்துக்குள் கொண்டு செல்ல முயன்ற போது பாதுகாப்பு காவலர் அனுமதி மறுத்ததாகவும் அதற்குள் குண்டு வெடித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக மாஸ்கோ விசாரணை குழு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலை கொடூரமான பயங்கரவாத செயல் என்று மாஸ்கோ மேயர் செர்கி சொப்ஜானின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் இடகோ மாகாணத்தில் துரித உணவகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 3 பேர் உயிரிழக்க 7 பேர் காயமடைந்தார்கள். தெற்கு இடகோ அப்பகுதியில் மக்கள் அதிகம் கூடும் பிரமாண்ட வணிக வளாகத்தில் அண்மையில் புதிதாக பிரபல துரித உணவகத்தின் கிளை திறக்கப்பட்டது. அங்கு நேற்று முன்தினம் மதியம் ஏராளமானோர் திரண்டிருந்த நிலையில் அந்த துரித உணவகத்துக்கு மர்ம நபர் ஒருவர் காரில் வந்திறங்கினார். பின்னர் அங்கிருந்தோரை நோக்கி தான் வைத்திருந்த துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்தார்கள். அவர்களில் பலரின் நிலை கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றே அஞ்சப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உயிரிழந்த 3 பேரில் அவரும் ஒருவரா என காவல்துறை தரப்பில்

39 சிப்பந்திகளும் இருந்தார்கள். 181 வாகனங்களும் ஏற்றப்பட்டிருந்தன. நேற்று காலை 6 மணிக்கு பிறகு படகில் தீ ஏற்பட்டது. படகின் தலைவர் தீ குறித்து நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்தார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. படகு நிறுவனம் சுரபாயா நகரின் தேடி மீட்கும் குழுவுக்கு தகவல் கொடுத்திருந்தது. தீப்பிடித்த படகிலிருந்து கரும்புகை வானளவு உயர்ந்தது. உயிர்காப்பு உடை அணிந்த பயணிகள் படகின் மேல் பகுதியில் உதவிக்காக காத்திருந்தார்கள். அந்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றன. சிலர் உயிரை காத்துக்கொள்ள கடலிலும் குதித்துள்ளார்கள். காலை 10 மணி வாக்கில் இழுவை படகும் மற்றொரு கப்பலும் மீட்பு பணியில் உதவின. 227 பயணிகளும் சிப்பந்திகளும் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். இறந்த 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. தீக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்கொரியாவில் மெக்டொனால்ட் துரித உணவகத்தில் குறிப்பிட்ட அளவில் செய்யப்படும் பேர்கர்களின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சீஸ் குறைக்கத் எனப்படும் புதிய சோள பேர்கர் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அவற்றில் சிறு கற்கள் இருப்பதாக வாடிக்கையாளர்களிடமிருந்து புகார் வந்ததால் அவற்றின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுஞ்சு நகரில் 25 தொன் சோளம் உற்பத்தி செய்யப்பட்டது. அது பேர்கர் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதரவு வழங்குவதற்காக அந்த சோள பேர்கர் அறிமுகம் செய்யப்பட்டதாக தென்கொரியாவின் மெக்டொனால்ட் நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் அவற்றில் சிறு கற்கள் இருப்பதாக 3க்கு அதிகமான புகார்கள் வந்ததென்று நிறுவனம் சொன்னது. கற்கள் பேர்கர் உற்பத்தியில் எப்படி வந்திருக்கக்கூடும் என்பது குறித்து நிறுவனம் விசாரணை நடத்துகிறது. நிரந்தரமாக அந்த பேர்கர் விற்பனையை நிறுத்துவதாகவும் அது தெரிவித்தது. இந்த ஆண்டு ஜூலை 9 தேதி அது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1 வாரத்துக்குள் 1 மில்லியனுக்கு அதிகமான சோள பேர்கர்கள் விற்கப்பட்டன. ஆகஸ்ட் 12 தேதி அதன் விற்பனை முடிவுக்கு வர இருந்தது. மனிதர்கள் அலையாடல் செய்து பார்த்திருப்போம், நாய்கள் செய்து பார்த்ததுண்டா? உலக நாய் அலையாடல் போட்டியில் வெவ்வேறு இனங்களின் சிறிய பெரிய நாய்கள் இதில் பங்கெடுத்தன. ஆண்டுதோறும் வட கலிபோர்னியாவின் பசிபிகா நகரில் நடைபெறும் போட்டி இது. இந்த ஆண்டு 10வது முறையாக நடைபெறுகிறது. செல்ல பிராணிகளை தத்தெடுப்பது, விலங்குகளுக்கு நிதி திரட்டுவது ஆகியவை இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். வெற்றியாளர் எதை பொறுத்து நிர்ணயிக்கப்படும்? அலையாடல் பலகையில் மிதக்கு நேரம், அலைகளின் அளவு, நாய்களின் தன்னம்பிக்கை. வண்ண உயிர்காப்பாங்கியை அணிந்து நாய்கள் அலையாடல் பலகையில் மிதந்து சென்ற காட்சிகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. சீனாவில் மனைவிக்காக தம்முடைய உயிரியே பொருட்படுத்தாத ஒருவர் பாராட்டு மலையில் நினைக்கிறார். ஷண்டோங் வட்டாரத்தில் கடந்த மாதம் 15 தேதி தம்பதி புல்வெளியில் நடந்து கொண்டிருந்தார்கள். மனைவி ஈரமான இடத்தில் கால் வழுக்கி அங்கிருந்த சாக்கடைக்குள் விழுந்தார். 5 மீட்டர் ஆழங்கொண்டது அந்த கால்வாய். காயமுற்ற மனைவியால் நகர முடியவில்லை. அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மனைவி பக்கத்திலே இருந்து விடலாம் என்று எண்ணினார். அவர் சற்றும் தயங்காமல் சாக்கடைக்குள் குதித்தார். தம்பதி பின்னர் தீயணைப்பாளர்களை தாங்களே கைத்தொலைபேசியில் அழைத்து தகவல் கொடுத்தார்கள். அதிகாரிகள் இருவரையும் மீட்க உதவினார்கள். இருவருக்கும் கடுமையான காயமில்லை. சம்பவத்தை அறிந்த இணையவாசிகள் கணவரின் பாசத்தை மெச்சினார்கள். எனக்கு காதல் மீண்டும் நம்பிக்கை, அதாவது எனக்கு காதல் மீது மீண்டும் நம்பிக்கை வருகிறது என்று ஒருவர் பதிவிட்டார். மனைவி மீது அவ்வளவு பாசமா என்று பலர் பதிவிட்டுள்ளார்கள். சீனாவின் தென்மேற்கில் சோங்சிங் நகரில் சுற்றுலாத்துறை சூடுபிடிக்கிறது. முக்கிய காரணம் மோட்டார் சைக்கிள் மீது சுற்றுப்பயணிகளுக்கு இருக்கும் மோகம். கனரக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உடற்கட்டழகர். அவர் பின்னால் ஏறிக்கொண்டு இரவில் மின்னின் நகரத்தில் பயணம் செய்கிறார்கள். அதை படம் பிடிக்க சுற்றுப்பயணிகள் சோங்சிங்குக்கு விரைகிறார்கள். நகரில் அத்தகைய படப்பிடிப்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் கூடுகின்றன. சில நிறுவனங்கள் படப்பிடிப்புக்கு செல்லும் வாடிக்கையாளருக்கு முக ஒப்பனை சேவையையும் வழங்குகின்றன. சீனாவின் மொத்த மோட்டார் சைக்கிள் உற்பத்தியில் 1/3 சோங்சிங்கில் உள்ளது. நகரின் ஒவ்வொரு சாலையிலும் 30 வினாடிகளுக்கு ஒருமுறை மோட்டார் சைக்கிளை காணக்கூடிய அளவுக்கு மோட்டார் சைக்கிள்கள் அங்கு இருக்கின்றன. படப்பிடிப்பு சேவை மூலம் சோங்சிங் அதன் மோட்டார் சைக்கிள் கலாச்சாரத்துக்கு அடையாளம் பெறுகிறது. பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டுத்தீக்கு மத்தியில் அதிகமான நெருப்பு மேகங்கள் சூழ்கின்றன. நெருப்பு மேகங்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அதுதான் பைரோகியுமியோலோனிம்பஸ். இவை அதிக காட்டுத்தீயால் உருவாகின்றன. காட்டுத்தீ பெரிதாகும் போது அதிக வெப்பக்காற்று, புகை, சாம்பல், நீராவி ஆகியவை மேல் நோக்கி செல்லுகின்றன. இதனால் பெரிய காளானை போல் மேகங்கள்

0: உருவாகின்றன. இந்த மேகங்கள் காட்டுத்தீ பரவலை வேகப்படுத்தக்கூடும். மேல்நோக்கி செல்லும் அனல் காற்று பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மற்ற இடங்களுக்கு தீயை பரப்புகிறது. மோசமான சூழ்நிலைகளில் நெருப்பு மேகங்கள் மின்னல்களையும் உருவாக்கக்கூடும். மின்னல் எங்கு தாக்கும் என்பதை கணிப்பதும் கடினமாக இருக்கிறது. அதேவேளையில் தீயணைப்பு வீரர்களுக்கு அதிக ஆபத்தை இது ஏற்படுத்துகிறது. தென்கொரியாவில் நேற்று வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியிருந்தது. யக்சான் நகரில் 42.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. தென்கொரியாவில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெப்பநிலை பதிவு தொடங்கியது முதல் இதுவே ஆக அதிக வெப்பமாகும். யங்சான் நகரம் தலைநகரிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த நகரில் தொடர்ந்து 5வது நாளாக வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை கடந்திருக்கிறது. தென்கொரியாவின் பல நகரங்களில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயர்ந்திருக்கிறது. நேற்று 20க்கு அதிகமான பகுதிகளில் அவசர நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உணரப்படும் இடங்களில் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அரசாங்கம் கேட்டிருந்தது. புதிய மொழியை கற்றுக்கொள்வது மூளைக்கு நன்மை தரலாம் என்று ஆய்வு தகவல் ஒன்று கூறுகிறது. பல மொழிகள் பேசுபவர்களின் மூளை இளமையாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். 2 மொழிகள் பேசுபவர்களின் மூளை 6 ஆண்டுகள் இளமையாக இருக்கிறது. 4 மொழி பேசுபவர்களின் மூளை 13 ஆண்டுகள் இளமையாக இருக்கிறது. சுமார் 720 பேரின் மூளை செயல்பாட்டை ஆய்வாளர்கள் பரிசோதித்தார்கள். செயற்கை நுண்ணறிவும் ஆய்வில் பயன்படுத்தப்பட்டது. சிறு வயதில் மொழியை கற்றவர்கள் அதிக பலன் பெற்றார்கள். வாழ்க்கை முறையும் இந்த முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த முடிவை கவனத்துடன் பார்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். எந்த வயதிலும் புதிய மொழியை கற்றுக்கொள்வது நல்லதென்றே அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பல வட்டாரங்களில் வசிக்கும் மக்களை ஒப்பிட்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா விலக உள்ளார். கிளஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சியுடன் நிறைவேற்றிருக்கின்ற நிலையில் 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது.
1: ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் நேற்று முன்தினம் மட்டும் ஒரே நாளில் 7 தங்கம் உள்பட மொத்தம் 16 பதக்கங்களை இந்திய வீரர்கள் வென்று குவித்தனர். குத்துச்சண்டையில் மட்டும் 7 தங்கம் மற்றும் 3 வெள்ளிப்பதக்கங்களை இந்திய வீரர்களும் வீராங்கனைகளும் கைப்பற்றினர். காமன்வெல்த் போட்டியின் கடைசி நாளான நேற்றும் இந்திய வீரர்கள் பதக்கமழையை பொழிவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. டிராக் சைக்கிளிங், ஜூடோ ஆகிய விளையாட்டுகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்ற நிலையில் டிராக் சைக்கிளிங்கில் ஆண்களுக்கான 40 கிலோமீட்டர் பாயிண்ட் ரேஸில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் மற்றும் தினேஷுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜூடோ மகளிருக்கான 78 கிலோ பிரிவில் இஷ்ரூப் நராங்கும், ஆண்களுக்கான 100 கிலோ எடை பிரிவில் அவதார் சிங்கும், 100 கிலோவுக்கு அதிகமான எடை பிரிவில் யாஷ் காங்காசும் பதக்க வாய்ப்பை இழந்தனர். ஆண்களுக்கான டிராக் சைக்கிளிங்கில் 1000 நிமிடம் டைம் ட்ரைஸில் இறுதிப் போட்டியில் ரொனால்டோ சிங் ஏமாற்றம் அளித்தார். பெண்களுக்கான பிரிவில் இந்தியாவின் லிஷா தாஸுக்கு 6வது இடமே கிடைத்தது. இதனால் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாளில் 1 பதக்கம் கூட கிடைக்காததை அடுத்து 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களுடன் இந்தியா பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. நள்ளிரவில் நடைபெற்ற வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் இரவை பகலாக்க காமன்வெல்த் போட்டிகள் நிறைவு பெற்றன. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் காமன்வெல்த் போட்டியில் இந்த ஆண்டு 70 தங்கப்பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா முதலிடம் பெற்றது. 29 தங்கப்பதக்கங்களுடன் இங்கிலாந்து 2வது இடத்தையும், 19 தங்கப்பதக்கங்களுடன் கனடா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. அடுத்ததாக 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இந்தியாவில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.
0: தொடர்ந்து கிளஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்று தாயம் திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அனைத்து இடங்களிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கே பனிச்சரிவில் சிக்கிய புகழ்பெற்ற மலையேறி நிர்மல் புர்ஜாவின் உடல் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. 43 வயது பிரிட்டிஷ் நேபாளி மலையேறி புர்ஜா 9 பேர் கொண்ட குழுவுடன் வியாழக்கிழமை பாகிஸ்தானின் புரோட்பிக் மலையை ஏறிக்கொண்டிருந்தார். எதிர்பாராமல் ஏற்பட்ட பனிச்சரிவில் அவர் சிக்கிக் கொண்டார். மலையிலிருந்து சிலர்களின் உடலை மீட்புக் குழுவினர் கீழே கொண்டு வந்து விட்டார்கள். இன்னும் ஒருவரின் உடல் உச்சியில் இருக்கிறது. அபாயமான சூழல் நீடிப்பதால் அந்த உடலை மீட்பதில் சிக்கலம் நீடிக்கிறது. உலகின் உயரமான சிகரங்களில் 12வது இடத்தில் புரோட்பீக் மலை இருக்கிறது. உரிய தொழில்நுட்பம் இல்லாமல் சுமார் 8000 மீட்டர் உயரமுள்ள அந்த சிகரத்தில் ஏறுவது மிக மிக கடினமாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அன்சனை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilolli.com. இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 386 ரூபாய் 10%, இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 78%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334 ரூபாய் 84%, இந்திய பிரமதியில் 95 ரூபாய் 18%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413 ரூபாய் 93%, இந்திய பிரமதியில் 117 ரூபாய் 66%. ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451 ரூபாய் 4%, இந்திய பிரமதியில் 128 ரூபாய் 20%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபாய் 62%, இந்திய பிரமதியில் 67 ரூபாய் 83%. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம். நிதிய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம்.

0: தன்னுடைய சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரலோவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 26 புலால் மறுத்தல் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல்கள் 260 259 கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அவிசரிந்த 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செரும் துண்ணாமை நன்று.
1: மீன் தொட்டியிலே வண்ண வண்ண கயல்களை விளையாடவிட்டு கண்டு மகிழ்கிறோம். சின்னஞ்சிறு முயல்களை வீட்டு தோட்டத்திலே காற்றிலே உருளும் பஞ்சு உருண்டைகளைப் போல் சுற்றி சுற்றி ஓடுவதை உபகை பொங்கிட கண்ணு சுவைக்கிறோம். புறாக்களின் சிறகுகளை தடவி கொடுத்து அவற்றுக்கு உணவு தானியங்களை அள்ளி இறைத்து அதை கொத்து உண்ணும் கோலத்தில் உள்ளத்தை கொல்லி கொடுக்கிறோம். வழக்கு மீன்களில் ஒன்றையோ புறாக்களில் ஒன்றையோ முயல் கோழி இவற்றில் ஒன்றையோ அறுத்து சமைத்து இன்றைக்கு அமுது பரிமாறட்டுமா என்று வீட்டில் உள்ளோர் கேட்டால் வேண்டாம் வேண்டாம் என்று அன்பு பேரிட சொல்லுகிறோம். நம் கைப்பட்டு வளர்த்து விட்டவை என்பதால் அவற்றை கொள்வதும் உண்பதும் நம் இதயம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக ஆகிவிட்டது. நம்மால் வளர்க்கப்பட்டவைகள் மட்டுமல்ல, வளர்க்கப்படாத உயிரினங்களும் கொல்லப்படுகின்றன, அதுவும் உணவுக்காக கொல்லப்படுகின்றன என்பதை ஆழ்ந்து எண்ணிடும் பொழுது வளர்க்கப்பட்ட உயிரினங்களின் மீது காட்டப்படும் அதே அன்பினையும் இரக்கத்தையும் வளர்க்கப்படாத நிலையில் பறந்து திரியும் புறாக்களையும் குருவிகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் மான்களையும் முயல்களையும் உணவுகளாக கொண்டிடும் பொழுது காட்டிட வேண்டாமோ என்ற கேள்வி எழத்தான் செய்கிறது. மக்கள் தொகையின் பெருக்கம் கோடி கோடியாக வளர்ந்து போகும்போது உணவு தானியங்களே மட்டும் போதாமல் ஊன் உண்ணும் தேவை ஏற்படுகின்ற நிலை உலகில் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டிருக்கின்றது. ஊன் உணவு வாயிலாகவும் உணவு தேவையை நிறைவு செய்து ஊட்டச்சத்தினை பெற்றிடுக என்று அரசுகள் மக்களுக்கு வேண்டுகோள் விடுகின்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புலால் உண்ணுதலை பெரும் கொடுமையாக கருதாமல் புலாலும் உணவு வகையினுள் ஒன்றாக இணைக்கப்பட்டே உலகம் இயங்கி வருகிறது. ஆனால் வள்ளுவர் நாம் கைதொட்டு வளர்க்கின்ற உயிரினங்களை கொன்று புசிப்பதை நாம் வெறுப்பதே போல் உலகில் எந்த ஒரு உயிரையும் கொன்று புசிப்பதை வெறுத்து காட்டினார் கடிகிறார். ஒரு உயிரை வளர்ப்பதற்கு இன்னொரு உயிர் போக்கப்படுவதை அவரால் சகிக்க முடியவில்லை. எந்த உயிரை கொன்று உணவாக ஆக்கிக் கொள்ளாமல் இருப்பவரை உலகில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று குரல் தீட்டுகின்றார். கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இதற்கு மேலே வள்ளுவர் ஒருபடி சென்று அதில் சுரிந்த 1000 வேள்விகள் செய்வோரையும் சாடுகிறார். நெய்யை குடம் குடமாக கொட்டி 1000 யாகங்கள் செய்வதை காட்டிலும் ஒரு உயிரை கொன்று தின்னாதிருத்தல் மேலானது, நன்மை பயக்கக்கூடியது என்று திட்டவட்டமாக கூறுகின்றார். அவியனும் நெய் சொரிந்து மட்டுமல்ல ஆடு மாடு குதிரைகளை கூட விட்டு யாகங்கள் நடத்தியோரும் நடத்துவோரும் உண்டே. நெய்யை பெய்து வேள்விகள் செய்வதே கூட ஒரு உயிரை கொன்று புசிப்பதை தவிர்த்தால் தேவையற்றது என கூறும் வள்ளுவர் பல உயிர்களை கொன்று நடத்திடும் யாகங்களை ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார், ஏற்றுக்கொள்ளவில்லை. புலால் மறுத்தல் என்னும் இந்த அதிகாரத்து பாடல்கள் துறவரவியல் இணைக்கப்பட்டுள்ளன என்றாலும் கூட இல்லறம் மேற்கொண்டோரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய உள்ள முருகும் கருத்துக்கள் அல்லவா? அதற்கான அடுத்த குரல் அவிசுரிந்த 1000 வேண்டலின் ஒன்றன் உயிர் செல் துண்ணாமை நன்று. புலால் மறத்தல் என்ற தலைப்பில் அதிகாரம் 26 பாடல்கள் 260 259.

0: பாரிஸ் லாச்சபலில் யூலிக்காயில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிறைய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 64 375 0055. நேரடிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனிதக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் நெருக்கூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டுட்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கவுன்சில் 58 2005 சூரத். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 40 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 830 80 4.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபா.

வீரர்களையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

கத்தாரின் மதிமுற்றமான மூளை ஜெவர்தனாவின் சதி திட்டத்தை உடனடியாகவே கிரகித்துக் கொண்டது. அந்த திட்டத்தில் உள்ள எதிர்மறை அம்சங்களை இந்திய மத்திய அரசும் ராஜீவ்காந்தியும் புரிந்து கொள்ளாததை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். எமது நிலைப்பாடு நியாயமானது யதார்த்தமானது என்று கூறிய எம்ஜிஆர் இந்த விவகாரத்தில் எமது விருப்புக்கு மாறாக தான் தலையிடப் போவதில்லை என்று உறுதியளித்தார். அத்துடன் பெங்களூர் பேச்சுக்கள் முடிவுக்கு வந்தன. தமிழரின் நலனிலும் அரசியல் லட்சியத்திலும் தற்றுறுதி கொண்ட புலிகளின் தலைவரை எந்த வழியிலும் மடக்கிவிட முடியாது என்று உணர்ந்து கொண்ட இந்திய ஆட்சியாளர்கள் இறுதியில் எம்மை சென்னைக்கு திரும்ப அனுமதித்தார்கள். ஆனாலும் புலிகளின் தலைமை மீது இந்திய அரசுக்கு ஆத்திரமும் அதிருப்தியும் ஏற்படவே செய்தது. பெங்களூர் சாக் மாநாட்டில் இலங்கை பிரச்சனை தொடர்பாக ஒரு ராஜதந்திர சாதனையை பறைசாற்றலாம் என்று கனவு கண்ட ராஜீவ்காந்திக்கு மீண்டும் இந்திய மத்தியஸ்துவ முயற்சி பின்னடைவு கண்டது, பெரும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. அதோடு சாக் உச்சி மாநாட்டில் இந்திய அரசை வன்மையாக கண்டித்து ஜெவர்தனா ஆற்றிய உரை ராஜீவை மேலும் சினத்துக்கு ஆளாக்கியது. சமாதான சகல்வாழ்வு அயல் நாடுகளில் தலையிடா கொள்கை போன்ற சாக் நாடுகளின் லட்சியங்களை மீறி தமிழ் பயங்கரவாதத்துக்கு ரகசிய உதவிகளை வழங்கி வருவதாக இந்தியா மீது ஜெவர்தனா குற்றம் சுமத்தினார். உலக அரங்கில் பகிரங்கமாக பழி சுமத்தப்பட்டது, இந்திய அரசுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியது. இதற்காக இந்திய அரசு ஜெவர்தனாவை பயத்துக் கொள்ளவில்லை. இந்த அவமானமும் அவமதிப்பும் ஆத்திரமாக வடிவெடுத்து விடுதலை புலிகள் மீது திரும்பியது. இந்தியாவின் நல்லாதரவு தொடர்ந்து நீடிக்காது என்பதை உணர்த்தி பிரபாகரனுக்கு தனது ஆழ்ந்த அதிருப்தியை தெரிவிக்க ராஜீவ் அரசு முடிவெடுத்தது. நாங்கள் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு திரும்பிய ஒரு சில நாட்களில் ஆத்திரமூட்டம் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. உயர் அதிகாரியான மோகனதாசின் கீழ் இயங்கும் தமிழ்நாட்டு ரகசிய போலீசார் விடுதலை புலிகளின் ரகசிய தங்குமிடங்கள், சேதகங்கள், பயிற்சி முகாம்கள் ஆகியவற்றில் திடீர் சோதனை நடத்தி நவீன தொலைத்தொடர்பு கருவிகள் அனைத்தையுமே பறிமுதல் செய்தார்கள். இதன் விளைவாக பிரபாகரனுக்கும் தமிழகத்திலும் தமிழகத்திலும் செயற்பட்ட விடுதலை புலிகளின் படை முகாம்களுக்கும் பயிற்சி முகாம்களுக்கும் மத்தியிலான தொடர்பு திடீரென துண்டிக்கப்பட்டது. சென்னை நகரிலிருந்து தனது கட்டளை கட்டுப்பாட்டு கட்டமைப்பை இயக்கி வந்த பிரபாகரன் தகவல் தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டதால் செயலிழந்து முடங்கினார். மத்திய மாநில அரசுகள் கூட்டாக இணைந்து மேற்கொண்ட இந்த நடவடிக்கை பிரபாகரனை கொதிப்படியே செய்தது. தமிழக முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை தொடர்பு கொள்ள நான் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. அவர் சேலத்தில் தங்கியிருப்பதாகவும் அவருடன் தொடர்பு கொள்வது சாத்தியமில்லை என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டது. சினவேங்கியாக எமது இருப்பிடத்துக்கு வந்த பிரபாகரன் நரம்பு மையத்தில் கை வைத்து விட்டார்கள். இதனை அனுமதிக்க முடியாது, எப்படியாவது இந்த கருவிகளை திருப்பி பெற வேண்டும் என்றார். எம்ஜிஆர் மீதும் அவருக்கு ஆத்திரம். மோகனதாஸ் எம்ஜிஆரின் கையால் ஆகவே முதல்வருக்கு தெரியாமல் இந்த காரியம் நடந்திராது என்பதை அதுதான் பிரபாகரனது வாதம். மத்திய மாநில அரசுகளை இனிமேல் நம்ப முடியாது என்றும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தங்கியிருப்பது தனது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு கருவிகளை திரும்பி பெறுவது எப்படி என்று நான் மூளையை பீத்துக் கொண்டிருந்த போது அதற்கு ஒரே வழிதான் உண்டு என்றார் பிரபாகரன். அப்பொழுதுதான் அந்த வியப்பூட்டும் தீர்மானத்தை அறிவித்தார். தொலைத்தொடர்பு கருவிகளை திருப்பிக் கொடுக்குமாறு கோரி தான் சாகும் வரை உண்ணாவிரதம் கடைபிடிக்கப் போவதாக சொன்னார். உடனடியாகவே அந்த கணத்திலிருந்து எனது வீட்டில் உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கப் போவதாக கூறினார். நான் சிறிது தடுமாறி போனேன். என்ன சொல்லியும் அவர் கேட்ட பாடில்லை. தனது தீர்மானத்தில் பிரபாகரன் மிகவும் உறுதியாக நின்றார். என்னவாக முடியுமோ என்ற அச்சம் எனது ஆன்மாவின் ஆழத்தில் படர்ந்தது. பிரபாகரன் நம்பிக்கையுடன் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். தனது முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற அவரது உள்ளுணர்வுக்கு தெரிந்தது போலும் உணவையும் நீரையும் துறந்த கடும் விரதமாக சென்னை இந்திரா நகரில் உள்ள எனது வீட்டில் தனது சாகும் வரையிலான சாத்வீக போராட்டத்தை ஆரம்பித்தார் பிரபாகரன். உண்ணாவிரதம் ஆரம்பமாகியதை அடுத்து உடனடியாகவே நான் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி பிரபாகரனின் உண்ணாவிரத போராட்டத்துக்கான காரணத்தை உலகுக்கு தெரியப்படுத்தினேன். மறுநாள் காலை விடுதலை புலிகளின் தலைவரது சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழக ஊடகங்கள் செய்தியை பிரசுரித்தன. அந்த செய்தி தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாகவே தமிழக அரசியல்வாதிகள், விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழக விடுதலை விரும்பிகள் என்ற ரீதியில் ஏராளமானோர் எனது இல்லத்துக்கு வருகை தந்து விடுதலை புலிகளின் தலைவருக்கு தங்களது நல்லாதரவை தெரிவித்தார்கள்.
ஆர்வம் கொண்ட தமிழ்நாட்டு பொதுமக்களும் எனது வீட்டுக்கு முன்பாக பெருந்தொகையில் அணிதிரண்டு உண்ணாவிரதத்துக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் பத்திரிகைகளும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அறிக்கைகளை வெளியிட்டன. பிரபாகரனின் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சூறாவளியை கிளப்பிவிட்டது. தமிழக முதல்வர் எம்ஜிஆர் கதிகலங்கி போனார். பிரபாகரனின் உண்ணாவிரத போராட்டம் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. விடுதலை புலிகளின் தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தனக்கு தெரியாது என்று அறிக்கை வெளியிட்டார் எம்ஜிஆர். மாநில அரசு மத்திய அரசு மேல் பழி சுமத்த மத்திய அரசு மாநில அரசு மீது குற்றம் சுமத்தியது. இறுதியில் மத்திய மாநில அரசுகள் ஒன்று சேர்ந்து தமிழக காவல்துறை மீது பழியை சுமத்தின. ஈழ விடுதலை போராட்டமும் விடுதலை புலிகள் இயக்கமும் தமிழ்நாட்டில் மிக புகழ் பெற்றிருந்த காலகட்டம் அது. விடுதலை புலிகளின் வீரம் செறிந்த ஆயுத போராட்டமும் அவர்களது அற்புதமான தியாகங்களும் தமிழ்நாட்டு தமிழர்களை பெருமிதம் கொள்ளச் செய்தன. தலைவர் பிரபாகரன் மாவீரனாகவும் ஒரு வரலாற்று நாயகனாகவும் போற்றப்பட்டு மதிக்கப்பட்டார். அத்தகைய ஒரு சுந்தர வீரனை கொடுமைக்குள்ளாக்கி ஈழத்தமிழரின் சுந்தர போராட்டத்துக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் செயற்பட்டமை தமிழக மக்களுக்கு சினத்தை கொடுத்தது. சிங்கள இனவாத ஆட்சியாளரை திருப்திப்படுத்தும் நோக்கத்துடன் தமிழகத்தில் தஞ்சம் பூந்திருந்த விடுதலை புலிகள் இயக்க தலைமை மீது காவல்துறையினர் பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்க அனுமதி வழங்கியதையிட்டு எம்ஜிஆரின் நிர்வாகம் மீது கண்டன குரல்கள் எழுப்பப்பட்டது. சாகும் வரை உண்ணாவிரதம் தொடர்ந்து விடுதலை புலிகளின் தலைவருக்கு உயிராபத்து நிகழ்ந்தால் அதனால் ஏற்படக்கூடிய அரசியல் விளைவுகள் பாரதூரமாக அமையும் என்று எம்ஜிஆர் அச்சம் கொண்டார். பிரபாகரன் உண்ணாவிரதம் ஆரம்பித்து இரண்டாவது நாள் தமிழக முதல்வர் என்னுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். தொலைத்தொடர்பு சாதனங்களை திருப்பி ஒப்படைக்குமாறு தான் தமிழக காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்ததாகவும் உடனடியாக உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு பிரபாகரனுக்கு ஆலோசனை கூறுமாறும் எம்ஜிஆர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆரின் வேண்டுகோளுக்கு பிரபாகரன் இணங்கவில்லை. தொலைத்தொடர்பு கருவிகளை திரும்ப பெறும் வரைக்கும் தான் உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என்று அவர் உறுதிபட நின்றார். பிரபாகரனின் பிடிவாதமான நிலைப்பாட்டை தமிழக முதல்வருக்கு நான் தெளிவாக எடுத்து கூறினேன். பிரபாகரன் ஆழமாக வேதனை அடைந்திருக்கின்றார். தொலைத்தொடர்பு கருவிகளை பறித்து தமிழீழ களங்களில் உள்ள போராளிகளுடன் தொடர்பை துண்டித்தது பாரதூரமான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக அவர் கருதுகிறார். தொலைத்தொடர்பு சாதனங்கள் திருப்பி அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் அன்றி அவர் உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என்று அவரிடம் தெரிவித்தேன். எம்ஜிஆர் சிறிது நேரம் சிந்தித்தார். தமிழக காவல்துறை உயர்பிடத்துடன் கலந்து ஆலோசித்து சீக்கிரமாக ஒரு முடிவு எடுப்பதாக அவர் என்னிடம் தெரிவித்தார். பிரபாகரனின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு இந்திய ஊடக உலகம் கொடுத்த முக்கியத்துவமும் ஈழத்தமிழரின் உரிமை போராட்டத்துக்கு மத்திய மாநில அரசுகள் அநீதி இழைத்துள்ளதாக எதிர்கட்சிகள் மேற்கொண்ட தீவிர பிரச்சாரமும் தமிழக முதல்வரை ஒரு சங்கடமான நிலைக்கு தள்ளியது. ஈழத்தமிழரது விடுதலை போராட்டத்தின் காவல் தெய்வம் என்று அவருக்கு இருந்த போட்சியையும் இழந்து புலிகளின் தலைமையுடன் கொண்டிருந்த நெருங்கிய நட்புறவையும் துறந்துவிட எம்ஜிஆர் விரும்பவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக பிரபாகரனுக்கு உண்ணாவிரதத்தால் ஏதாவது தீங்கு நேருமா என்று அவர் அச்சம் கொண்டார். விடுதலை புலிகளின் தலைவருக்கு உயிராபத்து நிகழ்ந்தால் அதன் அரசியல் விளைவுகள் படுபாதகமாக இருக்கும் என்பது அவருக்கு நன்கு தெரியும். இது இவ்வாறு இருக்க விடுதலை புலிகளின் தொலைத்தொடர்பு கருவிகள் பறிக்கப்பட்ட விவகாரத்துக்கும் மத்திய அரசுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று மத்திய அமைச்சரான ப. சிதம்பரம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இந்த அறிக்கை தமிழக அரசு மீது முழு பழியையும் சுமத்தியதால் எம்ஜிஆருக்கு அது அவமானத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. இப்படியான நிலைமைகளினால் சினமடைந்த எம்ஜிஆர் விடுதலை புலிகளின் தொலைத்தொடர்பு கருவிகளை உடனடியாக திருப்பி ஒப்படைக்குமாறு தமிழக காவல்துறையினருக்கு உத்தரவு பிறப்பித்தார். பறிமுதலான கருவிகள் அனைத்தும் திருப்பி ஒப்படைக்கப்பட்டன. தமிழக காவல்துறை அதிகாரிகள் அவற்றை எடுத்து வந்து பிரபாகரன் முன்பாக வைத்தார்கள். தனது சாத்வீக போராட்டம் வெற்றியடைந்த மகிழ்ச்சியில் பிரபாகரன் உண்ணாவிரதத்தை கைவிட்டார். திராவிட கழக தலைவர் கி. வீரமணி பழச்சாறு கொடுத்து உண்ணா நோன்பை முடித்து வைத்தார். 48 மணி நேர உண்ணா நோன்பு முடிவுக்கு வந்தது. உண்ணாவிரதம் கைவிடப்பட்ட சில நாட்களுக்கு பின்பு பிரபாகரனையும் என்னையும் தனது இல்லத்துக்கு அழைத்தார் எம்ஜிஆர். நீண்ட நேரமாக மனம் திறந்து பேசினோம். ஜெயவர்தனாவின் சூத்திரதார சதிவலைக்குள் ராஜீவரசு சிக்கி வருகிறது என்பதை எடுத்து விளக்கிய நாம்
இந்த போக்கு ஈழ விடுதலை போராட்டத்தை ஆழமாக பாதிக்கும் என்று தெரிவித்தோம். தமிழக காவல்துறையினரது அடாவடி நடவடிக்கைகளுக்கு மோகனதாஸ் மீது முழு பழியையும் சுமத்திய முதலமைச்சர் எமது விடுதலை போராட்டத்துக்கு தம்மாலான சகல உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக சொன்னார். நல்லதொரு நல்லெண்ண சூழ்நிலையை நழுவவிடக் கூடாது என்பதற்கு அமைய அன்றைய சந்திப்பில் நாம் எம்ஜிஆரிடம் சில சலுகைகளை கேட்டோம். எமது இயக்கத்திடமிருந்து பறிமுதல் செய்த ஆயுதங்களையும் எமக்கு திருப்பி ஒப்படைக்குமாறு அவரிடம் வேண்டுகோள் விடுத்தோம். எந்தவித தயக்கமின்றி அதற்கிணங்கினார் எம்ஜிஆர். மோகன்தாஸ் மூலமாகவே பறிமுதலாகிய ஆயுதங்கள் அனைத்தையும் விரைவில் எங்களிடம் ஒப்படைக்கப் போவதாக உறுதியளித்தார். அவர் உறுதியளித்தது போலவே பெருந்தொகையான ஆயுத தளபாடங்கள் எமது அமைப்பிடம் கையளிக்கப்பட்டன. ஆயுத பறிமுதல் ஈட்டில் எமது ஆயுத படத்தை பல மடங்கு அதிகரிக்க செய்தது. விடுதலை புலிகளை பலப்படுத்தும் நோக்குடனே எம்ஜிஆர் ஆயுத பறிமுதல் என்ற நாடகத்தை மேடியேற்றினார் என்று எழுதியிருக்கிறார் ஒரு சிங்கள அரசியல் ஆய்வாளர். தீவிரவாத அமைப்புகளிடம் ஆயுதங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டதாக மோகன்தாஸ் கூறியிருப்பது தவறாகும். விடுதலை புலிகளிடம் மட்டுமே ஆயுதங்கள் திருப்பி ஒப்படைக்கப்பட்டன. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மட்டுமன்றி ஏனைய அமைப்புகளிடமிருந்து பறிமுதலான ஆயுதங்களும் விடுதலை புலிகளிடமே கொடுக்கப்பட்டன. இதிலிருந்து ஒரு விடயம் தெளிவாகிறது. அதாவது ஏனைய அமைப்புகளை விட விடுதலை புலிகளே உண்மையான போராளிகளை என்பதை உணர்ந்து விடுதலை புலிகளை பலப்படுத்தும் நோக்குடனே முதலமைச்சர் எம்ஜிஆர் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார் என்று அந்த சிங்கள ஊடகவியலாளர் எழுதியிருந்தார். எம்ஜிஆர் அவர்களின் அன்பும் மனித பண்பும் அவரது தாராள மனப்பான்மையும் ஈழத்தமிழரின் அவல வாழ்க்கை பற்றி அவருக்கு இருந்த ஆழமான புரிந்துணர்வும் ஆயுத போராட்டத்துக்கு அவர் வழங்கிய பேராதரவும் இப்படியாக தனிச்சிறப்பு வாய்ந்த அவரது குணாம்சங்கள் பிரபாகரனை வெகுவாக கவர்ந்தன. முதலமைச்சரின் அன்பும் ஆதரவும் இருந்த போதும் தமிழ்நாட்டில் தொடர்ந்தும் தங்கியிருந்து ராஜீவ் நிர்வாக பீடத்தின் அழுத்தங்களுக்கு நெருக்குவார ராஜேந்திரத்துக்கும் ஆளாவதை பிரபாகரன் விரும்பவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு அவமானத்துக்கு ஆளான சம்பவமும் உண்ணாவிரத அனுபவமும் அவரை வெகுவாக பாதித்திருந்தன. இந்தியாவின் தயவில் தங்கியிருக்க முடியாது என்பதை இந்த அனுபவங்கள் அவருக்கு உணர்த்தின. இந்திய அரசின் ஆதிக்கப்படியில் இருந்து முற்றாக விடுபட்டு தமிழகத்தில் சுதந்திரமாக செயற்பட்டு விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்பதைத்தான் பிரபாகரன் விரும்பினார். இதன்படி அவர் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற ஒழுங்குகள் செய்தார். 1987 ஜனவரி மாதம் முற்பகுதியில் ரகசியமாக பாக்கு நீரிணையை கடந்து யாழ்ப்பாணம் சென்றடைந்தார் பிரபாகரன். அவரது பணிப்பின் பேரில் நானும் எனது மனைவியும் மற்ற சில மூத்த உறுப்பினர்களும் தமிழ்நாட்டில் தங்கியிருந்து அரசியல் பணியாற்றி

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை நன்றியை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமான கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: விலகி சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கட்டி இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதும் தெரியும், ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை நேசரவு செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். நேரடிய விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: மீதான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை சேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.

0: அவன் மாறிவிட்டான். அங்கம் 9. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜெகன், கேது, சசி ஜெகன், ஆக்கம் இயக்கம் தியாட்டி தமிழடி. அப்பா அப்பா, ஓ நீங்க பாருங்க, 12 மணியும் ஆச்சது.
1: என்ன செய்யறாங்க
2: அவசரமாட்டாங்களோ என்ன செய்தாங்களோ என்ன குடிச்சாங்களோ என்ன செய்தாங்களோ என்ன என்ன தண்ணி ஒன்று கழிப்பட்டு
1: பன்னெண்டு மணிக்கு சொல்லி டியூட்டி மாற மாட்டாளா?
2: அவள் சாப்பாடு கொடுத்தா நான் சாப்பிடுறதே இல்ல.
3: வணக்கம்
1: தமிழ் தான் சொல்லுங்க. என்ன வீட்டுக்காரருக்கு ஒன்று நாங்கள் இங்கே இன்னும் பார்க்கவிட இல்ல.
3: அவரை
2: பார்க்கலாம்.
3: சின்ன பிரசன் வைத்து கிளிச்சு தான் செய்திருக்கிறாங்க.
1: பள்ளிக்கூடம் போயிட்டேன்
0: தெளிவா அடிக்க ஒண்ணும் ஆன்சர் பண்றாரு இல்லையா? அடிச்சு பாத்துறீங்களா?
3: அடிச்சு பாத்துறாங்க, அவரு ஆன்சர் பண்றாருல்ல.
0: அப்பா என்ன மனசனா ஹாஸ்பிட்டல் வந்து மாத்திரம் வந்து போறேன் பொழிக்கட்டும் ஐயோ நாங்கள் இருக்கிற சோழ்கிழம்பி என்னது கேட்கிறது. ஆனாலும் கொஸ்டின் எல்லாரும் சுகமா இருக்கிறது. இவர்கள் சில பேர் இருக்க ஸ்டைல் எடுத்துக்கொண்டுதான் வரீங்க.
2: என்ன செய்யறா கொடுத்த அந்த டெலிபோனை கொண்டு அவட கொடுக்க சொல்லிடாதா?
0: இல்ல அவ சிஜி சருக்கு
2: ரெண்டு டெலிபோனா கொடுக்கறது.
0: நீங்க போட்டு வீட்டுல சமைச்சு உதறியாது
3: பரவாயில்ல, அவன் இருக்கிறாரு மயக்கம் தெளிஞ்சு அவன் இப்பதான் ஒப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்பதான் சொல்றாங்க இப்பதான் முடிஞ்சது பரவாயில்ல நீ சொல்லி பாத்துட்டு விட்டுறமன்
2: கொஞ்சம்
3: போன் அடிச்சுதான் போன்
2: சரி ஓ

0: അതാണ് ചിലി നമ്മള് പുട്ടത്താണ് ഹോസ്പിറ്റൽ
1: വീട് കാണിതാൻ പോണു പിന്നെ
2: അപ്പൊ ഉടുപ്പ് എടുക്കണം കൂട്ടിക്കൊണ്ട് പോരിങ്ങളോ
0: ഞങ്ങൾ അമ്മ അപ്പ നിൽക്കണം ഇപ്പൊ മണിങ്ങനെ
2: കാറും കൂടെ തിരികെ പോക്കുവരത്ത് ബസ്സാണ് പക്കത്തിലാണ്
1: രണ്ട് ബസ് എടുക്കണം രണ്ട്
0: ഉപയോഗിച്ചു
3: നേർക്കൾ ഇതുവരെ കേട്ടത് നാടകം അവൻ മാറിവിട്ടാൻ അംഗം 9. പങ്കെടുത്തുകൊണ്ട കലഞ്ചർകൾ ജഗൻ, സസി ജഗൻ, ആക്കം യക്കം ടി ആർ ടി തമിഴൊലി, விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜன். இது மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல்.
4: பரிசு மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை.
5: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
4: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி பெற்று முன்னுக்கு வர வேண்டுமா கவலை விடுங்கள். இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பாஸ்மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பெங்குலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை, 70 பரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 1 7 0 அல்லது 6 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandan@gmail.com.
3: செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஈரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஈரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவுகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜன். இது மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலி விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
4: அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள்.

கல்வி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் இஸ்டோஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டர், பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியிலே.
1: பரிசு லாட்சபலில் ரூயிக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
2: ஒரு கவிதை சொல்வாயா?
3: டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
4: எத்தனை பேருக்கு?
3: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
4: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
3: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
5: என்ன சமையலோ
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
6: நேர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நிலைய கலிக நேரம் 4 மணி.

வி.டி. கேசங்கரியன், வி.டி. சூப்பர்ஸ்டோர் ஆதரவிடம் வரும் மணிக்கூர் தடவை இடம் வரும் செய்தி தலைப்புகள். தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் என ஆறு கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசநாயக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி ஆண்ட்ரோகுமார திசநாயக்காவை சந்தித்து புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல்கள், இராணுவ வசம் உள்ள காணிகள் விடுவிப்பு மற்றும் மலையக மக்களின் காணி உரிமைகள் குறித்து கலந்துரையாடியுள்ளார்கள் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார்.

யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகளை அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார் என சர்வஜன அதிகார கட்சியின் செயல்பாட்டாளரும் சட்டத்தனையுமான மதுர விதாநகைய திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகுட, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மகன் ஜோசித ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்திருக்கின்றது.

மகரேஸ்வர சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையை பன்னிரண்டு மணித்தியால கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்று காலை 6 மணி அளவில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலை வைத்தியசாலை கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம் ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான ஹரா கட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்னரண்ணாவை பொருத்தமான அதி உயர் பாதுகாப்புடைய சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. உயித்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தி இருக்கிறார். நுகர்வோருக்கு தரமான உள்நாட்டு உற்பத்திகளை நேரடியாக வழங்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சீனி நிறுவனம் மற்றும் பிசிசி லங்கா நிறுவனம் ஆகியவற்றுடன் இரண்டு விசேட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. முதலாவது மாவுப்பயிற்சிக்கு இன்னும் 2 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் பிறக்காத தனது பிஞ்சு குழந்தையுடன் தாயும் பரிதாபமாக உயிரிழந்த சுயர சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகி இருக்கின்றது. கிளிநொச்சி இரண்டாம் அடுக்குளத்தை அண்மித்த காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 360,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதியுடன் சீன பெண்ணொருவர் விமானிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. நாட்டில் பல மாகாணங்களில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்று 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சியை பதிவாக கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருந்தது. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகலி மாமாங்கேஸ்வரர் ஆலய மகோற்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் ஜார்க்கண்ட மாநிலத்தில் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணை கோரி இளைஞர்கள் 6வது நாளாக விடிய விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். கரப்பான் பூஜி ஜனதா கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வரும் 5ஆம் தேதி நடைபெறுகின்றது. தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறையை கண்டிக்கின்றேன் என எதிர்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். கேரள விமான நிலையங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு வாரத்தில் 11 கோடிக்கு மேல் மதிப்புள்ள 8 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக கேரளத்தைச் சேர்ந்த 6 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 3வரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி எர்ணாகுளம் கோட்டயம் 10ஆம் திட்டா கண்ணூர் திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேரளாவில் நடைபெற்ற விசித்திரமான திருமணத்தில் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகளை கரம் பிடித்திருக்கின்றார்கள். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் வழங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடரவிருக்கின்றது. இந்த
இந்தோனேசியாவில் 271 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் படகு தீப்பற்றியதில் 5 இறந்தனர், மேலும் 41 பேரை காணவில்லை. மனிதர்கள் அலையாடல் செய்து பார்த்திருப்போம், நாய்கள் செய்து பார்த்ததுண்டா? உலக நாய் அலையாடல் போட்டியில் வெவ்வேறு இனங்களின் சிறிய பெரிய நாய்கள் பங்கெடுத்தன. சீனாவில் மனைவிக்காக தம்முடைய உயிரியே பொருட்படுத்தாத ஒருவர் பாராட்டு மழையில் நினைக்கின்றார்.

பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டுத்தீக்கு மத்தியில் அதிகமான நெருப்பு மேகங்கள் சூழ்கின்றன. தென்கொரியாவில் நேற்று வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. தொடரும் விளையாட்டு செய்திகளில், இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா விலக உள்ளார். பாகிஸ்தானின் வடமேற்கே பனிச்சரிவில் சிக்கிய புகழ்பெற்ற மலிகரி நிர்மல் புர்ஜாவின் உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது.

வழியாக இன்றைய நாணயமாற்று நாணயமாற்றுக்கான அனுசரணை www.trttamilolli.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 386 ரூபா 10 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 189 ரூபா 78 சதமாகவும், ஒரு அமெரிக்க டாலர் 334 ரூபா 84 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 95 ரூபா 18 சதமாகவும், ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கை பெறுமதியில் 413 ரூபா 93 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 117 ரூபா 67 சதமாகவும், யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 451 ரூபா 4 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 128 ரூபா 20 சதமாகவும், ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபா 62 சதமாகவும், இந்திய பெறுமதியில் 67 ரூபா 83 சதமாகவும் காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேஷ் அண்ட் கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூடு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றன.

0: நிலைய கலிக நேரம் 4:11. நீங்கள் கேட்டுக்கொண்டு கண்டியாட்டி தமிழொலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது. தொடரும் நிகழ்ச்சி முன்னோட்டம்.
1: Let's go.
0: நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 7 மணி வரை உங்கள் விருப்பம். 7 மணியிலிருந்து 8:15 வரை உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு. 6:15 7 மணி வரை நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும். 7 மணிக்கு மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள், அதனைத் தொடர்ந்து 8 மணி வரை தமிழோடு ஒரு தர்க்கம். 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை. 9 மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளைத் தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டி வந்தோம்.
1: Let's go.
0: பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா?

0: உங்கள் விருப்ப நிகழ்வை ஆரம்பிக்க வாண்டையில் வந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: யோகேஸ்வரியம்மா. யோகேஸ்வரியம்மா, நலமாக இருக்கின்றீர்களாம்? தொலைபேசி அழைப்பு எடுக்க வேண்டும் என்று நினைப்பது, ஆனால் 1008 வேலைகள் வந்து விடுகின்றது. சரி, என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு பாசமலர் படத்துல யமுனா ராணி பாடின பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன் அந்த பாட்டை கேட்கிறேன்.
0: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானேன்.
1: நான் அதே பாடவில்லை அக்வங்காலே.
0: பாட்டொன்று கேட்டேன் பரவசமானே, நான் அதை கேட்கவில்லையா பாடவில்லையா
1: அப்படின்னா தெரியாது. பொய்ய சொல்ல பிள்ளையா சொல்லக்கூடாது. அதே
0: பாப்போம். அது சரியா சரியாக பாடியிருப்பார் தான். என்னம்மா
1: நான் அதை
0: பாடவில்லை. நான் அதை
1: பாடவில்லை.
0: உங்களிடம் ஒன்று ஒரு கேள்வி என்று கேக்குறேன்மா.
1: என்ன கேளுங்க?
0: இந்த ஜாகவராயின் நாக்காக்க என்று சொல்லுவார்கள் இல்லா? எப்படி எதற்காக இதை அப்படி சொல்லி இருந்திருக்கிறார்கள்?
1: அவதாரமா கதைக்க வேண்டதா என்று நான் நினைக்கிறேன். வாயில வாரத டக்குன்னு சொல்லாமல யோசிச்சு அவதாரமா கதைக்க வேண்டது பொருளா இருக்குமா? நாகாக்க, நான் நாகாக்கன்ற அந்த வயல வாரதே நல்லபடியா இந்த
0: உடல் உறுப்பில கை நல்ல பிளமா இருக்கு அது இருக்காண்டு, ஆனா உண்மையால நாக்கு தானே வன்மையானது.
1: என்ன
0: அதோட உதவியோட ஒரு வாய் வரும் சொற்கள்
1: தானே
0: இனிய சொற்கள் அப்படி எல்லாம் இருக்கு. ஆனா அவர்களோ பொதுவாக கடன் சொற்களை பாவிப்பவர்கள் தானே இருக்கின்றார்கள்.
1: என்ன
0: எப்படித்தான் நாங்கள் பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒருவர் கடன் சொற்களை தான் பாவிச்சிருப்பாரு. என்ன
1: நல்லதா கேட்டாலும் சில நேரத்துல அப்படி சில நேரம் பிளக்கிறதா வருது தடுமாறி வருகிறதோ என்னன்னு தெரியாது.
0: நாவை கட்டுப்படுத்தணும்னு சொல்லுவாரு. நாங்கள் சில இந்த சாப்பாடு எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு சொல்றார்களா அப்படி என்று மற்றவர்களும் வந்து கூறுவார்கள் தானே
1: சொல்லுவே.
0: கேப்போம். இப்பொழுது பாடலை கேப்போம்.
1: நன்றி வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா. அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். எங்கள் குணநாயகி அம்மா. குணநாயகி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே நலத்துடன் சொல்லுங்கள். என்ன பாடல் என்று
1: உனக்காவே வாழ்கிறேன் படத்துல இளஞ்சோலை பூத்ததா,
0: இளஞ்சோலை பூத்ததான பாடல்
1: என்ன?
0: அந்த பாடலை தருகிறோம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஜாகவராயினும் நான் காக்க காவாக்கள் சுகாப்பர் சொல்லிலுக்கு என்ன சொல்லுக்கப்பட்டு
1: சொல்லுக்கப்பட்டு அதான் நாங்க இன்னதை காக்கா விட்டாலும் கதைக்கிறத கவனமா காக்கணும், கதைக்கு ஓடும். வீணா குற்றத்தில போய் செய்யாமல் உனக்காகவே வாழ்கிறேன்.
0: அதுல இந்த பாடல்
1: இளம் சோலை பூத்ததா.
0: சரியா, என்ன சொல்லுங்களா?
1: பேசாமலே
0: இருந்து விட்டால் ஒரு பிரச்சனை இல்லைன்னா தானே? ஆனால் அப்படி இருப்பதால் என்ன நன்மை?
1: நன்மை பொறுமையா இருக்கிறதால நல்லது இருக்கு. அதுக்காண்டி குட்ட குட்ட முழிங்கிறவனும் மடையன்
0: தானே. இல்ல அது இன்னொரு எல்லோருக்கும் விளங்கக்கூடியதாகவும் இன்னொருத்தருக்குள்ள தந்திருக்கிறார் தானே என்ன? தீயினால் சுட்டபின் உள்ளாரும் உள்ள ஆறாதே, நாவினால் சுட்ட வடு கண்டு. ஆனால் ஒரு மனிதரை வாழ வைப்பதும் எல்லாம் செய்வதும் ஒருவரது பேச்சிலானே
1: இருக்கின்றது.
0: இப்ப ஒருவரை வந்து அன்பாக நாங்கள் கூப்பிட்டோம் என்றால் இல்லை என்றால் ஆதரவு தர்மம் கோமா கூடிய ஒரு ஆதரவு தர்மம் சொன்ன கூடிய ஒரு உணர்வை ஒரு உற்சாகத்தை தரும் இல்ல.
1: ஆனால்
0: இதை விட பெரிய இது ஒருவரது வாயில் இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்து விட்டால் அந்த அதை அசிங்கப்படுத்தணும் என்று ஒரு கூட்டம் காத்திருக்கும்.
1: என்ன
0: மட்டும் பிடிச்சு கொண்டு கதைச்சு கொண்டே இருப்பினம்
1: என்ன?
0: இல்ல இல்ல, இதை பற்றி இல்ல உண்மையிலேயே விரிவாக வடிவாக யோசித்து பார்த்தோம் என்றால் எத்தனையோ பிரச்சனைகள் இல்லாம ஒரு ஒரு நாவால் கதைக்கின்ற ஒரு கதையை எத்தனையோ திரிவடைந்து கதைப்பார்கள். அநேகமாக அந்த நல்லவைகளை எடுத்து கூறுபவர்கள் குறைவாக புலநடக்கம் என்பதுதான் முக்கியமா சொல்லி நம்ம
1: என்ன
0: பேச்சில வந்த அடக்கத்தை கடைப்பிடிக்கணும் சொல்லுவார்கள். குடும்பத்துல அதிகமா இந்த கணவன் மனைவி பிரச்சனை வாடுறதை வாய்
1: காட்டுறீங்க.
0: இதை எதற்காக கூறுகின்றேன் என்றால் ஏன் இப்படி இந்த அந்த சொல்லுக்கு இவ்வளவு வலிமை இருக்கின்றது என்று
1: கேளுங்க. ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல திருப்பி ஒன்று சொல்ல அது சண்டை இருக்கும். ஆனா தாய் மூடி இருந்தாலும் என்ன வாய்க்க முட்டி கொண்டு கேட்கிறாங்களும் இருப்பேன். அவ்வளவு கேள்வி கேட்கிறேன் ஒன்றும் கரையாம இருக்கிறான். அப்படியும் இருக்குது. என்ன இதை என்று கரைக்கிறதானே இந்த நாக்காய் வளைஞ்சு வளைஞ்சு எத்தனை விதமா கரைக்கலாம். எலும்பில்லாத நாக்கால் என்று சொல்லுவினா
0: கண்டிப்பாக.
1: நன்றி
0: நன்றி. பாடலை கேட்போம் என்ன? நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி குணநாயக பசோதி அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன், வணக்கம்.
1: இனிய
0: மாலை வணக்கம். உங்களுக்கு நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நலமாக இருக்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் என்று சொல்லிவிட்டு?
1: புத்தம் நித்தம் நித்தம் ஒரு புத்த புதிய சுகம் நான்
0: தேடினேன். நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். ஓ, சரி சரி. நீங்கள் இப்போ சொல்லுங்கள். இந்த நாவடக்கம், இந்த நாவை பற்றி சொல்லுவார்கள் எல்லாம், இந்த வார வார்த்தைகள் எல்லாம் இவைகளை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: அது நாவில் வந்த பிறகு எல்லாத்துக்கும் நிலம் இருக்கு, அதுக்கு மட்டும் எலும்பு இல்லை, எலும்பில்லாத நாக்கு என்று சொல்லி.
0: ஓ,
1: அது ஒரு சின்னன் உண்டு. ஆனால் அவர் தான் இந்த உலகத்தையே அடைத்து பிடிச்சு கொண்டிருக்கிறார். ரொனால்டோம் எத்தனை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை சொல்லி
0: கொண்டிருக்கேன். இல்லை, ஆனால் சில சொற்கள் இருக்குத்தானே, ஒவ்வொருவரும் சொல்லும் சொல்ல சில சொற்கள், சில பேரே வாழ்நாள் பூராகவே மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் சொற்களாக இருக்கும். என்ன
1: வைத்திருக்கு? நாங்கள் பண்பாக நடக்கிற பண்பாக இருப்பவர்களாக இருந்தால் அந்த இடத்தை கொஞ்சம் மௌனம் சாதிக்க வேணும். நாவ் இருக்கு கதைக்க வேணும் என்பதற்காக நாங்கள் எடுத்த வெடிப்பில் எதுவும் கதைத்து விட முடியாது. ஒரு பெரிய இடத்துல நாங்கள் இருக்கும் பொழுது அந்த இடங்களுக்கு ஏற்றது போல நாங்கள் நடந்து கொள்ளவும், எங்களோட உடல் இது கூட அதை விட பார்த்து பேசும் வார்த்தைகள் கூட நல்ல சொற்களை பாவிக்க அது மகிழ்ச்சி. அந்த சொற்கள் அவர்களை கன நாளைக்கு கொண்டு செய்யும். என்ன எப்படி சொன்ன அப்படி சொன்ன வேண்டும். ஒரு ஒரு தீய சொல்லு சொல்லிட்டா அது நெஞ்சுக்குள்ள இருந்து குத்தி கொண்டே இருக்கும்.
0: இதை விட கோபத்தில எல்லாம் பல பேர் பல வார்த்தைகளை சொல்லுவார்கள். அந்த கோபத்தில் சொல்கிற வார்த்தைகளுக்கு கூட வலு இருக்காதான் உண்மையிலே. ஆனால் சில பேர் அந்த திட்டம் போட்டு புறக்கணித்து ஏளனமாக செய்ய சொல்லுவார்கள் எல்லாம். இப்படி இப்படியான வார்த்தைகளுக்கு அந்த காலம் பூரா அவர்களை வலிக்க செய்யுமா என்று சொல்லுகிறார்கள். அந்த இப்போ கோபத்தில் சொல்கிற வார்த்தைகளை கூடி அவருக்கு அதை பெருசாக தாக்காதாம். ஆனால் இந்த ஈழனமாக சொல்றது, புறக்கணித்து பேசுறது, இவைகள்
1: ஒரு உள் மனது இருக்குதானே. மனது வந்து அது ஆழமா போய் அடிபட்டுடும். எங்களை தெரியாமலே அது உள் மனதுக்குள்ள வேதனைப்படும். ஆழ்மனம் என்று சொல்வீனம், அந்த ஆழ்மனதா தாக்கிட்டு தான் அந்த சொல் இப்போ இதண்டி விடாது. இப்போ ஒரு சின்ன பிள்ளை ஒன்றை, அவரை சின்ன பிள்ளைன்ட்டு தெரியாம நாங்கள் ஒரு சொல்லுகளை சொல்லிடுவோம். ஆனால் அது உள்ளுக்கு போயிருந்தோம், அந்த பிள்ளை திருப்பி திருப்பி அதை சொல்லிக்கொண்டே இருக்கும்.
0: ரிப்பீட்ல வந்து கொண்டே இருக்கும். என்ன?
1: ஓ, அந்த ரிப்பீட்ல வந்து கொண்டே இருக்கும். என்ன கணவர் சொல்லுவார், நான் ஒரு சும்மா பகடிக்கு சொன்னதான். எனக்கு ஒரு 9-10 வயசு இருக்கும். ஒரு பெரியப்பா வீட்டை ஒன்று போன இடத்துல இவனை வீட்டுக்குள்ள அடைக்க கூடாது, அடுக்க கூடாது, சும்மா பகடிக்கு விளையாடிட்டு அதை விட மனதுக்குள்ள தாக்கி வீட்டு பக்கம் வீட்டோ காலடி வைக்க
0: இல்ல. உண்மை சில சொற்கள் அப்படித்தானே தாக்கி விடும். என்ன? ஆனால் அந்த வார்த்தையை சொன்னவருக்கு அது பெரிய தாக்கமா இருக்காது, அது ஒரு இதாக இருக்கும். ஆனால் வார்த்தை அந்த உள்வாங்கினவர் இருக்கிறார் எல்லாம், அவருக்கு பெரிய தாக்கமா இருக்குதானே.
1: ஒரு நல்லது சீமை நடந்தாலும் அவர் இந்த வீட்டுக்குள்ளதான் போக மாட்டேறான். போறதே இல்லையா, நீங்க போங்க வந்துட்டு தான் வீட்டுல இருப்பாரா சொல்லுவார். தவறு நான் வீட்டு தவறி இந்த நேரம் கூட இவ்வளவு போயிட்டு கூட அந்த சொல்றது நெஞ்சுக்குள்ள குட்டி போட்டுது. அப்படி அந்த சொல்ற சில வார்த்தைகள் வந்து சின்ன பிள்ளையோ பெரியவர்களோ அதை கொஞ்சம் இது நோவடி கண்டுட்டா சில வேளை உடனடியாகவே மன்னிப்பு கேட்டு தெரியாம சொல்லிட்டா சில வேளை ஆறலாம் மன்னிப்பு கேட்கறது.
0: இல்ல, உண்மையிலே அந்த மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பொறுமதியான ஒரு சொல். என்ன?
1: மன்னித்து கொள்ளுங்கன்னு கேட்காயினம், கடைசி வரைக்கும் கேட்காயினம். நான் செய்தது சரி என்றால் இருப்பார்கள். உடனே அந்த ஒரு மன்னிப்பு கேட்க அந்த மன்னிப்பு வந்து உடனடியாக அது அவர்களுக்கு வேலை செய்யும் என்பதை தெரியாது. ஆனால் சிலர் அதை மன்னிப்பு கேட்க விரும்புவது மிகவும் குறைவு. ஆனால் இங்கே ஆங்கிலேய ஆங்கில இங்கே உள்ள எல்லோரும் நாங்கள் ப்ளீஸ் ஸ்டோரி மன்னிப்பு சொல்லவனும் இப்படி செய்துட்டேன் வெரி வெரி ஸ்டோரி என்னடி ப்ளீஸ் செய்து வாங்க சொல்லி கேட்காட்டியா அது பிடிக்காது.
0: அநேகமாக இங்கே அந்த ரெயின் அந்த எங்கள்ட போயிருந்தங்களோ பயணங்களில் இந்த பிரச்சனை வர்றது எல்லாம் தள்ளி அடிப்பார்கள், கோவத்தோடு திரும்புவார்கள். அதனால் அந்த மற்றவர் டக்குனு சாரி பாதோம் சாரி என்று சொன்ன உடனே டக்குன்னு எப்படி ஓஃப் ஆகுறாங்க அப்படியே அடங்கி விடுவார்கள்.
1: என்ன
0: சரியான இம்போர்டன் பெருமதி வாய்ந்த சொற்கள்
1: என்ன வயசுலயே சின்ன பிள்ளைகளுக்கே இங்க எனக்கும் அது பழகிட்டு பிள்ளைகள் வந்தா கூட நான் அதற்கு இதை சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டால் நான் அவையோட கதைப்பேன். ஏன்னா வீட்டில் பழகிற பழக்கம் தானே வெளியில் போனாலும் அப்போது அவர்கள் அதை எப்படி செய்ய வேணும் இந்த மூன்றும் கட்டாயம் தேவையான
0: உண்மையிலே அது ஒரு பெரிய என்ன என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய வாக்குவாதப்பட்டாலும் நான் மன்னித்து கொள்ளுங்கள் இல்லைன்றால் நன்றி இல்லைன்றா சாரி ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொன்னால் கூடி ஒரு இடத்துல உண்மையாக ஒருவரை ஒரு அமர்ந்திருப்பவர் இல்லையா இதாக செய்யணும்னா ப்ளீஸ் என்று கேட்டோம்னா அந்த அவர்களோட பவர் 50% இறங்கி விடும். என்ன அந்த
1: என்னுடைய ஒரு யோகா கிளாஸ்ல இருந்தேன்னா ஒரு லேடி வெள்ளக்கார லேடி தான் கால் பண்ணினா நான் போனை கட் பண்றேன் நீங்க எனக்கு கால் பண்ணுங்கன்னு அவருக்கு சொல்றான். அப்ப நான் அந்த லைன்ல
0: நிக்கிறேன்.
1: அப்ப ப்ளீஸ் கால் மீ பேக்னு சொல்லல ப்ளீஸ் சொல்லல அவருக்கு ஒரு மாதிரி போயிட்டு சொல்லுவேன் சரியான ரூடாக
0: இருக்கிறான்.
1: ஒரு ப்ளீஸ் சொல்லி சொல்லியிருக்கலாம் தானே அந்த மாதிரி. நாங்கள் எப்பவும் அந்த பண்பாக கதைக்கிறேன்னா இவையே சொல்ல உணவோ சொல்லி அதுகளை நாங்கள் இந்த காசா பணமா நாளுக்கு தாழ்மையாக கேட்கறதுன்னு தான்
0: அதை விட ஒருவரே எவ்வளவு அது இதமாகுகின்றது சந்தோஷப்படுத்துகின்றது மகிழ்ச்சி ஆகின்றது அவற்றை மனநிலையை மாற்றுகின்றது. நிகழ்ச்சிக்கு வராதவர்களே வந்து சொல்வார்கள் அதிக நேரம் பேசிக்கொண்டு போயிட்டு அதுவும் ஒரு பிரச்சனையாக போய்விடும். நிகழ்ச்சியை கேட்காதவர்களே வந்து சொல்வார்கள் அதிக நேரம் பேசுகின்றன. அருமையான விடயங்களை பேசுவதற்கு எவ்வளவு நேரம் ஒன்றான எடுத்து பேசலாம். என்ன
1: கருத்துக்களை
0: சொல்லி இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.

ஓர் ஆயிரம் பாவைய பார்வையில் பட்டும் உன்மேல் விழுந்தன கண்கள், ஈராயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தாலும் உன் போல் இல்லை பெண்கள். ஓர் ஆயிரம் பாவைய பார்வையில் பட்டும் உன்மேல் விழுந்தன கண்கள், ஈராயிரம் ஆண்டுகள் தவம்

0: ஒழித்த வாழ்வை விரும்பி கேட்டிருந்தார் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன். நிலைய கலியக நேரம் 4:44 இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம், எங்கள் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கோம். உங்களது சத்தம் குறைவாக வருகின்றது. இப்போ ஓகே? ஓ
1: ஓ ஓ, இது என்ன பாடல் வந்து?
0: ஓ,
1: இத்தனை சிறிய மனிதருக்கு எத்தனை சிறிய
0: குணம் இருக்கு.
1: குணம் இருக்கு,
0: அருமையான பாடல் என்ன? தத்துவ பாடலோ. எத்தனை பெரிய மனிதருக்கு
1: சிறிய
0: பெரிய மனிதருக்கு தானே சிறிய மனது. சரி சொல்லுங்கள். வார்த்தைகள்
1: கூர்மையானது.
0: மன்னித்துக் கொள்ளுங்கள், இல்ல ப்ளீஸ், இல்லையென்றால் வேற என்ன சொன்னான், மன்னித்துக் கொள்ளுங்க, சாரி, ப்ளீஸ், எல்லாம் இங்கிலீஷ்லாம் வருது என்ன. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ.
1: ஒரு
0: கோபம் உண்டு வரும்
1: சண்டோடிப்பார்கள்.
0: ஓடி போய்க்கல பாருங்கள். அந்த நாங்கள் ஏதாவது புலை செய்து விட்டால் அந்த அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிற மாதிரி இருக்கா? கையால் அப்படி சொறி கேட்டால் பேசாம போயிடுவார்கள்
1: என்ன? இப்ப இன்றைக்கு அவர் கை முட்டு பட்டு
0: முகத்திலேயே அந்த வார்த்தைகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கின்றது என்ன?
1: சில பேருக்கு கலப்புத்தகம், சில பேருக்கு
2: ஏதோ வந்து பொழுதுபோக்கு பேசி சில பேர் இருக்கிறாங்க, ஏராளமான இருக்கிறாங்க. அதை வந்து அந்த ஆட்டியன் கதை, ஊர் கதை, ஆட்டி குடும்ப கதை, குடும்பம் பிரிஞ்சிருக்குது, அது அது கதை கதையை வைக்க பத்தியப்படாது, சாப்பிட சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நாட்டுத்தாரன் அதான் சிலவர் சொல்ற சிலவர் சொல்லுவாங்கல்ல, இல்ல இவளுக்கு ஒரு அழைக்கு இவருக்கு வேலைதான் நெடுபடும் அந்த வாயில் வாடும் நாக்கு நாக்கில் வாடும் வந்து இந்த
0: எனக்கெல்லாம் ஒரு கார் ஓடி வரைக்க அந்த என்னோட பக்கத்துல இருந்து ஒரு அரியரண்ண மாஸ்டர் காலமாகி விட்டார். அவர் சொன்னார், நான் பாஸ்டா ஓடுறதா இப்ப சிலோவா ஓடுறேன்னு சொல்லாம அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் யோசிக்கிறேன். சொன்னார், என்ற மகன் நல்லா கார் ஓடுவான், ஆனால் பக்கத்தில் வர எல்லாரும் இந்த ஃபுல்லா
2: இல்லையேன்ட்டு.
0: அந்த அந்த கொஞ்சம் ஆறுதலாக போகணும்னு சொல்கிற மாதிரி
2: தான்
0: இப்போ அந்த வார்த்தைக்கு இவ்வளோ அந்த வலிமை இருக்குன்றது
2: என்ன சொல்லுவாங்க. இப்போ நீர்ந்தாலும் சும்மா சண்டை பிடிக்கிறவங்க அடிபடுற கையால்
0: காலங்காலமாகவே இருக்கும் என்ன வார்த்தை பிரிவுகள் உண்மையிலேயே பெரிய மாறாத வழிகளை தரும் என்ன.
2: ஓ காலங்காலமா இருக்கும், அது எப்படித்தான் மன்னிப்பு கேட்டாலும் மனதுக்குள்ள ஒரு இது இருக்குதானே. மன்னிப்பு கேட்டாலும் அந்த வார்த்தை வந்து அது மங்காது கடைசி உடஞ்ச கண்ணாடி மாதிரி தானே.
0: அதுதான் சொல்லுவார்கள், நாங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு, அத்தகைய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்த பேச்சு நம்மிடம் இருந்தானே அது வெளிப்படுகிறது. அப்படித்தான் வெளிப்பட வைக்கணும் என்ன.
2: ஓ ஒரு அடி அடிச்சுட்டு போகலாம் அந்த வாயில வார்த்தை வந்து மேலே ஒரு வார்த்தை மறக்க முடியாத கவலைக்குரிய காரியம் சொல்லி
0: பாடலை கேட்போம்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்,
2: நன்றி.

0: எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.
1: ஒலித்தா பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா. அவருக்கும் உமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

இன்றிரவு சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது இம்மவர் புத்திசாலியாக இருப்பது வீரம் வரமா அல்லது சாபமா? இம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் கமலசோதி இணைந்திருக்கின்றார். அவரது இணைப்பு சரியாக இணையவில்லை என்று நினைக்கின்றேன். நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருந்தார், ஆனால் அவற்றை இணைப்பு மீண்டும் இணைந்து கொண்டார் என்றால்

0: மீண்டும் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம் கீது. நானும் நிலம் உங்கள் நிலமும்
0: நீண்ட இடைவெளியுமே நிச்சயமாக நேற்று இரவு கூட உங்களை யோசித்தேன். நீண்ட நாட்களாக பேசவில்லை, உங்களுடன் பேச வேண்டும் என்று நீங்களே இணைந்திருக்கின்றீர்கள். பெருமகிழ்ச்சி.
1: பரவாயில்ல, எனக்கு மகிழ்ச்சி. உங்களோட கேட்கிற பேர் மகிழ்ச்சி. மத உங்களோட மகளிட போயிட்டு நேற்று இப்போ கொண்டாடினாக்கு நாங்க பங்கு வைக்கவில்லை.
0: நன்றி நன்றி.
1: அதான் இந்த நாக்கு இதுக்கு இப்ப கத்தி மாறி கத்திய நாங்கள் ஆபரேஷனுக்கும் எடுக்கலாம், உங்களோட ஒரு குலசீரருக்கும் எடுக்கலாம்.

0: நாட்டு இருக்கு, நாக்கால அன்பையும் சம்பாதிக்கலாம் பம்பையும் சம்பாதிக்கலாம். அது மாத்திரம், அது மாத்திரமல்ல, இப்ப நாக்காலதான் வருத்தங்கள் வாரதுன்னு நாக்காலதான். இப்ப இனிப்புகளோ உரைப்புகளோ உப்புகளோ அதுகளை நாங்கள் அளவா பாவிச்சு கொண்டு வந்தால் நாக்கு ஓகே. அதை விட்டு நாங்கள் நாக்குக்கு அடிமையா இருக்க கூடாது, நாக்குத்தான் எங்களுக்கு அடிமையா
1: இருக்கணும். உண்மையிலே உண்மையிலே
0: நினைந்தது
1: சிறப்பு. அது அந்த நாவை கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்வது இதற்காக தானே என்ன? அது இரண்டு பக்கம் மூன்று
0: அது தனிய நாங்கள் கதைக்கிறதுக்கு மாத்திரம் எடுக்கல, எங்களுக்கு உடம்புல வருத்தம் பெறாம இருக்கிறதுக்கே நாக்க நாங்கள் கட்டுப்படுத்தினால் வருத்தங்கள் பெறாது. நாக்கால அதான் அதுக்காண்டி தான் நாக்குக்கு இப்ப உதாரணத்துக்கு ஜெயிலுக்குள்ள இருந்தன போட்டு இந்த என்ன கம்பியால போட்ட மாதிரி இப்ப நாக்குக்கு பல்லால போட்டு அதை மூடி பெஞ்சு வாயாலேயே மூடி வச்சுக்கேன்டா, நீங்க அவதானமா பாவிக்கணும்.
1: ஆனால் எல்லாவற்றையும் கடந்து சொற்களும் வந்து விடுகின்றது, எல்லாவற்றையும் சுயம் பார்த்து விடுகின்றது என்ன?
0: எனக்கு இணைப்பு தந்ததுக்கு நன்றி, நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, மகிழ்ச்சியா
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி,
1: நன்றி, வணக்கம். உங்களுக்காக நாம் ஒரு பாடல் தருகின்றோம். நன்றி, வணக்கம்.
0: எனக்கு பாடல் முக்கியம் இல்லை, உங்களுக்கு நேரம் வந்துட்டு நீங்கள் நேரத்தை கடப்பிடிங்க.
1: ஓம் ஓம் ஓம். அந்த பாடலை தந்து அப்படியே நீ பாட்டி விடுகின்றேன்.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன்.

தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாடை சட்டை தச்சி கொடுக்கணும், மாமான்னு சொல்லணும் மழலையெல்லாம் கேட்கணும், மாமான்னு சொல்லணும் மழலையெல்லாம் கேட்கணும், முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி

0: கொலித்த பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நேல்நூடாக இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும், உங்கள் விருப்ப நேல்நூடாக இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது உங்கள் விருப்பம். ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து வாழ்க்கை வருகின்றது தாறு மாறு.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை, சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்புக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7,565 Fraser Street, Vancouver, Canada.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுந்தர் 778-882-40-39 அல்லது 604-375-55. மேலதிய தொடர்புகளுக்கு மறந்துவிடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், கரத்துக்கு மனுவுக்கு கனடா, வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: mare. நேல் போடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தாறுமாறை ஆரம்பிக்க வளமை போல் முதலில் வருவது நெடுந்தீவு முகிலனின்.
1: ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மால தாங்கிக்க முடியாம இருக்குது அப்படின்னா நாம அது மேல அதிக

கதைகள் பலவித அவைகள் நம்முடனும் இருக்கலாம், அல்லது நமது அருகில் இருப்பவருடனும் இருக்கலாம், அல்லது எங்கேயோ நமக்கு கண்காணா தொலைவில் இருப்பவரையும் நினைக்க வைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கதையிலும் ஏதோ ஒரு விடயங்கள் புதைந்திருக்கும். அப்படித்தான் இன்றும் இந்த கதை. சில பேர் பாருங்க, இந்த கஷ்டம் அதுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்துவிட்டால் எங்கு திரும்பினாலும் பிரச்சனையாத்தான் இருக்கும். இதை பார்த்தாலும் எது எடுத்தாலும் தோல்வியாக இருக்கும். ஆரோட ஏதாவது பேசினாலும் அது ஒரு பிரச்சனைக்குரிய கதையாக இருக்கும். எந்த வேலைக்கு போனாலும் அது ஒரு பெரிய கடினமானவும் அங்கேயோ அவருக்கெண்டே பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எல்லா இடம் போனாலும் ஒரே தோல்வி, ஒரே பிரச்சனை, ஒரே சிக்கல், இப்படியாக இருக்கிற ஒரு என்ன செய்வார், கடைசியாக என்ன செய்வார், வாழ்க்கையோட போராடி பார்த்துட்டு கடைசியாக எங்கே போகிறது, கோயிலுக்கு தானே விளக்கிட்டு போவார். அப்போ கோயிலுக்கு போய் ஒரு ஞானியை சந்திக்கணும்னு விளக்கிட்டு போகிறார்.

போய் அப்படியே ஞானி இந்த காலில் போய் அப்படியே அட்டான்ஸ்க நமஸ்காரம் அப்படியே அப்படியே விழுந்து அப்படியே அந்த மாதிரி விழுந்து கையெடுத்து கும்பிட்டன்னு எழும்பியண்டு சுவாமிகிட்ட கேட்குறாரு, என்ன சுவாமி எனக்கேன் இந்த நிலைமை, என்னேன்னு இப்படி போட்டு வருத்துது, எல்லா பக்கத்தாலும் பிரச்சனை வருது, வெள்ளம் போல பிரச்சனை வந்தால் பரவாயில்லை, பிரான்சிஸ் ஸ்பெயினில் எடுக்கிற காட்டுத்தி மாதிரியெல்லாம் கொளுத்தி எறியுது, என்ன செய்யலாம், இனி என்னால் என்ன ஒன்றும் செய்யலாம், அது வீட்டை ஓடி போகலாம் இருக்கு என்று சொல்லி அந்த ஞானிகிட்ட முன்னுக்கிண்டு இவர் புலம்பி தள்ளுறாரு. என்ன மனசில் அவ்வளோ வேதனை, அவ்வளோ பிரச்சனைகள், ஆர்கிட்ட சொன்னாலும் பிரச்சனையாக இருக்குது, சொல்லாட்டியும் பிரச்சனையாக இருக்குது, இவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ஆர்வம்னு இவர்கிட்ட வந்து இவர் மனசில் உள்ள போட்டு அப்படியே கண்ணால் பொழு புலண்டு கண்ணீரோடு இவர் போய் எல்லா பிரச்சனையும் சொல்கிறாரு. என்ன ஐயோ அதான் அதை போ, அங்கே போச்சே தான் அது பிரச்சனையாக போகுது, இங்கே வந்தேன் இப்படியா பிரச்சனையாக போகுது, இந்த ரெயினில் போனேன் அந்த ரெயின் இடவழியில் ரெண்டு வச்சுது, திரும்பி நடந்து இங்கே வந்தேன் வந்தால் வசதி காதுலாம் போயிட்டு ஒட்டி எல்லா பக்கத்தாலும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்திருக்கு, என்ன செய்யலாம், எனக்கு என்ன வாழ்க்கை வெறுத்து போச்சுது, அது நான் கடைசியாக அவங்ககிட்ட வந்திருக்கேன், கடைசி ஒரு ஆயுதமாக அவங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படி என்று வந்து இவர் புலம்பி தள்ளுறார். அப்போ இவர் இவ்வளோ பிரச்சனை வைக்க உடனே அந்த சுவாமி என்ன செய்வார், உடனே டக்காண்டு அப்படியே திருநீர் எடுத்து அப்படியே நெத்தியில் ஊசி ரெண்டு அவட்ட முதுகில் தட்டி கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாகிடும், கொஞ்சம் ஆறுதல் ஆயிடு என்று சொல்லி போட்டு ஒரு முன்னுக்கு இந்த செம்பிலே அந்த தண்ணி எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. இந்த குடி, இதை குடி மகனே, இதை குடி கொஞ்சம் இன்னும் ஆசுவாசப்படுத்து என்று சொல்லி போட்டு அவரை அப்படி எல்லாம் பார்த்து ஆடுற முதுகில் எல்லாம் தட்டி அப்படியே எல்லாம் தழக்கொண்டு அப்படியே வா வா வா அப்படியே நடந்து வா என்று சொல்லி போட்டு அந்த ஆச்சிரமத்துக்குள்ள இவர் கூட்டி கொண்டு போகிறார். ஆச்சிரமத்துக்குள்ள கூட்டிகிட்டு போய் வந்து என்ன செய்கிறார், போய் அப்படின்னு பார்த்துட்டு அவர் அந்த இதில் எல்லாம் சங்கு அத்து இதெல்லாம் அப்படி அடுக்கி இருக்குது. என்ன ஆச்சிரமத்தில் சங்கு இந்த விதி வைக்கிற இதுகள், சந்தனம் வைக்கிற இது, அந்த சந்தன குச்சிகள் அத்து இதெல்லாம் அப்படி கண்ணா இக்கச்சிங்குவான சாமாங்கள அதில் அடுக்கியிருக்காங்களே ஒரு படிவான சின்ன அந்த நகை அதுகள் சில பேர் வைப்பினோம் அப்படி ஒரு பெட்டியும் அதில் வச்சிருக்குது. அதை இப்படி எடுத்து இவருக்கு முன்னுக்கு அப்படியே சுற்றி போட்டு அப்படியே டக்காண்டி வரட்ட சொல்கிறார், இங்கே அம்மானே இது சும்மா பெட்டி இல்லை, என்ன இது எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற ஒரு பெட்டியும் ஒரு மந்திர பெட்டி, நீ உண்ட பிரச்சனையெல்லாம் ஆறுதலாக அமர்ந்திருந்து உன்னை உனக்கு என்னென்ன பிரச்சனை தீர்க்கணும், உனக்கு எப்படி எப்படி பிரச்சனை வந்தோ எல்லாத்தையும் அமர்ந்திருந்து மெல்ல மெல்லமாக இந்த பெட்டிகளை சொல் போட்டு அந்த பொட்டியை எல்லாத்தையும் போட்டு நான் பிறந்த அந்த பொட்டியை பூட்டி விடுறேன் என்ன, அதுக்கப்புறம் நீ நிம்மதியாக வாழலாம் என்று இவர் அந்த ஞானி சொன்னோடனே இவருக்கு ஞானியை தான் நம்பி வந்தவர். அப்போ அந்த நேரத்தில் அவையில் என்ன சொன்னாலும் இவ்வியலுக்கு அது ஒரு பேத பார்க்கத்தான் இருக்கும், என்ன அட்டை நான் இவ்வளோ வந்து எவ்வளோ வந்து இவரை நம்பி வந்தேன் இன்றைக்கு இவ்வளோ நல்லா போச்சுது என்று சொல்லி போட்டு தன்னை பிரச்சனையெல்லாம் சொல்ல துவங்குறாரு. என்ன ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்ல துவங்குறாரு. சொல்கிறார், ஐயோ நான் வந்து சும்மா சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அங்கே வேலை செய்கிறவங்களால் ஒட்டியே பிரச்சனையாக கிடந்தது, அதால் வேலையை விட்டுட்டேன், அங்கே அந்த பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனை இருந்து இங்கே ஒன்று வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழில் துவங்கணும், தொழிலில் நட்டம் வேண்டாம் நட்டம் இருந்து அது முழுக்காக போயிட்டு இதுக்காக அந்த தொழில் துவங்குறேன்னா சும்மா துவங்கிடுமா, பேங்கில் லோன் எடுத்தேன் தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்கினேன், அவங்களெல்லாம் இப்போ கண்டபடி நிற்கிறாங்களே என்ன அவாசம் கிட்ட அப்படி கொஞ்ச நாள் பொறுங்க நான் கொஞ்சம் தலை எடுத்தவன தாரணா கூடி தரம் இல்லாமல் செய்கிறாங்கள் அண்டு சொன்னோடனே டக்கன் குரு செய்தார். டக்கன்ட்டு அவன் சொல்லி முடித்தவொடனே அப்படியே காட்டில் அப்படியே இருக்கா டக்கன் எட்டி பிடிச்சவன் பிடிச்சிருந்த சில பேர் இருந்த இல்லையான எட்டி பிடிப்பினம் இல்லையான பிடிச்ச மாதிரி அப்படியே டக்கன் பிடிச்சி டக்கன் அப்படியே எடுத்து அந்த பெட்டிக்கில் அப்படியே போட்டுவாங்க. அந்த மந்திரவாதிய சேனம் இந்த வீபூதி அதுகளை இந்த குங்குமத்தை எடுத்து போட்டு சில பேர்கிட்ட தலையில் அப்படி அடிப்பினா அப்படி அடிக்கிற மாதிரி இப்படி அவருக்கு அந்த பெட்டிக்கில் போட்டுட்டு போட்டுவதில் போல பாவில் அப்படியே செய்து போட்டு சரி இப்போ இதை போட்டாச்சு நீ அடுத்த சொல்லுன்னு சொல்கிறார்.
ஐயோ வெளியிலான இவ்வளவு பிரச்சனை, நான் வீட்டில் வந்தா ஐயோ மனசு என்ன மதிக்கிறான் இல்லை. நான் இந்த இல்லாட்டும் கடன் வாங்கிட்டேன்னு இந்த டெலிஃபோனுக்கு மேலே டெலிஃபோனாக வருகுது. வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கணும்டா ஒட்டே சண்டையாக கிடக்குது. என்ன செய்கிற ஒட்டு நாள் ஒட்டு நியூஸும் கூட நிம்மதியாக போகுது இல்லையே என்று சொன்னோன்னா இவர் ஆஹா அப்படின்னு சொல்லி கூட அப்படியே திருப்பியும் அப்படியே அதான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இப்படியே அதை பெட்டிகளை போட்டு அடைச்சி போட்டு சொல்ல அடுத்தது என்று சொன்னார். இப்போ மனுஷியை பற்றியே சொல்லிட்டார் சுவாமிகிட்ட பிரச்சனை என்ன, நீ பிள்ளைகளை பற்றி விடுவாரா சொன்னார். ஐயோ என்ன பிள்ளைகளை மதிக்குதுகளே இல்லை, என்ன ஒரு ஒரு ஒரு என்ன ஒரு கணக்கிலே எடுக்குதுகள் இல்லை, இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணும் மாதிரியா இருக்கு எனக்கு, இன்னும் செய்யாது இருந்தாலும் இயலாது அப்படி இப்படி என்ன பிள்ளைகளை பற்றி சொல்கிறார். அப்போ முதல் தொழிலை பற்றி சொல்லி கடன் பிரச்சனையை சொன்னார், மனுஷியை பற்றி சொன்னார், இப்போ பிள்ளைகளை பற்றி சொல்கிறார். அப்போ பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ இவ்வளோ எல்லாம் துன்பங்கள் வருது. அப்போ டக்கன் இவர் சுவாமி என்ன அப்படி அவர் எழுத அப்படி எடுத்து பாவனை போட்டு சரா ரெண்டு பெட்டிகளை போட்டு மூடிட்டார். இப்படியே அவர் ஒவ்வொரு ஒரு பிரச்சனையாக சொல்ல சொல்லி உண்டு உண்டா எல்லாம் கேளுக்கள்னு கேட்டால் பிரச்சனை உண்டா இவர் அவருடைய இது மாதிரி சொல்லி கொண்டு போகிறார். என்ன சொல்லி கொண்டு போக எல்லா பிரச்சனையும் இவர் ஆறுதலாக கேட்டு கேட்டு அவருடைய பீபூதி அடித்து அதுக்குள்ள வச்சு பூட்டி பூட்டி பூட்டியான இருந்துட்டு சொன்னார். இப்போ சரியா இவ்வளோ இந்த பேர் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டார். இல்லை இல்லை இவ்வளோ பிரச்சனை அது வேலைய தீர்த்தாலே பெரிய இதுன்னு உடனே இவர் சொன்னார். இப்போ உண்ட பிரச்சனையில் இந்த பெட்டிகளை ஓட்ட அடைச்சிட்டேன் சரியா, இனி உன்னை இந்த பிரச்சனையால் கடைசியிலேயும் தொடராது. நீ வந்த நீ வடிவ ஆறுதலாம் சேர்ந்து நல்ல இதாக்கி நல்ல ஒரு நித்திரம் கொண்டுட்டு நாளைக்கு நீ வீட்டை போகண்டு சொல்லிவிட்டார். இப்போ இவரும் போய் அந்த ஆச்சிரமத்தில் நின்று வடிவாக இருந்து அந்த ஆச்சிரமத்திலாம் சுற்றி பார்த்து அங்கே உள்ள மரம் செடியதெல்லாம் வெட்டி கிட்டி அப்படி இப்படி என்ன எல்லாம் கொஞ்சம் மரம் செய்யணும்னா இப்போ இவர் பிரச்சனை இல்லை, இவர் எல்லாம் லேசாக போயிடுதுண்ணா எல்லா பிரச்சனையும் அந்த பெட்டியில் ஓட்டு பூட்டியாச்சு. பூட்டிட்டு இவர் வழிக்கு இரண்டுட்டு அடுத்த நாள் சரியன்னா அவர்கிட்ட போய் காலில் விழுந்து கும்பிட்டு வலிக்கிட்டுட்டார். மனசெல்லாம் நல்ல லேசாக இருக்கு, ஏன்னா ஏதோ ஒரு இதாக இருக்குதோ. அப்போ அப்போ தான் ஜோதிச்சார் உண்மையிலே சண்டை பிரச்சனையெல்லாம் இவர் உண்மையாக தான் இந்த பெட்டியில் ஓட்டு பூட்டிக்கிட்டார். என்ன ராத்திரி நல்ல நித்திரை குழுச ஓட்டுறாரு நித்திரை ராதை எனக்கு ராத்திரி இப்படி நித்திரை வந்தது இன்னும் உடை உண்மையாக எல்லா பிரச்சனையும் இவர் பூட்டிக்கிட்டார் போலே இருக்கான அதை நம்பியண்டு இவர் இருந்துட்டு அடுத்த நாள் ஊருக்கு இவர் வழிகட்டுட்டார். இவர் ஊருக்கு போய் அப்படி அந்த இதால் போய் அந்த இட எடுக்கி இப்போ மச்சான்காரன் தண்டிருந்தவனே என்ன அப்பன் பறம் தட்டி ஓடியாரான்னு என்ன ஓடி வந்து வந்த உடனே கட்டி பிடிச்சி மச்சான் மச்சான் எப்படி இருக்கிற மச்சான் அது இது எங்கே எங்கே போவோ நீ இன்னும் காணாமல் ரெண்டு நாளாக தவிச்சலாக போயிட்டேன் எங்கே போ நீ ஊர் முழுக்க இன்னும் இன்னும் எல்லாம் கதை நடந்துட்டு அது இதுன்னு அவ்வளோ இவரே பெரிய ஆச்சரியமாக இருக்குது என்ன இவன் இவ்வளோ பாசம் வச்சுக்கிறான்ல கண்டாலே காணாமடி தலையை குனிஞ்ச நூறன் இப்போ ஓடிந்து கட்டி பிடிச்சி கொஞ்சிடானே இவ்வளோ எல்லாம் கேட்குறான் இவ்வளோ அன்பாக கதைக்கிறான் இவ்வளோ இது செய்கிறான். இத்தனை நாளில் ஒற்று நாள் கூடியாவன் இதை வெளிப்படுத்தவே இல்லை, ஒற்று நாள் கூடி கை கூடி தரக்கூடிய இல்லைன்னு சொல்லி போட்டு அடை நான் தான் வெளிப்படுத்த இல்லை ஆனால் உண்மையாக அந்த மந்திர பட்டியல மாயுமத ஆண்டுவன் மனசுக்கெல்லாம் நினைச்சிட்டான் நினைச்சண்டு வெளிக்கிறான் என்ன. கொஞ்சம் தூரம் வலிக்கிடையில கொஞ்சம் தூரம் அப்படி போய்க்கல இவர் கடன் கொடுத்தவர் அப்படியே நேரம் வர்றாரு என்ன முன்னுக்கு. இவனுக்கு கையும் ஓட இல்லை காலும் ஓட இல்லை, முந்தியன்னா பறந்துருவான் என்ன அங்கே தூரத்தில் வரையே பறந்துருவான் இது நேரம் வந்துட்டார் என்ன. வந்தோடனே அவரும் இவருக்கு நேரம் வர்றாரு என்ன. அப்போ இவனுக்கு கொஞ்சம் பயமும் குறைவாக இருக்குது. அவன் நீரை வந்தான் வந்தவொடனே என்னடா எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டேன்னு குரு சொல்லிட்டார் தானே, அப்போ அந்த ஞானி சொல்லிட்டார் தானே, அப்போ அதொரு இவருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு ஒரு இதாக இருக்குது. சரி இப்போ கடங்காரன் தானே வந்த கதைச்சிகள்லாம் தானே நீரை அவர் நீரை வந்து டக்குன்னு வந்து கையை கொடுத்தானே என்ன. கைய
கையை கொடுத்துச்சான். மச்சான் நீ எல்லாம் ஊரை விட்டு ஓடிக்கிட்டேன் சொல்லி நான் நேற்று நான் உண்டா வீட்டே இல்லாடா போய் விசாரிச்சினான் கொண்டு சொல்லி போட்டு அடைய நல்லா இருக்கிறியா உன்னை கண்ட இவ்வளோ சந்தோஷம் என்னென்னு எல்லாம் இந்த ஊரில் காய்ச்சி விட்டாங்க பார்த்தியா நீ இப்போ இவ்வளோ இதாக இருக்கிற எந்த முழு காசும் போச்சுன்றானே நான் நினச்சினான். ஆனால் அதை விட நான் என்ன நினைச்சினான்டா உடைய எல்லா காசையும் சுற்றியான இந்த குடும்பத்தை நடத்துறீங்களா நீ பாட்டி போட்டு என்ன இல்லை நீ நான் நினைச்சினான். ஆனால் நீ வந்திருக்க மச்சான் ஐயோ உன்னை கண்டது இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது நீ எல்லாம் அந்த பணத்தை மொத்தமாக எல்லாம் கொடுக்காத எப்பப்போ கிடைக்குது மச்சான் அப்போ வந்து என்னோட கொடுத்தா சரி நீ எல்லாம் என்ன கண்டோன முந்தியெல்லாம் ஓடுற நீ அப்படியெல்லாம் ஓடாத மச்சான் ஏ நீ நீ வா இப்போ நான் என்ன கண்டு கதை இப்போ அதுன்னுட்ட அஞ்சோ பத்தோ நூறோ இருந்தால் தா என்ன முந்தி தான் நான் கேட்டு நான் எல்லாம் மொத்தமாக தருவணும் வட்டியோட தருவணும் சொன்னான். அந்த கதையெல்லாம் முடிஞ்சு மச்சான் நீ எப்போ நினைத்தா ஆத்து இதான்னு சொல்லணும்னா இவ்வளோ எனக்கு இன்னும் மனசு சரியான சந்தோஷப்பட்டு சொன்னான். என்ன ஐயா என்ன மன்னிச்சிருங்கக்கா இப்போ நான் மன்னிச்சிருங்கப்பா நான் செய்த இந்த தவறுகளால் தான் நான் இந்த தொழிலில் பணத்தை எல்லாம் போயிட்டு ஆனால் எல்லாம் நல்ல சீக்கிரம் தொழில் செய்து உங்களோட கடனை தாரன் சொன்னான். அவர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை மச்சான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கடன் கொடுத்தவரும் சொல்லிட்டு போயிட்டார். என்ன இப்போ வெறும் ஃபுல் நம்பிக்கை வந்துட்டு என்ன இந்த பிரச்சனை முழுக்க அங்கே ஞானி வந்து பெட்டியில் வச்சு பூட்டி தான் இப்போ பாருங்கள் முந்தியெல்லாம் முராஜன் தெரிஞ்சவனும் அடிக்க வந்தவனும் கடன் கெடு தெரிஞ்சவனும் இப்போ இவ்வளோ அன்பாக கதைக்கிறான். இப்போ இந்த மந்திரப்பட்டியில் இவருக்கு இப்போ ரெண்டு பேரை கண்டதும் பெரிய நீ இல்லைன்னா சந்தோஷம் என்ன அந்த அந்த மந்திரப்பட்டியுமே இல்லை நம்பிக்கை கச்சுக்கு வாழ்ந்துட்டு இப்போ நச்சுன்னு வீட்டை போகிறாள் என்ன சும்மாவே கண்டாலே வள்ளன்னுள் வாழைய மனசு இன்றைக்கு என்ன செய்ய போகிறாளோ தெரியாதுன்ட்டு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயன்தான் பயந்து பயந்தான் வீட்டை போய் கதை திறந்தோடனா மன்னிச்சு ஐயோ அத்தான் வந்துட்டீங்களாண்டு புல்லும் தட்டி ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுது குளறி ஐயோ வாங்க வாங்க வாங்க இருங்க இன்னும் ரெண்டு நாளில் மிளிஞ்சு வரீங்க ஐயோ அத்தி தண்டு சொன்னோடனே இருக்கு சாதாரண காது பிரச்சனைக்கா நீங்கள் எப்படி எல்லாம் வருந்துடாம எல்லாரையும் நான் பார்க்குறேன்னு வாங்க வாங்க முதல் சாப்பிடுங்க தண்ணியை குடிங்க சாப்பிடுங்க அத்தி தண்டு மன்னிச்சோடனே இவன் தண்ணியை கிள்ளி பார்க்குறேன் என்னடா இவ்வளோ காலம் இவ்வளோ பிரச்சனை ரெண்டு நாள்ல இப்படி எல்லாம் மாறி போயிட்டேன். இவர் இங்கே சாப்பிட இருக்கேக்கு அங்கே பள்ளிக்கூடத்தால் பிள்ளைகள் வருதுகள் வந்தோடனே அப்பா அப்பாண்டு கட்டியாண்டு கத்தி கொண்டு வருதுகள் என்ன அப்பா அப்பா அப்பா இப்போ வந்து நீங்களப்பா ஐயோ என்று சொல்லி போட்டு இப்போ எனக்கு எல்லாம் புதிராக இருக்குது என்னடா முழுக்க மாறி போயிருக்கு என்ன அப்போ சாட்டின்னு சொன்னால் இவ்வளோ அதுவும் இவருக்கு சந்தோஷம் தாங்கல இப்போ எல்லா பிரச்சனைக்கும் இந்த தனக்கு முடிஞ்சது தன்ன பிரச்சனையெல்லாம் அங்கே பொட்டிக்கல வச்சு பூட்டியாச்சு இப்போ வரும் எல்லாருமே மாறி போயிருக்காங்க எல்லாருமே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க இவ்வளோ இது என்ன பிரச்சனையெல்லாம் அப்படி போயிட்டு என்று சொல்லி போட்டு இவர் அடுத்த நாளே இருந்து எல்லாம் படிவாச்சு வச்சுட்டு மேலேஜியோட காய்க்கிறாங்க இப்போ நாளையிலேருந்து என்ன செய்யலானா அவ்வளோ சொல்கிறா இல்லையாப்பா இப்போ தானே எத்தனை இடத்துல வேலையா வேலை எந்த விசா இல்லாத ஆக்களை எல்லாம் நிப்பாடி போட்டாங்க இப்போ எத்தனை இடத்துல வேலையெல்லாம் இருக்குது நாளைக்கு அங்கே போங்க நான் நேற்று பார்த்தேன் நேற்று என்ற அவள் சொன்னவள் இந்த இடத்துல 1800 ரூபாய்க்கு ஒரு வேலை இருக்கான் ஒரு நிற வேலையா அவனு சொன்னவள் அது ரெஸ்டாரண்ட் வேலையாக இருக்குது அது வேணா இங்கே கடையில் இருக்குது இங்கே முனோப்பிரியில் இருக்குது எல்லா இடத்துல வேலையிலையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன இதைப்பா இங்கே மூலையில் இருக்கிற அந்த மூளை கடைக்காரன் அவனுக்கு பிரச்சனையாக கொடுக்க போகிறான் அந்த கடையை எடுத்து செய்கிறானா செய்ய சொல்கிறார் இப்போ காசு இருந்தான்னு சொல்கிறார் என்று சொல்கிறாருன்ட்டு சொன்னோடனே இவருக்கு சந்தோஷம்னா தாங்கல என்னடா டிண்டு நான் இவ்வளோ காலம் எத்தனையோ தலையால் கிடங்குன்னு இல்லாத பிரச்சனை இந்த டிண்டு நாளில் சடார்னு திந்து வச்சேன் சொல்லி போட்டு இவர் அடுத்த நாள்லேருந்து போகிறாரு என்ன போனால் சரி என்ன இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் முன்னேற துவங்கிட்டார் காசும் வர துவங்குது என்ன இப்போ மூளையெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது தானே எல்லாம் எல்லா பக்கத்தாலும் உழைக்கிற வழியை பார்த்தோன்னே எல்லாம் எடுத்தோடனே கொஞ்சம் காசு சேர்ந்தோடனே சேர்த்தோடனே டக்குன்னு சொல்கிறார் இப்போ போய் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போய் அவரை சந்தித்து அங்கே அவையலுக்கு போய் நன்றி சொல்லணும் என்ன ஆண்டு சொல்லி போட்டு இவர் ஒவ்வொரு நாளும் அவங்க அந்த கோயிலுக்கு கொடுக்கணுன்ற ஒரு காணிக்கம் எடுத்துக்கொண்டு அந்த கொஞ்சம் ஞானியரக்காங்கிறதுக்கு இவர் வெளிக்கிட்டு போகிறார். என்ன போய் அவருக்கு முன்னுக்கு பட்டு அடிச்சானு பட்டு வெட்டி சால்வை அதெல்லாம் அடிச்சானு திருநெல்லாம் அடிச்சானு முன்னுக்கு போய் நின்றாண்டு அப்படியே கும்பிட்டு இந்த காசை கொடுக்குறாரு இந்த காணிக்கையை அந்த குருக்கிட்ட கொடுக்குறாரு சாமிகிட்ட.
வந்துட்டு அங்கே சொன்ன சொல்லுத்தான் அங்கே இருக்கு. அப்போ அவர் சொன்னார், ஐயோ நான் அன்றைக்கு தற்கொலை செய்வான்னு வலிக்கிறான் சாமி, நீங்கள் அண்டைக்கு மட்டும் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் அந்த பெட்டியில் போட்டு அடைச்சாட்டி இந்த நேரம் நான் எல்லாம் 32 முடிஞ்சு எல்லாம் அந்தரடி முடிகிற காலமாக போயிருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல என்று சொன்ன உடனே உடனே அவர் குரு சிரித்து கொண்டே சொன்னார், மகனே மகனே இங்கே வா என்று சொன்னார். அந்த பெட்டியில் உண்மையில் நான் எதையுமே அடைக்கவில்லை, உன்ட பிரச்சனைகளை நான் கேட்டான் தான், அவ்வளவுதான். நீ சரியான குழப்பத்தில் இருக்கிற, குழப்பத்தில் இருக்க எடுக்கிற முடிவுகள் எப்போதும் சரியாக இருக்காது என்ன. மேலும் நீ பிரச்சனைகள்லேருந்து பிரச்சனைகள்லேருந்து அதை முகம் கொடுக்க நீ விரும்பவில்லை, அதுலேருந்து தப்பி போதான் நினைக்கிற. கடன்காரனை கண்டா நீ ஒழிச்சு ஒன்று தான் நினச்சி ஒழிய அவனோட போய் உண்ட நிலைமையை சொல்லி எல்லாம் செய்ய நீ நினைக்க இல்லை. அதெல்லாம் இவ்வளோ தவறுமா, இப்போ வர பிரச்சனையிலேருந்து விலகினுட்டு ஜோதிச்சா தான் அதை தீக்க முடியும். ஒரு பிரச்சனைகளே போனட்டு ஜோதிச்சுன்னா அந்த பிரச்சனை உன்னால தீக்கவே இயலாது. இப்போ நீ என்னிட்ட வந்த நான் உன்னை விட்டு உன் பிரச்சனை நீக்கி விடுறேன் நான் சொன்னதை நீ முழுவதுமே நம்பினேன் என்ன, அதுலேருந்து முற்றிலுமே விலகி போயின்னுட்டு பேருந்து நீ அந்த இதெல்லாம் பார்த்தனி என்ன. அப்போ அவற்றின் தன்மையை நீ சரியாக புரிந்து கொண்டு தானே அந்த பிரச்சனையில் தீக்க வழிகிட்ட நீ அதில் இப்போ வெட்டி வைட்ட, இதில் மாயம் ஒன்றுமே இல்லை என்று சொன்ன உடனே அவனுக்கு இப்போ ஆனந்த கண்ணீர் பார்த்தீங்களா. நான் அந்த பிரச்சனைகளேருந்து வெளியேறாமல் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இப்போ அந்த இது இவ்வளோ மன தெளிவாக இருக்குது, இவ்வளோ இதாக இருக்குது. இப்போ துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டு இப்படி வந்து அழுத்துறையிலேயே அதெல்லாம் சுமையே இல்லைன்ட்டு நாங்கள் சொல்லி போட்டு வெளிக்கிட்டோம் என்று சொன்னால் இந்த துன்பம் எல்லாம் சிதறி ஓடிடும் என்ன. இது எங்கள்கிற அறிவால் மட்டும்தான் உணரலாம். துன்பத்திலேருந்து அப்படியே நிரந்தர நிம்மதியும் நாங்கள் பெறலாம். இந்த கதை எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இப்பொழுது பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்கணும் பார்த்து தாறு மாறு. நிகழ்வினுடாக இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். சரி, அவர் தொடர்பு துணிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ரஜினி என்று.
0: வணக்கம் வணக்கம் திருமதி ரஜினி என்று நினைந்திருக்கின்றீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஆம், நாங்கள் நலம், நீங்கள் நலம்தான்.
0: நலமே.
1: நன்றி.
0: சொல்லுங்கள்.
1: தமிழ் தூதர் தென்னாயம் அடிகளாரை நினைவு தினம்.
0: ஆமாம் ஆமாம்.
1: அதனை முன்னிட்டு என்னுடைய கவிதை அமைகிறது.
0: தாருங்களோ.
1: தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகளார். தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகளார். தேமதுர தமிழை தேசமெங்கும் எடுத்து சென்ற உலகத் தமிழ் தந்தை எம் தேசத்து நாயகம். தமிழுக்கு ஒரு நாயகம், தமிழருக்கோ அவர் தனி நாயகம். தேமதுர தமிழை தேசமெங்கும் எடுத்து சென்ற உலகத் தமிழ் தந்தை எம் தேசத்து நாயகம். தமிழுக்கு ஒரு நாயகம், தமிழருக்கோ அவர் தனி நாயகம். அவதரித்தார் அவனியிலே ஆவணி திங்கள் இரண்டு நிலே. அவதரித்தார் அவனியிலே ஆவணி திங்கள் இரண்டு நிலே. தமிழுக்கு அணி சேர்த்த துறவி, தமிழருக்கு முகவரி கொடுத்த முதல்வன், தமிழுக்கு தொண்டாற்றிய மேதை. தமிழுக்கு அணி சேர்த்த துறவி, தமிழருக்கு முகவரி கொடுத்த முதல்வன், தமிழுக்கு தொண்டாற்றிய மேதை. தமிழர் மகா நாடுகளுக்கெல்லாம் தலைமை வகித்த வித்தகர். தமிழர் மகா நாடுகளுக்கு தலைமை வகித்த வித்தகர். கன்னி தமிழையும் திரு மறையையும் கண்ணன போற்றிய உத்தமர். இறைவனியில் செயற்பட்டார் தூய்மையோடு. கன்னி தமிழையும் திரு மறையையும் கண்ணன போற்றிய உத்தமர். இறைவனியில் செயற்பட்டார் தூய்மையோடு. எம் தேசத்தின் காவலன் தே மதுர தமிழின் பாவலன். தேசமங்கும் தமிழ் மனத்தை வீசி வைத்த வெள்ளாளன். தமிழுக்கு மகுடம் சூட்டிய பெருமகன். எம் தேசத்தின் காவலன் தே மதுர தமிழின் பாவலன். தேசமங்கும் தமிழ் மனத்தை வீசி வைத்த வெள்ளாளன். தமிழுக்கு மகுடம் சூட்டிய பெருமகன். பக்திக்கு மொழி சொல்லி முத்திக்கு வழிகாட்டி பெண்மொழி புலமையும் பெற்று பரங்கும் சென்று பைந்தமிழினை உயர்த்தியும் வைத்தாரே. பக்திக்கு மொழி சொல்லி முத்திக்கு வழிகாட்டி பெண்மொழி புலமையும் பெற்று பரங்கும் சென்று பைந்தமிழினை உயர்த்தியும் வைத்தாரே. சொற்பொழிவில் விற்பன்னர் செந்தமிழில் சொல்வேந்தர் மொழி பயிற்பிலோ கலைவேந்தர். சொற்பொழிவில் விற்பன்னர் செந்தமிழில் சொல்வேந்தர் மொழி பயிற்பிலோ கலைவேந்தர். பதிவாக்களில் பாவேந்தர் ஆராய்ச்சிகளில் பேரறிஞர் ஆய்வு தேடலிலோ மூதறிஞர். பதிவாக்களில் பாவேந்தர் ஆராய்ச்சிகளில் பேரறிஞர் ஆய்வு தேடலிலோ மூதறிஞர். கம்பனை வள்ளுவனை இளங்கோவை காவியத்தில் தான் கண்டோம். கம்பனை வள்ளுவனை இளங்கோவை காவியத்தில் தான் கண்டோம். கன்னி தமிழினை கவின்பெரு தமிழை கலை நயத்தோடும் கவி நயத்தோடும் அள்ளி தந்த அடிகளாரை பண்பாடி மகிழ்ந்துவோம் என்னாலுமே. கன்னி தமிழை கவின்பெரு தமிழை கலை நயத்தோடும் கவி நயத்தோடும் அள்ளி தந்த அடிகளாரை பண்பாடி மகிழ்ந்திடுவோம் என்னாலுமே. பண்பாடி மகிழ்ந்திடுவோம் என்னாலுமே. நன்றி, வணக்கம்.
0: அருமை அருமை. உண்மையிலேயே எங்கள் தென்னையா அடிகள் அவர்கள் தமிழர் ஆட்சி மாநாட்டை முதல் கூட்டியவர் என்ன? அதோட
1: எல்லா நாடுகளிலும் போய் தமிழக நிறைய மொழி தெரியும் அவருக்கு. எல்லாத்திலயும் மொழி பெற்றிருக்கிறார். நிறைய மொழிகள் படிச்சிருக்கிறார். வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாம்
0: பிற்காலத்தில் கல்வியை ஆரம்பித்தார்.
1: என்ன
0: பிறந்தவர் நெடுந்தியத்தான் தாயத்தை தான் நெடுந்தியை புறப்படமாக கொண்டவர். பின்னர் அவர் கரம்பனில் வந்துதான் இந்த ஆங்கில கல்வியை கற்க துவங்கினார். அந்த காலம் அப்படியே கற்க துவங்கித்தான் இந்தியா சென்று உலக நாடுகள் எல்லாம் எங்களது தமிழ் மொழியை பரப்பியவர். ஒரு தமிழ் மொழி வித்தகர், வித்திட்டவர். அவரை நெகுந்து நீங்கள் கவிதந்த உங்களுக்கும் அது நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: பட்டபத்திரு தன்னை மடிகளாரை பெரிய கவி தந்திருந்தாருங்கள்ல ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன் அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். நலமாக இருக்கின்றோம் திருமதி சர்வ பரமேஸ்வரன்.
1: ஆமா,
0: நலத்துடன் சொல்லுங்கள்.
1: நல்ல கதையோட்டு சந்தீங்க. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு தான் இருக்கு எல்லாமே
0: இருக்கும். பிரச்சனை பிரச்சனை தான் என்ன
1: வாழ்த்துக்கள். மற்ற கவிதை ஒரு வரி என்றால் எனக்கு தான் சொன்ன
0: மாதிரி அந்த சில ஒரு வரி இருந்தாலும்
1: அவ்வளவுதான். அது அவர் சொல்ற கவிதைகளை பார்த்தா எங்களுக்கு
0: சொல்லுவாரு.
1: நல்ல கவிதைகள் வாழ்த்துக்கள் அவர்கள் சொல்லி கொண்டு நான் தரப்போறது வந்து கிருஷ்ணத்த கனிமொழி கொஞ்சம் தந்து இன்னொரு ஆக்கம்
0: தரப்போறேன்.
1: ஒரு கட்டத்துக்கு பிறகு எதுவும் வேண்டாம் என்ற மனநிலை வந்துவிடும். உண்டு அதிகம் பேசவும் தோன்றாது, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவும் மனம் வராது. இரண்டாவது புரிய வைக்க முயற்சித்தும் புரியாதவர்களிடம் அமைதியாக விலகி நிற்கவே மனம் கற்றுக்கொள்ளும். சில நேரங்களில் தனிமை கூட நிம்மதியாக தோன்றும். போதும் என்ற மனநிலை கோபத்தால் வருவதில்லை, அதிகம் காயப்பட்ட பிறகுதான் அமைதியாக வந்துவிடும். இது இவ்வளவற்ற ஹரிமொழி. இன்னொன்று சிறப்பு, சாக்கடையிடம் சண்டையிடாதே. பன்றிக்கு சேத்தில் புரள்வது பிடிக்கும், ஆனால் நீ பன்றி கிடையாது. பன்றி போன்ற கீழ்த்தரமான இன்னமுடையவர்களிடம் சகவாசம் வைக்காதே. அவன் சேத்தில் புரள்வது மட்டும் அல்லாமல் உன்னையும் அதே சேற்றுக்குள்ளே இழுத்து உன் தரத்தையும் அசிங்கப்படுத்தி விடுவான். உன்னை பற்றி தப்பாக பேசும் கழுதைக்கு நீ தரும் மிகப்பெரிய தண்டனை அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் கடந்து போவதுதான். அந்த கழுதையுடன் நீ வாக்குவாதம் செய்தால் அது தன்னை ஒரு சிங்கமாக நினைத்து கொண்டு கச்சிக்கும். சாக்கடையை சுத்தம் செய்ய நினைத்து நீயே சாக்கடையாக மாறிவிடாதே. நீ யாரோடு மோதுகிறாய் என்பதுதான் உன்னுடைய தரத்தை தீர்மானிக்கிறது. தகுதி அற்றவர்களுடன் மோதி உன் மதிப்பை நீயே குறைத்து ஒரு சாக்கடையை சுத்தம் செய்ய நினைத்து நீயே அதில் இறங்கினால் உன் கைகளுக்கும் மனதுக்கும் அழுக்குத்தான் மிஞ்சும். நன்றி.
0: இணைந்து அருமையான இரண்டு விடயங்களை பற்றி சொல்லியிருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். அவர் திருமதி சரோ பரமேஸ்வரன் அவர்கள் இணைந்திருந்தார்கள்.

0: எத்தனையோ திரைகளை நான் பார்த்து விட்டேன். போடா போ, போடா போ. சத்தியம்
1: தத்துவ வரிகளுடன் நடந்து சிறப்பித்திருந்தார் திருமதி சரோ பரமேஸ்வரன். அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பயவருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம். கேது.
1: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கேன். என்ன, நீங்க?
1: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
2: அருமையான கதை சொன்னீங்க, அது எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கக்கூடியதுதானே. அது பயனாயி அமையும். மற்றது நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு வனபிதா சேவிய தன்னாய மடிகளாட்ட இதைத்தான் ரஜினி என்றனும் தந்திருந்த நானும் அதை தர்றதுக்கு
1: இருக்கின்ற.
2: வனபிதா சேவியர் தனிநாயகம் அடிகளார், கவிநாயகன் உலக தந்தை சேவியர் தனிநாயகம் அடிகளார்களில் என்னிடத்தான் முடியுமா? கவிநாயகன் உலக தந்தை சேவியர் தனிநாயகம் அடிகளார்களில் என்னிடத்தான் முடியுமா? சேவைதனை இவரிடத்தில் நாவன்மை பேச்சாளர் தரணிமெச்சும் உச்ச பண்புடையோர் ஆக உதித்தாரே ஊர்காவற்றுற நெடுந்தீவு கரம்பொன் கிராமம் அதில் அடிகளார் என்னிடத்தான் முடியுமா? சேவைதனை இவரிடத்தில் நாவன்மை பேச்சாளர் தரணிமெச்சும் உச்ச பண்புடையோர் ஆக உதித்தாரே ஊர்காவற்றுறை நெடுந்தீவு கரம்பொன் கிராமம் அதில் எண்ணற்ற சாஸ்திரங்கள் முறையாய் பயின்று திருமறை என்னும் பெருமறை வழிவாழ்ந்து உலகெங்கும் உலகெல்லாம் சென்று அன்போடு அறமாய் மேற்கொண்டாரே தூய துறவரமாய் எண்ணற்ற சாஸ்திரங்கள் முறையாய் பயின்று திருமறை என்னும் பெருமறை வழி வாழ்ந்து உலகெல்லாம் சென்று அன்போடு அறமாய் மேற்கொண்டாரே தூய துறவரமாய் வேதம் சொன்ன பயண விழி தோய்ந்து ஆதாம் மேவாள் கண்ணின் மணி ஈர்த்து கண்ணைமை காப்பது போல என்றும் நாதியற்ற மக்களை காத்த மேலோன் வேதம் சொன்ன பயண விழி தோய்ந்து ஆதாம் ஏவாள் கண்ணின் மணி ஈர்த்து கண்ணைமை காப்பது போல என்றும் நாதியற்ற மக்களை காத்த மேலோன் பல பல மொழிகளை ஐயுறக் கற்றுத் தேர்ந்த பன்மொழி புலவர் உலகத்தந்தை சேவியர் தனிநாயகம் அடிகளார் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகில் அவர்தம்சார் ஆற்றலை அறியாதார் யாரப்பா இவ்வுலகில் பல பல மொழிகளை ஐயுறக் கற்றுத் தேர்ந்த பன்மொழி புலவர் உலகத்தந்தை சேவியர் தனிநாயகம் அடிகளார் என்றால் தமிழ் கூறும் நல்லுலகில் அவர்தம்சார் ஆற்றலை அறியாதார் யாரப்பா இவ்வுலகில் உள்ளத்தார் பொய்யது ஒழுகி உலக உள்ளமதில் கள்ளமற்ற இடம்பல பிடித்து நீங்கா நினைவு சுமந்த உத்தம தமிழ்ப்பித்தர் உள்ளத்தார் பொய்யது ஒழுகி உலக உள்ளமதில் கள்ளமற்ற இடம்பல பிடித்து நீங்கா நினைவு சுமந்த உத்தம தமிழ்ப்பித்தர் மனம் பிடித்த கடவுளை கைலஞ்சக்காரனாக்கும் இவ்வுலகில் தன்னாசை துறந்து உளம் நிறைய கடவுள் சேவைக்கென தன்னியே அர்ப்பணித்து நேர்வழியில் நடந்தாரே மாமரியாம் திருமறை சொன்னபடி மனம் பிடித்த கடவுளை கைலஞ்சக்காரனாக்கும் இவ்வுலகில் தன்னாசை துறந்து உளம் நிறைய கடவுள் சேவைக்கென தன்னியே அர்ப்பணித்து நேர்வழியில் நடந்தாரே மாமரியாம் திருமறை சொன்னபடி எழுதிய நூல்கள் எத்தனை எத்தனை கிடைத்த பட்டங்களோ முத்தான முத்துக்கள் அத்தனையும் எழுதிட துள்ளி குதிக்குது பரவசம் இத்தனைக்கும் எத்தனை குடங்குடமாய் நீரூற்றினும் தமிழ் தொண்டே தன்னுயிர் மூச்சு தாகமென எழுதிய நூல்கள் தான் எத்தனை எத்தனை கிடைத்த பட்டங்களோ முத்தான முத்துக்கள் அத்தனையும் எழுதிட துள்ளி குதிக்குது பரவசம் இத்தனைக்கும் எத்தனை குடங்குடமாய் நீரூற்றினும் தமிழ் தொண்டே தன்னுயிர் மூச்சு தாகமென தமிழ் தூதோடு தூபமிட இறையியல் முனைவர் பட்டமதில் நூலிட்டு சிகரம் தொட்டு உலகத் தமிழர்க்கே பெருமை சேர்த்த தமிழுக்கு தோள் கொடுத்த தந்தியே நீர் செய்த தமிழ்ப்பணி பொதுப்பணி என்னிடத்தான் முடியுமா உம்மிடத்தில் தமிழ் தூதோடு தூபமிட இறையியல் முனைவர் பட்டமதில் நூலிட்டு சிகரம் தொட்டு உலகத் தமிழர்க்கே பெருமை சேர்த்த தமிழுக்கே தோள் கொடுத்த தந்தியே நீர் செய்த தமிழ்ப்பணி பொதுப்பணி என்னிடத்தான் முடியுமா உம்மிடத்தில் இன மத பேதங்கடந்து ஒரே ஆண்டவன் அன்பு குழந்தைகள்தான் எல்லோரும் என்ற தூய அன்பரே யாழ் நூல் நிலையம் அமைக்க முக்கிய காரண கர்த்தரே உலகத் தமிழாராய்ச்சி இலங்கையில் நடத்த முன்னின்றவரே இன மத பேதங்கடந்து ஒரே ஆண்டவன் அன்பு குழந்தைகள்தான் எல்லோரும் என்ற தூய அன்பரே யாழ் நூல் நிலையம் அமைக்க முக்கிய காரண கர்த்தரே உலகத் தமிழாராய்ச்சி இலங்கையில் நடத்த முன்நின்றவரே மக்கள் என்ற நிலை நின்று விடுபட்டு மாக்களாய் விலங்காய் வாழ்ந்த மனிதரை மீண்டும் மக்கள் என்ற உயர்தனைக்கு உயர்த்திய பெருமகனே உன்னத தமிழ் அறிஞரே சங்க இலக்கியம் அதில் பெற்றாரே தமிழுக்கு முதுகெலும்பு முதுமானி பட்டம் முதுகலியாய் சங்க இலக்கியம் அதில் பெற்றாரே தமிழுக்கு முதுகெலும்பு முதுமானி பட்டம் முதுகலியாய் இப்பெரியோன் வையக வாழ்வு நீத்து ஆண்டவரடி சேர்ந்து இவர் பிறந்து பல நூற்றாண்டானாலும் மென்மேலும் பல பல நூற்றாண்டு நினைவிட இப்பெரியோன் வையக வாழ்வு நீத்து ஆண்டவர் அடி சேர்ந்து இவர் பிறந்து பல நூற்றாண்டானாலும் மென்மேலும் பல பல நூற்றாண்டு நினைவிட மனித உள்ளங்களில் இன்றும் சாவாது வாழ்ந்திடுவார் சுடர் விளக்காய் மனித உள்ளங்களில் இன்றும் சாவாது வாழ்ந்திடுவார் சுடர் விளக்காய் இன்றும் அவரது நினைவை நினைவோந்து வணங்கிடுவோம். நன்றி வணக்கம். இது வந்து என்னுடைய புத்தகத்துல இருந்தான் வாசிச்சேன்.
1: அவற்றை பிறந்த நாள் நேற்று தான். ஆனால் அவர் உண்மையிலேயே பிறந்தது நெடுந்தீவில் புத்தகங்கள் எல்லாம் திருவடைந்தான். என்ன அந்த டெல்ஃபண்ட் போட்டோம்னா அவர்கள் டெல்ஃபண்ட் அடித்தோன்னா இப்போ இங்கே போத்துக்கள் என்ன இங்கே நெதர்லாந்தை காட்டியபடியால் பின்னர் அந்த அவர்கள் ஆட்சியில் இப்போ இந்த கரம்

0: சிறப்பாக இருக்க வேண்டும்.
1: அது வந்து இந்த சில வேளையில சில தேடல்கள் அவை எழுதுறதுதானே எங்களுக்கு தெரியாதானே, அவை வாழ்ந்த காலத்துல
0: அதை நீங்க
1: இருந்திருந்தா அதை நாங்க அறிஞ்சிருக்கலாமே.
0: பெண்தான் ஃபாதரா, கத்தோலிக்க ஃபாதரா வந்து பெந்து உலக தமிழ் இன தூதர் என்ற பட்டம் அவருதான் முதன் முதல் கிடைத்தது. அப்படி பல பல விஜயங்களை செய்திருக்கிறார் இணைந்து அவரது
1: இதுல வந்து
0: நன்றி நன்றி வணக்கம்.

0: ஒட்டாவா திரு தென்னாயம் அடிகளாரது பிறந்த நாளையொட்டி ஜெர்மனியிலிருந்து திருமதி ராணி சம்பந்தர் அவர்கள் கவியோடு இணைந்திருந்தார். அவருக்கு நிறைய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி சிவநாதன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: இனிய வணக்கம் அன்பான கேது. அப்போதே விரலை வச்சுக்கொண்டிருந்தேன், நான் நன்றி வணக்கம் சொல்றதுக்கு
0: கட்டா போயிடும். அது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தொழில்நுட்பத்தில் எல்லாம் டேக் இட் ஈஸி.
1: அவதானமும் வேண்டும், எழுத்திலும் நாவிலும் இல்ல எழுத்திலும் அவதானம் வேண்டும்
0: கண்டிப்பாக. அதெல்லாம் மிக அவதானம் வேணும். ஏனென்றால் பெரிய பெரிய விடயங்கள் எல்லாம் ஒரு சின்ன எழுத்தால மாத்தி விடுவார்கள். என்ன தலையெழுத்தே போயிடும்,
1: தலையெழுத்தே போயிடும். அந்த யாரு அந்த சுப்பிரமணியத்துக்கு இப்படி வந்த உடனே சவுதி அரேபியால இருந்து நடைபெற்ற அந்த பிள்ளை அவர் வந்து ஒரு டக்கன் ஒரு பிரச்சனை என்ற உடனே நாங்கள் மதத்தை இழுக்கிறது, மதத்தை இழுத்த ஒரு சின்ன ஒரு எழுத்துக்கள் அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையே மாட்டி
0: மாத்தி விட்டது. என்ன
1: இப்ப எத்தனை எத்தனையோ கோடியா, என்ன 129 கோடியா
0: கோடியோ காசு கட்டணும். அதை விட ஐந்து வருட சிறை தண்டனை,
1: சிறை தண்டனை அப்படி கொடுக்காவிட்டால் இன்னும் ஒரு 5 வருட சிறை தண்டனை 10 வருடமாக கூட்டப்படும். பெற்றோர் அதை அந்த நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துட்டால் நாங்கள் சரியான முறையில பேச வேண்டும், அழுத்த எழுத்திலேயோ சரியான முறையில எழுத வேண்டும். ஒரு இன்னொரு மதத்தை நாங்கள் இதாக கதைக்காம அந்த பிரச்சனைக்குள்ள நாங்கள் நிக்க வேண்டும். இப்பவும் நாங்கள் அப்படிதான் ஒரு சப்பிரச்சனை தெரியும் தானே, நீ அப்படி நீ அப்படி என்று நாங்கள் சொல்ல போய் பிரச்சனையா கூட்டி விட்டுடுவோம். இந்த எழுத்தால இந்த பிள்ளை இப்பொழுது என்ன அடக்க போதுன்னு தெரியலே, இந்த முடிவும் பெறவில்லை.
0: இலங்கை பாராளுமன்றத்தில் கூட இதை பற்றி பேசியிருந்தார்கள், ஆனால் அதை உடனடியாகவே கேன்சல் பண்ணி அந்த நாட்டுக்கு போட்டு கொடுத்து உடனடியாகவே தண்டனை கொடுக்குற அளவுல அவ்வளவுக்கு விரைவாகவே எல்லாம் செய்கின்றார்கள். என்ன
1: அதுவும் அது நோமலாரோ அது அவரை போல ஒரு ஆள் தான் அந்த நாட்டிலே அந்த இடத்துல இருந்து உடனடியாக எம்பசியாக எடுத்து அனுப்பி அவர் 10 நிமிஷத்துல அவர் அழைச்சிட்டார். 10 நிமிடத்திலேயே
0: மன்னிப்பு கேட்டு அந்த இதை எடுத்தவர் அந்த அதை அழைத்து விட்டார். என்றாலும் அதற்குரிய தண்டனையே பெற்று இருக்கின்றார். ஓ
1: உடனே அதை சொல் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததால தண்டனையே பெற்றாச்சு. அப்ப ஒரு சின்ன ஒரு அலுவல் இந்த காலத்துல நாங்கள் கத்தி மேல நடக்கிற கூர் கத்திக்கு மேல நடக்கிற மாதிரிதான் எல்லாம் பேச்சு நாங்க நடக்கிற செயல் எழுத்துல எல்லாத்திலும் அவதான தேவையாக இருக்கிறது. கவனமாக பாதுகாப்பாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் இன்று அந்த அவதானம் எழுத்திலும் தேவை என்பதை
0: எதையுமே நம்ப முடியாத அப்படியான ஒரு காலத்தில் தானே வாழ்கின்றோம். என்ன
1: அதுதான் ஒரு பக்கத்தாலும் எல்லாம் வந்து

0: இந்த தொழில்நுட்பங்கள் உயர்ந்து நல்லா வந்திருக்குது. ஒரு போக முடியாத நேரத்தில் ஒரு உறப்பு வீட்டை பார்க்க கொள்ள வேண்டி இருக்கிற நேரம், ஒரு மற்ற பக்கத்தால பார்க்க எத்தனை ஒரு ஆபத்துக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் தான் போய் விழுன்றோம், என்ன போய் விழுகிறோம். எனவே நாங்கள்
1: இல்லை, நீங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது தான் நான் நகைச்சுவை கதை ஒன்று சின்ன கதை தான் சொல்லணும்னு நினைக்கலாம் நினைக்கிறேன் என்றால், ஒரு ஒரு அரசன் பக்கத்து நாட்டுக்கு சண்டைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம். அப்போ இப்போ சண்டை போகிறேன்னா நீ மகாராணியே கூட்டிக்கிட்டு போயிடலாம். இனி அப்போ சரிண்டா, மகாராணி ஒரு அறையில் வச்சு பூட்டி போட்டு ஒரு நாலு நாளில் திரும்பி வந்துடலான்ற இதில் ஒரு ரெண்டு மூணு நாளில் சண்டை முடிஞ்சிடும் வந்துடலான்னு சொல்லி போட்டு எல்லாரும் யோசிச்சு பார்த்துட்டு, அவர்கிட்ட இனி இல்லைன்ற நல்ல ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தவர், அவர்கிட்ட போய் சொல்கிறார், இப்படி நான் இப்படி சண்டை போகிறேன், ஒரு மூன்று நாள் பார், மூன்று நாளில் நான் வராட்டி இந்த அறையில் மகாராணியை பூட்டி வச்சுக்கிறேன், வாத்துறம் வந்து விடு, உன்னோட வேறு நம்பிக்கையான ஆள் என்ன கிடைக்காதண்டு அப்போ சரியான சொல்லி போடு. இப்போ சண்டைக்கு வலிக்கிட்டார், வலிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் கொண்டு கேட்க பின்னால் ஒருத்தர் குதிரையில் திருத்தி கொண்டு வராராம். திருத்தின்னு வந்தால் இவர் திரும்பி நின்று பார்த்தா இவர் அந்த துறவு கொடுத்த ஃப்ரெண்ட். அப்போ கேட்டாராம், என்ன என்ன என்ன என்ன பிரச்சனையாண்டு? அப்போ இவர் சொன்னாரா, இல்லை மகாராஜா, நீங்கள் வீர துறப்பை தந்துட்டு போயிட்டீங்கண்டு. அப்போ அப்படியான காலமாக தான் இருக்குது என்ன இந்த காலம்,
0: இந்த காலம் அப்படித்தான்
1: இருக்கின்றது. அப்போ அவர் ஒரு நம்பிக்கையாக மூணு நாளைக்கு புறம் திறந்து சொல்லணும்னா அவர் போகிற கடையிலேயே இவர் போய் அங்கே திறந்து பார்த்துருக்கிறார். இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்
0: மிக்க நன்றி
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.

0: വാർത്തയിൽ മട്ടുമല്ല എഴുത്തിലും കവനം തേവായ ഇണയത് ശ്രമിച്ചിരുന്ന ഐക്യരാജ്യത്തിൽ നിന്ന് തിരുമതി പുഷ്പവതി ശിവനാഥൻ താറുമാറു നിയലോട് തുടർന്ന് ഇണയിരിക്കും. അടുത്ത ഉറവായി വരവേറ്റുക. വണക്കം.
1: വണക്കം ജയമലയിൽ
0: നിന്ന് രാജാണ്ണ. രാജാണ്ണ നലമാക
1: இருக்கின்றீர்களா? நலமா இருக்கிறோம். நீங்க இருக்கிறீர்கள்?
0: நலமாகவே இருக்கின்றோம். புஷ்பவதி அம்மா, உங்களது தொலைபேசியை நான் துண்டித்து விடுகின்றேன். ஓ சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஓ,
1: நான் வந்து இந்த பொறுமை கவிதையை கொண்டிருக்கேன்.
0: பொறுமை. ஓம் ஓம் ஓம் ஓம்.
1: பொறுமைதான் அவசியம். பொறுமை கவிதை கொண்டிருக்கேன். பொறுமை, சகிப்புத்தன்மை, இந்த இரண்டும் தெய்வீக குணங்கள். இதற்கு மிஞ்சிய நற்குணங்கள் வேறு இல்லை. பழங்களை கண்டு பதறாத பக்குவ குணமே பொறுமை. புரிதல் சிறிதாகவும் கவலை சிறிதாக இருந்தால், வாழ்க்கை எது வந்தாலும் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அவசர உலகில் பொறுமையின் அருமை எவருக்கும் புரிவதில்லை. வென்றவர் அனைவரும் பொறுமையை பயின்றவர்கள் என்பதையும் நினைப்பதில்லை. வலி தாங்கும் மனமும் விடியல் தேடும் பார்வையும் அமைதியின் சிரிப்பும் பொறுமையின் பலமாகும். சோதனை வந்தாலும் சோறு அடையக்கூடாது. வேதனையை நெஞ்சில் இருந்தாலும் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். நல்வழி நடந்தால் நாளை நமதே நிச்சயம். பொறுமை என்று நமக்கு துன்பம் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமலும் கொள்ளாமலும் எங்கு இருக்கும் போது மனநிலை ஆகும். கோபம் தீயின் வடிவம், பொறுமை நீரின் குளுமை. வலிய துன்பம் வரும்போது பொறுமை அமைதியும் மௌனமாக காத்திருக்க வேண்டும். காலம் பதில் சொல்லும் வரை பொறுமையை கைவிடக்கூடாது. கோபத்தை கைவிட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். நம்மை நாமே வெல்லவும் நம்முடவிருக்கும் மிக பெரிய ஆயுதம் பொறுமை. பொறுமை கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் இனிக்கும். பொறுமையுடன் பொறுத்து பார்க்க வேண்டும். வேதனைகள் முடிவுக்கு வரும். அமைதி கூடிய பொறுமை வெற்றிக்கு நிச்சயம் வழிவகுக்கும். வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஜயம் பொறுமைதான். எது நடந்தாலும் பொறுமையாக மட்டும் விளர்ந்துவிடக்கூடாது. இதுதான் வாழ்க்கையை அடங்கி உள்ளது. மற்றவர்கள் நம்மை இகழும் போதும், நீண்ட தாமதம் ஏற்படும் போதும், பிரச்சனைகள் ஏற்படும் போதும், தொடர் துன்பம் வரும்போதும், சில அசாதாரண சூழ்நிலைகளும் அமைதி பொறுமையோடு இருக்க வேண்டும். இந்த குணம் நம்மை பல்வேறு உடல் நோய்களிலிருந்து, மன நோய்களிலிருந்து காப்பாற்றுகிறது. பொறுத்தார் பூமி ஆவார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேளு
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி.
1: பொறுமை கவியுடன் இணைந்து சிறப்பித்திருந்தார் புங்கையூர் ராஜா. தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் திருமதி கமலவேணி, நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கணும், நலத்துடன் சொல்லுங்கள்.
2: நான் இந்த அமெரிக்க ராஜா சத்யவதி அவர்களுக்காக திருப்பியும் இந்த நாதஸ்வரத்தை பற்றி ஒரு திருப்பி சொல்ல சொன்னவர். ஆனா அதை நான் மீண்டும், ஆனா அந்த பாணி இல்ல, இது கொஞ்சம்
1: வித்தியாசமாக.
2: அது நான் வந்து அதை பற்றியே சொன்னேன். இது ஆர் அதை அப்படி என்று
1: சொல்லுவோம்.
2: இசை அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இசை என்பது மனித மனதை அமைதிப்படுத்தும் தெய்வீக மொழி. அந்த இசையில் தமிழரின் பண்பாட்டையும் ஆன்மீக மரபையும் உலகறிய செய்த இசைக்கருவி நாதஸ்வரம். திருமணங்கள், கோயில் திருவிழாக்கள், மங்கள நிகழ்ச்சிகள், எந்த சுப நிகழ்வாக இருந்தாலும் முதலில் ஒலிப்பது நாதஸ்வர இசைதான். நாதஸ்வர இசைக்கு உயர்ந்த மரியாதையும் உலகளாவிய அங்கீகாரத்தையும் பெற்றுத்தந்த மகத்தான கலைஞன் திருவாவடுதுறை டி என் ராஜரத்னம் பிள்ளை. இவரை மக்கள் அன்புடன் நாதஸ்வர தந்தை என்று, நாதஸ்வர சக்கரவர்த்தி என்றும் போற்றுகின்றனர். தமிழ்நாட்டின் இசை மரபில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே இசையிலே ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கடின உழைப்பும் இடையிடாத பயிற்சியும் இசையின் மீது கொண்ட அளவற்ற பக்தி ஆகியவற்றால் அவர் நாதஸ்வர வாசிப்பில் தனித்துவமான பாணியை உருவாக்கினார். அவரது இசையை கேட்டவர்கள் அது வெறும் இசை அல்ல, இறைவனின் அருள் ஒலிப்பது போல உணர்ந்தனர். நாதஸ்வரத்தை கோயில் எல்லைகளை தாண்டி இசை மேடைகளுக்கும் உலக அரங்குகளுக்கும் கொண்டு சென்ற பெருமை அவருக்கே உரியது. கர்நாடக இசையின் நுணுக்கங்களை நாதஸ்வரத்தின் அழகாக வெளிப்படுத்தி இந்த இசைக்கருவின் பெருமையை பல மடங்கு உயர்த்தினர். இன்று நாதஸ்வரம் உலகம் முழுவதும் மதிப்புடன் பார்க்கப்படுவதற்கு காரணமாக அவரின் அர்ப்பணிப்பையும் இசைக்கான தவமும் தான். பல தலைமுறை கலைஞர்களுக்கு அவர் வழிகாட்டியாகவும் ஊக்கம் அளிப்பவராகவும் திகழ்ந்தார். நாதஸ்வர இசை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது நம் பண்பாட்டின் அடையாளம், நம் பாரம்பரியத்தின் பெருமை. அந்த பெருமையை உலகுக்கு எடுத்துச் சென்ற மகத்தான கலைஞர்களை நினைவு கூர்ந்து நம் அனைவரின் கடமையாகும். இன்றைய இளம் தலைமுறையும் நாதஸ்வர இசையை நேசித்து கற்று பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அப்போதுதான் நம் இசை மரபு என்று நிலைத்திருக்கும். நாதஸ்வரத்தின் மகத்துவத்தை உலகறிய செய்த அந்த இசை மேதைக்கு நம் மனமார்ந்த வணக்கங்களையும் செலுத்துவோம். இந்த அரிய வார்த்தை வழங்கிய வானொலிக்கு எனது நன்றி.
1: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் உமது நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம். ராஜாண்ணா கேட்டுக்கொண்டிருக்கிறார், சரியே இல்ல. அவர் கேட்டிருந்தா வந்து சொல்லுவார். நான் ஒவ்வொரு வார்த்தைய கருதியப்பட்டுதான் கொஞ்ச நாளைக்கு சொல்றதுக்கு இருந்தேன்.
1: சொல்லிக்கொண்டே வாருங்கள்.
2: தேடி தேடி சொல்ல வேணும் கேது, நான் சொல்லுவேன், கட்டாயம் சொல்லுவேன்.
1: நன்றி வணக்கம்.
2: நீங்க ராஜரத்னம் பிள்ளைய பத்தி கேள்விப்பட்டுக்கிறீங்களே,
1: இதாரு சொல்லுங்க.
2: அவரைத்தான் எடுத்து வச்சுக்கிறீங்க.
1: நன்றி
2: கதை.
1: நன்றி வணக்கம்.

0: திருமதி கமலவேணியின் அவர்னர் ராஜா அவர்கள் டிஎன் ராஜரண்ணம்பிள்ளை அவர்களது நாதஸ்வரமும் அதன் தந்தையர் அவரை பற்றியும் நாதஸ்வரத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டிஎன் ராஜரண்ணம்பிள்ளை அவர்களை பற்றியும் நாதஸ்வரத்தை பற்றியும் எடுத்து கூறியிருந்தார். அவருக்கு நன்றியும் வணக்கம் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைவருடாக திருமதி ஜியா நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: இனிய வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? கவிதை
1: உலக இரத்தந்தை அருள் சன்னிநாயம் அடிகளார், என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்ய மாறுகின்ற திருமூலரின் திருவாக்கை திரு தந்தியவர்களோ திவ்ய கடமையாய் தினந்தினம் ஏற்று உழைத்தார். உன்னிய பிறப்பின் பயன் முழு நிலவாய் ஒளிந்த அவர் நெடுந்தீவு முதலி பரம்பரையில் உதித்த மூத்த தமிழ் அறிஞராவார். பனை தென்னை சூழ்நெடுந்தீவு மண்ணின் மைந்தன் நெடுந்தீவு ஸ்டனிஸ்லஸ் கணவதிப்பிள்ளை அவர்களுக்கும் கரம்பன் தெய்வத்தாய் சிசில் ராஜம்மாவுக்கும் திருமகனாய் உதித்தவர். கருவிலே உருவாகிய போது கடவுளின் பிள்ளையாகி கண்ணுமியா கண்ணியமாய் கல்வி கற்று கலைகளையும் பயின்றார். குருவாகி தேவனின் திருவடிக்கு தொண்டாற்றிடும் கொள்கையே தன்னதென்று குபலத்தில் மிழ்ந்தார். திருவாக ஒளிந்து தேவனின் ஆசி பெற்று உயர்ந்து தேசம் எங்கும் சென்று தமிழ் தொண்டாற்றி மகிழ்ந்தார். கருவாக நிழலந்து தமிழ் இலக்கிய கழகத்தை தூத்துக்குடியில் நிறைவி தூதராய் பணிபுரிந்தார். ஒளி சிந்தும் விழியழகும் உறுதியான நடையழகும் ஒருங்கமைந்த உருவில் உற்சாகம் கொப்பளிக்கும் மொழியினில் பற்று முதல் கத்தோலிக்க மதத்தில் முடிவில்லா மோகமும் முழு ஆயுளும் நீண்டு நிலைக்கும். தனிக்கரம் பற்றியால் பத்திராசிரியர் கல்லூரியில் பயின்றிட தந்தையார் சேர்த்ததும் தனித்தன்மை ஒளிரும் ஒளிரும் குடநிலவருடைய குடைதெடுத்து பல கலையினை பயின்றவின் கூடுதல் விடுவிதையாளராய் பேராசிரியாய் உயர்ந்தவர். சொல்லுக்குள் அடங்கிடாத சாதனைகள் பல செய்தார். சோர்வில்லா விளையாட்டு வீரராய் சூழ்நிறைத்தார். சொல்லும் தமிழில் பல நூல்கள் செய்தார். வேதத்தின் பல பகுதிகளை விரிவடித்து எழுதினார். தொல்லுலகில் தமிழராட்சி தமிழராட்சி மகாநாடுகள் பங்காற்றும் தூதுவராய் பணிபுரிந்து கோலாலம்பூர் சென்று வந்தார். கல்லும் கனியமும் வார்த்தைகள் களிப்பூட்டும் காலத்தை கட்டி வைத்து கற்கண்டாய் இனித்தவர். நெஞ்சத்தை மனதில் வைத்து நித்தியமும் உழைத்தவர். நித்திலத்தில் நிறைந்த மொழி பதினைந்தில் தெளிந்தவர். பாசத்தில் ஒல்லையும் பரிவோடு அழைத்தவர். பல்வேறு தேசம் சென்று பணி செய்து பயின்றவர். தேசத்தின் எல்லை தாண்டி தேவனின் பணி தொடர்ந்தவர். தெள்ள தெளிவாக அன்பு கொண்டு தேவனை சுகித்தவர். வாசத்தில் மலரியத்து வாஞ்சுடன் வாழ்ந்தவர். வாழ்நாளில் உண்மையொத்து இவரை நாம் கணிப்போமா காண்போமா. ஆண்டுகள் நூறால் என்ன ஆயிரம் கடந்தால் என்ன அருள் திரு சனினி அடிகளாரின் நாமம் வாழ்க. வேண்டுதல் ஈடுகிறேன் விழிநீர் சொல்வில் அருக வெள்ளியுடை மல்லியாக விசும்புவரை உயர்ந்தவரை தீண்டுதல்கள் தித்திக்கும் ஏன் தமிழ் தமிழியால் திரு தீரும் வரை வாழ்த்துவோம் தெவிட்டும் வரை பாடுவோம். ஆண்டவரின் சேவைக்காய் அவரருகில் அமர்ந்தவராய் உலக இரத்தந்தை தனினா அடிகளார் நாமம் அழியாமல் வாழும் வாழும்.
0: நெதர்லாந்துலயும் நெதர்லாந்தில் சார்ல்ஸ் குணநாயகம் தலைமையில் நடைபெற்றது
1: மறந்து
0: உதவி செய்தோம் இணைந்து சிறப்பித்த
1: உங்களுக்கு
0: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: திரு தன்னகம் அடிகளார் கவியோடு இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியா நடேசன் அவரது கரங்களையும் மருகப்பற்றி கொண்டு இணைந்திருக்கும் இறுதி உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் திருமதி குணநாகி பசுமதி. சொல்லுங்கள்.
1: வாழ்க்கையின் தத்துவம் காலம் கற்றுக் கொடுக்கும் பாடம் அமைதிதான். காயம் கற்றுக் கொடுக்கும் மொழி பொறுமைதான். இழப்புகள் எல்லாம் முடிவல்ல, மாற்றத்தின் தொடக்கம். நம்பிக்கையை விடாத மனமே உன்னதமான செல்வம். வாழ்க்கை என்பது வாழ்ந்து முடிப்பதல்ல, அர்த்தமாய் வாழ்ந்து காட்டுவதுதான். வாழ்க்கை என்பது வாழ்ந்து முடிப்பதல்ல, அர்த்தமாய் வாழ்ந்து காட்டுவதுதான். ஒன்று, உப்பில் ஒருபோதும் புழுக்கள் உருவாகுவதில்லை. இனிப்பான பொருட்களில் தான் புழுக்கள் உருவாகின்றன. அதுபோலத்தான் மதுபானம் விற்பவன் அவன் எங்கும் செல்லாமலே இருந்த இடத்தில் இருந்தே மதுபானத்தை விற்று வருகிறான். மக்கள் அவனை தேடி வருகிறார்கள். ஆனால் உடலுக்கு நன்மை தரும் பாலை விற்பவனோ தெரு தெருவாக அறிய வேண்டி உள்ளது அதை விற்பதற்கு. அத்துடன் பாலை விற்பவனுடன் பாலில் தண்ணீர் கலக்கப்பட்டுள்ளதா என்று கேட்கும் நாம், மதுவில் நாமவே எங்கள் சொந்த கையால் தண்ணீரை கலந்து குடிக்கிறோம். மனிதனின் புரிதலும் சிந்தனையும் எவ்வளவு விசித்திரமானது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் ஒன்று சொல்லவன், ஒருவனை நீ ஒரு மிருகம் என்று சொன்னால் கோபப்படுவான். அவனையே நீ ஒரு சிங்கம் மாதிரி இருக்கிறாய் என்று சொன்னால் போதும் மற்ற மகிழ்ச்சி அடைவன். புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைவது மனிதன் என்று நூறி அதுக்கு மேல இன்னும் ஒரு ஆள் நிற்கிறார். அதையும் எடுத்து விட்டு நான் விடைபெறுகிறேன். கேதீஸ், நன்றி, வணக்கம்.
0: இன்னொரு ஆள் எங்க நிக்கிறா?
1: வரவில்லை. இல்லை, நாங்க ரெண்டு பேரும் தான் பாக்கி. அதையும் அடிச்சு போட்டு விட்டு விட்டுட்டு கடைசியா தான் கிடைச்சது.
0: ஒன்று
1: சொல்லுவேன், ஒன்று இன்றைய குடும்ப உறவுகளை பற்றி. செல்போன் வந்த பிறகு நமது உறவுகளை நேரடியாக சந்திக்கும் பழக்கம் பெரும்பாலும் துண்டிக்கப்பட்டு விட்டது. யாரும் யாரையும் அவசியமாக பார்க்க விரும்புவதில்லை. அவசியமில்லை, அனாவசியமாக பார்க்க விரும்புவதில்லை. இந்த பக்கம் வந்தேன், உங்களையும் ஒரு கட்டி பார்த்து விட்டு போகலாமே என்று உரிமையோடு வருகின்றவர்கள் இப்போது சுருங்கி விட்டார். இது தவறான செயலென அனைவருக்கும் தெரிந்திருந்தும் கால ஓட்டத்தின் கோரப்பிடியில் இருந்து எவராலும் விடுவித்துக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்தமைக்கு, நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஜோசரி அம்மாவும் இணைந்திருக்கின்றீர்கள் இறுதி நேரத்தில். வணக்கம், வணக்கம். எந்த இதில் இணைந்திருக்கின்றார் என்று தெரியவில்லையே. ஜோசரி அம்மா, நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள், ஆனால் உங்களது வைபர் இணையவில்லை. நீங்கள் மீண்டும் ஜோசியமாக இணைந்திருக்கின்றீர்களா?

0: டிரைவருடாக ஜோசியமாக இணைந்திருந்தார். உங்களது இணைப்பு சரியாக இணையவில்லை. மற்ற இரண்டு பக்கமும் இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜோசியம்மா. ஓ உங்களது வானொலியோ தெரியோ என்றாலும் விடுவதில்லை என்ற என்ன உங்களை அந்த
1: காயப்படுத்திக் கொள்ளாதே. உறவாக வருபவர்கள் எல்லாம் உயிராக நிற்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிப்போக்கர்கள் தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. வந்தது உயிரோடு இருக்கும் கசப்பான உண்மைகள். உயிரோடு இருக்கும் போது ஒரு நிமிடம் கூட தராதவர்கள் இறந்த பிறகு மணிக்கணக்கில் அழுவார்கள். நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் தவறாக புரிந்து கொள்வர்களை மாற்ற முடியாது. உண்மையான அன்புக்கு விலை இல்லை. ஆனால் அதன் மதிப்பு பெரும்பாலும் அதை இழந்த பிறகுதான் தெரியும். யார் சொன்னது தேவதைகள்? யார் சொன்னது தேவதைகள் வெள்ளச் சேலையோடும் அழகு நிறைந்த முகத்தோடும் தான் இருப்பார்கள் என்று? அழுக்குச் சீலையிலும் புன்னகை நிகழ்ந்த முகத்தோடும் கூட தேவதைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அம்மா என்று பெயர். தந்தை என்பது பிரிவின் அடையாளம் அல்ல. அன்பு அதிகமாக இருக்கும் இரண்டு இதயங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயலும் தருணம் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் காயப்படுத்தலாம். ஆனால் உண்மையான அன்பு அந்த காயங்களை மாற்றிவிடும். ஒரு மன்னிச்சிடு என்ற வார்த்தை ஆயிரம் சண்டைகளுக்கு முடிவாகும். அப்ப மன்னிப்பு பற்றி
0: கவனிச்சீங்களானே?
1: ஒருவருக்காக சண்டைகிடாதீர்கள். உறவை காப்பாற்றுவர்கள் பேசுங்கள். கணவன் மனைவி உறவில் யார் சரி என்பது முக்கியமல்ல. இதுவரை யார் கூட இருக்கிறார்கள் என்பதே முக்கியம். சில நேரங்களில் மௌனம் சண்டையவில்லை. சில நேரங்கள் ஒரு அமைப்பு எல்லா கோபத்தையும் மறக்க செய்யும். அன்பு இருக்கும் வீட்டில் சண்டை வரலாம். ஆனால் விட்டுக் கொடுத்து வாழும் மனம் இருந்தால் அந்த வீடு என்பதும் சந்தோஷமாக வாழும் என்று நான் இருக்கேன். அவசரமா நேரம் சென்றால் அவசரமா நான் கலைக்கிறேன். சொல்றதே என்ன அவசரமா கலைக்கிறேன். நான் நிகழ்ச்சி வராட்டி அறிவித்து தருவேன். நான் முடியாத கடைசி வரையும் எடுக்க வேண்டும்
0: என்னை கண்டிப்பாக எடுப்பேன். உங்களை இணைக்காமல் நிகழ்ச்சியை செய்ய மாட்டோமே.
1: நான் என்னண்டா நிகழ்ச்சி
0: வராட்டின் சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். இணைந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ஜோசியம்மா. அவருக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய தாறு மாறு. இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும்.

சூபி ஆவண மாளிகை ஆதரவில் அறிதலும் புரிதலும் புரிதலன் நிகழ்நூடாக அணிந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு

நிகழ்வினுடாக கேட்கப்படும் கேள்வி மிக மிக வேகமான கேள்வியாக வருகின்றது. உடனடியாகவே இணைந்து பதில் கூறக்கூடிய கேள்வியாகவும் இது அமைந்திருக்கின்றது.

0: சரி, இந்த கல்லூரியுடன் நினைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சரி, அவரோட தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. நினைந்திருக்கும் முதலாவது உறவு, வணக்கம். முதலாவதாக இணைந்து சரியான பதிலோடு சொல்லும் பொழுது எல்லோரும் விரைந்து வரப்போகின்றார்கள்.
1: என்ன
0: ஆஸ்திரேலியாவில அரசாங்கத்துக்கு அந்த மக்களுக்கு தான் மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும் உயிரினம்.
1: நான் முதல் என்று சொல்லி பாக்குறேன்.
0: முதல் என்று சொல்லுகிறீர்களா? இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், எங்கள் சசியம்மா. நலமாக இருக்கிறீர்களா?
2: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து ராணி சம்பந்தர் இணைந்திருக்கின்றீர்களா? ராணி சம்பந்தர் இணைந்திருந்தார், அவர் தொடர்பை துண்டித்து விட்டார். இப்பொழுது எங்கள் வதனி மோகன் இணைந்திருக்கின்றார். வதனி மோகன் தான் இன்றைய சரியான முடியை சொல்லும் பொழுது எல்லோரும் யோசிக்க போறார்கள். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்,
0: வணக்கம். நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
3: ஆமாம், நலமாக இருக்கிறோம். அந்த 48 வேலை செய்ய இல்லையோ?
0: இல்ல, வேலை செய்த ஆள் வந்திருக்கிறாரே. ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும் உயிரினம் எது? முதலை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா, வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய தீங்கினை விளைவிக்கும் உயிரினம் முதலே என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உரா, வணக்கம்.
5: வணக்கம். என்னுடைய
0: எவ்வளவு கெட்டிக்காரியா இருக்கிறீங்க. கேம்பிரிட்ஜ் என்ன, ஆக்ஸ்போர்ட் என்ன,
5: என்ன
0: வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கேக்க பேருந்து என்ன சோதியம்மா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்கள் சரோஜினி அம்மா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
6: வணக்கம். எப்படி நலமா
0: உள்ளீர்கள்? நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? தீக்கோழி என்று சொல்லுகிறீர்கள், அதுதானே? என்ன இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா, வணக்கம்.
7: வணக்கம். கேது,
0: வணக்கம். எங்கள் வேவியக்கா. வேவியக்கா சொல்லியக்கா, இன்றைக்கு எல்லாரும் பாஞ்சு கொண்டு வர போயினோம். என்ன,
7: நானும் இப்ப வந்ததில் ஒன்றை தெரிவு செய்யறதுதான். நலமா இருக்கிறீங்க தானே?
0: நலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? சரி, இது சொல்லுங்கள் பாப்போம். இப்பொழுது நான் எத்தனை நேரம் தொடக்கத்திலிருந்தே இப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாப்போம், நீங்க சொல்லுங்களாண்டு. ஐயோ, பாத்தீங்களா, இதற்கான இப்படியே சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். சொல்லுங்கள் பாப்போம். ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய தீங்கினை விளைவிக்கும் உயிரினம்.
7: ஆனா சுறாவால பிரச்சனை வரதான் அடிக்கடி என்று இல்ல. ஆனபடியே நானும் பாம்பத்தான் சொல்றேன். என்ன பாம்பலாங்க பிரச்சனை என்று சொல்லி சொல்றேன். பாம்பு இல்லாடம் அங்க வெயில் கூடாதுகள் தானே, அதான் பாம்ப சொல்றேன்னா
0: பாம்பன்னு சொல்லுறீங்க. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
7: நன்றி,
0: நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராணி சம்பந்தர். வணக்கம்.
8: நீங்கள்
0: வந்தது உங்களை சொல்லி போட்டு
8: பாம்பு
0: காட்டுது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா, வணக்கம். வணக்கம் எங்கள் பாடகர் உத்யனன். உத்யனன் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கணும். எனக்கு உத்யனன் என்று கூப்பிடும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது. என்ன அருமையான பெயர்
4: உத்யனன்.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் பத்மினி, இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
9: வணக்கம். நான் பத்மினி கமலா. நீங்க நல்லவா இருக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டு
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் கமலமணி, இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம்
0: கமலமணி, சொல்லுங்கள் பாப்போம்.
10: ஐயோ
0: பாத்தீங்களா, ஒரே அடிக்க அடிச்சு விட்டீங்களே. என்ன இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
10: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம். புங்கையூர் ராஜா. புங்கையூர் ராஜா நலமாக நலத்துடன் சொல்லுங்கள். உங்கள் பதிலை
11: சொல்றேன்.
0: வெட்டுக்கிளியன் சொல்லுகிறீர்கள். என்ன இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கிறார் திருமதி ஜியா நடேசன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
12: நன்றி
0: வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் திருமதி தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் தான் இப்பொழுது சொல்லும் பொழுது எல்லாரும் இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம். வணக்கம். எங்கள் குணநாயகி அம்மா.
13: நான் பாம்பு சொல்லுங்க.
0: குணநாயகி அம்மா பாம்பு சொல்லுகிறீர்களா? தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தபமலர் நவுலேஸ்வரன். வணக்கம்.
14: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
14: நாங்கள் நலமா இருக்கிறோம். இதுக்கு முதலே என்று சொல்ல
0: முதலே என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
15: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் பாரதி அக்கா. பாரதி அக்கா தான் இப்பொழுது கண்ணக்கா பதில சொல்ல போறா.
15: என்ன ஜெல்லி மீன் சொல்லுவேன்.
0: என்ன ஜெல்லி மீன் சொல்லுகிறீர்களா? ஜெல்லி மீன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சியாமலா. பாத்தீங்களா, இவ்வளவு பேரையும் விட்டுட்டு வந்து சரியான விடிய சொல்ல போகின்றார் எங்கள் சியாமலா. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உரா வணக்கம். எங்கள் தல ராஜரண்ணா. ராஜரண்ணா நலமாக இருக்கிறீர்களா? நாங்களும் திருமதி கலாராணி வரதராஜா. எங்கள் வரதராஜா என்ன செய்கின்றார்? கேட்டுக்கொண்டு சரியான பதில சொல்லிடுவார். உண்மையா கேட்டு சொல்லுங்க. என்ன கேட்டு சொல்லுங்க. பாம்பன்னு சொல்லுகிறார்களா? பாப்பமா? நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
4: வணக்கம்.
0: திருமதி சரோ பரமேஸ்வரன். சரோ பரமேஸ்வரன் நலமாக இருக்கின்றீர்களா?
4: ஆமா நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கிறீங்க? நான் வந்து குதிரையை
0: இணைந்து சிரமித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் சுவாசினி இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். இல்ல எங்களை விபி இணைந்திருக்கின்றீர்கள்.
12: வணக்கம். கேது ஒன்றிய விபி நாங்கள் சொன்ன நம்ம மட்டுக்கா. இப்ப நான் பிரான்ஸ்ல ஏடா நம்பர்.
0: ஐயோ நீங்கள் பதில சொல்லுங்க.
14: நன்றி வணக்கம்
0: அடுத்தவர் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய தீங்கினை விளைவிக்கும் உயிரினம் இந்த இந்த விலங்குக்கு நீங்கள் கணக்க பேரே அல்லாட்ட
16: போகாது.
0: நன்றி வணக்கம். அனைவருமே மிகவும் வேகமாகவே வந்திருந்தார்கள். அடுத்து மிக வேகத்துடன் இணைந்திருப்பவர் அடுத்து வணக்கம்.
17: வணக்கம்.
0: எங்கள் ஜெயந்திமாலா. ஜெயந்திமாலா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றோம். நீங்கள் பதிலை சொல்லும் பொழுது எல்லோரும்
17: நன்றி வணக்கம்.
0: கலேச நேரம் 6:43. ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய தீங்கினை விளைவிக்கும் உயிரினம் ஒரு கண்டத்தையே மாற்றிய கதை தெரியுமா உங்களுக்கு?

முதலே சொல்லியிருந்தேன், எல்லோரும் பாய்ந்து கொண்டு வரப்போறீர்கள் என்று சொல்லிவிட்டு இருந்தேன். ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய தீங்கினை விளைவிக்கும் உயிரின முயல் என்பதுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. 24 முயல்களிலிருந்து பில்லியன் வரை ஒரு கண்டத்தையே மாற்றிய கதை. வெறும் 24 முயல்கள் தான் 1859 ஆஸ்திரேலியாவில் நடந்தது. இங்கிலாந்தைச் சேர்ந்த தாமஸ் எடிசன் என்பவர் தனக்கு சொந்த மாநிலத்தில் வேட்டையாடுவதற்காக இங்கிலாந்திலிருந்து 24 ஐரோப்பிய முயல்களை கொண்டு வந்து திறந்து விட்டார். இங்கிலாந்து ஸ்டைல் முயல் வேட்டையை ஆஸ்திரேலியாவிலும் அனுபவிக்க வேண்டும் என்பது அவரது ஆசையாக இருந்தது. ஆனால் அந்த சின்ன ஆசைதான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆக்கிரமிப்பாக மாறியது. ஆஸ்திரேலியாவில் முயல்களை வேட்டையாட இயற்கையான எதிரிகள் இல்லை. தட்ட வெப்பமும் சாதகமாக இருந்தது. தின்பதற்கு புல் தாவரங்களுக்கு பஞ்சமே இல்லை. இதனால் சில இடங்களில் அந்த 24 முயல்கள் பல கோடிக்கணக்கில் பில்லியன்களாக பெருகிவிட்டன. இதன் விளைவு பயங்கரமானது. வயல்களில் இருந்த பயிர்களை எல்லாம் தின்று அழித்தது. காடுகளின் தாவரம் காலியானதால் மண்ணரிப்பு ஏற்பட்டது. பல பூர்வீக ஆஸ்திரேலிய விலங்குகளுக்கு உணவும் வாழ்விடமும் இல்லாமல் போய் அவை அழியின் நிலைக்கு வந்து தள்ளப்பட்டன. இதை கட்டுப்படுத்த ஆஸ்திரேலிய அரசு என்ன செய்தது தெரியுமா? ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு முயல்களை தடுக்கும் பிரம்மாண்ட வேலிகளை கட்டியது. அதன் பிறகும் மெக்சிமா என்ற வைரஸ் மற்றும் RHDV போன்ற உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தியது. இதனால் எண்ணிக்கை கொஞ்சம் குறைந்தாலும் இன்று வரை ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும் உயிரினமாக முயல்கள் தான் இருக்கின்றன. ஒரு மனிதனின் சின்ன முடிவு ஒரு கண்டத்தின் சுற்றுச்சூழல் அமைப்பை எப்படி மாற்றும் என்பதற்கு இதுவே சிறந்த உதாரணம். பார்த்தீர்களா? ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கும் உயிரினம் முயல் என்பதுதான் சரியான பதில். அதுதான் முதலே தொடக்கத்திலே பாய்ந்து கொண்டு வருவீர்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். சரி, அடுத்த கேள்வியை விரைவாக கேட்டு விடுகின்றேன். எல்லா விலங்குகளும் அநேகமாக மற்ற விலங்குகளை வேட்டையாட வழிக்கிடும் விலங்குகளில் வேட்டைக்கு செல்லும் முன் ஒன்றிணைந்து திட்டமிடும், எல்லாரும் கூடி திட்டமிட்டு வேட்டையாக்கி செல்லும் விலங்கு எது? வேட்டைக்கு செல்லும் முன் ஒன்றிணைந்து திட்டமிடும் விலங்கு எது?

வேட்டைக்கு செல்லுமின் ஒன்றிணைந்து திட்டமிடும் விளங்கியது. இவைகள் திட்டமிட்டதன் பின்னர் தான் வேட்டைக்கு வெளிக்கிடும். சரி, இந்த கேள்விக்காக இணைந்திருக்கும் அவர் திட்டமிடாமல் ஓடி வந்து விட்டார்.

0: சரி, இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்
1: ஐயா. மீண்டும் வரலாந்து முயல் போயிட்டு
0: இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப்புடாக இணைந்திருப்பவர். வணக்கம்
2: ஜியானடேசன்.
0: மான் என்று சொல்லுகிறீர்கள் திருமதி ஜியானடேசன். மான் மான் வேட்டையாடுறதா? வேட்டைக்கு செல்லுமே ஒன்று இணைந்து திட்டமிடம் விளங்குகிறது. நான் வேட்டைக்கு செல்லும் சொன்னானுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வைபருடாக வதனி இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் அழைப்புக்கு நன்றி.
0: சிங்கம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
3: பகிரங்கமாவே
0: கோரிக்கொள்ளுகின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் வட்சப்புடாக இணைந்திருப்பவர். வணக்கம் ஜெனியண்டன். வணக்கம். சிங்கம் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து பைவருடாக இணைந்திருப்பவர். வணக்கம்
4: பத்மினி. கமலாந்தன்.
0: பத்மினி சொல்லுங்கள்.
4: நான் ஓனா என்று கூறுகிறேன்.
0: ஓனா என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து ஜியானடேசன் இணைந்து இன்னத்துக்கு இரண்டாம் முறை இணைந்திருக்கிறீர்கள். வழங்கவில்லை. வணக்கம் ஜியானடேசன்.
5: வணக்கம். கேள்வி எனக்கு விளங்கியில்லை.
0: அது என்ன? அது என்ன? இந்த வீட்டைக்கு செல்லும் இணைந்து இணைந்து திட்டம் நான் என்று சொல்லியிருந்தீர்கள். நான் என்று சொல்லியிருந்தீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சியாமலா. இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சியாமலா. சியாமலா சொல்லுங்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் ராஜினி செல்வம். நலமா?
0: வணக்கம். வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
7: நன்றி. நான் என்ன எடுத்துட்டு மறந்துட்டீங்களா?
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் கமலவேணி. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் சரோஜினி அம்மா. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். ஓனா என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். திருமதி நவுலேஸ்வரனும் ஓனா என்ற பதிலோடு வந்திருக்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். திருமதி ராணி சமந்தர். உங்களுக்கும் தெலுங்கல்விடி ராணி சமந்தர்.
8: வணக்கம். வணக்கம். ஓனா என்று சொல்றோம். நீங்க தொட்டு காட்டும் என்று சொல்லியிருக்கோம்.
0: ஓனா என்று சொல்லுகிறீர்களா? இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். ஓனா என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம். நான் தான் எடுக்கவில்லை. வணக்கம்.
9: மீண்டும்
0: உதயன். உதயன் நலமாக இருக்கிறீர்கள்.
9: பெண் சிங்கங்கள்.
0: பெண் சிங்கங்கள் என்று சொல்லுகிறீர்கள். உண்மையிலேயே இந்த நாலு தெளிவனும் இருக்கலாம். நாளைக்கு தர்சனம் கிட்ட சொல்லி பின்னால ரெண்டு பக்கம் வைக்கணும். அவதான் சுழல் கதறையில சுத்தி வந்துட்டு இருக்கலாம்
2: என்ன
0: உண்மையிலேயே மிக உச்சமாக இருக்கிறது என்ன உங்களுக்கு சோர்வு சோர்வு வராது என்ன இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். பெண் சிங்கம் என்றபடியோடு வந்திருந்தீர்கள் இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்
6: வணக்கம்
0: வணக்கம் எங்கள் வேவியக்கா வேவியக்காண்டே சொல்லியிருக்க எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பைபருடாக எங்க தர்மோதியமா தர்மோதியமா இன்றைக்கு கலக்க போறீங்களா
6: என்ன
0: இன்றைக்கு கலக்க போறீங்கள் இன்றைக்கு தான் ரவீந்திரனா ரவீந்திரனா இன்றைக்கு தான் இந்த டக்கனுடைய கைய வத்தி யான்னு சொல்ல போறாரு என்ன சொல்லுங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம் எங்கள் தலையும் ஓனா என்று சொல்லுகிறீர்கள் என்ன ஓனா என்று சொல்லுகிறீர்கள் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம் வணக்கம் வணக்கம் தேவான் இன்று இன்று ரெண்டு மூன்று கிழமை அப்புறம் 30 பேர் இன்றைய தொடர்ந்து நினைந்திருக்கிறீர்கள் தேவான்
2: நன்றி நன்றி
0: அப்படியா அப்படியா வந்து இப்ப இறங்கிட்டீங்கல்ல திட்டமிட்டு திட்டமிட்டு இறங்கிட்டீங்க சரிங்க சொல்லுங்க பாப்பா என்ன திட்டமிட்டு வீட்டைக்கு செல்லும் ஒன்றிணைந்து செயல்படும் விலங்கு
2: நீங்கள் நலன் தானே
0: ஓ நாங்கள் ஐயோ தேவான் பாத்தீங்களா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே என்ன
2: உங்கள் நலன் தான்

0: உங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம் இணைந்திருக்கும் அடுத்த வணக்கம்.
1: வணக்கம் தேவி சொன்ன.
0: வணக்கம் திருமதி தேவி தன்ராஜ். தேவி தன்ராஜ் நீங்கள் அப்பவே யோசனை சொல்ல போறீங்க என்ன? அந்த படம் பாக்க யோசிச்சாரு என்னத்துக்கடா இத கொண்டு வந்தவங்க ரெண்டு
1: முயலை
0: யோசிக்கவே இல்லையா? பாத்தீங்களா முயலை கூட அவையிலே காட்டி விட்டேன் சரியாலே. வணக்கம் வணக்கம். ஐயோ தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா இல்லையே. சரி பாப்பா மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்திருக்கும் அடுத்தவரா வணக்கம். வணக்கம் சர்வ பரமேஸ்வரன் சொல்லுங்கள். எதை சொல்றது பொன்சிங்கம் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து இந்த இதை சரியான முடிவோடு இணைந்திருக்கின்றார் எங்கள் குணநாயி அம்மா. குணநாயி அம்மா சொல்லுங்கள்.
2: ஓ நாய் என்று சொல்லி கொண்டு
0: ஐயோ ஐயோ
2: இனிஷியல் உள்ள
0: விலங்க இல்ல
2: இனிஷியல் உள்ள மிருகம் எது தெரியுமா?
0: ஓ நாய்
2: அதான் சொல்லு
0: இல்லையே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் இறுதி உறவையும் வரவேற்று கொள்கிறேன். உங்களது தொடர்புதான் துண்டித்தோ தெரியல. வணக்கம். இப்பதான் பாருங்க பாத்தீங்களா இன்றைக்கு கேம்பிரி சொல்லிக்கு எல்லாரும் ஜோசிக்க போயினோம்
1: என்ன
0: இல்லையே இல்லையே வீட்டைக்கு செல்லுமே ஒன்றிணைந்து திட்டவிடும் விலங்கு என்றால் சொன்னால் நான் இந்த படத்தை பார்த்த இந்த படத்துல ஏன் இதை கொண்டு வந்தவர்கள் யோசித்து சொன்னேன். என்ன படம் விஜய் இந்த படம் ஒன்றுல சரியான சரியான பதில் வந்து கழுதை புலியாம். பாத்தீங்களா கழுதை புலி அந்த வீட்டைக்கு செல்றதுக்கு முதலாம் எல்லாம் ஒன்றிணைந்து சுத்தி இருந்துட்டு ஒன்று மாறி ஒன்றுதான் திரத்துமா ஒரு மிருகத்தை ஒன்று மாறி ஒன்று கலைக்க இரண்டாவது மிருகம் தான் இந்த திருப்பி வேகம் எடுக்குமா அப்படி எப்படி மாறி மாறி போகுமாம் என்ன
1: சொன்ன
0: நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் நினைத்தேன். கண்டுபிடி காட்டிய ஒரு கவலை தான் எனக்கு
3: என்ன
0: அடுத்த முறை அடுத்த முறை நீங்கள் இதை விட கெட்டிக்காரரா வந்து இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்.
3: நன்றி
0: நன்றி வணக்கம். இத்துடன் நிறைவுக்கு வருவது அறிதலும் புரிதலும். சிறப்பித்த அனைவரது கரங்களையும் பற்றி கொண்டு நீர் ரூபி ஆவணமான ஆபரண மாளிகை ஸ்தாபனத்தார்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது அறுதலும் புரிதலும்.

நிலையக்கலிஸ் நேரம் 7 மணி 3 நிமிடங்கள். விடி கேசன்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். தமிழ் மற்றும் முஸ்லீம் அரசியல் கட்சிகள் என 6 கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதி இழக்கும். ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கம் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவை சந்தித்து புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல்கள், இராணுவ வசமுள்ள காணிகள் ஒழிப்பு மற்றும் மலையக மக்களின் காணி உரிமைகள் குறித்து கலந்துரையாடினார் என எம்ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவுடன் முக்கிய கலந்துரையாடலொன்று கொழும்பிலுள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் எம்ஏ சுமந்திரன். கற்பிட்டி, வெள்ளத்தீவு மற்றும் சிலாவத்துறை, சவீரியபுரம் ஆகிய கடற்கரை பகுதிகளில் இலங்கை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கடத்திவரப்பட்ட 677 கிலோகிராமுக்கும் அதிகமான பீடியிலை தொகுதி கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. வல்லடி படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. வல்லடித்துறை நகரில் தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பேரவையினரால் பேரவையினரின் ஏற்பாட்டில் வல்லடி படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நடத்தப்பட்டிருக்கின்றது. தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை என்ற பெயரில் அண்மையில் ஒன்றிணைந்த 6 தமிழ் அரசியல் கட்சிகளின் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா அவர்களுடனான சந்திப்பில் இன்று ஈடுபட்டனர். ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக பகுஜன ஊடகத்துறை பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரட்னா தெரிவித்திருக்கின்றார். மகர சிறைச்சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பதட்டமான சூழ்நிலையே 12 மணித்தியால் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்று காலை 6 மணியளவில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலை, வைத்தியசாலை, கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம், ஜெயிலர் அலுவலகம் ஆகியவை முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன.

உயிர்த்தநாயிரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாடி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தி இருக்கின்றார். முதலாவது மாப்பீட்டிற்கு இனி இரண்டு நாட்களை எஞ்சிய நிலையில் பிரகாச தனது பிஞ்சு குழந்தையுடன் தாயும் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் வாத்துவ பகுதியில் பதிவாகி இருக்கின்றது. கிளிநொச்சி இரணைமடு குளத்தை அண்மித்த காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் மாணவர்களுக்கு உண்மை நீதி மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கே உள்ளது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிணத்தால் கசிவு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதி அனு குரோவர் பாலிகா மற்றும் 137 புற நீதிபதிகளை டெல்லி உயர்நீதிமன்றம் இடமாற்றம் செய்திருக்கின்றது. தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மாநில காவல்துறையை கண்டிக்கின்றேன் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பதிவுகள் அதிக எண்ணிக்கையில் வெளியிடப்படுவதாக சீனாவில் வாழும் இந்தியர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் குவிக்கப்பட்டு வரும் குப்பைகள் காரணமாக ஏற்படும் துர்நாற்றம் புகைமூட்டத்தால் திருப்பூரின் சுகாதாரமே கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றார்கள். கடந்த ஜூலை மாதத்தில் 24,52,00,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்கின்றார்கள். சுவாமி தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதலின்படி கடந்த ஜூலை மாதத்தில் உண்டியலில் ₹140.29 கோடி காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியிருக்கின்றார்கள்.

சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 240 என்று ஒரு சவரன் 1,06,000 விற்பனை ஆகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் முணங்கி இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உணவகத்தில் சனிக்கிழமை குண்டு வெடித்ததில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 21 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். சீனாவில் மனைவிக்காக தம்முடைய உயிரியை பொருட்படுத்தாத ஒருவர் பாராட்டு மலையில் நினைகின்றார். தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பூர்மா விலக உள்ளார். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்ற நிலையில் ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்வதே தனது அடுத்த இலக்கு என மீராபாய் சானு தெரிவித்திருக்கின்றார். இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 386 ரூபாய் 10% இந்திய பெறுமதியில் 180 ரூபாய் 78% ஒரு US டாலர் இலங்கை பெறுமதியில் 334 ரூபாய் 84% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 18% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 413 ரூபாய் 93% இந்திய பெறுமதியில் 111 ரூபாய் 66% ஒரு UK பவுன் இலங்கை பெறுமதியில் 455 ரூபாய் 4% இந்திய பெறுமதி 128 ரூபாய் 20% ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 62% இந்திய பெறுமதியில் 67 ரூபாய் 83% காணப்படுகின்றது. இத்துடன் VT கேசன்கரியன் VT சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவேற்றின.

0: பரிசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951-15-82 0-3 அல்லது 0-669-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38/5 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604-707-1 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நிலைய கலியக நேரம் 7:15. நீங்கள் கெடுக்கணுகின்ற தமிழ் அலியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது

0: இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வாக தவத்திரு தன்னாயம் அடிகளார் உள்ளது வரலாறை பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே மிகவும் தமிழர்களாகிய மக்களால் மிகவும் மன வருத்தம் அளிக்கக்கூடியது. உலகுக்கே தமிழ் மொழியை கொண்டு சென்றவர், தமிழ் மொழிக்காக மிகவும் அரும்பாடுபட்டவர். அவரை பற்றிய பதிவுகள், அவரை பற்றிய சரியான தகவல்கள் இந்த இணையதளத்திலும் அதிகமாக பகிரப்படாமல் இருப்பது, அல்லது அவரை பற்றிய உண்மையான தேடுதல்கள் இல்லாமல் இருப்பது உண்மையிலேயே பெரிய மன வருத்தத்துக்குரியது. எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ பேர் எங்களது தமிழோடு தமிழுக்காக பாடுபட்டுகின்றார்கள். அடிகளாரை மறந்துவிட்டு தமிழர் என்று பெருமையை நாங்கள் எப்படி கொள்ள முடியும்? ஆனால் அவரது பதிவுகளும் அவரது சிறப்புகளும் அதிகமான பதிவுகளில் காணப்படுவதில்லை இல்லை என்பதை கூறிக்கொண்டு ஒரு சில ஆர்வலர்கள் மட்டும் அதை தொடர்ந்து தமது முயற்சியாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அவர்களது கரங்களையும் பற்றி கொண்டு தவத்திரு தனிநாயகம் அடிகளார் அவர்களது அமுதன் அவர்களது விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம்.
1: தவத்திரு சேவியர் தனிநாயக அடிகளார் உலக புகழ்பெற்ற தமிழ் பேரறிஞர். உலக அரங்கில் தமிழுக்கு இடம் பெற்று தந்த ஒப்பற்ற தமிழ் தொண்டர். 20ஆம் நூற்றாண்டில் இவரை போல் உலகளாவிய தமிழ் பணி புரிந்தவர் வேறு ஒருவரும் இல்லை என துணிந்து சொல்லலாம். இத்துணை புகழ்பெற்ற தமிழ் அறிஞரை தமிழ் உலகம் எளிதாக மறந்து வருவதை காண்கின்றோம். தனிநாயக அடிகளாரின் மீது அதீத ஈடுபாடும் பற்றும் மிக்கவர் அருட்தந்தை அமுதன் அடிகள். அடிகளாருடன் பழகிய பெரும் பேற்றையும் கொண்டவர் இவர். அடிகளாரை பற்றிய ஆய்வை மேற்கொள்வதற்கும் அடிகளாரின் புகழ் பரப்பும் பணிகளை மேற்கொள்வதற்கும் தம் வாழ்நாளின் பெரும் பகுதியை செலவிட்டவர் இவர். தவத்திரு தனிநாயக அடிகளார் நூற்றாண்டு விழா குழுவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று தமிழகத்தின் பல மாவட்டங்களில் மட்டுமல்லாது அயல் நாடுகளிலும் தனிநாயக அடிகளாரின் நூற்றாண்டு விழா சிறப்பாக நடைபெற ஆற்றுப்படுத்தி வருபவர் இவர். தனிநாயகம் என்றாலே உலகளாவிய தமிழ் மாநாடுகள் தாம் நம் நெஞ்சத்திரையில் நிழலாடுகின்றன. ஆம், அவர் தோன்றியிராவிட்டால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் ஏது

பல மொழிகளில் புலமை பெற்றவர் தனிநாயக அடிகளார். தமிழ், ஆங்கிலம், லத்தீன், இத்தாலியம், பிரெஞ்சு, ஜெர்மன், போர்த்துகீசியம், ஸ்பானிஷ், ரஷ்யன் உள்ளிட்ட 12 மொழிகளில் புலமை பெற்றவர் இவர். ஐரோப்பிய அமெரிக்க நூலகங்களில் ஆய்ந்தறிந்து தமிழில் முதன் முதலாக வெளிவந்த கதில்யா தம்பிரான் வணக்கம், கிறிஸ்தியானி வணக்கம், அடியார் வரலாறு போன்ற அரிய தமிழ் நூல்களை தமிழ் உலகத்துக்கு தந்தவர் தனிநாயகம் அடிகளார். இத்தகைய சிறப்புமிக்க தனிநாயக அடிகளாரின் அனைத்து படைப்புகளையும் தொகுத்து ஆங்கிலத்தில் 2, தமிழில் 1 3 தொகுதிகளாக 2000 பக்கங்களில் வெளிக்கொணர்ந்த வரலாற்று பெருமையும் அருட்தந்தை அமுதன் அடிகளாருக்கு உண்டு. தனிநாயகம் யார் என்ற கேள்விக்கு இந்த பேட்டியில் பதிலளிக்கின்றார். வாருங்கள் கேட்போம்.

0: கலக்கர் அமுத நடிகள் அவர்களே, தனிநாயக மடிகள் என்று சொல்லும் பொழுது அவரை பற்றிய ஆய்வுகளுக்கு மிக விரிவான தகவல்களை வழங்கக்கூடிய ஒருவராக தாங்கள் இருக்கின்றீர்கள். மலேசிய சூழலை பொறுத்தவரை, அதாவது 1960 என்ற காலகட்டத்தில் பார்க்க போனால், அங்கு தமிழ் வளர்ச்சி என்ற வகையில் தனிநாயக மடிகளின் பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. அது மட்டுமின்றி பல நாடுகளுக்கு அவர் சென்று தமிழ் தொடர்பான ஆவண பதிவுகளை செய்திருக்கின்றார், பல ஆய்வு தகவல்களை தொகுத்திருக்கின்றார். இந்த பேட்டியில் தனிநாயக மடிகளாரை பற்றிய விரிவான தகவல்களை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம்.
1: 1961 முதல் 1969 வரையிலே தனிநாயகர் மலேசியாவிலே பணியாற்றினார். மலையா பல்கலைக்கழகத்தில் இந்தியவியல் துறையின் தலைவராக பணியாற்றினார். அந்த பணிக்கு அவர் வருவதற்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், சிங்கப்பூரில் தமிழருடைய தலைவராக திகழ்ந்த தமிழ்வியல் கோவண்ணா சாரங்கமணியம், அவர்தான் கட்டாயமாக அடிகளார் அந்த பல்கலைக்கழக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி அழைத்தவர். அடிகளாரும் அந்த வாய்ப்பை தவறவிட்டுவிட விரும்பவில்லை. அடிகளார் இங்கே வருவதற்கு முன்பாக இந்திய துறை என்பது வடமொழியை மையமாக கொண்டு அமைய வேண்டும் என்ற ஒரு முயற்சி நடைபெற்றது. அந்த முயற்சியை ஏற்கனவே சாரங்கபாணி தலைமையிலே தமிழர்கள் தோற்கடித்திருந்தாங்க. ஒரு பெரிய நூலகத்துக்கு தேவையான தமிழ் நூல்களை எல்லாம் அவர்கள் தேடி கொடுத்து மலேசியாவிலே வாழ்கின்ற இந்தியர்களிலே பெரும்பான்மையான தமிழர்கள் தான். ஆகவே நீங்கள் இந்தியவியல் துறை என்று அழைத்தாலும் கூட இது தமிழை மையப்படுத்தியதாக அமைந்திருக்க வேண்டும் என்பதிலே சாரங்கபாணி அவருடைய பங்களிப்பு மிகுதி. அந்த பங்களிப்பை சாரங்கபாணி ஏற்கனவே தொடங்கிய அந்த பணியை தொடர்கின்ற ஒரு பேரறிஞராக கருணாநிதிகளார் அங்கே விளங்கினார்கள். பல்கலைக்கழகத்திலே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை முதுகலை பட்டம் முனைவு பட்டம் பெறுகின்ற அளவுக்கு அவர் பாடத்திட்டத்தை வகுத்தார். அதை போலவே தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்களும் கூட தமிழ் பற்றிய பாடங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் ஆங்கில மொழி கல்வி வழியாக தமிழர் அல்லாத மாணவர்களும் தமிழ் பயிர்வதற்கு ஏற்பாடு செய்தார். அந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்தியவியல் துறை அடிகளாராலேயே மிகுந்த புகழ் பெற்றது என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் உலகம் முழுமையிலும் உள்ள தமிழ் அறிஞர்களோடு தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் என்று உலக தமிழ் அறிஞர்கள் அனைவரோடும் அடிகளாருக்கு உறவு இருந்த காரணத்தினாலே அவர்களெல்லாம் அங்கே வருகை நிறுத்த பேராசிரியராக அழைத்து அவர்களால் அவருடைய அறிவால் ஞானத்தால் தன்னுடைய துறை மாணவர்கள் பயன்பெறுவதற்கும் அடிகளார் பெரும் வழிவகுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஒருவரை குறிப்பிட வேண்டுமானால் எட்கர் நோல்டன் என்ற ஒரு அமெரிக்க அறிஞர் ஆனந்தூர் பல்கலைக்கழகத்திலே மொழியியல் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார். அவரை வருகை தரும் பேராசிரியராக மலேசியா பல்கலைக்கழகத்துக்கு அழைத்து அந்த வேளையிலே தான் ஏற்கனவே 1679 அம்பலக்காட்டில் அச்சிடப்பட்ட தமிழ் போர்த்துகேய அகராதி அந்தாம் தி பொயன்சா என்கிற ஒரு கத்தோலிக்க துறவியாலே தொகுக்கப்பட்டு அச்சிடப்பட்ட அந்த முதல் தமிழ் அகராதியினுடைய முன்னுரை ஏறக்குறைய 20-24 பக்கங்கள் போர்த்துகேய மொழியில் இருந்ததை அடிகளாரும் நோல்டனும் சேர்ந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தார்கள். நோல்டன் அதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை வருகிறதற்கெல்லாம் அடிகளாருடைய பணி அங்கே வழிவகுத்து கொடுத்தது. அதனால்தான் 1966 முதல் உலக தமிழ் மாநாடு அங்கே நடந்தபோது அந்த மாநாட்டை தொடங்கி வைத்த மலேசிய பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்தியவியல் துறை தலைவராக தனிநாயகர் இருப்பதால் அவர் ஒரு மொழியோடு தம்முடைய அறிவையும் ஞானத்தையும் முடக்கி கொள்ளாமல் பல்வேறு மொழிகளையும் அறிந்தவராக இருப்பதால் அவருடைய பல்மொழி அறிவு இந்த மாநாட்டை இங்கே நடத்துவதற்கு மட்டுமல்ல இந்த பல்கலைக்கழகத்துக்கும் அது ஒரு பெரும் விருந்தாக அமைந்திருக்கிறது என்று தம்முடைய தொடக்க உரையிலேயே தன்னாய் அடிகளாரை அவர் பாராட்டினார். அடிகளார் மலேசியா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது விடுமுறை காலங்களை எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ் தொடர்பான பண்பாட்டு தொடர்பான இலக்கியம் தொடர்பான நூல்களை எல்லாம் ஆய்வதற்கும் அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்படி அவர் ஆய்வு மூலமாக கண்டெடுத்த பழந்தமிழ் நூல்கள் 16 அச்சிடப்பட்ட நூல்கள். 1578 கேரளத்திலே உள்ள கொல்லத்திலே அச்சிடப்பட்ட தம்பிரான் வணக்கம், 1579 கேரளத்திலே உள்ள கொச்சியிலே அச்சிடப்பட்ட கிருசத்தியாரி வணக்கம், 1586 தமிழகத்திலே தூத்துக்குடி அருகிலே உள்ள புன்னைக்காயன் ஊரில் அச்சிடப்பட்ட அடியார் வரலாறு என்கிற ஃப்ளோஸ் சாங்கோரும், 1679 அம்பலக்காட்டில் அச்சிடப்பட்ட தமிழ் போர்த்துகிய அகராதி ஆகிய நூல்களின் அச்சுப்படிகளை எல்லாம் அடிகளார் கண்டுபிடித்து இரு கட்டுரைகள் மூலமாக அவர் உலகிற்கு வெளிப்படுத்தினார்.
0: அது போர்த்துகல்ல அவருடைய பயணத்தின் போது கிடைத்த நூல் தானே,
1: அது கார்த்தில்யா என்கிற நூல். கார்த்தில்யா என்கிற நூல், அது ஒரு சின்ன நூல், ஒரு 20 பக்க நூல்,
0: தமிழ் இல்லாத ஒரு நூல்,
1: தமிழ் எழுத்தில் அச்சிடப்படவில்லை. தமிழ் நூல் ஆனால்
0: தமிழ்
1: ஐரோப்பிய எழுத்துக்கள் கார்த்தில்யா என்று அதனுடைய ஒரு பெரிய தலைப்பு. முதல் பக்கத்தில் நீங்கள் பார்த்தால் ஒரு கால் பக்கத்துக்கு மேலாக அந்த நூலுடைய தலைப்பு குறிக்கப்பட்டிருக்கும். அதன் முதல் சொல் தான் கார்த்தில்யா. கார்த்தில்யா என்றால் புரோஷர் அல்லது சிற்றேடு என்று பொருள். இந்த சிற்றேடு ஒரு கிறிஸ்தவனுடைய மீட்புக்காக அறிய வேண்டிய அனைத்தையும் சுருக்கமாக தொகுத்து கூடுகின்ற ஒரு சிற்றேடு என்று அந்த அதன் தலைப்பு தொடங்கும். அதான் நீங்கள் சொன்ன இந்த நூல் கார்த்திலியா 1554 லிஸ்பன் நகரத்தில் அச்சிடப்பட்டது. அதை அந்த மந்திரங்களை எல்லாம் மொழிபெயர்த்தவர்கள் இந்தியர்களாகிய நாங்கள் என்று முன்னுரையிலேயே மூன்றுகளுடைய பெயரை குறிப்பிடுகிறார்கள். அந்த முதல் நூல் இந்தியர்களாலேயே மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனாலும் தமிழ் வடிவம்
0: இல்லை,
1: நச்சு கோக்கையில்லாத காரணத்தினாலே அதை அவர்கள் போர்த்துகீய மொழியிலே செய்தார்.
0: தமிழ் ஒளி ஒளியோட தமிழ் ஒளி, ஆனால் எழுத்துக்கள் வந்து போர்த்துகீசிய மொழி,
1: லத்தீன் எழுத்து என்று சொல்வது ஆங்கிலம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய எழுத்து.
0: ஆனால் தமிழர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அங்கே சென்று இந்த இந்த பணியில் ஈடுபட்டார்களா, கப்பலில் சென்று
1: பணிகளுக்காக அவர் அழைக்கப்பட்டார்களா அல்லது ஏற்கனவே அவர் அங்கே சென்றிருந்த போது செய்தார்களா என்று தெரியாது,
0: அது தெரியவில்லை.
1: அரசுடைய ஆணைப்படி இந்தியர்களாகிய நாங்கள் மூலம் இந்த பணியை செய்கிறோம், எங்களுக்கு லத்தீன் மொழியும் போர்த்துகீய மொழியும் தமிழ் மொழியும் தெரியும் என்று அவர் முன்னுரையிலே குறிப்பிடுகிறார்.
0: அந்த நூலுடைய ஒரு அதாவது ஒரிஜினல் அசல் என்பது எங்கே கிடைக்கின்றது கார்த்திலாவின்?
1: அசல் படி என்பது ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. லிஸ்பன் நகரத்தில், லிஸ்பன் நகரத்தினுடைய ஓரமாக இருக்கக்கூடிய திருச்சியிலே உறையூர் போல பெலன் என்கிற ஊரிலே உள்ள மியூசியோ எத்னோலஜிக்கோ ஆர்கியோலஜியா என்கிற ஒரு நூலகத்திலே ஒரே ஒரு படி இருக்கிறது. அதை அவர்கள் ஃபேக்சிமில் முறைப்படி அந்த நூலை அப்படியே அவர்கள் மறுதளிப்பு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். பின்னாலே நான் உங்களுக்கு வேண்டுமானால் அதன் ஒரு பிரதி உங்களுக்கு
0: இந்த நூல். இது மறுபதிப்பாக வந்தது 1790. அதே முழுமையாக அதே நூல் வந்திருக்கா?
1: அதே நூல் அப்படியே
0: அப்படியே வந்திருக்கின்றது.
1: முன்னுரை எல்லாம் சேர்த்திருக்கிறார்கள். இதெல்லாம் இதில் இருந்து
0: நூல் இங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. அதே எழுத்துல, இதே சிவப்பு எழுத்துலயும் சிவப்பு கருப்பு
1: அதே தெரியும். இது அவர் எழுதிய முன்முறை. இதுதான் நூல்.
0: அதாவது இந்த எழுத்துக்கள் வந்து ஒலியினாக்க போர்த்துகீசிய மொழியா அல்லது போர்த்துகீசிய மொழி தானே?
1: ஆமா, போர்த்துகீசிய மொழி எழுத்து, லத்தீன், ஆங்கிலம், பிரெஞ்சு எல்லாமே அதே எழுத்துக்கள் தான் இங்கே பயன்படுத்துறது.
0: இதே போல தம்பிரான் வணக்கமும் அவர்களுக்கு கிடைச்சது இல்லையா?
1: தம்பிரான் வணக்கம் தமிழ் எழுத்துக்களில் அச்சிடப்பட்டது. அந்த தம்பிரான் வணக்கத்தினுடைய கடைசி பக்கத்திலே இரண்டு வரிகளிலே அடிகளார் காட்டுகிறார். என்றைக்கு சரிகளார் கோவையில் உண்டாக்கின எழுத்து 1577 கோவையில் உண்டாக்கின எழுத்து என்று ஒரு படி.
0: கோவை
1: கோவை கோவா
0: கோவா.
1: அதுக்கு கீழே வந்து கொல்லத்தில் உண்டாக்கின எழுத்து என்று 1578 கொல்லத்தில் உண்டாக்கின எழுத்து என்று இன்னொரு வகையான எழுத்தும் காட்டுகிறார். வேறுபாடுகள் மிகுதி இல்லை, சிறிய வேறுபாடு ஆங்காங்கே உண்டு. இவைதான் முதலிலே வார்க்கப்பட்ட தமிழ் எழுத்துக்கள். இந்த 1578 முன்னாலேயே 1577 ஒரு தமிழ் நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது. அதன் நகல் நமக்கு படி நமக்கு எங்குமே கிடைக்கவில்லை. அதை பற்றிய குறிப்புகள் சில கடிதங்களிலே நமக்கு கிடைக்கின்றன. 1577 அச்சிடப்பட்ட அந்த நூலை பார்த்து தங்களுடைய தாய்மொழியிலே நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது என்று தமிழர்கள் வியந்து போனார்கள், மலைத்து போனார்கள் என்றெல்லாம் அந்த கடிதத்தில் குறிப்பை நாம் பார்க்கலாம்.
0: நூல்களெல்லாம் பார்த்த பொழுது அதை மறுபதிப்பு செய்ய வேண்டும் என்ற வகையில் தனிநாயகம் அடிகளுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இதெல்லாம் பழைய முயற்சிகளை பற்றி அவர் அறிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: தனிநாயகிகளால் இந்த அகராதியை மட்டும் மறுபதிப்பு செய்து வெளியிட்டார். அந்தாந்தி பிரயன்ஸ் அவருடைய தமிழ் போர்த்துகிய அகராதி. மற்ற நூல்களை மறுபதிப்பு செய்வதற்கு அவர் முயற்சி செய்ததாக தெரியவில்லை. இயேசுவை சார்ந்த ராசமாணிக்க மடிகளார் இந்த தம்பிரான் வணக்கம் கிருசுக்கியானி வணக்கம் என்ற இரண்டு நூல்களையும் ஆராய்ச்சி முன்னுரையோடு ஒரே நூலாக வணக்கம் என்னும் தலைப்பிலே அந்த நூலை அவர் வெளியிட்டிருக்கிறார்.
0: பிறகு அவருடைய பயணங்கள் என்று சொல்லும் போது எந்தெந்த ஊர்களுக்கு அவர் செய்து பயணம் செய்திருக்கேன், பிரெஞ்சு தீவுகள் பலவற்றுக்கு அவர் பயணம் செய்த மாதிரியான குறிப்புகளை நாம பார்க்கிறோம். மார்டினிக், கோடலம் அந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் அதை பற்றி
1: ஒரு பெரிய கட்டுரையை அவர் சென்னை இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டில் வழங்கினார். ஏறக்குறைய 40-50 பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை அது. ஒரு இட ஆய்வு, மக்களுடைய பண்பாட்டு ஆய்வு. அந்த மக்களிலே பலருக்கு தமிழ் தெரியவில்லை, பெயர்கள் மட்டும் தமிழ் பெயர்களாக இருக்கின்றன. எதற்காக அந்த நாடுகளுக்கு அவர்கள் போனார்கள், எப்படி போனார்கள், கப்பலிலே போனார்கள் என்று விவரங்களை எல்லாம் அந்த நீளமான கட்டுரையில் வெளியிட்டிருக்கிறார். அதை போலவே மலேசியா நாட்டிலே ஆய்வு செய்து கூட கடாரம் கொண்டான் என்று ராஜேந்திர சோழனை பாராட்டுகிறோமே, அந்த கடாரம் எங்கே இருக்கிறது, மலேசிய நாட்டில் அது கெடா என்னும் சிறிய துறைமுகமாக இன்றைக்கும் இருக்கிறது என்றும் அவர் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். அவ்வாறு அவர் கம்போடியா, தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு சென்றபோது அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே தமிழுடைய பண்பாடும் நாகரிகமும் எந்த அளவுக்கு பரவி இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்.

0: நானாக நான் குருவாக்கப்படவில்லை, நானாகவே குருவாகினேன் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் யாழ்ப்பாண ஆயரின் அனுமதியோடு ரோமாபுரிக்கு செல்ல முடியவில்லை. அதன் காரணமாக சீரியமலங்கார திருச்சபையின் தலைவரான மாரிவானியோஸ் அவர்களின் ஆசியோடேயே அவர் ரோமாபுரிக்கு குரு படிப்புக்காக சென்றார்.
1: ரோமாபுரியிலே ஒரு 60 நாடுகளுக்கு மேற்பட்ட மாணவர்களோடு தனது இறையியல் கல்வியை கற்றார். அதே நேரத்திலே ஹீப்ரு, கிரீக், லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளையும் அதனுடைய பாரம்பரியங்களையும் இலக்கியங்களையும் கூட அவர் கற்று தேர்ந்திருந்தார் என்பதை நாம் அவருடைய நூல்களில் இருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது.

0: ஒரு காலகட்டத்திலே சமஸ்கிருதம் கற்றவர்கள் சமூகத்திலே உயர்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். அந்த நிலை ஒரு கட்டத்திலே மாறி ஆங்கிலம் தெரிந்தவர்கள் சமூகத்திலே உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்ட ஒரு நிலை இருந்து வந்தது. அடிகளாருடைய வரலாறு அந்த பின்னணியிலே தான் தொடங்குகின்றது.
1: ஆங்கிலத்தை சிறப்பான முறையில் பயில வேண்டும், அது நல்ல எழுத்தாளராக பேச்சாளராக விளங்க வேண்டும் என்னும் ஆர்வம் தான் அவருக்கு இருந்தது. ஏறக்குறைய 30 வயது வரையிலே திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளத்திலே பள்ளியிலே துணை தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது ஞாயிறு வழிபாட்டிலே தமிழில் மறையுறை ஆற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தமிழை பயில தொடங்கினார்.
2: இந்திய விடுதலை போராட்டம் மிகவும் தீவிரமாக இந்திய ஆங்கிலம் நடந்திருந்தது. அந்த பின்னணியில் தான் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் உலகம் போற்ற வேண்டும் என்ற அந்த உந்தலை அவர் பெற்றார்.
1: சங்க இலக்கியத்தை பயின்ற போது அந்த இலக்கியத்தின் சிறப்பும் செழுமையும் அவருடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட காரணத்தினாலே இவ்வளவு அற்புதமான மொழியை நாம் தாய்மொழியாக பெற்றிருக்கிறோமே, இந்த தாய்மொழியை நாம் சிறப்பாக பயின்று அதிலே புலமை பெற்று அதன் சிறப்பை பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்னும் ஆர்வம் அப்போது அவருக்கு எழுந்தது.
3: உலக மொழிகள் பலவற்றையும் அவர் படித்திருக்கிறார் என்பதை அவரே உணர்த்தி நிற்கிறார். அதை எப்படி உணர்த்துகிறார் என்று போதும். அப்படி உணர்த்துகின்ற போது தனக்கு ஏற்படுகின்ற உணர்வு தமிழை பற்றி எண்ணுகின்ற போது என்ன என்பதையும் மீண்டும் அவர் சொற்களிலே வைத்து நான் கூற விரும்புகிறேன். வேயில் என்னும் இலத்தியின் புலவரை ஏந்தி படித்து மகிழ்ந்துள்ளேன். எகிப்து நாட்டின் தொன்மை வாய்ந்த ஏடுகளையும் நாகரிக சின்னங்களையும் புரட்டி பார்த்து புரிந்துள்ளேன். எனினும் தொல்காப்பியத்தை என் கைகளில் ஏந்தி விரிக்கும் போது எனக்கு ஏற்படும் அத்தகைய உள்ள கிளர்ச்சி வேறு என்னுளிலும் ஏற்படுவதன்று. நம் பண்ட தமிழ் நூல்களை தொட்டதும் 1000 ஆண்டுகளாக நிகழ்ந்த பண்பில் வளர்ந்த திருந்திய இலக்கண இலக்கியம் பயிற்சியும் நம் கண்முன்னே நிற்கிறது என்று கூறுகின்ற போது உலக மொழிகளை உற்று கவனித்து ஊறி தெளித்து ஒரு பெருமகன் கூறுகிறார் என்பதுதான் இங்கு நினைத்து பார்க்க வேண்டும்.
2: நான் குருவாக்கப்படவில்லை, நானாகவே குருவாகினேன் என்று அவர் கூறியது மாதிரி தனிநாயக அடிகள் தமிழ் அறிஞராக்கப்படவில்லை, தானாகவே தமிழறிஞராகினார் என்றும் கூறலாம். ரோமாபுரியிலிருந்து இத்தாலிய நாட்டிலிருந்து டிமாபிலி பெஸ்கி என்ற ஜேசு சபை குருவர்கள் 16ஆம் 17ஆம் நூற்றாண்டுகளில் தென்னிந்தியா சென்று கிறிஸ்தவ மதத்தை வளர்த்தும் தமிழ் மொழியை கற்று தமிழ் மொழியில் மிகவும் புலமை பெற்றும் விளங்கினார்கள். வீரமாமுனிவர் என்று அழைக்கப்பட்ட பெஸ்கி கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக தமிழை பயின்றார். தனிநாயக அடிகள் கிறிஸ்தவ துறவியாக தொடங்கி உலகம் பறக்க தமிழ் தூது செல்லும் தீர்மானத்தை மேற்கொண்டார்.

தமிழை இன்னும் ஆழமாக பயில வேண்டும் என்னும் ஆவலோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாணவராக சேர்ந்து 1945 முதல் 1947 வரையிலே அங்கே பயின்று தமிழிலே முதுகலை பட்டமும், பின்பு 1947 1949 வரையிலே அங்கே தொடர்ந்து பயின்று எம்லி பட்டமும் பெற்றவர். அண்ணாமலையிலே பயிலுகிற போது தமிழிலே தம்முடைய சிந்தையை பறிகொடுத்தவராக இவ்வளவு சிறப்பு மிகுந்த செந்தமிழை உலகத்து அறிஞர்களெல்லாம் அறிவதற்கு நான் வழி செய்ய வேண்டும், இதையே நான் என்னுடைய வாழ்க்கை பணியாக கொள்ளுவேன் என்ற ஆர்வத்தோடு முனைப்போடு அவர் ஈடுபட்டதாக அவருடைய வகுப்பு தோழரும் பின்னாளில் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தராக திகழ்ந்தவருமாகிய முதுமுனைவர் வ.ஐ. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்வது உண்டு.

0: சங்க இலக்கியத்தில் இயற்கை என்னும் தலைப்பிலே ஆங்கிலத்திலே இவர் அன்றைக்கு தீட்டிய அந்த ஆய்வேடு தமிழை மேனாட்டவருக்கு அறிமுகம் செய்கின்ற நூல்களிலே தலை சிறந்த நூல் என்று செக்கோஸ்லோவாக்கிய நாட்டு தமிழறிஞரும் திராவிடஇயல் பேரறிஞரும் ஆகிய கமில் ஜ்வலபில் அவர்களாலே பாராட்ட பெற்றது.
1: சங்க இலக்கியம் அவருடைய ஆய்வுகளிலே ஒரு முக்கியமான இடத்தை பெற்றோம். இயற்கையை பாடிய புலவர்கள் உலகத்திலே எத்தனையோ புலவர்களை பற்றி அவர் அமைந்திருக்கின்றார். தமிழ் சங்க புலவர்கள் இயற்கையை பாடியது போன்று வேறு இலக்கியங்களில் அவ்வளவு சிறப்பாக பாடவில்லை என்று அவர் கூறுகின்றார்.
2: எவ்வளவு தூரம் அவருடைய அந்த தீசிஸ் அந்த அந்த ஆய்வு கட்டுரை சிறப்பு பெற்றதென்றால், அந்த புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டு 6-7 தடவைகளிலே அது மறுபதிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது.
3: கருங்கண் தாக்கலை பெரும்புரிது உற்றன கைமை உய்யா காமர் மந்தி கல்லா வன்பொருள் கிளை முதல் சேர்த்தி ஓங்குவரை அடுக்கத்து பாய்ந்து உயிர் செவுக்கும் சாரல் நாடு.
1: அந்த வகையிலே அவருக்கு இந்த சங்க இலக்கியங்களிலே இருந்த ஈடுபாடு, அவற்றிலே கூறப்பட்டுள்ள பண்பாட்டு கூறுகள், மனிதாய பண்புகள், மென்மையான உணர்வுகள், இந்த இவற்றை பிற நாட்டிலே உள்ளவர்களுக்கு அந்த நாட்டிலே உள்ளவர்களுடைய அவர்களுடைய மொழியிலேயே எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்கு இருந்தது.
3: யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவதன்று.
4: ஏதோ தமிழன் தனியே தன் மொழி தன் பண்பாடு மட்டும் எண்ணிக்கொண்டிருக்காமல் உலகம் தழுவுகின்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனை அமைந்திருந்ததை புறநாற்று பூங்குண்டனார் கூட்ட வைத்துக் கொண்டவர் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கூறிய கூற்று.
1: உலகத்திலே எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன, அந்த சமயங்களை எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்து பார்க்கின்ற ஒரு பார்வை தமிழிலே இருக்கின்ற ஒரு போக்கு. இதை அடிகளார் மிக அற்புதமாக எடுத்து காட்டியிருந்தார். என்ன என்றால், எந்த மொழியிலும் இந்த சமயங்கள் எல்லாம் ஒன்றாக வந்து இருக்கின்ற ஒரு பார்வையும் ஒரு இருப்பும் எந்த மொழியிலும் இல்லை.
4: தமிழுக்கு ஒரு சிறப்பு உண்டு என்பதனை தனிநா அடிகளார் சொல்லுகின்ற கூற்று நெஞ்சத்தை தொடுகின்ற கூற்று அமைகிறது. எந்த ஒரு மொழியினையும் அவர் குறைத்து கூறவில்லை. இருந்தாலும் தமிழுக்குரிய தனித்துவத்தை உணர்த்துகின்ற முறையிலே, ஆங்கிலத்து வாணிபத்தின் மொழி என்றால், பிரெஞ்சு தூதின் மொழி என்றால், லத்தீன் சட்டத்தின் மொழி என்றால், சேமன் தத்துவத்தின் மொழி என்றால், இத்தாலி காதல் மொழி என்றால், தமிழே பக்தியின் மொழி என்று அவர் கூறுகின்ற போது எம் நெஞ்ச தொடுகின் நிகழ்ச்சி மட்டுமில்லை, எம்மாதிரி கண்கள் கலங்குகிற நிகழ்ச்சி எண்ணி பார்ப்போம்.

0: என்று எதை எடுத்தாலும் அவர் தமிழை சுற்றியே தம்முடைய சிந்தனை சூழலை அமைத்துக் கொண்டார், வளர்த்துக் கொண்டார் என்பது வியப்பான ஒரு செய்திதான். இதையே அவர் தம்முடைய உயிமூச்சாக கொண்டார், இதையே அவர் தம்முடைய வாழ்க்கை பணியாகவும் கொண்டார்.
1: பாரதியாருடைய கூற்றின் அமைத்து பார்க்கணும் போது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார். வெறுமனியே எங்களுடைய மொழியின் பெருமையை பேசிக் கொண்டு இருக்காமல் மொழியினுடைய வளர்ச்சி காலத்தின் கருத்தோட்ட வளர்ச்சிக்கு ஏற்ற முறையில் அமைய வேண்டும் என்பதிலும் தனியார் அடிகளார் கவனம் செலுத்தினார்.
0: தம்முடைய முதல் உலக தமிழ் தூது பயணத்தின் போது இவருக்கு மனக்குறையாக, பெரிய மனக்குறையாக தெரிந்தது தமிழை பற்றி ஆங்கிலத்திலே பிற நாட்டு அறிஞர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லையே என்பதுதான்.

0: ஆகவே தாயகம் திரும்பிய பின்பு 1952 ஆண்டிலே தூத்துக்குடியிலே தமிழ் இலக்கிய கழகத்தின் வாயிலாக தமிழ் கல்ச்சர் என்ற முத்திங்கள் ஆய்வு இதழை அவர் வெளியிடத் தொடங்கினார். இதிலே பல்வேறு நாட்டு அறிஞர்களும் கட்டுரைகளை ஆய்வு கட்டுரைகளை எழுதினார்கள். குறிப்பாக ஐரோப்பிய அறிஞர்கள் தமிழை பயின்று தமிழிலே ஆராய்ச்சி செய்து ஆங்கிலத்தில் அவர்கள் பல தமிழ் கட்டுரைகளை வடிக்கின்ற அந்த கட்டுரைகளை வெளியிடுகின்ற வாய்ப்பை இந்த தமிழ் கல்ச்சர் இதழ் தமிழ் அறிஞர் உலகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்தது.
1: ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது இந்தியா ஃபோக்கஸ் எடுத்தேன். தமிழ்நாட்டுக்கு போய் ஒரு சின்ன கிராமத்தில் 2 வருஷம் அங்கே வாசிக்கியிருந்தேன். அந்த கிராமத்தில் தான் தமிழ் கட்டினேன். அங்கே நான் எல்லாருக்கும் சொன்னேன் என்னுடைய இங்கிலீஷ் பேசக்கூடாது, தமிழ் தான் பேசுவேன். இப்போ 2 வருஷம் ஆயிட்டது, மறந்துட்டேன், மன்னிக்கணும். அந்த அந்த ஆசை இருக்குது என்னுடைய மனத்தில், அந்த அன்பு தமிழ் மேல அன்பு அப்படியே. Father Thani Nyayam was an inspiration to me because he was a synthesist who realized the importance of Tamil culture and how it could be found in so many different areas, in literature, early history, in art, political studies, in language, in trade, religion, and political and social life. So what I've done is to take inspiration from him and apply it to the legend of Ponivala and try to reach out to all those different aspects of Tamil culture to help enlighten the legend and also to show how the legend can further expand and deepen our knowledge of Tamil culture.

0: 1986 தனி சிங்கள சட்டத்தை எதிர்த்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தின் நம்பும் யாரும் சேர்வீர் என்ற முறையில் தந்து செல்வாவின் தலைமையிலே கொழும்பு காலிமா கடற்கரை நடைபெற்ற அறவழி போராட்டத்திலே எங்களுடைய தனியார் ஆடிகளார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இலங்கையினுடைய தலைமை அமைச்சராக விளங்கிய பண்டாரநாயக்காவோடு பேச்சுவார்த்தைக்கு போகிறார். பேச்சுவார்த்தைக்கு போகின்ற போது பண்பாக நாகரிகமாக கருத்துக்களை சொல்லி தமிழனுடைய வாழ்வுக்கு வளம் காட்ட வேண்டும் என்று சொன்னபோது பண்டாரநாயக்கா சொல்லுகிறார், ஃபாதர், ஐ வுட் ராதர் டிசைட் திஸ் இஷ்யூ பை த சோல்.
1: அதன் பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவது கடினமாக இருந்த காரணத்தினால்தான் 1961 அவர் மலேசியா பல்கலைக்கழகத்திற்கு இந்திய துறையின் தலைவராக சென்றார்.

0: தமிழாய்வு தனியாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதன் முதலாக கொண்டிருந்தவர் எங்களுடைய வணக்கத்துக்குரிய தனிநாயக அடிகளார் அவர்கள். ஒரு கட்டத்திலே உலக ஆய்வுகள் என்று சொன்னால், மாநாடுகள் நடைபெறுகிறது என்று சொன்னால், உலகத்தை இரண்டாக பிரித்து ஒன்று ஓரியன்டல் மற்றது ஆக்சிடென்டல் என்ற ஒரு பெரிய பாகுபாட்டின் அடிப்படையிலே தான் உயர்ந்த மாநாடுகள் எல்லாம் நடைபெற்றன. ஆனால் அந்த ஓரியன்டல் என்ற அந்த ஆய்வு மகாநாட்டுக்கு போனால் அங்கே என்ன நடைபெறுகின்றது என்றால், அங்கே சமஸ்கிருதம் பற்றி, வடமொழி பற்றி, அதிலே எழுந்த இலக்கியங்கள் பற்றி, வேதங்கள் பற்றி, புராணங்கள் பற்றி, உபனிஷதங்கள் பற்றி தான் அங்கே ஆய்வுகள் எல்லாம் நடைபெற்றன. தமிழ்நாட்டிலே எழுந்த சங்க இலக்கியங்கள் பற்றி அவர்களுக்கு தெரியாது. வடமொழியிலே எழுந்த காளிதாசனை நன்கு அறிவார்கள், ஆனால் கம்பனை பற்றி அவர்கள் அறிந்ததில்லை. அவர்களுடைய நாடகங்களை பற்றி எல்லாம் நன்கு அறிந்திருந்தார்கள், ஆனால் இங்கே தமிழ்நாட்டிலே எழுந்த இலக்கியங்கள் பற்றி அவர்கள் அறியவில்லை.
1: ஆகவே 1964 டில்லி நகரிலே உலக கீழ்த்திசை அறிஞருடைய மாநாடு நடந்தபோது அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த 49 தமிழ் அறிஞர்களை ஒன்று கூட்டி அங்கே உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தை அவர் நிறுவினார். அந்த மன்றத்தினுடைய செயல் திட்டங்கள் என்ன? 2 ஆண்டுகளுக்கு 1 முறை அல்லது 3 ஆண்டுகளுக்கு 1 முறை உலகத்தமிழ் மாநாடுகளை கூட்ட வேண்டும், ஆராய்ச்சி மாநாடுகளை கூட்ட வேண்டும். அங்கே அறிஞருடைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வழங்கப்பட வேண்டும். அவற்றை பற்றி தமிழ் அறிஞர்கள் விவாதிக்க வேண்டும். அதன் விளைவாக தமிழுடைய செழுமையையும் சீர்மையையும் நாம் வளர்க்க வேண்டும் என்பதுதான்.
2: அவருடைய புகழ் பல்வேறு துறையில் அமைந்திருந்தாலும் அவருக்கு அழியாத புகழை தருகின்ற நிகழ்ச்சியில் அமைவதுதான் மலேசியாவின் கூட்டிய முதல் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. மொழிக்காக மாநாடு ஆராய்ச்சி நடத்தியது இதுவரையிலே எந்த மொழிக்கும் நடைபெறவில்லை. அதை இங்கு ஓங்கி ஒலிக்க விரும்புகிறோம்.
0: உலகத்தில் இருந்து பல நாடுகளிலிருந்து பல அறிஞர்கள் அந்த ஆய்வு மாநாட்டிலே பங்கு பெற்றி தமிழ் ஆய்வினை தனியாக செய்யலாம், அந்த வகையிலே தமிழ் மொழி என்று சொல்லுவதை விட, தமிழ் மொழி ஆய்வு என்று சொல்வதை விட, தமிழ் இயல் ஆய்வு என்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து உருவாக தொடங்கியது. தமிழ் இலக்கியமும் தமிழ் இலக்கணமும் மாத்திரமும் அல்ல, தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய இசை, தமிழர் நடனம், தமிழர்களுடைய மருத்துவம், இவையெல்லாம் தனித்தனியாக ஆராயப்பட வேண்டும் என்று தமிழ் ஆய்வு என்பதை விட தமிழ் இயல் ஆய்வு என்று சொல்லி அதை மாற்ற வேண்டும் என்கின்ற கருத்து அன்று உண்டாகியது.

0: பதியப்படி நிகழ்ச்சி அமைவதை எண்ணி பார்க்கிறோம்.
1: யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதி, இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாரதிதாசன், வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு என்ற கவிமணி, எழில் தூத்துக்குடி கடல் மீது கப்பல் விட்ட ஏந்தல் வருகின்ற காட்சி இது.
2: 1970 நான் இடம்புற பல்கலைக்கழகத்திலே என்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வு மேற்கொண்டு அங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய வணக்கத்துக்குரிய தன்ன அடிகளார் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்த இடம்புற பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர்களை பாரிஸிலே நடைபெறப்போகின்ற 3வது உலகத்தமிழராட்சி மாநாட்டுக்கு அழைப்பதற்காக அங்கே வந்து பல பேராசிரியர்களை அவர் சந்தித்தார். அவருடன் கூட செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு பெரிய வாய்ப்பு என்று சொல்ல வேண்டும். பின்னர் பாரிஸில் நடைபெறப் போகின்ற அந்த உலகத்தமிழராட்சி மாநாட்டிலே என்னையும் வந்து பங்கு பெற்றும்படி போய் வருவதற்குரிய எல்லா செலவுகளையும் தான் தருவதாக அப்பொழுது கூறியதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியது.

0: எங்களுடைய வணக்கத்துக்குரிய கனிநாயக அடிகளை அந்த மாநாட்டை தொடக்கி வைக்கின்ற பொழுது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று சொல்லி தொடங்கி பிரெஞ்சு மொழியிலே மிக அழகாக பேசி பின்னர் தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் அதனுடைய சுருக்கங்களை எல்லாம் கொடுத்து மாநாட்டை தொடக்கி வைத்தார்.
1: மாநாடுகள் நடந்தால் மட்டும் போதாது, தமிழுக்கென்று ஒரு உயர் கல்வி கழகம் இருக்க வேண்டும் என்னும் எண்ணத்திலே அதற்கு தேவையான நிதி உதவிகளை பெறுவதற்காக யுனெஸ்கோவிலே இந்த கருதுகோளை முன்வைத்து வாதாடுவதற்காக அவர் மலேசிய தூதரையும் சிங்கப்பூர் தூதரையும் இந்திய தூதரையும் எல்லாம் அணுகி அவருடைய ஆதரவை எல்லாம் பெற்று அவருடைய அரிய முயற்சியின் காரணமாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவிலே சென்னையிலே நிறுவப்பட்டது.
0: இந்த வகையிலே அடிகளார் தொடக்கி வைத்த அந்த முயற்சி தொடர்ந்து 8 மாநாடுகளை கண்டு தமிழில் இயல் பற்றி என்னென்னெல்லாம் ஆய்வு செய்ய முடியுமோ அவற்றிலே ஆய்வு முயற்சிகள் உலகமெல்லாம் நடைபெற்றன. உலக தமிழறிஞர்கள் ஆய்விலே ஈடுபட்டிருந்தார்கள். உலகத்தில் உள்ள பல பல்கலைக்கழகங்களிலே தமிழ் மொழி ஆய்வு தொடங்கியது, தமிழ் மொழி கல்வி நடைபெற்றது. இவற்றுக்கெல்லாம் அடிகளார் காரணமாயிருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது.
2: தனிநாடிகள் சொல் சொல் வீரர் என்பது உலகம் அந்த செய்தி, சொல் வல்லுநர் என்பது அந்த சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் உருவாக்கினார் என்பதை எண்ணி பார்த்து பெருமிதமும் பெருவகையும் கொள்கிறோம். இத்தகைய ஒரு பெருமகனை பெற்றெடுத்தோம் என்பது நாம் நெஞ்சிலே நிறுத்தி பெருமை கொள்ள வேண்டிய நிகழ்ச்சி.
3: முப்பத்தி 37 ஆண்டுகளின் பின்னர் அவர் இலங்கைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் நிரந்தரமாக திரும்பி வந்தார். இளைப்பாறிய தனிநாயக அடிகள் யாழ்ப்பாணத்தில் கத்தோலிக்க துறவிகள் மத்தியில் திரும்பவும் வாழ்ந்தது அவருக்கு மிகவும் மன அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தியது. யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தமிழராட்சி மாநாடு அவரது உலக அரங்கில் அவர் ஏற்படுத்திய அந்த சாதனைகளின் ஒரு நிறைவேற்று முடிவாக அமைந்துவிட்டது.
0: இந்த உலகத்தமிழராட்சி மாநாட்டை தொடக்கி வைத்து

அதை பல்வேறு நாடுகளிலே நடைபெறுவதற்கு பின்புலத்திலே நின்ற வணக்கத்துக்குரிய தனிநாயக அடிகளாய் இந்த மாநாட்டிலே ஒரு அதிதியாக ஒரு விருந்தினராக அழைக்கப்பட்டு அந்த மாநாட்டினை தொடக்கி வைக்கின்ற ஒரு பெருமையை அந்த மாநாடு அவருக்கு அளித்திருந்தது. அன்று முதல் நாள் அன்று குத்துவிளக்கேற்றி அந்த மாநாட்டை என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று வழக்கம் போல அவர் கூறுகின்ற அந்த பாடல் அடியை கூறி அந்த மாநாட்டை தொடக்கி வைத்தார். யாழ்ப்பாணத்திலே அடிகளாரை பற்றி பொதுமக்கள் அவரை நன்கு அறிந்தார்கள் என்று சொல்வதற்கில்லை. 1974 நடைபெற்ற தமிழராட்சி மாநாடு தான் ஒரு வகையிலே அடிகளாரையும் யாழ்ப்பாணத்து மக்களுக்கு அறிமுகம் செய்தது என்று கூறலாம். அதை பார்த்த பொழுது எல்லோருக்கும் ஒரு வரலாறு அவர்கள் கண் முன்னாலே வந்து நின்றது. என்னவென்றால், 1966 கோலாலம்பூரிலே நடத்திய அந்த மாநாட்டினை நடத்திய அடிகளார், உலகமெல்லாம் சுற்றி தமிழ் தூது சென்ற அந்த பெருமகனார், இந்த நாடுகள் எல்லாம் சென்று முடித்து பின்னர் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பி வந்து ஓய்வு பெற்ற அந்த வேளையிலே அவரை கௌரவித்து இந்த 4வது உலகத் தமிழராட்சி மாநாட்டில் அவரை ஒரு விருந்தினராக அழைத்த அந்த காட்சி ஒரு சிறந்த முடிவாக வந்து சேருகின்ற ஒரு நிலையினை அந்த 1974 நடைபெற்ற அந்த உலகத் தமிழராட்சி மாநாடு எங்கள் கண் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தியது.

என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற திருக்குறள் வரிகளையும் அவர் மேற்கோளாக காட்டுவார். இதன் பொருள் என்னவென்றால், நாம் தமிழ் இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட உலகிலே நாம் மனித இனத்தை சார்ந்தவர்கள். ஆகவே தமிழ் இனம் என்னும் எண்ணம் நமக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை ஏற்படுத்திவிடக் கூடாது. நாம் தமிழராக பிறந்திருக்கிறோம் என்பதிலே எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறோமோ அதே அளவு மகிழ்ச்சி நாம் மனிதராக பிறந்திருக்கிறோம் என்பதிலும் நாம் கொண்டு அனைவருக்கும் பணியாற்றுவது நம்முடைய கடமை என கொண்டு வாழ்வதுதான் தனிநாயடிகளாருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடனாக இருக்கும்.

0: எவ்வளவு காலம் இந்த மண்ணிலே வாழ்கிறோம் என்பதில் முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பது தான் முக்கியம். என்னை பொறுத்தவரை அறிஞர் அண்ணாவும் கூற்றிலே வச்சிருந்தார், செத்தும் வாழ்பவர்கள் சிலர், வாழும் போதே செத்தவர்கள் பலர். ஆனால் இவர் வாழும் போதும் செத்தவர்கள் அல்ல, செத்தும் வாழ்கின்ற சிலர் என்ற முறையில் உலகத்த மக்களுக்கு பெருமை சேர்த்த தமிழால் உலகாண்ட தனிநாடிகளை நினைவு கொள்வதிலே பெருமை கொள்கிறோம்.
1: இத்துடன் நிறைவுக்கு வருவது இன்றைய தமிழோடு ஒரு தர்க்கம். இன்றைய தமிழோடு ஒரு தர்க்கம் நிலையுண்டாக தவ திரு தனிநாயகம் அடிகளார் அவர்களது சிறப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இணைந்திருந்த அனைவருக்கு நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொடர் நிகழ்ச்சிகளுடன் ஜெகன் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, வணக்கம் ஜெகன்.
2: வணக்கம் கேது, வணக்கம் நேர்களே.
1: நிறைவுக்கு வருவது தமிழோடு ஒரு தர்க்கம்.
3: கல்வி மொழியில் தமிழ் இல்லை, ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் கிராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
4: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
6: 07-8-928-58.
7: வந்து 15 வருஷம் ஆ போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளுத்து கொண்டு
8: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க, எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப. விஷயத்தை போறேன், இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

வந்த தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 8-9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்ரே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக் பாக்ஸ்

0: நேரம் 8 மணி 9 மணி கிராட்சியில் 7 மணி 9 மணி நேர்கள் கேட்டுக்கொடுப்பது பிரான்ஸ் இருந்து 24 மணி நேரம் முடித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில் கேள்விக்கணை. புதறு சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நேர்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வணக்க நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு இனிமையான இரவு பொழுதிலே கேள்விக்கண்ணை சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கேள்விக்கண்ணை 38வது பரிசிட்டத்தின் 5வது வாரம். பலபோல் பழமையான நிபந்தோடு இன்றைய நிகழ்ச்சியும் மாநிலத்தில் இன்றைய நிகழ்ச்சியிலும் ஒரு நேர் அதிகபட்சமாக 2 தலைவர்கள் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கடந்த வாரத்தில் நேரடி கேள்வி இணைந்து உள்ளாதவர்கள் நேரடி கேள்விக்காக ஒரு தலைவாக மொத்தம் 3 தலைவர்கள் இணைந்துள்ளார். நேரடி கேள்வியில் ஒரு நேர் இணைந்துள்ளவர் ஒரு நேரம் கேள்வி கேட்கின்ற போது 2 தலைவர் கேள்வியும் 2 தலைவர் விடையும் கூறப்படும். அதன் மீன் கேள்வி கேட்பதையோ விடை கேட்பதையோ தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்ல தினங்களில் நீ இன்றைய நிகழ்ச்சிக்குள் இணைந்துள்ளதற்கு நான் ரெடி. நீங்க ரெடியா? அப்படி இந்த அழுத்தங்கள் தொலைபேசி இலக்கங்களை 03-31-43-42-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-39-51-48-47-71 அல்லது ஒரு வைபர் இலக்கம் இருக்கிறது 03-36-50-07-74-27 வாட்ஸ்அப் இலக்கம் கூட இருக்கின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் இணைந்துள்ளாம். 03-6-89-86-55-29 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் இணைந்து கொள்ளலாம். தவிக்க முடியாத காரணங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் கேள்விக்கணை குரூப்பிலும் உங்கள் விடைகளை பதிவிட்டுக் கொள்ளலாம். மற்றபடி கேள்விக்கணை குரூப்பில் நீங்கள் விடைகளை பதிவிடுகின்ற போது அந்த விடைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை என் 4 தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்ற காரணத்தினால் கேள்விக்கிற குரூப்பில் உங்கள் விடைகளை பதிவிட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நேர்களுக்கு அறியத்திருக்கின்றேன். அதில் இன்று நிகழ்ச்சி ஆரம்பித்து வைக்க வான் இருந்திருக்கின்ற முதலாவது நிறைவு இப்பொழுது அன்பாக வான் இணைத்துக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்.
0: சதீஷ் வந்திருக்கிறீர்கள். சதீஷ் நிலமா? நாங்கள் நிலமாக இருக்கிறோம். நன்றி.
1: அந்த பந்தாக்கு இந்த சொல்லி போட்டு என்ன
0: சொல்ல போறீங்க?
1: அந்த இன்றைக்கு வராக்களை சொல்லி போட்டு
0: வராக்களை இன்றைக்கு வெளியில வேற வெளியிலான்னு சொல்லிவிடும் முடியாது என்ன?
1: ஆமாம்.
0: ஆ சரி, நீங்கள் வரலாம் இன்றைக்கு.
1: ஆமாம்.
0: ரொசாலி வரக்கூடாது இன்றைக்கு. திருமதி பேபி கணேஷ், திரு ராஜன் வரக்கூடாது இல்லை, நேரடி கேள்விக்கு வரையிடாது.
1: ஆமாம்.
0: திருமதி ரொசாலி, திருமதி பேபி கணேஷ், திரு ராஜரண்ணம், திருமதி ராஜினி அல்போன்ஸ், திருமதி ரஜினி ஆண்டன், திருமதி ஜியானலேசன், திருமதி குடநாய் பசுவதி, திருமதி பாமராஜரண்ணம் ஆகியோர் நிகழ்ச்சியில் நேரடி கேள்விக்கு இணைந்துள்ள முடியாது. சரியா?
1: ஆமாம்.
0: அப்போ நாங்கள் இப்போ கேள்வி போவோம். என்ன?
1: ஆமாம், போவோம்.
0: நிறவோம்.
1: ஆமாம்.
0: ஓ, எனக்கு குறுக்கால போயிடலாம். நேராக போகணும். இப்போ
1: இல்லை, பிரச்சனை இல்லை. ரெண்டு மணிக்கு போவோம்.
0: உலகே இல்லை,
1: ரெண்டு மணிக்கு தான் போகலாம் தானே?
0: ரெண்டு மணியாக போகலாம்.
1: ஆமாம்.
0: நாங்கள் போய் நேராக போவோம், என்ன குறுக்க போக வேண்டாம்.
1: ஆமாம்.
0: சரி, உங்களுக்கான கேள்வி போகின்றோம். ஃபராக்ஸ் அணை எந்த நதியின் மேல் கட்டப்பட்டுள்ளது? ஃபராக்ஸ் அணை, மீனிங் ஃபராக்ஸ் இல்லை, பராக்கா. பராக்கா அணை எந்த நதியின் மேல் கட்டப்பட்டுள்ளது? கங்கை, காவேரி, கோதாவரி, பிரம்மபுத்திரா, நைல். ஃபராக்கா அணை எந்த நதியின் மேல் கட்டப்பட்டுள்ளது? விடை தெரிவுகள்: கங்கை, காவேரி, கோதாவரி, பிரம்மபுத்திரா, நைல்.
1: பிரம்மபுத்திரான்னு
0: சொல்லி பார்க்குறேன் இல்லையா?
1: சரி
0: வந்தா சரி, இல்லாடி போகுது இல்லையே. பிரம்மபுத்திரா என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டு ஒரு புள்ளியை பெற்றிருக்கிறார். முன்னச்சரிப்பு. நன்றி, வணக்கம். அவர் சதீஷ் இணைந்துண்டா? சதீஷன் கேட்கப்பட்ட கேள்வி தான் இருக்களே. ஃபிராக்ஸ் பராக்கா மணிக்கணும், பராக்கா அணை எந்த நதியின் மேல் கட்டப்பட்டுள்ளது என்று கேட்டிருந்தேன். விடை தெளிவுகளாக: கங்கை, காவேரி, கோதாவரி, பிரம்மபுத்திரா, நைல். இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திக்கிநடா அவர்களை வாழ இணைத்துக் கொள்கின்றே. வணக்கம் திக்கிநடா.
2: வணக்கம் ஜெய. நிலமாக இருக்கிறீங்களா?
0: நிலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நிலம் தானே?
2: ஆம், நாங்களும் நிலமாக இருக்கிறோம். எனக்கு கங்கை நதி என்று குறிப்பாக்குறேன்.
0: கங்கை நதி என்று குறிப்பாக்குறீங்க?
2: ஆம்.
0: கங்கை சரியாண்டு. அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் திரு திக்கநடா இணைந்து கொண்டார். திக்கநடாவை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் ராஜினி அல்வான். நீங்கள் நிலமா?
0: நாங்களும் நிலமாகவே இருக்கிறோம். நீங்கள் நிலம் தானே?
3: ஆமாம். வணக்கம்.
0: கங்கை என்று
3: சொல்றோம்.
0: நீங்களும் கங்கை என்று
3: சொல்றீங்க?
0: கங்கை சரியா?
4: நன்றி வணக்கம்.
0: அவர் இதை பித்துண்டித்துக் கொண்டு திறந்து நினைந்திருக்கின்ற குணநாயகியோடு இந்த கேள்வி என்றே கொண்டிருக்கின்ற வணக்கம் குணநாயகி.
5: எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம். நானும் இதற்கு கங்கை நதி என்று கூறுகின்றேன்.
0: நீங்களும் இதற்கு கங்கை நதி என்று சொல்றீங்க. கங்கை நதி சரியா என்று அப்ப உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம்.
0: தொடர்ந்து நினைந்திருக்க செல்வி அவர்களை அழைத்துக் கொண்டு இந்த கேள்வி என்றே கொண்டிருக்கிற வணக்கம் செல்வி.
6: வணக்கம். வணக்கம் சகோதரன். நான் கங்கை நதி என்று சொல்கிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவருடைய இணைப்பை முடித்துக் கொண்டு இந்த கிளி என்ற கொண்டு வருகின்றேன். நேரம் 8:16 காட்சி 7:16 பிரான்சி பாவம் டிஎட்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கேள்விக்கணை கேள்விக்கணை நேச்சில் இப்படி கேட்கப்பட்டிருக்க கேள்வி தண்ணிகளே ஃபராக் ஆணை எந்த நதியும் கட்டப்பட்டது என்று கேட்டேன். கங்கை, காவேரி, கோதாவரி, பிரம்மபுத்திரா, நைலிலே கங்கை என்பது சரியான பதில். சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் திரு திக்கெண்டா அவர்கள். அதைத் தொடர்ந்து திருமதி ராஜினி அல்போன்ஸ், திருமதி ரஜினி எண்டன், திருமதி ஜெனி எண்டன், திருமதி குலநாயகி பசுபதி மற்றும் செல்வி ஆகியோரும் சரியான பதில் கூறுகிற அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேளிக்காக ஒரு நேர்வாழ் இணைந்திருக்கிறார். அந்த நேரை இணைத்து கொண்டு இந்த கேள்வி என்று கொண்டிருக்கின்றேன். அதுக்கு நீங்கள் அடுத்த நேரடி கேள்விக்கு செல்லக்கு மேல் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை.
7: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
8: வெளிநாட்டில் அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
9: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நேரம் 8:18 பிரான்சின் டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கணை இப்பொழுது கேட்கப்பட்டிருந்த கேள்வி முடிவடைந்திருக்கிறது. ஆக இந்த கேள்விக்கான பதில்களை யாருமே வேறு எந்த குரூப்பிலும் பதிவிட வேண்டாம் என்று கேட்டிருந்தேன். இங்கே நேர்வட்டமன்ற குரூப்பிலே திருமதி ஜெயாலட்சுமியுடைய பதிவிட்டிருந்தால் அந்த முறை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கிற திருமதி ஷியாமலா அவர்களை வானொலியில் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
10: ஓ, நாங்களும் நல்ல. நன்றி.
0: சரி, உங்களுக்கான கேள்விக்கு போகின்றோம். எடோ என்ற நகரத்தின் இன்றைய பெயர் என்ன? எடோ என்ற பழைய பெயரால் அழைக்கப்பட்ட நகரத்தின் இன்றைய பெயர் என்ன? இஸ்தான்புல், எடோ எடோ எடோ என்ற பெயரால் அழைக்கப்பட்ட நகரத்தின் இன்றைய பெயர் என்ன? இஸ்தான்புல், டோக்கியோ, பெய்ரூட், மேட்ரிட், ஜகர்த்தா. எடோ என்ற பெயரால் அழைக்கப்பட்ட நகரத்தின் இன்றைய பெயர் என்ன? இஸ்தான்புல், டோக்கியோ, பெய்ரூட், மேட்ரிட், ஜகர்த்தா. இன்றைய பெயர் என்ன? இஸ்தான்புல், டோக்கியோ, பெய்ரூட், மேட்ரிட், ஜகர்த்தா. இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திருமதி சரோஜினி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் சரோஜினி.
4: வணக்கம், நான் சரோஜினி.
0: நலமா இருக்கீங்களா?
4: டோக்கியோ
0: சரி என்று அப்ப உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி, நன்றி, வணக்கம். அவர் சரோஜினி சுயராஜ் அணிந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அழைத்தே வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பிபி கணேஷ். நலமா?
11: நலம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
11: இதுதான் குரூப்பு சேரக்கூடாது சொல்றேன்.
0: தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ஜெனி அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி. வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்ற ஜெனி அவர்களை இணைத்திருக்கின்ற வணக்கம் ஜெனி. ஜெனியோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்க திரும்பி தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற சதீஷ் அவர்களை வாழ் இணைத்துக்கொள்கிறேன். வணக்கம் சதீஷ்.
12: வணக்கம். டோக்கியோ சரி என்று
0: அவங்க ஆர்வத்துக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற திருமதி ஜியானடேசன் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜியானடேசன்.
13: வணக்கம்.
0: நீங்களும் டோக்கியோன்னு சொல்லுங்கள். டோக்கியோ சரி என்று அவங்க ஆர்வத்துக்கு நன்றி, நன்றி, வணக்கம். திருமதி ஜியானடேசன் அவர் தொடர்ந்து மூன்று மணிக்கு சியாமலா அவர் இந்த கல்லூரியை கொண்டிருக்கின்றேன். வணக்கம் சியாமலா.
13: வணக்கம். அங்க வைக்கத்தான் டோக்கியோன்னு காட்டிச்சது, நானும் டோக்கியோன்னு சொல்றேன்.
0: டோக்கியோ சரி என்ற அவங்க ஆர்வத்துக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
13: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி சியாமலா சுகுமார் அவர் இந்த கல்லூரியை கொண்டிருக்கிறார். இடம் ஒன்ற நகரத்தின் இன்றைய பெயர் என்ன என்று கேட்டது இப்படி இஸ்தான்புல், டோக்கியோ, பெய்ரூட், மேட்ரிட், ஜகர்த்தாவிலே. டோக்கியோ என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் திருமதி சரோஜினி சௌதராஜா அவர்கள். அதை தொடர்ந்து சரியாக அவர்கள் இணைந்து நிறைவேற்க நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வாழ்நிலையில் இணைந்திருக்கலாம். அந்த நேரில் இணைத்துக் கொள்ளும் ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
14: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர், மகளிர், சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன், குற்றூரியே 93180 லாக்குர்னோவ். தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

0: நேரம் 8:24 டிஆர்டி தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேள்விக்கணை நேச்சில் அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கிற திருமதி கமலமணி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: நலமா இருக்கிறீர்களா?
1: ஓ, நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம். நன்றி. உங்களுக்கான கேள்விக்கு போன்றோம். சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து முதல் முதலாக கேலண்டர்களை கண்டுபிடித்தவர்கள் யார்? சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து முதல் முதலாக கேலண்டர்களை கண்டுபிடித்தவர்கள் யார்? கிரேக்கர்கள், ரொமானியர்கள், அரேபியர்கள், தமிழர்கள், எகிப்தியர்கள்? சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து முதல் முதலாக கேலண்டர்களை கண்டுபிடித்தவர்கள் யார்? உடைத்தவர்கள் கிரேக்கர்கள், ரொமானியர்கள், அரேபியர்கள், தமிழர்கள், எகிப்தியர்கள்?
1: எகிப்தியர்களோ கிரேக்கர்களோ என்று குழப்பமாக டாக்டர் சொல்றாங்க. நான் வந்து
0: கிரேக்கர்கள் என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி கமலமணி இணைந்தார். அவர் கேட்கப்பட்ட கேள்விதானே, சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து கேலண்டர்களை கண்டுபிடித்தவர்கள் யார் என்று கேட்டிருந்தேன். கிரேக்கர்கள், ரொமானியர்கள், அரேபியர்கள், தமிழர்கள்? எகிப்தியர்கள். இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திருமதி ஜானடேசன் அவர்களை இணைத்துக்கொள்ள. வணக்கம் திருமதி ஜானடேசன். நீங்கள் எகிப்தியர்கள் சொல்லுங்கள். எகிப்தியர்கள் சரியான்றா? உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். அவர் திருமதி ஜானடேசன் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ்நிலையில் இணைந்திருக்கின்ற அடுத்த நீர், வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிற தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்க அடுத்த நீர், வணக்கம். அவருடைய இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. சூரியன் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து முதல் முதலாக கேலண்டர்களை கண்டுபிடித்தவர்கள் யார் என்று கேட்டிருந்தேன். விடைத்தெரிவுகளாக கிரேக்கர்கள், ரொமானியர்கள், அரேபியர்கள், தமிழர்கள், எகிப்தியர்கள்? இதற்கான பதிலோடு வாழ்நிலை இணைந்திருக்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் பாமா.
0: பாமா, நலமா இருக்கிறீர்களா?
2: நான் நலம். நீங்கள்?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நன்றி, சொல்லுங்கள்.
2: நாங்களும் எகிப்தியர் என்று
0: சொல்றோம். எகிப்தியர்கள் சரியான்ற அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நீர், வணக்கம்.
3: வணக்கம் ஜான்.
0: வணக்கம் பதனா.
3: ஓ, நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமாக இருக்கோம். நீங்க நலம் தானே?
3: ஆமா, நாங்களும் நலம். எகிப்தியர் என்று சொல்லி நிக்கட்டா?
0: எகிப்தியர் என்று சொல்லி அப்படி எப்படி காத்துங்கள். இரண்டு நிலைகளோடு இந்த கேள்வி இறகு கொண்டிருக்கின்றேன். சூரியனின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து முதல் முதலாக கேலண்டர்களை கண்டுபிடித்து வருகிறார் என்று கேட்டிருந்தேன். கிரேக்கர்கள், ரொமானியர்கள், அரேபியர்கள், தமிழர்கள், எகிப்தியர்களே? இதுவரை இணைந்து கொண்ட எந்த நேர்மை இதுக்கான சரியான பதிலோடு இணைந்து கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்து கத்திக்கின்ற அவர்களை வாழ்நிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் ஜென். வானிலையில் இணைஞ்ச நேர்களுக்கு நான் வானிலைக்கு ஒழிக்கிட்டு தானும்
0: வேறு யாராவது சொல்லி ரெண்டு புள்ளி எடுப்பார்களா ஆக வேண்டும் யோசித்தேன். ஆனால் யாருமே வரவில்லை. அதெல்லாம் உங்களை இலக்கா வச்சு கொண்டிருந்தேன். ஆனால்
4: இருந்தாலும் ஒரு கவலை, நெடுநேரம் காக்க வைக்கப்பட்டேன்.
0: சரி, அதனால இனி ரெண்டு பேர் தான் நினைக்கணும். அப்போ ரெண்டு பேர் உங்களை இணைச்சு விட கிடச்சி ஒரு புள்ளி அது கிடைக்கிட்டு வெட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு. சரி, சொல்லுங்கள். ரொமானியர்கள் சொல்லுங்க. ரொமானியர்கள் சரியான அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.
0: தொடர்ந்து நினைந்திருக்கிற கமலமணி அவர்களை வாழ் நினைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலமணி, சொல்லுங்கள்.
1: ரொமானியர்கள் சரியா?
0: அதுக்கு தெரியாது. இவங்க தான் சொல்லியிருந்தாங்க. எல்லா எல்லா உடையும் சரியா இல்லை மாட்டோம். சூரிய இயக்கத்தை கண்டுபிடித்த கிரேக்கர்கள், ரொமானியர்கள், அரேபியர்கள், தமிழர்கள், எகிப்தியர்களே? ரொமானியர்கள் என்பது சரியாவது சரியாக அவரை தொடர்ந்து கமலமணியர்கள் சரியாவது. இவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாழ் இணைந்துள்ள அந்த நேரில் இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம்
5: 8:29 விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
7: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
5: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: நேரம் 8:30 காட்சியில் 7:31 நிகழ்ந்திருப்பது பிரான்சில் இருப்பாகும். டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கண நீச்சல். அடுத்த நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற திருமதி சரோஜினி அவர்களை வாழ்க்கை நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி, உங்களுக்கான நேரடி கேள்விக்கு அணிந்திருக்கிற இரண்டாவது தடவையாக உங்களுக்கான கேள்வி போன்றோம். துளையுடன் கூடிய துணி தைக்கும் ஊசியை முதல் முதலில் எந்த நாடு தயாரித்தது? துளையுடன் கூடிய துணி தைக்கும் ஊசியை முதல் முதலில் எந்த நாடு தயாரித்தது? ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா, ஆஸ்திரியா? துளையுடன் கூடிய துணி தைக்கும் ஊசியை முதல் முதலில் எந்த நாடு தயாரித்தது? விடைத்தீர்கள் ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா, ஆஸ்திரியா? ஜெர்மனி என்று சொன்னீர்கள். ஜெர்மனி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள், ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி சரோஜினி சுதராஜா இணைந்து கொண்டார். நேரடி கேள்வி இணைந்து கொண்டு அவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அளித்திருக்கிறார். துளையுடன் கூடிய துணி தைக்கும் ஊசியை முதல் முதலில் எந்த நாடுகள் தயாரித்து என்று கேட்டிருந்தேன். ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா, ஆஸ்திரியாவிலே? ஜெர்மனி என்பது சரியான பதில். தொடர்ந்து நேரடி கேள்விக்காக இணைந்திருக்கின்ற பத்மினி அவர்களை வாழ்ந்து வைத்துக் கொள்கிறேன். வணக்கம் பத்மினி.
1: வணக்கம், நான் பத்மினி கமலானந்தன்.
0: பத்மினி கமலானந்தன், நிலமா? என்ன என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி பத்மினி இணைந்துள்ள அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி தானே, ஈக்கு எத்தனை இறக்கைகள் உண்டு என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக 2, 4, 6, 8, 10. இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற ஜெனி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
2: வணக்கம்.
0: பிறகுதான்
2: ரோமானியர். நீங்க வடிவை பாருங்க, ஒரு காலம் ஒவ்வொரு குழா வருகிறது. இதுக்கு நான்
0: இரண்டு சொல்லி பார்க்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: தொடர்ந்து வாழ்ந்திருக்கேன். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கிற செல்வி அவர்களை வாழ இணைத்துக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் செல்வி. வணக்கம் செல்வி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செல்வி.
3: வணக்கம் சகோதரன். 10-2 குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நீங்க 2 இறுதி கேள்வி. நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
0: தொடர்ந்து இணைந்திருக்கிற அடுத்த வணக்கம். அவருடைய இணைப்பும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இருந்திருக்கிற திருமதி ஜானடேசன் அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம் ஜூலியர். முதல் முதல் கண்டுபிடிச்சார் ஜூலியர் சீசர். அதில் பிறகுதான் அவர் ரோமானியராக வந்தவர். அவர் இருந்தவர் வழியே ஆனால் கண்டுபிடிச்சது எய்ப்தியர்லான். அந்த கேள்வியை தான் பாருங்க.
0: சரி சொல்லுங்கள்.
4: நான் 2 வந்துட்டேன்.
0: 2 வந்துட்டீங்க. நேரடி கேள்வி தான் நீங்கள் வரல. நன்றி. நான் தொடர்ந்து இணைந்திருக்க கமலமணி அவர்களை வாழ்ந்து இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் கமலமணி.
5: வணக்கம் ஜெகன். நான் 4 சொல்றேன்.
0: நீங்கள் 4 சொல்றீங்க. 3 இறுதி கேள்வி இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி கமலமணி அவருடைய கேள்விகளை கொண்டிருக்கிறேன். ஈக்கு எத்தனை இறக்கைகள் என்று கேட்டிருந்தேன். 2, 4, 6, 8, 10 4 என்பது சரியான சரியான அவர்களும் இல்லை. ஜெனி அவர்கள் இணைந்துள்ளார். அவர்களிடம் நினைவிற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாழ் இணைந்துள்ளோம். அந்த நேரம் இணைத்துக் கொள்ள முன்பாக ஒரு சின்ன விளம்பர இடவெளி அல்ல, ஒரு பாடல் வேட்டைக்காரன் திரையில் இருந்து. விஜய் ஆண்டனியின் இசையில்.

0: நேரம் 8:41 காட்சியில் 7:41 நேரம் இருப்பது பிரான்ஸ் நிறுவனம் டிஆர்டி தமிழை தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்வி கடை கேள்வி கணி சந்தி பிரதி திங்கள் தோறும் இரவு 8:00 to 9:00 இறங்குள்ள அபிமான டிஆர்டி தமிழொழியில். அந்த உயிர் அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேரம் வாழ் இணைந்திருக்க அந்த நேரம் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். தேவி அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நலமா? நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நன்றி. உண்மையா சொல்லுங்க, இப்ப அது வேண்டி இருக்கிறீங்களா நீங்க? கண்ணஜகன் நிலைமை இருக்க இல்ல, கடைசி வந்தாலும் கடைசி வந்தாலும்
1: இல்லை
0: சொல்லிக்கொண்டு. சரி, உங்களுக்கு கணக்கு எழுதி போன்றோம். உலகின் மிகப்பெரிய கிட்டார் எந்த நாட்டில் உள்ளது? உலகின் மிகப்பெரிய கிட்டார் எந்த நாட்டில் உள்ளது? விடுத்து அமெரிக்கா, கனடா, இந்தியா, சீனா, இங்கிலாந்து. உலகின் மிகப்பெரிய கிட்டார் எந்த நாட்டில் உள்ளது? விடைத்தீர்கள் அமெரிக்கா, கனடா, இந்தியா, சீனா, இங்கிலாந்து. இங்கிலாந்து என்பது சரியான பதில் அல்ல. இது மாநில கேட்கப்பட்ட கேள்விதான். ஆகவே இணைந்து கொண்ட மிக்க நன்றிகள். முன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி தேவிதன் ராஜன். இந்த நேரம் கேட்கப்பட்ட கேள்விதான் இருக்கே, உலகின் மிகப்பெரிய கிட்டார் எந்த நாட்டில் உள்ளது என்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக அமெரிக்கா, கனடா, இந்தியா, சீனா, இங்கிலாந்து. இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற திருமதி குடநாயகி அவர்களை வாங்கி எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் குடநாயகி.
2: நன்றி,
0: வணக்கம். அவர் ராஜனிடம் இணைந்திருக்கேன். வணக்கம். அமெரிக்கா, கனடா, இந்தியா, சீனா, இங்கிலாந்து. இதற்கான பதிலோடு இணைந்திருக்கிற ஷியாமலா அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
3: வணக்கம். சரியான பதில் வந்துட்டா?
0: தெரியல, விளையாட்டு சொல்லி வந்தேன் நாங்கள்.
3: அப்ப நானும் கனடான்னு சொல்றேன். அமெரிக்காவோட வந்தேன்னு நீங்க அப்படி சொல்லாதபடியா?
0: தெரியல, சில உலகம் நீங்களை கட் பண்ணி போட்டுதான் சொல்லுவோம். அறியல,
3: அதுக்கு சரி.
0: நன்றி, வணக்கம். இரண்டு நேர்களோட இந்த கேள்வி சொல்லுங்க. அந்த இணைந்திருக்க அடுத்த வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி விவேகனேஷ். சொல்லுங்க.
4: நானும் கனடான்னு சொல்றேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க நேரோட இந்த கேள்வி கொண்டிருக்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்.
0: என்ன துண்டிச்சு போட்டு நீங்க எடுத்தீங்க? ஒரு நேரடி கேள்வியில வந்து காத்து வந்தீங்க. அப்ப நான் உங்களை எடுக்க விட்டுறேன். இதுல வந்து சொல்லிப்பட்டு போனீங்க இல்ல? ஃபைபர்லயே வாட்ஸ்அப்ல வந்து
5: நன்றி,
0: வணக்கம். அவர் பத்மினி இணைந்து கொண்டார். அவரோடு இந்த கேள்வியை நிறைவு கொண்டிருக்கின்றேன். உலகின் மிகப்பெரிய கிட்டார் இந்த நாட்டில் இருக்கிறது. அமெரிக்கா, கனடா, இந்தியா, சீனா, இங்கிலாந்திலே. கனடா என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் குடநாயகி அவர்கள். கனடாவில் ஸ்காப்ரோவில் உள்ள இசைப்பயிற்சியகத்தில் உள்ளது. 435 மீட்டர் உயரமும் 140 கிலோ எடையும் உடையது. கனடாவில் உள்ள ஸ்காப்ரோ இசை பயிற்சியகத்திலே உள்ளது. 435 மீட்டர் உயரமும் 140 கிலோ எடையும் கொண்டது இந்த கிட்டார். ஆகவே இதற்கான பதிலோடு இணைந்து கொண்ட நினைவிற்கு நன்றிகளை குறிக்கோள். அடுத்த நேரடி கேள்விக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற அதனால் அவர்களை அவளை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சின்ன விட வேலை.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
0: நேரம் 8:48 நிகழ்ந்து பிரான்ஸ் நிலையப்பாகம் கேட்டி தமிழ் தமிழர் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்வி கிடை உங்களுக்கான கேள்வி போகின்றோம். கவிஞர்களின் கவிஞன் என்று அழைக்கப்பட்ட ஆங்கில கவிஞர் யார்? கவிஞர்களின் கவிஞன் என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில கவிஞன் யார்? ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷா, எட்மண்ட் ஸ்பென்சர், ஹோமர், வில்கி. கவிஞர்களின் கவிஞர் என்று அழைக்கப்படும் ஆங்கில கவிஞர் யார்? ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷா, எட்மண்ட் ஸ்பென்சர், ஹோமர், வென்ஸ் வில்கி.
4: ஷேக்ஸ்பியர்
0: சொல்லியது நாம ஷேக்ஸ்பியர் என்பது சரியான பதில் இல்லை. 69 வணக்கம். அவர் திருமதி வதனானந்தன் அவரிடம் கேட்பட்ட கேள்விதானே, கவிஞர்களின் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட ஆங்கில கவிஞர் யார் என்று கேட்டிருந்தேன். ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷா, எட்மண்ட் ஸ்பென்சர், ஹோமர், வென்ஸ் வில்கி. இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற நடத்தினேன். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள்.
4: பெர்னார்ட்
0: ஷா சொல்லுங்கள். சரியான பாமா, உங்களுடைய 69 வணக்கம். அவர் பாமா, அவர் தொடர்ந்து வானிலை இணைந்திருக்கின்ற நடத்தினேன். வணக்கம். வணக்கம். சொல்லப்படுங்கள். கவிஞர்களின் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட ஆங்கில கவிஞர் யார் என்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷா, எட்மண்ட் ஸ்பென்சர், ஹோமர், வென்ஸ் வில்கி. நன்றி வணக்கம். இப்போது இணைந்திருக்கின்ற மூன்று நிகழ்ந்து அவர்களோடு இந்த கேள்வி நிறைவு கொண்டிருக்கின்றேன். கவிஞர்களின் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட ஆங்கில கவிஞர் யார் என்று கேட்டிருந்தேன். ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷா, எட்மண்ட் ஸ்பென்சர், ஹோமர், வென்ஸ் வில்கி. இதில் இணைந்து கொண்ட எந்த நேரமே இதற்கான சரியான பதிலோடு இணைந்து கொள்ளவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு திறந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த நேரம். வணக்கம்.
6: வணக்கம் தேவி.
0: தேவி சொல்லுங்கள். தேவி, தொடர்ந்து இணைந்திருக்கிற பத்மினி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் பத்மினி.
7: நானும் அந்த ஸ்பென்சரை சொல்றேன்.
0: நீங்களும் ஸ்பென்சர், எட்மண்ட் ஸ்பென்சர் சொல்லுங்கள்.
7: ஆமா
0: ஸ்பென்சர் சரியான அப்ப உங்களுடைய 69 நன்றி. நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம்.
0: அவர் பத்மினி கமலகாந்தன். அவரை தொடர்ந்து இணைந்திருக்க ராஜரட்னத்தோடு இந்த கேள்வி நிறைவு கொண்டிருக்கின்றேன். வணக்கம் ராஜரட்னம். நீங்களும் எட்மண்ட் சென்சர் சரி என்று அப்போ உங்களுடைய 69 நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து எனக்கு ராஜினி அவர்கள் மணந்திருக்கிறார். அவரை மணித்துக் கொண்டு கொண்டிருக்கிறேன். வணக்கம் ராஜினி. வணக்கம் ராஜினி. ராஜினி வணக்கம், சொல்லுங்கள் ராஜினி. கவிஞர்களின் கவிஞர் என்று அழைக்கப்பட்ட ஆங்கில கவிஞர் யார் என்று கேட்டிருந்தேன். ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷா, எட்மண்ட் ஸ்பென்சர், ஹோமர், வேன்ஸ் வில்கீலே. எட்மண்ட் ஸ்பென்சர் என்பது சரியான சரியான பதிலோடும் இணைந்து கொண்டார். தேவி அவர்களை துளசி அவர்கள் நினைவிற்கு நன்றிகளை குறிக்கணும். நிகழ்ச்சி நிறைவு செய்கின்ற கேள்விக்காக ஒரு நிர்வாகம் இணைந்துள்ளார். அந்த நீர் இணைத்துக் கொள்ளும் முன் ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
1: பாரிஸ் லாட்சபிலில் ரூல்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழை மரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
0: நேரம் 8:53 இடக்காட்சி 7:53 நிகழ்ந்திருப்பது பிரான்ஸ் துரியிருப்பகம் டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. இன்றைய கேள்விக்கணை சின்ன ரவிசி என்ற கேள்வியானது நேரடியாக வாழை கூறுகின்றது. இன்றைய சின்ன ரவிசி என்ற கேள்வியானது நேரடியாக வாழை கூறுகின்றது. ஒழித்த அந்த பாடல் சின்னத்தாமரை வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலை எழுதிய பாடல் ஆசிரியர் யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. கபிலன், விவேக், சினேகா, சினேகன், அண்ணாமலை, பழனி பாரதி. அந்த பாடல் எழுதிய பாடல் ஆசிரியர் யார் என்பதை உங்களுக்கான கேள்வி. கபிலன், விவேக், சினேகன், அண்ணாமலை, பழனி பாரதி. இதற்கான பதிலோடு இணைந்திருக்கின்ற திருமதி பேபி கணேஷ் அவர்களை வாழை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபி கணேஷ். இணைந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
8: விவேகாவோ விவேகா?
0: விவேக் என்று சொல்றீர்கள். சரியான பாப்பா, உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. வணக்கம்.
8: நன்றி.
0: தொடர்ந்து வாழை இணைந்திருக்க அடுத்தனை. வணக்கம்.
9: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள்.
9: நாங்களும் விவேகான்னு சொல்லி விட வருகிறோம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் திருமதி பாமராஜன் அவர் திறந்து வாழ இணைந்திருக்க அடுத்தனை. வணக்கம்.
10: வணக்கம். ரஜினி என்ற.
0: ரஜினி என்ன சொல்லுங்கள்.
10: நானும் விவேகான்னு சொல்கிறேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
10: நன்றி.
0: தொடர்ந்து இணைந்திருக்கிற ராஜன் அவர்கள் வாழை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
11: விவேகானந்து சொல்றேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்க திக்கண்டா அவர்களை வாழை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.

0: கொடுக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ஜெனி. அவருடைய இணைப்பு துணிக்கப்பட்டு நிற்கிறேன். திறந்து வாழ் இணைந்திருக்கின்ற ஜியானடேசன் அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி ஜியானடேசன், சொல்லுங்கள். நன்றி. வணக்கம். தொடர்ந்து ஷியாமலா அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம். நானும் பிபிஏ கார்டு சொல்கிறேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். அவர் திருமதி ஷியாமலா சட்குமாரன் அவரை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிற இடத்துல. வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் குழந்தாயி, சொல்லுங்கள்.
3: ஓ, நான் கவிஞர் விவேகானந்து குறிக்க வேண்டும். அடுத்த முறை சந்திப்போம்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிற இடத்துல. வணக்கம்.
4: வணக்கம் ஜெகன்.
5: வணக்கம்
0: ஜெகன். வணக்கம், சொல்லுங்கள். வதனா.
5: ஓ, நானும் விவா கார்டு சொல்லிவிட வருகிறேன்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்கின்ற பத்மினி அவர்களை வாழ் எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் பத்மினி.
6: வணக்கம். நானும் விவேகானந்து கூறிவிட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் பத்மினி கமலானந்தன் அவர் தொடர்ந்து நினைந்திருக்க ஜெனி அவர்களை வாழ் எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் ஜெனி.
7: வணக்கம். நானும் விவேகானந்து கூறி பார்க்கிறேன்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ் எழுந்திருக்க இடத்தில். வணக்கம்.
8: வணக்கம்.
0: சரி, சொல்லுங்கள் சார்.
8: உங்களுடைய
0: ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க இடத்திலே. வணக்கம்.
9: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமல்மணி, சொல்லுங்கள்.
9: நானும் விவேகானந்து.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
9: நன்றி. வணக்கம்.
0: அவர் கமல்மணி இணைந்துள்ள தொடர்ந்து இணைந்திருக்கின்ற வாட்ஸ்அப்புடன் இணைந்திருந்த செல்வி அவர்களை அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வாட்ஸ்அப்புடாக இணைந்திருக்கின்ற நேர் செல்வி அவர்களை அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம் செல்வி.
10: வணக்கம். வணக்கம். கடைசி கேள்விக்கு நீங்கள் இதிலும் பதில் போட்டாக ஏற்றுக்கொள்ளுங்க. விவேகானந்து கூறுவேன்.
0: ஆமாம், கேள்வி. நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து நினைந்திருக்க சரோஜினி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் சரோஜினி.
11: வணக்கம். நானும் விவேகாவோ அது.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
11: நன்றி. வணக்கம்.
0: அவர் சரோஜினி இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற இடத்தினர். வணக்கம்.
12: ஒல்லாந்து.
0: என்ன
12: பழக்கிறாங்களா?
0: வேட்டைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை பாடியவர்கள் முதலில் பார்த்துக் கொள்வோம். கிரிஷ் தினேஷ் கனகரண்ணம், மோனிகில்லா மற்றும் சுசித்ரா ஆகியோர் இந்த பாடலை பாடியிருந்தார்கள். பாடலுக்கு இசையமைந்தார் விஜயன்டனி அவர்கள். பாடலை எழுதியிருந்தார் விவேகா அவர்கள். ஆகவே இணைந்து கொண்டு முதலில் சரியான உடைய இணைந்து கொண்டார் திருமதி பிபி கணேஷ் அவர்கள். அத்துணை செய்ய இணைந்து அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சி கலை சிறப்பித்த நிகழ்ச்சியை செய்மடுத்துக் கொண்டிருந்த தமிழொலியின் அனைத்து அன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி முன்னிட்டியாட்டி தமிழொலியின் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிபட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஒன்றிணைந்திருங்கள்.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால்.

கனால் 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
2: விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA.
4: பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபொண்டோ மலிபொண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: Vicky Superstore Gala Gonesse Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
6: Mélodie et Tordre-Gelke Vicky Cash and Curry Paris Lachapelle Tordre Télévisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று நடைபெற்றது. வல்வெட்டித்துறை நகரில் தமிழ் தேசிய கட்சி, தமிழ் தேசிய பேரவையினரின் ஏற்பாட்டில் வல்வை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நடத்தப்பட்டது. 2/8/1989 ஆண்டு இந்திய ராணுவத்தினரால் வல்வெட்டித்துறை பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டின் போது பொதுமக்களில் 72 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்ட 72 பேரின் நினைவேந்தலை அனுஷ்டிக்கும் இந்த நிகழ்வில் தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என்று பலரும் கலந்து பொது சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவை என்ற பெயரில் அண்மையில் ஒன்றிணைந்த 6 தமிழ் அரசியல் கட்சிகளும் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்க அவர்களுடனான சந்திப்பில் இன்று ஈடுபட்டார்கள்.
1: புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல், காணி பிரச்சினை, அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்களை வலியுறுத்தும் வகையில் 6 தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு அண்மையில் தீர்மானித்திருந்தனர். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய 6 கட்சிகளை ஒன்றிணைத்ததாக இந்த பேரவை அமைந்துள்ளது. இன்று காலை 10:30 குறித்த குழுவினர் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக சென்றுள்ளனர்.
2: தமிழ் பேசும் மக்களின் அரசியல் பேரவையினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதற்காக இன்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்துள்ளனர். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றுள்ளனர். அதேபோன்று இந்த சந்திப்பில் தமிழ் மக்களை பாதிக்கும் விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அரசியல் அமைப்போ, அதேபோன்று காணி பிரச்சினை, மாகாண சபை தேர்தல், அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பில் கலந்துரையாட உள்ளதாக இந்த 6 கட்சியினரும் ஏற்கனவே கூறியிருந்தனர். அதற்கமைவாகவே இன்றைய தினம் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது. இந்த ஜனாதிபதியுடனான சந்திப்பை தொடர்ந்து இன்றைய தினமே இந்த 6 கட்சியினரும் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்திக்க உள்ளனர். அதேபோன்று நாளைய தினம் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரையும் சந்திக்க உள்ளனர்.
0: இதுநேரத்தில் தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவை சந்தித்து புதிய அரசியலமைப்பு, மாகாண சபை தேர்தல்கள், ராணுவ வசம் உள்ள காணிகள் விடுவிப்பு மற்றும் மலையக மக்களின் காணி உரிமைகள் குறித்து கலந்துரையாடியதாக சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவுடன் முக்கிய கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்துக்களை தெரிவித்தார். தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதிகள் குழுவாக ஜனாதிபதியை சந்தித்து அந்த மக்கள் எதிர்கொள்ளும் பொதுவான பிரச்சனைகள் குறித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவது தொடர்பான வாக்குறுதிகள் சுட்டிக்காட்டப்பட்டதாகவும், அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சிறிய தாமதம் ஏற்பட்ட போதிலும் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று உறுதியளித்ததாக அவர் தெரிவித்தார். அத்துடன் மாகாண சபை தேர்தல்கள் இதுவரை நடத்தப்படாமை குறித்து கேள்வி எழுப்பிய போது நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் அறிக்கை வந்த பின்னரே முடிவெடுக்கப்படும் என்று ஜனாதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இருந்தாலும் அந்த தெரிவுக்குழுவின் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றும், தேர்தல் தள்ளி போடுவதற்கு அது பயன்படுத்தப்படுவதாக தாங்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியதாக சுமந்திரன் தெரிவித்தார். இதனையடுத்து தெரிவுக்குழுவின் தலைவருடன் இதுகுறித்து நேரடியாக ஆலோசித்து உரிய தீர்வை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் பொதுமக்கள் மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் ராணுவத்தினராலும் ஏனைய அரசு நிறுவனங்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கொள்கை ரீதியாக அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உடன்பட்டிருந்தாலும் நடைமுறையில் தாமதம் நிலவுவது குறித்து சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் நிலங்களை விடுவிப்பதில் உள்ள தடைகள் குறித்து ராணுவத்திடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தங்களிடம் கூறியதாக சுமந்திரன் குறிப்பிட்டார். இவற்றுடன் மலேக மக்களுக்கு சொந்தமான காணியுரிமை இன்னமும் கிடைக்கப்பெறாத நிலைமை குறித்தும் தோட்ட நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்களை மீட்டு மக்களுக்கு வழங்குவது தொடர்பிலும் பேசப்பட்ட போதிலும் அதற்கான முறையான பதில்களோ தீர்வுகளோ இன்னமும் எட்டப்படவில்லை என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் திணைக்கழகத்தின் கீழ் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் நிறுவனங்களில் வெற்றிடமாக காணப்படும் சுகாதார பணி உதவியாளர் தரம் 3 பதவிக்கான 852 வெற்றிடங்களில் முகாமைத்துவ சேவைகள் திணைக்கழகத்தின் அனுமதிக்கு அமைவாக 300 வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கட்டமைக்கப்பட்ட நேர்முக தேர்வுகள் இன்று பண்ணையில் அமைந்துள்ள சுகாதார கிராமத்தில் மிக சிறப்பாக ஆரம்பமாகி நடைபெற்றது. இன்று முதல் எதிர்வரும் 21 வரை இடம்பெறவுள்ள இந்த தேர்வு நடவடிக்கைகளுக்காக 6 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. தினமும் 3 நேர பிரிவுகளாக இந்த மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் கலந்து கொண்டு வருகிறார்கள். இதுவரை நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதங்கள் கிடைக்கப்பெறாத விண்ணப்பதாரிகள் எதிர்வரும் 5/8/2026 பின்னர் 0021-22-08 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை சமர்ப்பித்து உரிய விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் வருகின்ற அரசு நிறுவனங்கள் தொடர்பான பொது புகார்களை சமர்ப்பிப்பதற்கான 118 பொது பாதுகாப்பு சேவையாரை பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகல அவர்களின் தலைமையில் பொது பாதுகாப்பு அமைச்சகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. 118 கட்டணமில்லா அழைப்புகள் மற்றும் 118 pubsec.gov.lk இணையதள வழியாகவும் பொது புகார்களை இணையத்தில் சமர்ப்பிக்கும் வசதி இதில் வழங்கப்பட்டிருக்கிறது. குடியேற்ற தணிக்கை திணைக்களம், தேசிய அபாயகரமான போதைப்பொருட்கள் கட்டுப்பாட்டு வாரியம், புனர்வாழ்வு ஆணையர் நாயகம் அலுவலகம் மற்றும் குடிமை பாதுகாப்பு திணைக்களம் போன்ற பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் கீழ் வரும் நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் பொது புகார்களை இந்த 118 என்ற எண்ணில் சமர்ப்பிக்கலாம். யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் அனுரா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகளை அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார் என்று சர்வஜன அதிகார கட்சியின் செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான மதுர விதானகை திட்டவட்டமாக தெரிவிக்கிறார். தற்போதைய அரசாங்கம் ஒரு சிறைச்சாலையை கூட சீராக கட்டுப்படுத்த முடியாமல் நாட்டை ஆட்சி செய்ய முயற்சிக்கிறது. தற்போதைய அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஒரு கிராமத்தில் உள்ள மரணதார நிகழ்வை கூட நடத்தி பழகியவர்கள் அல்லர். ஒரு மாட்டு தொழுவத்தை கூட பராமரிக்க தகுதியில்லாத நபர்களே இன்று நாட்டின் ஆட்சியாளர்களாகவும் சிறைச்சாலைகள் மற்றும் நீதி அமைச்சராகவும் பதவியில் இருக்கிறார்கள். நீர்வழுப்பு சம்பவம் நடந்து 1 முடிவதற்குள் மகர சிறைச்சாலை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அவர்கள் எவ்வாறு காயமடைந்தார்கள் என்பது தொடர்பான துல்லியமான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. நிலைமை ஓரளவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டாலும் அது முழுமையான அமைதி என்று கூற முடியாது. அமைச்சர் ஊடகங்களுக்கு அளித்த பொறுப்பற்ற பதில்களிலிருந்தே அவருடைய பலவீனமும் திறமையின்மையும் தெளிவாக வெளிப்படுகிறது. ஒரு நாட்டின் அமைச்சராக இருப்பவர் ஊடகங்களுக்கு முன்னால் வந்து இவ்வாறான பொறுப்பற்ற பதில்களை வழங்க முடியாது. கடந்த 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 சிறைச்சாலை அமைப்பின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இணைந்து இணையவழி வாயிலாக கலந்துரையாடல் ஒன்றை நடத்தினார்கள். அந்த சந்திப்பின் போதே சிறைச்சாலைகளில் இதுபோன்ற வன்முறை வெடிப்பு சம்பவங்கள் மற்றும் கலவர நிலைமைகள் நிச்சயம் ஏற்படும் என்பது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அந்த நேரத்தில் கடமை பொறுப்பில் இருந்த அதிகாரி ஒருவர் 14 நாட்களுக்குள் இதுகுறித்து மேலதிகாரிகளுடன் பேசி தீர்வு காண்பதாக கூறினார். ஆனால் அதற்கான தீர்வைத்தான் இன்று நாம் ஊடகங்கள் வாயிலாக கண்டு கொண்டிருக்கிறோம். பிரபாகரன் பயங்கரவாத செயற்பாடுகளை முன்னெடுத்த யுத்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இத்தகைய அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியில் இருந்திருந்தால் பிரபாகரன் குறுஞ்செய்திகளை அனுப்பி மட்டுமே தனது வேலைகளை சாதித்திருப்பார். காவடி குழுக்களுக்கு பாதாள உலக குழுவினர் செய்திகளை அனுப்பி தடைகளை ஏற்படுத்துவது போல் அன்று பிரபாகரன் இதைவிட பெரிய அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பார். அத்துடன் கோவிட் பெருந்தொற்று பரவிய காலத்தில் இத்தகைய அனுபவமற்ற குழுவினர் ஆட்சியில் இருந்திருந்தால் நாட்டுக்கு இத்தகைய பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்கும் என்பதை நினைத்துக்கூட பார்க்க முடியாதிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது முன்பள்ளி நடத்தும் அளவிலான அரசாங்கமே நாட்டை ஆட்சி செய்கிறது. நாள்தோறும் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகள் தீவிரம் அடைகின்றன, மனித படுகொலைகள் தொடர்கின்றன. நேற்று ரத்மலானையில் ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியவில்லை, சிறைச்சாலைகளை பராமரிக்க முடியவில்லை, தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியவில்லை. நாளுக்கு நாள் நாடு பேரழிவை நோக்கி பள்ளத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் நடைபெற்ற நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது அமைச்சரும் ஆளுங்கட்சியினரும் பெருமையாகவும் தம்பட்டம் அடித்து பேசினார்கள். ஆனால் ஒரே வாரத்துக்குள் நீர்கொழும்பு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் தற்போது நடைபெற்ற சிறைச்சாலை சம்பவம் ஏமாற்றம் அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணகொட, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் புதல்வர் யோசித்த ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. அறிக்கையின்படி தேவையான கல்வி தகுதிகள் இல்லாத நிலையிலும் யோசித ராஜபக்ச இலங்கை கடற்படையில் இணைந்து கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெகுஜன ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்ய ஆரியரட்ன தெரிவித்திருக்கிறார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகவியலாளர்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த போது இதனையும் அவர் வெளிக்கொணர்ந்தார். பிராந்திய ஊடகவியலாளர்கள் செய்தி அறிக்கையிடலின் போது எதிர்நோக்கும் கஷ்டங்கள் தொடர்பில் எமக்கு தெரியும். ஊடகவியலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்பில் அரச ஊடக நிறுவனங்களுடன் கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளை பெற முடியும். ஏனைய ஊடக நிறுவனங்களும் சரியான முறையில் ஊடகவியலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். ஊடகவியலாளர்களுக்கான காப்புறுதி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை விரைவில் கொண்டு வருவேன். இதனை ஒரு வருடத்துக்கு மட்டும் வழங்காது தொடர்ச்சியாக வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களுக்கான புலமை பரிசுகள், கடன் திட்டங்கள் வழங்குவது தொடர்பில் ஊடகவியலாளர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கையை நாம் பரிசீலித்து சிறந்த தீர்வை வழங்குவோம். கலைஞர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தும் போது ஊடகவியலாளர்களுக்கும் வீட்டுத் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். எமது அரசாங்கம் 2029 வீடற்ற அனைவருக்கும் வீட்டுத் திட்டத்தை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கு அமைவாக ஊடகவியலாளர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் வீட்டுத் திட்டம் கிடைக்கும். அத்துடன் கடத்தப்பட்ட, காணாமலாக்கப்பட்ட, கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சனைகள் 20 வருடங்களுக்கு மேலாக உள்ளது. நாம் பல வழக்குகளை தற்போது துரிதப்படுத்தி நீதியை பெற்றுக் கொடுக்கிறோம். தேங்கியுள்ள வழக்குகளை துரிதமாக முடிப்பதற்காகவே நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்க யோசனையை முன்வைத்துள்ளோம். கடத்தப்பட்ட மற்றும் கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீதியை பெற ஆதாரங்கள் பல இல்லை. அவற்றை திரட்ட வேண்டியுள்ளது. அவை தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும். ஆதாரங்கள் தேவை. அதன் மூலமே நீதியை பெற முடியும். இருந்தாலும் இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் வேறு வகையிலும் பல சம்பவங்களுடன் தொடர்பட்டுள்ளார்கள். அவர்கள் அதில் தண்டனை பெறுவார்கள். அந்த வகையில் ஊடகவியலாளர்கள் கடத்தல் மற்றும் கொலை செய்யப்பட்டமை போன்றவற்றுடன் தொடர்புடைய அனைவரும் ஏதோ ஒரு வகையில் தண்டனை பெறுவார்கள். வடக்கில் மட்டுமன்றி தெற்கிலும் பல ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டுள்ளார்கள், கொல்லப்பட்டுள்ளார்கள். எனவே இதனை நாம் வடக்கு, கிழக்கு, தெற்கு என்று வேறுபாடுகளின்றி அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். எமது அரசாங்கம் ஊடகவியலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஊடக நிறுவனங்களுடன் பேசி அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலையில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலையை 12 மணித்தியால கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் நேற்று காலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. சிறைச்சாலை, வைத்தியசாலை, கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம், ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது.
1: இதேவேளை மகர சிறைச்சாலையிலுள்ள கைதிகளை சந்திப்பதற்கு இன்றும் நாளையும் கைதிகளின் உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பார்வையாளர் அறைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தகவல்களுக்கு அமைய கைதிகள் சிறைச்சாலை நிர்வாகத்துடன் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவே இந்த மோதலை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் சட்டத்தரணி ஹரிசன நாணேக்கார குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கைதிகள் சிலரிடையே ஏற்பட்ட அமைதியின்மையை அடுத்து மகர சிறைச்சாலையில் இருந்த 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதற்கமைய குறித்த கைதிகள் தும்பர, வெலிக்கட, பூச, கழுத்துறை, பதுல்லை, பொலனறுவை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களது பெயர் பட்டியல் மகர சிறைச்சாலையின் வீதி தடைக்கு அருகில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட மோதலில் கைதியொருவர் உயிரிழந்துள்ளார். 33 வயதான கைதியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மோதலில் காயமடைந்த 8 பேர் ராகம போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
0: தொடர்ந்து மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதென்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்காரா தெரிவித்திருக்கிறார்.
3: இதனிடையே அனைத்து சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான ஆதரவு பாதுகாப்பு அமைச்சர் போலீசாரிடமிருந்து கிடைக்கப் பெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உளவுத்துறை தகவல்களுக்கு அமைய செயற்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சிறைச்சாலைகளில் நிலவும் நெருக்கடிக்கு தீர்வாக கைதிகளை வீட்டுக்காவலில் வைப்பது தொடர்பான ஆரம்ப விதிகளையும் ஒழுங்கு விதிகளையும் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைய மகர சிறைச்சாலை கைதிகள் அங்குள்ள நிர்வாகத்துடனேயே மோதிக்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார் குறிப்பிட்டுள்ளார்.
1: இதில் நீர்கொழும்பில் ஏற்பட்ட சம்பவத்தை விட வேறுபட்டது. நீர்கொழும்பில் கைதிகளுக்கு இடையே அல்லவா மோதல் ஏற்பட்டது. இங்கு தற்போதைய தகவல்களுக்கு அமைய சிறைச்சாலை நிர்வாகத்துடனேயே மோதல்களை உருவாக்கிக் கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிராக பாரிய போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம். இந்த போராட்டத்தினால் இப்போது சிறைச்சாலைகளுக்குள் செல்லும் போதைப் பொருளின் அளவு குறைந்துள்ளது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நெரிசல் நான் நினைக்கின்றேன் 1.5-2 ஆண்டுகளாக அல்ல, எங்கள் அரசாங்கம் வருவதற்கு முன்பிருந்தே நெரிசல் இருந்தது. நெரிசல் மாத்திரம் இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படுவதற்கு காரணம் இல்லை. ஆனால் நெரிசலை குறைப்பதும் அத்தியாவசியமான காரணியாக மாறியுள்ளது. அதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். தற்போதுள்ள விளக்கமறியல் சிறைச்சாலைகளிலும் ஏனைய சிறைச்சாலைகளிலும் உள்ள பௌதீக இடைவெளியை அதிகரிக்க வேண்டும்.
3: மாதாந்தம் 7500 தொடக்கம் 9000 வரை ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: ரசாயன அறிக்கைகள் தாமதமடைவதால் நபர்கள் பிணை எடுப்பதில் தடை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இப்போது ரசாயன பகுப்பாய்வு நிலையத்துக்கு புதிய ஊழியர்களை வேலை கமர்த்தி அதே போன்று போதைப் பொருள் தொடர்பில் புதிய இயந்திரங்களையும் பெற்று அதனை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் விசேடமாக ஜனாதிபதி தலையிட்டுள்ளார். இப்போது நாங்கள் மாதாந்தம் 7500 தொடக்கம் 9000 வரை ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முயற்சித்து வருகின்றோம். அதற்காக அவர்கள் இரவு நேர பணி முறைமையை கூட நாங்கள் கலந்துரையாடி செயற்படுத்தி வருகின்றோம். அங்கே அந்த பணிகள் நடைபெற்றுக்
4: கொண்டிருக்கின்றன.
0: தொடர்ந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரான கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்னாவை பொருத்தமான அதியுயர் பாதுகாப்புடைய சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நீக்கப்பட்டுள்ளதால் தங்காலை பழைய சிறைச்சாலையில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கரகட்டாவை பொருத்தமான அதியுயர் பாதுகாப்புடைய சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் மேலதிக அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் அவரை பலத்த பாதுகாப்புடன் கூடிய சிறைச்சாலையில் தடுப்பில் வைப்பதற்கான நடைமுறைகளை முன்னெடுக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் தடுப்பு காவலில் இருந்தபோது தப்பிச் செல்ல சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரட்னா உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளுக்கு எதிராக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை தொடர முடியாதென்று அண்மையில் நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டது. இத்தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி புத்திகேசி ராகல முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி இந்த உத்தரவு தொடர்பில் மேன்முறையீடு செய்ய உள்ளதாக கொழும்பு மேல்நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரதிவாதிகளின் பிணை விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் அத்தொடர்பான உத்தரவு எதிர்வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என்று மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஒரு சிலரை மட்டும் இலக்கு வைக்காமல் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க வலியுறுத்தியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு பெரும் வேதனை நிகழ்கிறது. மிக தெளிவான எச்சரிக்கைகளும் முன்னறிவிப்புகளும் கிடைத்திருந்த போதிலும் அந்த தாக்குதலை தடுப்பதற்கு போலீசாரோ அல்லது ஏனைய பொறுப்பு வாய்ந்த தரப்பினரோ உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இத்தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகளில் புஜித ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் மட்டுமன்றி பல அரசு அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்க இருவரை மட்டும் இலக்கு வைத்து தண்டிப்பதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இதுகுறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக 2017ஆம் ஆண்டில் தாய்நாட்டின் மீது பற்றுக்கொண்ட மௌலவிகள் சிலர் சட்டமா அதிபர் திணைக்களகத்துக்கு சென்று இதுகுறித்து முறைப்பாடு செய்திருந்ததாக அந்த காலப்பகுதியில் நீதி அமைச்சராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். இதன் மூலம் சட்டமா அதிபர் திணைக்களமும் தனது பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்பது புலனாகிறது. எனவே அந்த காலத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் உட்பட அனைவரையும் உள்ளடக்கிய பூரண விமர்சனம் செய்யப்பட வேண்டும். அதை விடுத்து ஒரு சிலரை மட்டும் தலிக்கடா ஆக்கிவிட்டு பிரச்சனைகளை தீர்த்துவிட்டதாக காட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று பாட்டாளி சம்பிக்க ரணவக்க மேலும் குறிப்பிட்டார். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை பிரதி அமைச்சர் சதுரங்க அபசிங்காவின் பெயரை பயன்படுத்தி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பணம் பறிக்கும் மோசடி கும்பல் ஒன்று செயல்பட்டு வருவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தனது உத்தியோர்வ பேஸ்புக் பக்கத்தின் ஊடாக இதனை தெரிவித்துள்ள பிரதி அமைச்சர் இவ்வாறான போலியான அழைப்புகளை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கேட்டிருக்கிறார். குறிப்பாக தனது பெயரை பயன்படுத்தி பணம் கோருபவர்களிடம் எந்தவித பணத்தையும் வழங்கவோ அல்லது தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் உத்தியோர்வ ஆவணங்களை பகிர்ந்து கொள்ளவோ வேண்டாம் என்று அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறார். இத்தகைய சந்தேகத்துக்கிடமான அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் கிடைத்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது உரிய அதிகாரிகளிடமோ முறைப்பாடு செய்யுமாறு கோரியுள்ள பிரதி அமைச்சர் இவ்வாறான திட்டமிட்ட மோசடிகளில் சிக்காமல் இருக்க மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நுகர்வோருக்கு தரமான உள்நாட்டு உற்பத்திகளை நேரடியாக வழங்கும் நோக்கில் லங்கா சீனி நிறுவனம் மற்றும் பிசிசி லங்கா நிறுவனம் ஆகியவற்றுடன் இரண்டு விசேட புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கூட்டுறவு வரலாற்றில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக கருதப்படும். இந்நிலையில் இந்த புதிய திட்டத்தின் கீழ் லங்கா சீனி நிறுவனத்திடமிருந்து மாதம் 1,000 டன் சிவப்பு சீனியும் பிசிசி லங்கா நிறுவனத்திடமிருந்து பொது செய்யப்பட்ட 20,000 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சோப்பு உள்ளிட்ட ஏனைய உற்பத்திகளும் கூட்டுறவு விநியோக சங்கிலிக்கு பெற்றுக் கொடுக்கப்பட இருக்கிறது. இந்த பொருட்கள் 75 நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் பிரதிகள் ஊடாக செயற்படும் 3,500 பிரதேச விற்பனை நிலையங்களை கொண்ட பரந்த விநியோக வலையமைப்பின் மூலம் மக்களுக்கு சென்றடைய இருக்கிறது. இடைத்தரகர்களை அகற்றி சந்த விலையை கட்டுப்படுத்துவதோடு விலையை சமநிலைப்படுத்தும் காரணியாக இந்த திட்டத்தை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2009ஆம் ஆண்டளவில் அந்த பிரதேச விற்பனை நிலையங்களின் எண்ணிக்கை 3,500லிருந்து 10,000ஆக அதிகரிப்பதை இலக்காக கொண்டு செயற்பட்டு வருவதாகவும் உள்நாட்டு உற்பத்திகளுக்கு மேலதிகமாக இந்திய கூட்டுறவு சங்கங்களுடன் இணைந்து தரமான பொருட்களை இறக்குமதி செய்து விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மோட்டார் வாகன இறக்குமதிக்கான செலவினம் முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் 27.1% குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய வெளிநாட்டுத்துறை செயல்திறன் அறிக்கையின்படி ஜூன் மாதத்தில் வாகன இறக்குமதிக்காக 182 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. இந்த வீழ்ச்சியானது தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் வர்த்தக ரீதியான வாகனங்கள் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கியிருக்கிறது. ஜூன் மாதத்தில் இந்த சரிவு பதிவாகியிருந்த போதிலும் 2026 முதல் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக ஒட்டுமொத்தமாக 1.25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டிருந்தது. இருந்தாலும் 2025 இரண்டாம் அரையாண்டில் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்ட 1.57 பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அளவிலான குறைவென்பது குறிப்பிடத்தக்கது. முதலாவது மகப்பேறுக்கு இன்னும் 2 எஞ்சியிருந்த நிலையில் பிறக்காத தனது பிஞ்சு குழந்தையுடன் தாயும் பரிதாபமாக உயிரிழந்த துயர சம்பவம் பாத்துவ பகுதியில் பதிவாகியுள்ளது. பாத்துவைச் சேர்ந்த 34 கே திலானி பெர்னாண்டோ என்ற பெண்ணை உயிரிழந்தார். இந்த பெண்ணுக்கு கடந்த 24 லேசான காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொண்டதன் மூலம் காய்ச்சல் தணிந்தது. ஆனாலும் மலச்சிக்கல் உபாதை காரணமாக அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டார். ஆரம்பம் முதலே அந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பிரசவிப்பதற்கான பரிசோதனைகளின் போது அவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இடவசதி இல்லாத காரணத்தினால் உறவினர்கள் அவரை அரச மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நிலைமை மிகவும் தீவிரமடைந்துள்ளதாக தெரிவித்தார்கள். தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த போதிலும் கடந்த 28 குழந்தையும் 29 மாலையில் தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்கள். இறப்பு தொடர்பில் திறந்த முடிவு வழங்கப்பட்டிருப்பதோடு உயிரிழப்பதற்கு முன்னர் அவருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது இரத்த பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள ஜின்னாநகர் 59 கட்டை பகுதியில் டிப்பர் வாகனத்துடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மூதூர் கிளிவட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொறியியல் பீட முதலாம் வருட மாணவனான தமிழ்ச்செல்வன் தனேஷ், இவருக்கு வயது 22, வெளிநாட்டிலிருந்து சென்ற அருணவன் செல்வரத்னம், இவருக்கு வயது 19, இந்த உறவினர்களான 2 இளைஞர்களை உயிரிழந்தார்கள். ரிப்பர் வாகன சாரதி மூதூர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். உயிரிழந்த 2 இளைஞர்களின் சடலங்களும் மூதூர் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருப்பதோடு சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். கிளிநொச்சி இரண்டைமடு குளத்தை அண்மித்த காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். இன்று இந்த சடலம் அடையாளம் காணப்பபட்டுள்ளது. 3,60,000 ரூபாய் மதிப்புள்ள சிகரெட் பொதியுடன் சீன பெண் ஒருவர் விமானிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சீனாவில் தயாரிக்கப்பட்ட சிகரெட் பொதியை சட்டவிரோதமாக இலங்கைக்குள் இறக்குமதி செய்து கட்நாயக்கா விமானியத்திலிருந்து வெளியே கொண்டு செல்ல முயன்ற போது அந்த பெண் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அந்த பெண் சீனாவின் சின்ஜியாங் மாகாணத்தில் வசிக்கும் 44 அழகு கலை நிபுணர் ஆவார். அவர் சீனாவிலிருந்து சிகரெட் பொதியை வாங்கி மலேசியாவின் கோலாலம் சென்றுள்ளார். அங்கிருந்து மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்திருக்கிறார். அவரது பயணப் பைகளில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான 20,400 சிகரெட்டுகள் அடங்கிய 102 சிகரெட் அட்டை பெட்டிகளை அதிகாரிகள் கண்டெடுத்துள்ளார்கள். மேற்கொண்டு விசாரணைக்காக அந்த சீன பெண்ணும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேற்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பலான கெலானி நிறுவனத்துக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீர்கொழும்பு காவல்துறையினருடன் இணைந்து கடற்படையினர் இந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது அந்த பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்பட்ட 5 மூடைகள் சோதனையிடப்பட்டன. அந்த மூடைகளிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட 234 கிலோகிராமுக்கு அதிகமான பீடி இலைகள் கண்டெடுக்கப்பட்டன. கடற்படையினரின் சுற்றுக்காவல் நடவடிக்கைகளை கண்ட அஞ்சிய கடத்தல்கார்கள் அந்த பீடி இலை மூடைகளை கடற்கரையில் கைவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். இந்த நடவடிக்கையின் மூலம் கைப்பற்றப்பட்ட பீடி இலை தொகுதி மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கேகாலை கருடப்பன சந்தியில் இன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளாகியதில் 18 பேர் காயமடைந்து கேகாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய தரவுகளின்படி டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது 86,386 அதிகரித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் சில நாட்களில் மட்டும் 1034 நோயாளிகள் பதிவாகியுள்ளார்கள்.
4: டெங்கு அதி அபாயமிக்க சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 137 ஆகும். இதுவரையில் கம்பஹா கொழும்பு மாவட்டங்களிலேயே அதிகளவான டெங்கு நோயாளிகள் பதிவாகி வருவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கதர் தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர்கள் மட்டத்தில் தொடர்ந்தும் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் பரீட்சைகளுக்கு முன்னர் பாடசாலை வளாகங்களை சூழ நுழம்பு ஒழிப்பு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து நுவரெலியா மற்றும் ஹட்டன் கல்வி வலயங்களுக்குட்பட்ட பாடசாலைகளை மூடுமாறு மத்திய மாகாண ஆளுநர் மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மத்திய மாகாணத்திலும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
4: நாவலப்பட்டி ஜெயசுந்தர, கிதுல் கோட்டே, பேலி வீதி, பவ்வாக்கம, பலந்தோட்ட, மாப்பாக்கந்த உள்ளிட்ட பிரதேசங்களில் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. நாவலப்பட்டி பவ்வாக்கம பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 33 குடும்பங்கள் நாவலப்பட்டி மத்திய மகாவித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நாட்டின் பல மாகாணங்களில் இன்று மேகமூட்டமான வானிலை நிலவும் என்றும் அதாவது 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி சபர்மா மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவல்லி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது.
4: இன்று நாட்டின் மத்திய சப்ரகமுவ ஊவா கிழக்கு தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். அதனுடன் அப்பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் எதிர்பார்க்கலாம். சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி மாவட்டத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யும் வாய்ப்பு இன்றும் உள்ளது. அதேபோன்று வடமேல் வடமத்திய மாகாணங்களில் அதிகளவான மழை பெய்யக்கூடும். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் மாலை 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய சப்ரகமுவ தென் மத்திய வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மணித்தியாலத்திற்கு 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அதேபோன்று இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மேலும் மின்னல் தாக்கும் சாத்தியம் உள்ளமையால் அந்த விபத்துகளிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக அவசியமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களிடம் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். திருவண்ணாமலை வரையான கடற்பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகம் தென்மேற்கு திசையில் இருந்து வீசும். காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 30 to 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 60 to 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதனால் காலி முதல் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடற்பகுதிகளில் இடைக்கிடையே கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ மாறுவதற்கான சாத்தியம் நிலவுகின்றது. எனவே மறு அறிவித்தல் வரும் வரை கடற்பரப்புக்கு சென்று மீன் பிடிக்க வேண்டாம் என மீனவ கடற்படை சமூகத்தினரிடம் அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம்.
5: நாவலப்பட்டி வடபலை நானூரியா போன்ற மேல் மகாபலிகங்கை பகுதிகளில் சுமார் 200 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் 200 மில்லிமீட்டரை தாண்டியுள்ளது. நுவரெலியா நாவலப்பட்டி பகுதிகளின் சில இடங்களில் தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் குறிப்பாக நாவலப்பட்டி பகுதியில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் வெள்ளப்பெருக்கு நிலைமை அதிகரித்துள்ளது. அதற்கமைய நாவலப்பட்டி பேராதனையவுக்கிடையில் மகாபலிகங்கை கருகில் வாழும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நேற்றிரவு வெள்ள அபாய எச்சரிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். தற்போது நீர்மட்டம் வேகமாக அதிகரிக்கவில்லை, ஆனால் ஓரளவு அதிகரிப்பை காட்டுகின்றது. இருப்பினும் நாவலப்பட்டியில் தற்போது நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருகின்றது. இந்த வெள்ள நிலைமை பாரிகளவில் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நேற்றிரவு சில இடங்களில் மணிக்கு 70 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்துள்ளது. இந்த நிலைமையினால் நீர்மட்டம் திடீரென அதிகரித்துள்ளது. கழனி கங்கையின் மேல் பகுதியில் குறிப்பாக லட்சபான, நோவூட், அதன் அண்மித்த பகுதிகளில் 100 to 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகியுள்ளது.
3: கெதுல்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளது. தற்போது நீர்மட்டம் குறைந்து வந்தாலும் தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் காணப்படுகின்றது. குறிப்பாக அபிசாவளி, கிதுல்கலை, நோவுட்டடையிலான தாழ்நில பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளது. மேல் ரத்தினபுரி பகுதியில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக ரத்தினபுரியில் நீர்மட்டம் அபாய மட்டத்தை எட்டியிருந்தாலும் அது பாரிய அளவில் அதிகரிக்கவில்லை. பொதுவாக சில தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அவதானம் உள்ளது. நில்வலா, கிங்கங்கை உள்ளிட்ட சில ஆறுகளின் இடங்களில் 50 முதல் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி காணப்படுகின்றது. ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அளவுக்கு பாரிய அளவில் மழை அதிகரிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கவில்லை.
0: தொடர்ந்து நாட்டின் கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் உட்பட கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மோன்றாக்கலை ஆகிய மாவட்டங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களகத்தினரால் வெப்பநிலை தொடர்பான விசேட எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி மாமங்கேஸ்வரர் ஆலய மகோத்சவ பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. முட்டி, தலம், தீர்த்தமாகிய மூன்றும் ஒருங்கி அமைந்த ஆலயமான அமிர்தகளி மாமாங்க பிள்ளையார் ஆலய உற்சவ பெருவிழாவின் துவாசாரோகண உற்சவம் இன்று நடைபெற்றது. மூலமூர்த்திக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் நடைபெற்ற சிறப்பு பூசை வழிபாடுகளை அடுத்து வசந்த மண்டபத்திலிருந்து எம்பெருமான் சர்வ அலங்காரங்களுடன் கொடிஸ்தம்பம் அமைய பெற்றுள்ள இடத்துக்கு எழுந்தருளியிருக்கிறார். பின்னர் கொடிஸ்தம்பத்துக்கு சிறப்பு அபிஷேக பூசைகளை சிவாச்சாரிய பெருமக்கள் நடத்தி வைத்தார்கள். மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத தேவார பாராயணங்கள் இடம்பெற பக்தர்களின் அருகரா கோஷத்துடன் கொடியேற்றம் சிறப்பாக நடந்தேறியது. மாமங்கேஸ்வரரின் கொடியேற்றத்தை காண்பதற்காக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பெருந்தளான பக்தர்கள் அங்கு சென்றிருந்தார்கள். அமிர்தகளி மாமங்கேஸ்வரரின் தீர்த்த உற்சவ பெருவிழா ஆடி அமாவாசை தினத்தன்று 12ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. முத்து தமிழ் மாலை என்ற தொனிப்பொருளில் வாத நிகழ்ச்சி ஒன்று நேற்று கொழும்பில் இடம்பெற்றது.
6: யாழ் இந்து கல்லூரி பழைய மாணவர் சங்கம், இந்து கல்லூரி கொழும்பு பழைய மாணவர் சங்கம் இணைந்து ஏற்பாடு செய்த முத்து தமிழ் மாலை எனும் தொனிப்பொருளிலான விவாத நிகழ்வு கொழும்பு தமிழ் சங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த விவாதம் அன்றுக்கு மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாவண்ணா இளஞ்செழியன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இனத்தின் சுயத்தை தொலைத்த இன்றைய தலைமுறை குற்றவாளிகளே எனும் தலைப்பில் விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதம் ஒன்றை காண்பதற்காக கல்விமான்கள், சட்டத்திறனிகள், தொழில் முனைவோர்கள், ஊடகவியலாளர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்.
7: இன்றைய இளைய தலைமுறை சட்ட வாட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக மாற வேண்டும், போதவஸ்து குற்றங்கள் ஒழிக்கப்பட்ட சமுதாயமாக மாற வேண்டும், பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வல்லுறவுகள் இல்லாத ஒரு சமூகமாக மாற வேண்டும், எமது மாணவ மாணவிகளை பாதுகாக்கும் சமூக கடமையை ஒவ்வொருவரும் தனது கையில் எடுக்க வேண்டும், இத்தகைய குற்ற செயல்கள் இல்லாதொழிக்கப்பட்டு எமது இன்றைய இளைய தலைமுறை நாளைய தலைவர்களாக மாற்றுவதற்கு எமது சமூகம் முன்னிற்கு வர வேண்டும் என்பதே எமது அவா. அயல் நாட்டில், அதுவும் தமிழ் நாட்டில், 20 வயதுக்கும் 35 வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் ஒரு அரசியல் புரட்சியை, ஒரு மக்கள் புரட்சியை ஏற்படுத்தி அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அத்தகைய அரசியல் புரட்சி எமது இளைய சமுதாயத்திடம் இருக்க வேண்டும்.
0: சுக்கிலபட்சம் கவிதை நூல் வெளியீட்டு விழாவும் கொழும்பில் நேற்று நடைபெற்றது.
3: கவிஞர் கந்தையா கணேசமூர்த்தி எழுதிய சுக்கிலபட்சம் கவிதை நூல் வெளியீட்டு விழா கொழும்பு தமிழ் சங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. முன்னாள் கல்வி வெளியீட்டு ஆணையாளர் நாயகம் கவிஞர் சு முரளிதரன் நிகழ்வை தலைமை தாங்கியதுடன் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் சு விஸ்வநாதன் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார். கல்விமான்கள், இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட பலரும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டனர்.
8: இந்த கவிதை தொகுதி நிறைய ஒரு வகையில் ஒரு ஆன்மீக தேடுதல் சாரம் இருக்கிறது. வாழ்வு பற்றிய கேள்விகள், சக மனிதர்களோடு உறவாடுகிற, ஊடாடுகிற போது வெளிகிற எல்லா வகையான உணர்வுகளுடைய வெளிப்பாடு எல்லாம் இதற்குள் இருக்கிறது. திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் வந்துதான் இதனுடைய சமர்ப்பணம் வருகிறது. அந்த கைவிடப்பட்ட அல்லது எப்போதுமே கவனிக்கப்படாத மனிதர்கள் தொடர்பான ஒரு அக்கறையை ஒவ்வொரு கவிதையிலும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான விஷயம்.
9: சுக்கில பட்சம் என்பது மனிதர்கள் இயல்பாக பிறக்கிறார்கள், உலகம் இயல்பாக இயங்குகிறது. அவர்களுக்கான நோய், அவர்களுக்கான துயரம் துன்பம் தன்பாட்டில் நிகழ்கிறது. மனிதர்கள் சில சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறார்கள், இயல்பாய் இயல்பை மாற்றி போடுகிறார்கள். என்னுடைய லட்சியம், என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய தொழில், இதற்கேற்றவாறு நான் என்னுடைய நோக்கங்களையும் என்னுடைய செயற்பாடுகளையும் மாற்றி அமைத்துக் கொள்வேன். அப்போ சுக்கிலபட்சம் என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 7 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வினாத்தாள் கசிவு குறித்து சிபிஐ விசாரணை கோரி இளைஞர்கள் 6வது நாளாக விடிய விடிய தொடர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள்.
11: அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையில் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மகாகத் பந்தன் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம், ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம், அரசு பணிக்கு பட்டதாரிகள் தேர்வாணையம் ஆகியவை நடத்திய தேர்வுகளுக்கான வினாத்தாள்கள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த விவகாரத்தில் சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட மத்திய விசாரணை அமைப்புகள் விசாரணை நடத்தக்கோரி தலைநகர் ராஞ்சியில் உள்ள ஜெய்பால் சிங் முண்டா விளையாட்டு மைதானத்தில் கடந்த 29ஆம் தேதி மாணவர்கள் போராட்டத்தை தொடங்கினர். ஏற்கனவே பலமுறை அரசு பணியாளர் தேர்வாணைய வினாத்தாள் வெளியானதாக கூறிய இளைஞர்கள் இந்த முறை குற்ற புலனாய்வுத்துறை விசாரணைக்கு முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டிருப்பதன் மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்தனர். கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெறும் மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நேற்று 5வது நாளாக தர்ணா நடத்திய மாணவர்கள் அல்பர்ட் எக்கா சதுக்கம் நோக்கி தீப்பந்தங்களுடன் பேரணியாக சென்றனர். தங்கள் கோரிக்கையை மாநில அரசு விரைவில் நிறைவேற்றாவிட்டால் சட்டமன்றத்தை முற்றுகையிடப் போவதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். இரவிலும் நெருப்பு மூட்டியும் செல்பேசி விளக்குகள் வெளிச்சத்திலும் அவர்களது போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டம் 6வது நாளை எட்டியுள்ள நிலையிலும் அதிகாரிகள் சந்திக்க வராதது தங்கள் கொதிப்பை அரசு உணரக்கூட இல்லை என்பதையே காட்டுவதாக மாணவர்கள் கூறினர். ஜார்க்கண்டில் நடைபெறும் வினாத்தாள் கசிவு எதிர்ப்பு போராட்டத்துக்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே ஆதரவு தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் நடத்திய போராட்டம் வெற்றி அடைந்ததை அடுத்து இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து கரப்பான்பூச்சி ஜனதா குரல் கொடுக்கும் என்று அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து ஓர் இயக்கமாகவே இயங்குவதா அல்லது முறைப்படி அரசியல் கட்சியாக செயல்படுவதா என்பதை முடிவு செய்ய மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகரில் உள்ள திரு அபிஜித் தீப்கே வீட்டில் அமைப்பின் முக்கிய நிர்வாகிகள் வரும் 5ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளனர்.
0: தொடர்ந்து மாணவர்களுக்கு உண்மை, நீதி, மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி நேற்று முன்தினம் தமிழ்நாட்டுக்கு சென்றிருந்த போது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக மறுதேர்வு நடத்தப்பட்டதால் தற்கொலை செய்து கொண்ட கோபிகா, ரோஷினி மற்றும் வெற்றி ஆனந்தன் ஆகியோரின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். இத்தொடர்பான காணொலியை தன் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள ராகுல் காந்தி, தமிழ்நாடு பயணத்தின் போது நீட் தேர்வு விவகாரத்தில் தங்கள் உயிரை மாய்த்து கொண்ட கோபிகா, ரோஷினி, வெற்றி ஆனந்தன் ஆகிய மூன்று இளம் மருத்துவ கனவுடைய மாணவர்களின் குடும்பத்தினரை நான் சந்தித்தேன். ஒவ்வொரு குடும்பமும் ஒரே வேதனையான கேள்வியை முன்வைத்தன. அது நேர்மையான கடின உழைப்பாளிகளான மாணவர்கள் ஏன் ஒரு நேர்மையற்ற அமைப்பின் விளைவுகளுக்கு விலை கொடுக்க வேண்டும் என்பதுதான். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் தேர்வு ரத்து செய்யப்பட்டு கட்டாய மறுதேர்வு நடத்தப்பட்டது இளம் மனங்களின் மீது தாங்க முடியாத மன அழுத்தத்தை உண்டாக்கியது. ஒவ்வொரு புள்ளிபரத்துக்கு பின்னாலும் ஒரு கனவுள்ள குழந்தையும் ஈடு செய்ய முடியாத இழப்புடன் வாழும் ஒரு குடும்பமும் உள்ளன. கடின உழைப்பு, மதிக்கப்படும் தேர்வுகள், நியாயமாக நடத்தப்படும் மற்றும் கல்வி நிறுவனங்களின் தோல்வியால் எந்த மாணவரும் தற்கொலை போன்ற விளிம்பில்லைக்கு தள்ளப்படாத ஒரு கல்வி முறைக்காகவே எங்கள் போராட்டம் அமைகிறது. பிரதமர் மோடி மாணவர்களை மன்னிப்பது பற்றி பேசுகிறார். இந்த பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு எனது நம்பிக்கை இன்னமும் வலுவடைந்துள்ளது. இந்திய மாணவர்களுக்கு மோடியின் எந்த மன்னிப்பும் தேவையில்லை. அரசாங்கம்தான் அவர்களுக்கு உண்மை, நீதி மற்றும் பகிரங்க மன்னிப்பு ஆகியவற்றை வழங்க கடமைப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருவது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் நேற்று தெரிவித்தார். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து முக்கிய நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 5ஆம் தேதி நடக்க இருக்கிறது. வினாத்தாள் கசிவு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதி அனுக்ரோவர், பாலிகா மற்றும் 137 பிற நீதிபதிகளை டெல்லி உயர்நீதிமன்றம் இடமாற்றம் செய்திருக்கிறது. ராமர் கோவில் நன்கொடை மோசடியை விளக்க நாடாளுமன்ற வளாகத்தில் நாடகம் போட்டு கவனமீத்த சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதவை டெல்லியில் காலணி வீசி தாக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
12: அயோத்தி ராமர் கோயிலில் நடந்த நன்கொடை முறைகேடு, டெல்லியில் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான மாணவர் போராட்டத்தை ஒடுக்க போலீசார் நடத்திய தாக்குதல் உள்ளிட்டவற்றை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி சார்பில் கடந்த வாரம் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது காவி உடையணிந்து அமர்ந்திருந்த பூர்ணியா தொகுதி எம்பி திரு பப்பு யாதவ் வைத்திருந்த உண்டியல்களில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி எம்பிக்கள் பணம் போட அந்த பணத்தை அவர் திருடி மறைத்துக் கொண்டு ஓடுவது போலவும் நாடகம் நடத்தப்பட்டது. இது ராமரையும் சனாதன தர்மத்தையும் அவமதிப்பதாக கூறி துறவிகள் சிலர் அளித்த புகாரின் பேரில் திரு ராகுல்காந்தி, திரு பப்பு யாதவ், திரு அவதேஷ் பிரசாத் ஆகியோர் மீது வாரணாசி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் திரு பப்பு யாதவ் டெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அங்கு வந்த மர்மநபர் ஒருவர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் காலணியை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த நபரிடம் கத்தி ஒன்று இருந்ததும் தெரிய வந்ததால் திரு பப்பு யாதவின் ஆதரவாளர்கள் அவரை தாக்கினர். இதனால் அங்கு கைகலப்பு ஏற்பட்டது. அந்த மர்மநபரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் புலன்சரை சேர்ந்த சுமித் என்பது தெரிய வந்தது. சனாதன தர்மத்தையும் துறவிகளையும் இழிவுபடுத்தும் விதமாக திரு பப்பு யாதவ் நடந்து கொண்டதால் அவர் மீது தாக்குதல் நடத்தியதாக அவர் தெரிவித்தார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பேசிய திரு பப்பு யாதவ் தம்மை கொல்ல தொடர்ந்து தீட்டப்பட்டு வரும் சதித்திட்டங்களில் இதுவும் ஒன்று என குற்றம் சாட்டினார். தாக்குதல் நடந்தபோது அங்கிருந்த போலீசார் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக திரு பப்பு யாதவின் ஆதரவாளர்கள் புகார் தெரிவித்தனர்.
0: தொடர்ந்து புதிய மத்திய ஆயுதப்படைகள் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் 3000 துணை ராணுவப்படை அதிகாரிகள் சார்பில் ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதன் மீது விரைவில் விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. தமிழக தீயணைப்புத் துறையினர் தங்களது பணியில் தினமும் சந்திக்கும் சவாலான தருணங்களை விழிப்புணர்வு ரீல்ஸ்களாக சமூக ஊடகங்களில் வெளியிடும் வீடியோக்களுக்கு பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர காவல்துறையை கண்டிக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார்.
13: மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்படும் மத்திய நீர்வளத்துறையை கண்டித்து தமிழ்நாட்டு விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தை அறிவித்தனர். ஆனால் அவர்கள் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் போதே நடுவழியில் இறங்க வைத்து தமிழ்நாட்டுக்கே திரும்பிச் செல்லுங்கள் என மகாராஷ்டிர காவல்துறை கட்டாயப்படுத்தியதற்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள திரு உதயநிதி, டெல்லி சென்று போராட விவசாயிகளை மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாக்பூரில் கைது செய்யப்பட்டுள்ள விவசாயிகளை உடனே விடுவிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நம் விவசாயிகளை கைது செய்த மகாராஷ்டிர அரசிடம் அதற்கான விளக்கத்தை கேட்பதுடன் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான உறுதியை பெற வேண்டும் என்றும் திரு உதயநிதி கூறியுள்ளார். டெல்லிக்கு போராட்டம் நடத்த சென்ற தமிழக விவசாயிகளை நாக்பூரில் கைது செய்த மகாராஷ்டிர அரசின் நடவடிக்கைக்கு பாமக தலைவர் திரு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லிக்கு சென்று போராடுவதை தடுத்து அவர்களை பாதுகாப்பற்ற முறையில் கைது செய்தது அநீதியாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
0: தொடர்ந்து ஈரோட்டில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது.
12: நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் அமைப்பு சார்பில் அழிந்து வரும் நாட்டு இன மாடுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி மற்றும் அழகு போட்டி நடைபெற்றது. காங்கேயம் இன மாடுகளில் மயிலை,

0: உள்ளிட்ட நகரங்களில் ஏராளமான இந்தியர்கள் வேலை நிறுத்தமாக தங்கியுள்ளார்கள். அவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி பெய்ஜிங்கில் உள்ள சீனாவுக்கான இந்திய தூதரகத்தில் முதல் முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி மற்றும் தூதரக அதிகாரிகள், பெய்ஜிங்கில் வாழும் இந்தியர்கள் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்தியர்கள் பலரும் சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் இந்தியர்களுக்கு எதிராக அவதூறாக பதிவுகள் வெளியிடப்படுவதாகவும், குறிப்பாக இந்தியர்களின் உணவு பழக்கங்கள் கலாச்சாரத்தை விமர்சித்து பதிவுகள் வெளியிடப்படுவதாக கவலை தெரிவித்தார்கள். மேலும் அவர்கள் சீனாவுக்கு வரும் இந்தியர்களுக்கு வேலை நிமித்தமாக வழங்கப்படும் நுழைவு இசைவு விசா எண்ணிக்கையை சீனா குறைத்து விட்டதாகவும், சீனாவில் பணிபுரியும் இந்தியர்களின் வாழ்க்கை துணை வேலைவாய்ப்பு பெறுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கவலை தெரிவித்தார்கள். இதை கேட்ட சீனாவுக்கான இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி விசா விவகாரம் குறித்து சீன அதிகாரிகளுடன் தான் பேசுவதாக உறுதியளித்தார். இந்தியர்களுக்கு எதிராக சீனர்களின் சமூக வலைதள பக்கங்களில் அதிக எண்ணிக்கையில் பதிவுகள் வெளியிடப்படுவதை கண்டு சீன அரசும் கவலை கொண்டுள்ளதாகவும், இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சீன அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக விக்ரம் துரைசாமி குறிப்பிட்டார். பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்துக்கு குவைத் சட்டப்பூர்வ ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தில் என்ன உள்ளது? ஏற்கனவே சவுதியுடன் பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருக்கும் நிலையில் சர்வதேச அரங்கில் பாகிஸ்தான் செல்வாக்கு உயர்ந்து வருகிறதா? இந்த ஒப்பந்தங்களின் ஊடாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடும்? இது தொடர்பான பார்வை.
1: குவைத்தில் உள்ள பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூற்றுப்படி, இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் படைகளுக்கு இடையில் ஒத்துழைப்பிற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறது. ராணுவ பயிற்சி, உளவுத்துறை, தளவாட ஆதரவு, பாதுகாப்பு தொழில்நுட்பம், ஆராய்ச்சி மற்றும் அனுபவ பரிமாற்றம் போன்றவற்றில் இந்த ஒப்பந்தம் கவனம் செலுத்துகிறது. குவைத்துக்கான பாகிஸ்தான் தூதர் ஜாஃபர் இக்பால் குவைத் ஊடகமான அல் ஜரீதாவிடம் கூறும்போது, இந்த ஒப்பந்தம் June 11, 2023 அன்று கையெழுத்திட என்றும் தற்போது சட்டப்பூர்வ ஒப்புதல் கிடைத்துள்ளது என்றும் கூறினார். இந்த ஒப்பந்தம் 12 சரத்துகளை கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளிடையே ஒரு கூட்டு ராணுவ குழுவை அமைப்பதற்கான ஏற்பாடும் உள்ளது. அந்த குழு ஆண்டுக்கு ஒரு முறை கூடும். அதேபோல இரு தரப்பினரின் எழுத்துப்பூர்வ ஒப்புதலுடன் எந்த நேரத்திலும் ஒப்பந்தத்தை திருத்த முடியும். இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்தும் பொறுப்பு இரு நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சகங்களிடம் உள்ளது. சரி, சவுதி பாகிஸ்தான் இடையேயான ஒப்பந்தத்தில் இருந்து இது எப்படி வேறுபடுகிறது என பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையே வியூக ரீதியான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் September 2025 கையெழுத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தப்படி இரு நாடுகளில் ஏதேனும் ஒன்றின் மீது தாக்குதல் நடந்தால் அது மற்றொரு நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவும் கருதப்படும். இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக போர் விமானங்கள் உட்பட பாகிஸ்தான் ராணுவத்தின் ஒரு படைப்பிரிவு April 2026 சவுதி அரேபியாவில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் விமான தளத்திற்கு வந்தடைந்ததாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஆனால் குவைத் பாகிஸ்தான் இடையிலான ஒப்பந்தத்தில் இத்தகைய விஷயங்கள் ஏதும் இல்லை. சரி, பாகிஸ்தான் மற்றும் குவைத்திற்கு இந்த ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் என்ன? பிப்ரவரி முதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்து வரும் போரில் வளைகுடா நாடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்கிருக்கும் அமெரிக்க ராணுவ தளங்களை தாக்குவதாக ஈரான் தொடர்ந்து கூறி வருகிறது. இந்த விவகாரத்தில் பாகிஸ்தான் மத்தியஸ்தராக செயல்பட்டு வருவது பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பாகிஸ்தானின் பங்கை பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றியிருப்பதாக சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சிங்கப்பூரை சேர்ந்த பாதுகாப்பு ஆய்வாளர் அப்துல் பாசித் BBC யிடம் கூறும்போது, பிராந்தியத்தில் அமெரிக்காவின் புவிசார் அரசியல் செல்வாக்கு குறைந்து வருகிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் மீதான வளைகுடா நாடுகளின் நம்பிக்கையும் குறைந்து வருகிறது என்றார். அவரை பொறுத்தவரை கத்தார் தலைநகர் தோஹாவில் ஹமாஸ் தலைவர்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒரு திருப்பு முனையாக மாறியிருக்கிறது. அதிக ஆயுதங்களை வாங்குவது பாதுகாப்பை உறுதி செய்யாது, மாறாக பரஸ்பர பாதுகாப்பு உத்தரவாதங்களே மிக முக்கியமானவை என்பதை அது உணர்த்தி இருக்கிறது என்கிறார் அப்துல் பாசித். பாரசீக வளைகுடா நாடுகள் இருதரப்பு மற்றும் முத்தரப்பு பாதுகாப்பு கூட்டணிகளை நோக்கி நகர்வதாகவும், சவுதி மற்றும் அமெரிக்கா ஒப்புதலுடன் இந்த செயல்முறை ஒரு புதிய பிராந்திய ஒழுங்கை வடிவமைக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். அமெரிக்கா தனது பாதுகாப்பு உத்தரவாத சுமையை குறைக்க முயற்சிப்பதாகவும், அதே நேரத்தில் வளைகுடா நாடுகள் அபாயங்களை குறைக்கவும் தங்கள் உறவுகளை சமநிலைப்படுத்தவும் கூட்டாளிகளை பன்முகப்படுத்தும் உத்தியை கையாள்வதாக அவர் கூறுகிறார். அவரை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை தற்போதைய சூழலில் குவைத் தனது பாதுகாப்பு முன்னுரிமைகளை மாற்றி வருவதை காட்டுகிறது. இந்திய பாதுகாப்பு ஆய்வாளர் பிரவீன் சாஹ்னி இந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான்

0: நிலையை வலுப்படுத்தும் ஒரு மிக முக்கிய முன்னேற்றம் என்கிறார். அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்களை முழுமையாக சார்ந்திருப்பதற்கு பதிலாக வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் பிராந்திய பாதுகாப்பிற்காக ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பை நோக்கி நகர்கின்றன என பிரவீன் கூறுகிறார். சவுதியை போலவே குவைத்தும் பாகிஸ்தானை ஒரு அணுசக்தி நாடாக கருதுகிறது என்றும், இத்தகைய கூட்டணி பாகிஸ்தானுக்கு எண்ணெய் முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும் அந்நிய செலவாணி கையிருப்பை வலுப்படுத்துவது போன்ற பலன்களை வழங்கும் என அப்துல் பாசித் நம்புகிறார். சரி, இது இந்தியாவுக்கு உணர்த்துவது என்ன? ராய்டர்ஸ் தகவலின்படி இந்த ஆண்டு பிப்ரவரியில் 6 நாடுகளை கொண்ட வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலுடன் ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கான நிபந்தனைகளுக்கு இந்தியா ஒப்புக்கொண்டது. இந்த 6 நாடுகளில் சவுதி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஓமன் ஆகியவை அடங்கும். வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு குறிப்பிடத்தக்க வர்த்தக நலன்கள் உள்ளன. மணி கண்ட்ரோல் தகவலின்படி வளைகுடா பிராந்தியத்தில் இந்தியா சுமார் 100 பில்லியன் டாலர் மதிப்பிலான இருதரப்பு வர்த்தக இருப்பை கொண்டுள்ளது. குவைத், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற சில வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் உறுப்பு நாடுகளுடன் வியூக ரீதியான கூட்டணி உறவையும் இந்தியா கொண்டுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள் இந்தியாவுடனான தங்களின் பொருளாதார உறவுகளையும் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் இன்னும் தனித்தனி கொள்கை பகுதிகளாகவே கருதுகின்றன. பாகிஸ்தான் வளைகுடா நாடுகளுடன் பாதுகாப்பு மற்றும் கடற்படை ஒத்துழைப்பை விரிவுபடுத்தி வருவதால் அரபிக்கடல், ஹோர்முஸ் நீரிணை பிராந்தியத்தில் உள்ள கடல்வழி பாதைகளை இந்தியா உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஒப்பந்தங்கள் அடிக்கோடிட்டு காட்டுகின்றன. தற்போதைக்கு இந்த ஒப்பந்தம் ராணுவ ஒத்துழைப்பில் கவனம் செலுத்தினாலும், எதிர்காலத்தில் குவைத்தின் பாதுகாப்பு அல்லது உளவு நிறுவனங்களில் பாகிஸ்தானின் பங்கு அதிகரித்தால் அது இந்தியாவிற்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழலாக மாற வாய்ப்புள்ளது.
1: தொடர்ந்து ராஜஸ்தானின் பியனர் மாவட்டத்தில் உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் ட்ரோன்கள் மூலம் கடத்தப்பட்ட 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள், 11 வெளிநாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த பொருட்களை சேகரிப்பதற்காக வந்த நபரையும் காவல்துறையினர் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மாநில காவல்துறை பிரகாஷ் கூறுகையில், பியனர் மாவட்டத்தில் கஜவாலா வட்டத்துக்குட்பட்ட இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட சிறப்பு படை பிரிவினர் இணைந்து கூட்டுக்குழுவினர் சனிக்கிழமை இரவு அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அப்போது 10 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள், 11 வெளிநாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன. கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு கோடிக்கணக்கான ரூபாயாகும். இந்த பொருட்களை சேகரிப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் வந்த வீரேந்திர சிங் என்ற நபரும் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். முதற்கட்ட விசாரணையின்படி ட்ரோன்கள் மூலம் எல்லை தாண்டி கடத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. பஞ்சாபுக்குள் கடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் 15 இந்தியாவின் சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில் எல்லை தாண்டிய ஆயுத கடத்தல் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை முறியடிப்பதில் முக்கிய வெற்றி கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். கேரள விமான நிலையங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு வாரத்தில் 11 கோடி ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள 8 கிலோ கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளார்கள். இது தொடர்பாக கேரளத்தைச் சேர்ந்த 6 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சென்னை போரூர் வடபழனி இடையான மெட்ரோ தொடர்ந்து சேவை பணிகள் நிறைவடைந்தும் திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளார்கள்.
2: சென்னை மெட்ரோ ரயில் 2 திட்டத்தின் கீழ் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு 63,246 கோடி ரூபாய் செலவில் மாதவரம் பால் பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரை, கலங்கரை விளக்கம் முதல் பூவிருந்தவல்லி புறவழிச்சாலை வரை, மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை என 3 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதில் முதலில் நிறைவடைந்த பூவிருந்தவல்லி புறவழிச்சாலை மற்றும் வடபழனி இடையிலான 14.6 கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் மெட்ரோ ரயில்களை இயக்க கடந்த பிப்ரவரி மாதமே ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி வழங்கினார். ஆனால் தொடக்க விழாவுக்கு மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம் இசைவு தராமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
3: ஐயப்பன் நாங்கள் டெப்போல இருந்து டிஎல்எஃப் போறதுக்கு எனக்கு 1 hour ஆகுது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டாப் தான், ஆக்சுவலி பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா ஒரு 5 பஸ் ஸ்டாப்ஸ். ஆனா இந்த டிராபிக்னால எனக்கு வந்து சாலிடா 1 hour ஆகுது. எனக்கு ஆபீஸ் 10 அப்படின்னா நான் வீட்டுல இருந்து 8:30 கிளம்பி, நான் சொல்றது 2-wheeler இல்ல, இதுவே நீங்க பஸ் அப்படின்னா அப்ப யோசிச்சு பாத்துக்கோங்க.
2: தொடங்கப்படாத இயங்காமல் இருக்கும் மெட்ரோ ரயில் சேவையில் 300 மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த 7 பணியாற்றி வருகின்றனர். சோதனை ஓட்டம் என்ற பெயரில் தினமும் ரயில்கள் இயக்கப்படும் நிலையில் இன்னமும் பயன்பாட்டுக்கு கொண்டுவராதது ஏன் என பயணிகள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த வழித்தடத்துக்காக 2020 நிலம் கையகப்படுத்தப்பட்டு 4 மெட்ரோ ரயில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 6 ஆகியும் இன்னும் விடுவு காலம் பிறக்கவில்லை என பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர்.
4: 4 ரயில் ஓடிட்டு இருக்கு, ஆனா இது வந்து இன்னும் 2 திறப்போம், 3 திறப்போம் இப்படியே சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 மேல 9 மேல ஆயிடுச்சு. என்ன கேட்டாக்கா இது வந்து நீடிப்பு செய்யறோம்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ற சொல்லதான் சொல்லியிருக்காங்க. தவிர இதனால வந்து மூடிய விதத்துல எங்க முடிச்சிருக்காங்க அது வரைக்கும் மாதிரி மெட்ரோ ரயில் ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா மக்களுக்கு சிரமம் எல்லாம் இருக்கும்.
2: 20 ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில்களும் தயாராக உள்ள நிலையில் இந்த வழித்தடம் செயல்பாட்டுக்கு வந்தால் தற்போது 1.5 உள்ள பூவிருந்தவல்லி வடபழனி இடையிலான பயண நேரம் 35 குறையும். இதனை சுட்டிக்காட்டும் பயணிகள் தங்கள் கோரிக்கைக்கு பச்சை சிக்னல் கிடைக்க மத்திய அரசுக்கு தாவேக அரசு அழுத்தம் தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்.
1: தொடர்ந்து மலை போல குவிக்கப்பட்டு வரும் குப்பைகள் காரணமாக ஏற்படும் துர்நாற்றம் புகைமூட்டத்தால் திருப்பூரின் சுகாதாரமே கேள்விக்குறியாக மாறிவிட்டது. வெளிமாநிலத்துக்கு உரங்களை கடத்தி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டதால் பெரம்பலூர் மாவட்டத்தில் உரத்தட்டுப்பாடு நிலவி வருவதால் விவசாயிகள் அங்கு கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். கேரளத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சனிக்கிழமை கொட்டி தீர்த்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 8 அதிகரித்துள்ளது. 11 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் மாயமான 8 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரளாவில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், பத்தனம்திட்டா, கண்ணூர், திருச்சூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் 1000 பக்தர்கள் சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார்கள். கடந்த ஜூலை மாதத்தில் 24,52,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். சுவாமி தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதலின்படி கடந்த ஜூலை மாதத்தில் உண்டியலில் 140,29,00,000 ரூபாவை காணிக்கையாக பக்தர்கள் செலுத்தியுள்ளார்கள். இதில் ஜூலை மாதத்தில் 5 உண்டியல் வருமானம் 5 ரூபாவை தாண்டியிருக்கிறது. அதிகபட்ச தொகையாக ஜூலை 16 அன்று பக்தர்கள் உண்டியலில் 5,31,00,000 செலுத்தியிருக்கிறார்கள். அதேபோல் 10,58,000 பக்தர்கள் தங்களை மொட்டியடித்து தலைமுடி காணிக்கையும் செலுத்தியிருக்கிறார்கள். விடுமுறை நாட்கள், சுப நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜூலை மாதம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே இருந்ததாக திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கேரளாவில் நடைபெற்ற விசித்திரமான திருமணத்தில் இரட்டை சகோதரர்கள் இரட்டை சகோதரிகளை கரம் பிடித்துள்ளார்கள்.
5: கோட்டயம் மாவட்டத்தைச் சேர்ந்த இரட்டையர்களான அகில் தாமஸ், நிக்கில் தாமஸ் ஆகியோர் இரட்டையராக பிறந்த சகோதரிகளையே திருமணம் செய்து கொள்ள விரும்பினர். மகன்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பெண் தேடிய பெற்றோர் அதே மாவட்டத்தைச் சேர்ந்த மேகி மேரி, மரியா மேரி என்ற இரட்டை சகோதரிகளை கண்டுபிடித்தனர். இரு தரப்புக்கும் பிடித்து போக திருமணம் நிச்சயமானதைத் தொடர்ந்து மணவிழா சங்கனாச்சேரியில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்றது. வணிக கப்பலில் பணிபுரியும் மணமகன்களும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரியும் மணமகள்களும் தங்கள் பெற்றோரும் உற்றாரும் இந்த இரட்டை திருமணம் நடைபெற வேண்டும் என்று விரும்பியதாக கூறினர். இதில் முத்தாய்ப்பான அம்சம் என்னவெனில், இரட்டை திருமணத்தை நடத்தி வைத்த பாதிரியார்களும் பேண்டோ பேஜோ என்ற இரட்டை சகோதரர்கள்தான். திருமண நிகழ்வில் பலிபீட உதவியாளர்களாக இருந்த ஜெரோன் ஜோகன் ஆகியோரும் இரட்டை சகோதரர்கள்தான். அந்த வகையில் 4 இரட்டையர்கள் பங்கேற்ற இந்த விசித்திரமான திருமணத்தின் புகைப்படங்களும் காணொளிகளும் சமூக வலைதளங்களில் பரவி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றன.
1: தொடர்ந்து 100 கடந்த பாரம்பரியம் மிக்க பாம்பன் தூக்குப்பாலத்தை அகற்றும் பணி தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அடுத்த தலைமுறையும் காணும்படி அதனை நினைவு சின்னமாக பாதுகாக்க வேண்டும் என்று ராமேஸ்வர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள்.
2: மரகன பச்சை ஜொலிப்பில் பறந்து விரிந்து கிடக்கிறது பாம்பன் கடற்பகுதி. அதன் நடுவே பாரம்பரிய அடையாளமாய் நிற்கிறது ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட பழைய தூக்குப்பாலம்.
5: 1902 கீழே கப்பலும் மேலே ரயிலும் செல்லும் வகையில் ஜெர்மன் பொறியாளர் ஷெர்ஜரால் உருவாக்கப்பட்ட இந்த டபுள் லீப் கேன்டிலிவர் தூக்கு பாலம் இப்போது புதிய பாலம் கட்டப்பட்டதால் அகற்றப்பட்டு வருகிறது. பாரம்பரிய பெருமைமிக்க இந்த பாலத்தை அகற்றாமல் வரலாற்று சின்னமாக வைக்க வேண்டும் என்பது ராமேஸ்வரம் மக்களின் கோரிக்கை.
6: இந்த பழைய பாலத்தை நினைவு சின்னமாக வைக்க வேண்டும் என்று ராமேஸ்வரம் மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்தோம். வரலாறுகளை வருங்கால இளைஞர்கள் பார்க்க வேண்டும், வருங்கால மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் பல்வேறு விதமாக நாங்கள் இந்த கோஷத்தை வைத்தோம். ஆனால் மத்திய அரசு அது சம்பந்தமாக எதுவும் சாதிக்காமல், அதை பற்றி சிந்திக்காமல் உடனடியாக அந்த பாலத்தை அகற்றி தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமாக பல பகுதிகளை பிரித்து விட்டார்கள்.
5: கடலுக்குள் அமைக்கப்பட்ட இந்த பாலத்தின் மையத்தில் உள்ள மேடை கப்பல்கள் வரும்போது இரண்டாக பிரிவது இதன் சிறப்பம்சம். கப்பல்கள் கடந்தவுடன் மேடை சமமாகி தண்டவாளங்கள் இணையும் தொழில்நுட்பம் அந்த காலத்து அதிசயம். இங்கிலாந்திலும் இந்தியாவிலும் மட்டுமே உள்ள இந்த தூக்கு பாலம் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் இருந்து கரை திரும்ப உதவும் வழிகாட்டியாகவும் இருப்பது இன்னொரு சுவாரஸ்யம்.
7: பல ஆண்டு காலங்களா வந்து மீனவர்களின் வந்து விடிவெளியா இருந்தது வந்து எங்களுக்கு அந்த சென்று பாலம் மட்டும்தான். அதைத்தான் மீனவர்கள் வந்து நாங்க கலங்கரை விளக்கமாகவே நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை வந்து அரசு வந்து இப்போ நினைவு சின்னமா வந்து அதை கொண்டு வரணும். வர்ற அடுத்து வர்ற ஜெனரேஷன் மக்களுக்கெல்லாம் இத்தனை ஆண்டு காலங்கள் வந்து இந்த பாலம் தான் இந்த மக்களை எல்லாம் தாங்கி பிடிச்ச தூண்னு சொல்லி எடுத்துக்காட்டா வந்து அமையணும்னு அரசுக்கு நாங்க கோரிக்கையா வைக்கிறோம். பல நேரம் சொல்லிட்டோம் இந்த பாலத்துக்கு வந்து அப்துல் கலாம் பேர் வைக்கணும்.
5: 104 கால பாம்பன் பால வரலாற்றில் மீட்டர் கேஜ் பாதையை பிராட் கேஜ் ஆக மாற்றிய போதும், கடற்படை கப்பல் பாலத்தில் மோதிய போது மட்டுமே ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் தீவாக இருந்த காலத்தில் படகை மட்டுமே நம்பி வாழ்ந்த தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த இந்த பழைய பாலத்தை அடுத்த தலைமுறைக்கும் காட்ட அதை அப்படியே கடலில் விட்டு வைக்க வேண்டும் என்பது மண்ணின் மைந்தர்களின் ஆசை.
6: ரயில் பாலம் வந்ததுக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்த தீவு பகுதியில் ஏற்படுத்தி வேலை வாய்ப்புகள் நிறைய இங்க பெருகிச்சு. பயணிகள் வந்துட்டு போறதுனால ஒரு பகுதியை விட்டு இன்னொரு பகுதிக்கு நகர்ந்ததுனால மிகப்பெரிய ஒரு கலாச்சார பகிர்வு என்பது ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கிடைச்சிச்சு. மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு பலனாக இருந்த ஒரு ரயில் பாலம் என்பது இன்னைக்கு அப்புறப்படுத்தப்பட்டது என்பது மிக எங்களுக்கு சோகமான செய்திதான்.
5: ஆனால் பழைய தூக்கு பாலம் துருப்பிடித்து மேலே ஏற்றி இறக்க முடியாமல் போனதால் கப்பல்கள் செல்ல வழி இல்லாத நிலை. அதனால் கடந்த பிப்ரவரி முதல் பாம்பன் பழைய பாலம் படிப்படியாக அகற்றப்பட்டு வருகிறது. நூற்றாண்டையும் கடந்து லட்சக்கணக்கானோரின் யாத்திரைக்கும் சுற்றுலாவுக்கும் உதவிய பாம்பன் தூக்கு பாலம் அகற்றப்பட்டாலும் அருங்காட்சியகம் ஒன்றிலாவது வரலாற்று சின்னமாக அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்பதே ராமேஸ்வரம் மக்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு.
1: இனி சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,000 ரூபாவுக்கும், கிராமுக்கு 30 ரூபாய் என்று ஒரு கிராம் 13,250 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை இன்றும் மாற்றமின்றி 1 கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஈரான் மீது தாக்குதலை நிறுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணங்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் எட்டப்பட வேண்டும் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். இதற்கு முன் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த இருப்பதாக ட்ரம்ப் மிரட்டியிருந்தார். அமெரிக்கா தாக்கினால் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசுகள், கத்தார், இஸ்ரேல் போன்றவற்றில் உள்ள எண்ணெய் எரிவாயு ஆலைகள் தாக்கப்படும் என்று ஈரான் பதிலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் ஈரானும் இதர மத்திய கிழக்கு நாடுகளும் தாக்குதலை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாக ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் தாங்கள் அவ்வாறு கேட்கவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. உலக நலனை கருத்தில் கொண்டு தாக்குதல்களை நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார்.
8: அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் இரண்டாம் உலக போருக்கு பிறகு பார்த்திராத அளவில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக போரிட அமெரிக்கா ஆயத்த நிலையில் உள்ளது. அப்படி இருந்தும் ஒப்பந்தத்தின் வரம்புகள் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதால் எந்த ஒரு தாக்குதலையும் நிறுத்தி வைக்குமாறு ஈரானும் மற்ற மத்திய கிழக்கு நாடுகளும் எங்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளன. இதில் ஹோர்முஸ் நீரிணையை உடனடியாக முழுமையாக மற்றும் முற்றிலுமாக திறப்பதும் ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதும் அடங்கும். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் உலகின் எதிர்கால நலனுக்காகவும் வெற்றிகரமான மற்றும் செழிப்பான ஈரான் நிலைத்திருப்பதற்காகவும் தாக்குதலை ரத்து செய்ய ஒப்புக்கொண்டுள்ளேன். விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை எட்டும் நோக்கில் இந்த முடிவை எடுத்துள்ளேன். இந்த உறுதிப்பாட்டில் இஸ்ரேலும் என்னுடன் இணைகிறது என குறிப்பிட்டிருந்தார். வார இறுதியில் ஈரான் மீது புதிய கடுமையான தாக்குதல்களை நடத்த அமெரிக்கா திட்டமிட்டிருக்கலாம் என அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்ததை தொடர்ந்து டிரம்பின் இந்த கருத்து வந்துள்ளது. முன்னதாக சனிக்கிழமை பதற்றத்தை அதிகரிப்பதாக அமெரிக்கா மீது ஈரான் குற்றம் சாட்டியதுடன் அமெரிக்காவுடன் ஒத்துழைக்கும் எந்த ஒரு பிராந்திய நாடும் போரின் தீப்பிழம்புகளால் சூழப்படும் என எச்சரித்திருந்தது. இதற்கிடையே மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கர்கள் அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்தால் எச்சரிக்கையாக இருக்கவும் வெளியேற தயாராக இருக்குமாறு அமெரிக்கா வலியுறுத்தியிருந்தது. அதேபோல ஈரானில் உள்ள எரிசக்தி உட்கட்டமைப்பு இலக்குகள் மீது இதுவரை இல்லாத மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டு வருவதாக பிபிசியின் அமெரிக்க கூட்டாளியான சிபிஎஸ் நியூஸிடம் பல வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. வெள்ளிக்கிழமை நடைபெற்ற டிரம்பின் அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த திட்டம் முன்வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் சிபிஎஸ் நியூஸிடம் கூறியிருந்தனர். டிரம்பின் தற்போதைய தாக்குதல் ரத்து அறிவிப்பு குறித்து ஈரான் இன்னும் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. நாங்கள் அவர்களை மிக கடுமையாக தாக்குவோம், ஒரு கட்டத்தில் இனி எங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாது என அவர்கள் கூறுவார்கள் என டிரம்ப் வெள்ளிக்கிழமை கூறியதாக சிபிஎஸ் நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சனிக்கிழமை டிரம்புடன் தொலைபேசியில் பேசியதாகவும் சாத்தியமான தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்ததாகவும் ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த தொலைபேசி உரையாடல் குறித்து ராய்டர்ஸும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. போரை நிறுத்தும் நோக்கில் ஏப்ரல் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்தம் ஜூன் மாதம் முறிந்ததிலிருந்து அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் முயற்சிக்கு பதிலடியாக ஈரானுக்கு எதிராக கடுமையான தாக்குதல் அலையை நிறைவு செய்ததாக இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்கா தெரிவித்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது நடத்திய தாக்குதலை தொடர்ந்து போர் மூண்டது. உலகின் கடல்வெளி வர்த்தக போக்குவரத்தின் முக்கிய பாதையான ஹோர்முசையும் ஈரான் கட்டுப்படுத்தி வருவதால் எண்ணெய் விலையில் ஏற்ற இறக்கங்கள் நீடிக்கின்றன. அதோடு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்களையும் குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டுள்ளது. ஈரானிய தளங்கள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்தி வந்தது.
1: தொடர்ந்து அமெரிக்கா இன்று மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடர்கிறது. பாகிஸ்தானின் சமரச முயற்சியில் இருதரப்பும் ஜூன் மாதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்தன. பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய போர் அதனால் சற்று ஓய்ந்தது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான பதற்றம் நீடித்தது. அமெரிக்கா மீண்டும் ஈரானை தாக்கியிருந்தது நேர்கள் அறிந்ததே. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரானும் பதிலடி கொடுத்தது. இந்த நிலையில் புதிய தாக்குதலை ரத்து செய்வதாக சொன்ன சில மணி நேரத்தில் பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை, அணுவாயுத ஒழிப்பு ஆகியவற்றில் ஒப்பந்தம் ஏற்படலாம் என்று சில நாடுகள் தம்மிடம் வலியுறுத்தியதால் தாக்குதலை நிறுத்தி வைக்க முடிவெடுத்ததாக அவர் உறுதிப்படுத்தினார். பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் நேற்று நடைபெற்ற அமைதி பேரணியில் தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் 5 காவல்துறையினர் உட்பட 14 பேர் பலியாகினார்கள். 20 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தான் கைபர் பக்துன்வா மாகாணத்தின் சுவாத் பள்ளத்தாக்கில் உள்ள கபால் நகரில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. உள்ளூர் பழங்குடியின அமைப்பான சுவாத் அமன் ஜீர்கா சார்பில் இந்த அமைதி பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த பகுதியில் சமீப காலங்களில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு குறைபாட்டுக்கு காவல்துறையின் செயலற்ற தன்மையை காரணம் என்று குற்றம் சாட்டி அங்கு அமைதி நிலவ வேண்டும் என்று வலியுறுத்தும் விதமாக பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் அங்குள்ள காவல் நிலையம் அருகே பேரணியில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு சந்தேகத்துக்குரிய நபர் ஒருவர் அங்குள்ள காவல் நிலைய வளாகத்துக்குள் நுழைய முயன்றுள்ளார். ஆனால் காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் தான் வைத்திருந்த வெடிகுண்டை அந்த நபர் வெடிக்க செய்துள்ளார். இதனால் காவல் நிலைய வளாகம் சேதமடைந்ததோடு காவலர்கள் 5 பேர் உட்பட 14 பேர் பலியாகினார்கள். 20 மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று அந்த பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார். பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி தற்கொலை படையின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் பலியானோரின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்த அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தனை செய்வதாக கூறுகிறார். சுவாத் பள்ளத்தாக்கு ஒரு காலத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் கோட்டையாக திகழ்ந்தது. அவர்கள் அங்கு ஷரியா சட்டத்தின் கடுமையான விதிகளை அமல்படுத்தி வந்தார்கள். பின்னர் 2007 பாகிஸ்தான் ராணுவம் அங்கு ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு அவர்களை வெளியேற்றி அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஆனால் பாகிஸ்தான் தாலிபான் அல்லது தெஹ்ரீக் இ தாலிபான் பாகிஸ்தான் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் மீது சந்தேகம் எழுந்துள்ளதாக பாகிஸ்தான் அரசு தரப்பில் கூறப்படுகிறது. தெஹ்ரீக் இ தாலிபான் தீவிரவாதிகள் பலரும் ஆப்கானிஸ்தானில் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் ஆப்கான் அரசு அவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதாக பாகிஸ்தான் நீண்ட காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஆப்கான் அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. சமீப ஆண்டுகளில் பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து செல்கின்றன. இதில் முக்கிய இலக்குகளாக காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உணவகம் ஒன்றில் சனிக்கிழமை குண்டு வெடித்ததில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 21 பேர் காயமடைந்தார்கள். மாஸ்கோவின் குத்ரின்ஸ்கா சதுக்கத்தில் உள்ள உணவகத்தில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தது. இதில் வெடிகுண்டை உணவகத்துக்குள் கொண்டு செல்ல முயன்ற அடையாளம் தெரியாத பெண் உயிரிழந்திருப்பதாகவும் அவருடன் பாதுகாப்பு காவலரும் உணவகத்தில் இருந்த ஒரு வாடிக்கையாளரும் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த பெண் வெடிகுண்டை உணவகத்துக்குள் கொண்டு செல்ல முயன்ற போது பாதுகாப்பு காவலர் அனுமதி மறுத்ததாகவும் அதற்குள் குண்டு வெடித்து விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக மாஸ்கோ விசாரணை குழு விசாரணை வருகிறது. இந்த தாக்குதலை கொடூரமான பயங்கரவாத செயல் என்று மாஸ்கோ மேயர் செர்கி சொப்ஜானின் தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் இடகோ மாகாணத்தில் துரித உணவகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 3 பேர் உயிரிழக்க 7 பேர் காயமடைந்தார்கள். தெற்கு இடகோ பகுதியில் மக்கள் அதிகம் கூடும் பிரமாண்ட வணிக வளாகத்தில் அண்மையில் புதிதாக பிரபல துரித உணவகத்தின் கிளை திறக்கப்பட்டது. அங்கு நேற்று முன்தினம் மதியம் ஏராளமானோர் திரண்டிருந்த நிலையில் அந்த துரித உணவகத்துக்கு மர்ம நபர் ஒருவர் காரில் வந்திறங்கினார். பின்னர் அங்கிருந்தோரை நோக்கி தான் வைத்திருந்த துப்பாக்கியால் கண்மூடித்தனமாக சுட்டார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 7 பேர் காயமடைந்தார்கள். அவர்களில் பலரின் நிலை கவலை அளிக்கும் வகையில் உள்ளது. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்றே அஞ்சப்படுகிறது. துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உயிரிழந்த 3 பேரில் அவரும் ஒருவரான காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. துப்பாக்கிச் சூடு நடத்திய மர்ம நபர் யார், எதற்காக துப்பாக்கிச் சூடு நடத்தினார் என்பது குறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இந்தோனேஷியாவில் 271 பேரை ஏற்றிச் சென்ற பயணிகள் படகு தீப்பற்றியதில் 5 பேர் இறந்தார்கள், மேலும் 41 பேரை காணவில்லை. மட்ரிரா சென்ட்ரோசா 2 என்ற அந்த படகு சுரபாயாவிலிருந்து மக்சாசருக்கு சென்று கொண்டிருந்த போது தீ ஏற்பட்டது. பொதுவாக அந்த படகு பயணத்துக்கு 40 மணி நேரம் பிடிக்கும். படகில் 232 பயணிகளும் 39 சிப்பந்திகளும் இருந்தார்கள். 181 வாகனங்களும் ஏற்றப்பட்டிருந்தன. நேற்று காலை 6 மணிக்கு பிறகு படகில் தீ ஏற்பட்டது. படகின் தலைவர் தீ குறித்து நிறுவனத்துக்கு தகவல் கொடுத்தார். அதன் பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. படகு நிறுவனம் சுரபாயா நகரின் தேடி மீட்கும் குழுவுக்கு தகவல் கொடுத்திருந்தது. தீப்பிடித்த படகிலிருந்து கரும்புகை வானளவு உயர்ந்தது. உயிர்காப்பு உடை அணிந்த பயணிகள் படகின் மேல் பகுதியில் உதவிக்காக காத்திருந்தார்கள். அந்த காணொளிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றன. சிலர் உயிரை காத்துக்கொள்ள கடலிலும் குதித்துள்ளார்கள். காலை 10 மணி வாக்கில் இழுவை படகும் மற்றொரு கப்பலும் மீட்பு பணியில் உதவின. 227 பயணிகளும் சிப்பந்திகளும் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். இறந்த 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. தீக்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. விசாரணை நடைபெற்று வருகிறது. தென்கொரியாவில் மெக்டொனால்ட் துரித உணவகத்தில் குறிப்பிட்ட அளவில் செய்யப்படும் பேர்கர்களின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சீஸ் குறைக்கத்தனப்படும் புதிய சோள பேர்கர் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் அவற்றில் சிறு கற்கள் இருப்பதாக வாடிக்கையாளர்களிடமிருந்து புகார் வந்ததால் அவற்றின் விற்பனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுஞ்சு நகரில் 25 டன் சோளம் உற்பத்தி செய்யப்பட்டது. அது பர்கர் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. உள்ளூர் விவசாயிகளுக்கு ஆதரவு வழங்குவதற்காக அந்த சோள பர்கர் அறிமுகம் செய்யப்பட்டதாக தென்கொரியாவின் மெக்டொனால்ட் நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் அவற்றில் சிறு கற்கள் இருப்பதாக 3 அதிகமான புகார்கள் வந்ததென்று நிறுவனம் சொன்னது. கற்கள் பர்கர் உற்பத்தியில் எப்படி வந்திருக்க கூடும் என்பது குறித்து நிறுவனம் விசாரணை நடத்துகிறது. நிரந்தரமாக அந்த பர்கர் விற்பனையை நிறுத்துவதாகவும் அது தெரிவித்தது. இந்த ஆண்டு ஜூலை 9 அது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1 வாரத்துக்குள் 1 மில்லியனுக்கு அதிகமான சோள பர்கர்கள் விற்கப்பட்டன. ஆகஸ்ட் 12 அதன் விற்பனை முடிவுக்கு வர இருந்தது. மனிதர்கள் அலையாடல் செய்து பார்த்திருப்போம், நாய்கள் செய்து பார்த்ததுண்டா? உலக நாய் அலையாடல் போட்டியில் வெவ்வேறு இனங்களின் சிறிய பெரிய நாய்கள் இதில் பங்கெடுத்தன. ஆண்டுதோறும் வட கலிபோர்னியாவின் பசிபிகா நகரில் நடைபெறும் போட்டி இது. இந்த ஆண்டு 10வது முறையாக நடைபெறுகிறது. செல்ல பிராணிகளை தத்தெடுப்பது, விலங்குகளுக்கு நிதி திரட்டுவது ஆகியவை இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். வெற்றியாளர் எதை பொறுத்து நிர்ணயிக்கப்படும்? அலையாடல் தலகையில் மிதக்கும் நேரம், அலைகளின் அளவு, நாய்களின் தன்னம்பிக்கை, வண்ண உயிர்காப்பாங்கியை அணிந்து நாய்கள் அலையாடல் தலகையில் மிதந்து சென்ற காட்சிகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தின. சீனாவில் மனைவிக்காக தம்முடைய உயிரியே பொருட்படுத்தாத ஒருவர் பாராட்டு மலையில் நினைக்கிறார். ஷண்டோங் வட்டாரத்தில் கடந்த மாதம் 15 தம்பதி புல்வெளியில் நடந்து கொண்டிருந்தார்கள். மனைவி ஈரமான இடத்தில் கால்வழுக்கி அங்கிருந்த சாக்கடைக்குள் விழுந்தார். 5 மீட்டர் ஆழங்கொண்டது அந்த கால்வாய். காயமுற்ற மனைவியால் நகர முடியவில்லை. அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மனைவி பக்கத்திலே இருந்து விடலாம் என்று எண்ணினார். அவர் சற்றும் தயங்காமல் சாக்கடைக்குள் குதித்தார். தம்பதி பின்னர் தீயணைப்பாளர்களை தாங்களே கைத்தொலைபேசியில் அழைத்து தகவல் கொடுத்தார்கள். அதிகாரிகள் இருவரையும் மீட்க உதவினார்கள். இருவருக்கும் கடுமையான காயம் இல்லை. சம்பவத்தை அறிந்த இணையவாசிகள் கணவரின் பாசத்தை மெச்சினார்கள். எனக்கு காதல் மீண்டும் நம்பிக்கை அதாவது எனக்கு காதல் மீது மீண்டும் நம்பிக்கை வருகிறது என்று ஒருவர் பதிவிட்டார். மனைவி மீது அவ்வளவு பாசமா என்று பலர் பதிவிட்டுள்ளார்கள். சீனாவின் தென்மேற்கில் சோங்சிங் நகரில் சுற்றுலாத்துறை சூடுபிடிக்கிறது. முக்கிய காரணம் மோட்டார் சைக்கிள் மீது சுற்றுப்பயணிகளுக்கு இருக்கும் மோகம். கனரக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உடற்கட்டழகர். அவர் பின்னால் ஏறிக்கொண்டு இரவில் மின்னின் நகரத்தில் பயணம் செய்கிறார்கள். அதை படம் பிடிக்க சுற்றுப்பயணிகள் சோங்சிங்குக்கு விரைகிறார்கள். நகரில் அத்தகைய படப்பிடிப்பு சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் கூடுகின்றன. சில நிறுவனங்கள் படப்பிடிப்புக்கு செல்லும் வாடிக்கையாளருக்கு முக ஒப்பனை சேவையையும் வழங்குகின்றன. சீனாவின் மொத்த மோட்டார் சைக்கிள் உற்பத்தியில் 1/3 சோங்சிங்கில் உள்ளது. நகரின் ஒவ்வொரு சாலையிலும் 30 வினாடிகளுக்கு ஒரு முறை மோட்டார் சைக்கிளை காணக்கூடிய அளவுக்கு மோட்டார் சைக்கிள்கள் அங்கு இருக்கின்றன. படப்பிடிப்பு சேவை மூலம் சோங்சிங் அதன் மோட்டார் சைக்கிள் கலாச்சாரத்துக்கு அடையாளம் பெறுகிறது. பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டுத்தீக்கு மத்தியில் அதிகமான நெருப்பு மேகங்கள் சூழ்கின்றன. நெருப்பு மேகங்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அதுதான் பைரோகியுமியோலொலிம்பஸ். இவை அதிக காட்டுத்தீயால் உருவாகின்றன. காட்டுத்தீ பெரிதாகும் போது அதிக வெப்ப காற்று, புகை, சாம்பல், நீராவி ஆகியவை மேல் நோக்கி செல்லுகின்றன. இதனால் பெரிய காளானை போல் மேகங்கள் உருவாகின்றன. இந்த மேகங்கள் காட்டுத்தீ பரவலை வேகப்படுத்தக்கூடும். மேல் நோக்கி செல்லும் அனல் காற்று பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மற்ற இடங்களுக்கு தீயை பரப்புகிறது. மோசமான சூழ்நிலைகளில் நெருப்பு மேகங்கள் மின்னல்களையும் உருவாக்கக்கூடும். மின்னல் எங்கு தாக்கும் என்பதை கணிப்பதும் கடினமாக இருக்கிறது. அதேவேளையில் தீயணைப்பு வீரர்களுக்கு அதிக ஆபத்தை இது ஏற்படுத்துகிறது. தென்கொரியாவில் நேற்று வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாகியிருந்தது. ஜக்சான் நகரில் 42.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. தென்கொரியாவில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வெப்பநிலை பதிவு தொடங்கியது முதல் இதுவே ஆக அதிக வெப்பமாகும். ஜங்சான் நகரம் தலைநகரிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அந்த நகரில் தொடர்ந்து 5வது நாளாக வெப்பம் 40 டிகிரி செல்சியஸை கடந்திருக்கிறது. தென்கொரியாவின் பல நகரங்களில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸுக்கு மேல் உயர்ந்திருக்கிறது. நேற்று 20 அதிகமான பகுதிகளில் அவசர நிலை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. 38 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உணரப்படும் இடங்களில் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் அரசாங்கம் கேட்டிருந்தது. புதிய மொழியை கற்றுக்கொள்வது மூளைக்கு நன்மை தரலாம் என்று ஆய்வு தகவல் ஒன்று கூறுகிறது. பல மொழிகள் பேசுபவர்களின் மூளை இளமையாக இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளார்கள். 2 மொழிகள் பேசுபவர்களின் மூளை 6 ஆண்டுகள் இளமையாக இருக்கிறது. 4 மொழி பேசுபவர்களின் மூளை 13 ஆண்டுகள் இளமையாக இருக்கிறது. சுமார் 720 பேரின் மூளை செயல்பாட்டை ஆய்வாளர்கள் பரிசோதித்தார்கள். செயற்கை நுண்ணறிவும் ஆய்வில் பயன்படுத்தப்பட்டது. சிறு வயதில் மொழியை கற்றவர்கள் அதிக பலன் பெற்றார்கள். வாழ்க்கை முறையும் இந்த முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த முடிவை கவனத்துடன் பார்க்க வேண்டும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். எந்த வயதிலும் புதிய மொழியை கற்றுக்கொள்வது நல்லதென்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பல வட்டாரங்களில் வசிக்கும் மக்களை ஒப்பிட்டு இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா விலக உள்ளார். கிளஸ்கோ காமன்வெல்த் போட்டிகள் வண்ணமயமான கலை நிகழ்ச்சியுடன் நிறைவேற்றிருக்கின்ற நிலையில் 39 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்திருக்கிறது.
2: ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் நேற்று முன்தினம் மட்டும் ஒரே நாளில் 7 தங்கம் உள்பட மொத்தம் 16 பதக்கங்களை இந்திய வீரர்கள் வென்று குவித்தனர். குத்துச்சண்டையில் மட்டும் 7 தங்கம் மற்றும் 3 வெள்ளி பதக்கங்களை இந்திய வீரர்களும் வீராங்கனைகளும் கைப்பற்றினர். காமன்வெல்த் போட்டியின் கடைசி நாளான நேற்றும் இந்திய வீரர்கள் பதக்கமழையை பொழிவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. டிராக் சைக்கிளிங், ஜூடோ ஆகிய விளையாட்டுகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்ற நிலையில், டிராக் சைக்கிளிங்கில் ஆண்களுக்கான 40 கிலோமீட்டர் பாயிண்ட் ரேஸில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் மற்றும் தினேஷுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜூடோ மகளிருக்கான 78 கிலோ பிரிவில் இஷ்ரூப் நராங்கும், ஆண்களுக்கான 100 கிலோ எடை பிரிவில் அவதார் சிங்கும், 100 கிலோவுக்கு அதிகமான எடை பிரிவில் யாஷ் காங்காசும் பதக்க வாய்ப்பை இழந்தனர். ஆண்களுக்கான டிராக் சைக்கிளிங்கில் 1000 நிமிடம் டைம் ட்ரைஸில் இறுதிப் போட்டியில் ரொனால்டோ சிங் ஏமாற்றம் அளித்தார். பெண்களுக்கான பிரிவில் இந்தியாவின் லிஷா தாஸுக்கு 6வது இடமே கிடைத்தது. இதனால் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாளில் ஒரு பதக்கம் கூட கிடைக்காததை அடுத்து 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 39 பதக்கங்களுடன் இந்தியா பட்டியலில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. நள்ளிரவில் நடைபெற்ற வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் இரவை பகலாக்க காமன்வெல்த் போட்டிகள் நிறைவு பெற்றன. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் காமன்வெல்த் போட்டியில் இந்த ஆண்டு 70 தங்கப்பதக்கங்களுடன் ஆஸ்திரேலியா முதலிடம் பெற்றது. 29 தங்கப்பதக்கங்களுடன் இங்கிலாந்து 2வது இடத்தையும், 19 தங்கப்பதக்கங்களுடன் கனடா 3வது இடத்தையும் பிடித்துள்ளன. அடுத்ததாக 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி இந்தியாவில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: தொடர்ந்து கிளஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பதக்கம் வென்று தாயம் திரும்பிய இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அனைத்து இடங்களிலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் வடமேற்கே பனிச்சரிவில் சிக்கிய புகழ்பெற்ற மலையேறி நிர்மல் புர்ஜாவின் உடல் தற்போது மீட்கப்பட்டுள்ளது. 43 வயது பிரிட்டிஷ் நேபாளி மலையேறி புர்ஜா 9 பேர் கொண்ட குழுவுடன் வியாழக்கிழமை பாகிஸ்தானின் புரோட்பிக் மலையை ஏறிக்கொண்டிருந்தார். எதிர்பாராமல் ஏற்பட்ட பனிச்சரிவில் அவர் சிக்கிக் கொண்டார். மலையிலிருந்து சிலர்களின் உடலை மீட்பு குழுவினர் கீழே கொண்டு வந்து விட்டார்கள். இன்னும் ஒருவரின் உடல் உச்சியில் இருக்கிறது. அபாயமான சூழல் நீடிப்பதால் அந்த உடலை மீட்பதில் சிக்கலம் நீடிக்கிறது. உலகின் உயரமான சிகரங்களில் 12வது இடத்தில் புரோட்பிக் மலை இருக்கிறது. புதிய தொழில்நுட்பம் இல்லாமல் சுமார் 8000 மீட்டர் உயரமுள்ள அந்த சிகரத்தில் ஏறுவது மிக மிக கடினமாகும். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilnadu.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழ்நாட்டின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 386 ரூபாய் 10%, இந்திய பிரமதியில் 109 ரூபாய் 78%. ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 334.84% இந்திய பிரமதியில் 95.18% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 413.93% இந்திய பிரமதியில் 117.66% ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451.04% இந்திய பிரமதியில் 128.20% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.62% இந்திய பிரமதியில் 67.83% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலகச் செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கழிக நேரம் 10:36. நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழ் வழியில் தொடர்வது அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் மரண அறிவித்தல்.

யாழ் அரியாலிய பிறப்பிடமாகவும் பிரான்சை வதியுடமாகவும் கொண்ட சின்னத்துறை ஜோகராசா அவர்கள் 27/7/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி எழுதினார். அன்னார் காலஞ்சென்றவர்களான சின்னத்துறை செல்லாட்சி தம்பதிகளின் அருமை மகனும் தங்களன் பிரினி கியூலிஜா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலஞ்சென்ற சரஸ்வதி சரசு மற்றும் சர்க்குணேஸ்வரி பரமேஷ் யோகேஸ்வரி சோதி புஷ்பா டிஆர்டி அன்பினேயர் ஆகியோரின் ஆறுயிர் சகோதரரும் காலஞ்சென்றவர்களான பரமநாதன் மரியதாஸ் மற்றும் ஜோதீஸ்வரன் சோதி அண்ணா ஆகியோரின் பாசமிக்கு மைத்துனருமாவார்.

അന്നാരത്ത് ഇറുതി ചടങ്ങുകൾ ഐന്താം തീയതി 8ാം മാസം 2026 புதன்கிழமை 10:30 to 11 വരെ. ക്രിമത്തെ ഉസ്തി സലോൺ 51,000 செம்பேன் என்ற முகவரியில் நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் சகோதரிகள், அன்னாரின் இத்துயரில் டிஆர்டி தமிழ்வழி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது. மேலதிக தொடர்புகளுக்கு சூதி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 07-60-74-78-96. அந்த அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறிய தருகின்றோம். சின்னத்துறை ஜோகராஜா யாழ் அரியாலே பிரபடமாகவும் பிரான்சை வதிபினமாக கொண்ட சின்னத்துறை ஜோகராஜா அவர்கள் 27-7-2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி எழுதினார். அன்னார் காலஞ்சென்றவர்களான சின்னத்துறை செல்லாட்சி தம்பதிகளின் அருமை மகனும் தங்களன் பிரினி கிளியுதா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் காலஞ்சென்ற சரஸ்வதி சரசு மற்றும் சர்க்குணேஸ்வரி பரமேஷ் ஜோகேஸ்வரி சோதி புஷ்பா டிஆர்டி அன்பினியர் ஆகியோரின் ஆரையூர் சகோதரரும் காலஞ்சென்றவர்களான பரமநாதன் மரியதாசன் ஆகியோரின் மரியதாசன் மற்றும் ஜோதீஸ்வரன் சோதி ஆகியோரின் பாசமிகு மைத்துனரும் ஆவார். அன்னாரது இறுதிச் சடங்குகள் 5-8-2026 புதன்கிழமை 10:30 to 11 வரை. கிரிமத்தே உஸ்தி சலோன் 51,000 செம்பேன் என்ற முகவரியில் நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் சகோதரிகள், மேலதிக தொடர்புகளுக்கு சோதி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 07-60-74-78-96. அன்னாரின் இந்த பிரியத்துயரில் டிஆர்டி தமிழ்வழி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் அந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வைத்தல்களில் மண் அறிவித்தல் கேட்டீர்கள். நிலைய கலிக நேரம் 10:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா. எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா. பட்டிமன்றம் ஆரம்பமாக இடையில் சில திரை இசை கானங்கள்.

நிலைய கலிக நேரம் 10:48 இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது சாபமா? எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது சாபமா?

ஐயா கூப்பிடுறா, ஐயோ கூப்பிடுறாளே.

0: மேக்கப் போட்டு சட்டை போல ஒரு ஜாக்கெட் போட்டு ஷேக் வீட்டில் நாட்டியமாக வந்தானையா வந்தானையா வந்தானையா வந்தானையா கேக்கு வீட்டில் நாட்டியமாட ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஷேக் ஆமா ஆமா ஆமா ஆமா இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா
1: என்னையா இது
0: இதுதான் ஷேக்
1: இதுதான் ஷேக்கா

0: தப்பி தலையினிலே ஒரு தொப்பி அடிக்கடி எச்சிய துப்பி ஐயா தேத்தான் ஹிப்பி வந்தான் ஐயா வந்தான் ஐயா வந்தான் ஐயா ராஜாங்க கோமாளி
1: நிலைய கலிகனிடம் 10:52.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்ல கேட்டு. பரவாயில்லையே.
0: பேச்ச மாத்தாத, பாட்டப்படி.

0: நிலையை கிளிக நேரம் 10:57 இன்றைய பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது. இம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா?
1: தொண்டையில தான் நினைச்சேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: மந்திரத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? 171வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக கடந்த வாரத்தில்
1: அவர்கள் வெறும் சுற்றுலா பயணிகளாக அல்ல, அவர்கள் படித்து தம் தம் அறிவுகளை பெருக்கிக் கொண்டு தமக்கு தமக்கான வேலைகளை எடுத்துக்கொண்டு
0: திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்திருந்தார்.
1: இது பெரும் வரம் தானே.
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து திருவாளர் தேவன் அவர்கள் பட்டிமன்றத்தை சிறப்பித்திருந்தார்கள்.
2: அப்ப கண்டிப்பா நானும் வந்து ஒத்து போனவடியாண்டுக்கு மேல ஏதோ தனி இங்க வந்து என்ன பொறுத்தல நடவடிக்கை நான் இங்க
1: வந்து
0: தொடர்ந்து திருமதி குணநாயகி பசோதி அவர்கள்
1: பட்டிமன்றம் ஒன்றுக்கு நடவடிக்கையார் கலந்து கொள்ள போன முறை பட்டிமன்றத்துக்கு நான் நின்று இங்கே முதலாவது கிழமை தந்து விட்டு தான்
3: கட்சிக்கு எழுத்து கொண்டு வந்து சொல்லி அவரை நியமன எம்பியா முதல் போட்டு தண்டு
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருவாளர் இரா சந்திரசேகரம்
3: அடுத்த திட்டமிட்டு அவரை ஓரம் கட்டி
0: விட்டார்.
3: ஓரம் கட்டி
4: இன்று வேண்டும். நாங்கள் பெண்களே, நாங்கள் இடைவில கதைக்க கூடாதே, நாங்கள் பயந்து பயந்து அப்படி இல்ல, நாங்கள் மறந்துறந்து கதைக்க வேணும். நடக்கிறத நாங்கள் உள்ளத உள்ளபடி கதைத்துதானே நாங்கள் வாழலாம்
0: உலகத்தில். தொடர்ந்து சுவிஸ்லிருந்து திருமதி மோகன் சொரூபி
4: அப்ப எங்களுக்கு கிடைத்தது நல்ல வரங்களை எல்லாம் இவர்கள் சாபமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அப்ப இப்படி இருக்கும் பொழுது
3: பாருங்க, இன்றைக்கு எல்லாம் லாக்ரோனோவில 20-25.
0: தொடர்ந்து பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா
3: சாபம்
0: தானே, புத்திசாலியாக இருந்து சாபமாக மாறிவிட்டது என்ன
3: மாறிவிட்டாங்க. அதாவது அப்பன் படிச்சது படிப்பு வந்து ஒரு அறிவு, படிப்பு வந்து அறிவு என்ன,
0: தொடர்ந்து திருமதி ராதா
5: வார்த்தாதான் வாயிருந்து சொல்வதற்கு வார்த்தை இன்றி தவிக்கின்றேன் என்ற மாதிரி பயங்கர சாபக்கேடு, பயங்கர சாபக்கேடு. கடவுளே
0: இவர்களது கரங்களையும் இறுக பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா? இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் நடுவர் கேதி அவர்களே.
0: வணக்கம் வணக்கம். திரு பாலேந்திரா அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். இன்று பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைப்பது நீங்கள் தான். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: நன்றி.
0: 171
3: பட்டிமன்றத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எதிரி அணிகளுக்கும் என்னுடைய அணி வாதாடுறவர் மோகன் சுரபியா இங்கெல்லாம் இருக்கிறார்.
0: உங்களோட பக்கம்தான் மோகன் சுரபியும் சந்திரசேகரம் ஐயா, மோகன் சுரபி, திருமதி ராதா அவர்கள்.
3: எனது சிங்கங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய அணி எங்களுடைய அணி வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு. அது இப்ப என்ன நடுவர் அவர்களுக்கு என்னன்னா, இப்ப போன வாரம் வந்து சொன்னவர்கள் அந்த யோசனையால் அன்றைக்கு பிரசோதியா சரியில்லை, அந்த வெளிநாடு வந்தா நாங்கள் ஒரு வசல் நகை அதிகாரம் சொன்னவர்கள்
0: தான்
3: நான் வரவேற்கிறேன்.
0: அது
3: நல்லா இருக்கிறார்கள் தான், அதுக்கு தக்க அந்த நல்லா இருந்தா இன்றைக்கு ஒரு வீடு வாசலோட இருக்கிறார்கள். மேல வீடு கீழே வீடு என்று ஒரு அறையில எத்தனையோ மக்கள் எங்க ஆட்கள் வந்து பேப்பர் இல்லாமல் விசாரணை இல்லாமல் பிள்ளைகளோட இன்றைக்கு பிளாக்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனி பேர் அறைய குற்றவாளிகளுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு உதவி செய்யலாம் தானே, அவை முன்னேறும் மட்டும் அவர்களுக்கு ஒரு பரம்பரை மட்டும் இவர்கள் செய்யலாம் தான். இப்ப நான் பசுமதியை சொல்ல இல்ல, பொதுவா எல்லாரும் ஏராளமானவர்கள் இங்க வெளிநாட்டை பொறுத்தவரை நல்லா இருக்கிறாரு. அவர்களுக்கு ஒரு இதில் வந்து ஒரு உதவி செய்யலாம் தானே. தாங்கள் அந்த அறைய நானூறு ஐநூறு அறுநூறு ஈரோக்கு வாடகை கொடுத்து போட்டு அந்த காசையும் தாங்களா எடுத்து பாத்தி அந்த கேடி கட்டுறார்கள். அப்ப இது வந்து நாங்கள் என்னன்னு சொல்றது வரமண்டு. அப்ப மற்றவர்கள் பெருமூச்சு விட்டு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கல, இதை வந்து நாங்கள் வரமண்டு சொல்லலாம். இது வந்து சாபம்
6: தானே
3: உண்மை நடுவர் அவர்களே. இப்ப இன்றைக்கு பாருங்க இந்த கோயில பாருங்க நடுவர் அவர்களே, இன்றைக்கு எங்கட சாயத்துல எல்லாம் இன்றைக்கு ஒரு ஒரு ஒரு ரூபாதான் அடிச்சேன். அது திருக்கிருஷ்ணமா இருக்கலாம், திருக்கோணசரா இருக்கலாம், நல்லூர் கொன்சாமி கோயிலா இருக்கலாம், நயனாதிரா இருக்கலாம், எங்க இருந்தாலும் அதே அர்ச்சனை காத்துதான். இப்பவும்
6: என்ன
3: இங்க இங்க வந்து ஒரு ஹீரோ ஒரு ஹீரோவுக்கு ஒரு பால் பட்டி என்ன அதுல அதுல வந்து 150 ஹீரோ உழைக்கிறார்கள். அப்ப இத நாங்கள் வரமண்டு தானே போறோம் கோயிலுக்கு கும்பிடுறதுக்கு என்ன வரமண்டு போய் நாங்கள் சாப்பிட்டு தான் அங்க சேர்றோம்
6: என்ன
3: இங்க சொல்றீங்க அடுவரவர்கள்.
6: நீங்க உங்கள் வாதங்களை தாருங்கள்.
3: நாங்கள் வரமண்டு போய் அந்த வேலை அவர்களுக்கு தான் வரம் கொடுங்க. நாங்கள் சாபமா தான் திரும்பி விட்டோம். ஒரு ஹீரோ பால்பட்டியில அதை 150-200 ஹீரோ உழைக்கிறார்கள். அப்ப இது இது வந்து நாங்கள் தரம் என்று சொல்லல. அது என்ன இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு 30 பேரோட போராட்டம் என்ன இன்றைக்கு இன்றைக்கு தலைவர் வந்து இன்றைக்கு இன்றைக்கும் எங்கட நாடு இன்றைக்கு விலகுவது வந்தது கருணாவை வந்து ஜெனிவாக்கு அனுப்பினது என்ன எங்களுக்கு ஒரு தரம் வேணும்னு சொல்லித்தான் அவர் அனுப்பினது
6: என்ன.
3: அவர் வந்து கடைசியா என்ன நடந்தது எங்களுக்கு கொத்து கொத்தா எங்களை மக்களை அழைச்சதும் எல்லாரையும் பிடிச்சு கொடுத்ததும் இன்றைக்கு எல்லாரையும் சாக்காட்டி இன்றைக்கு எங்களுக்கு வந்து நாடு இல்லாம ஆக்கினதே அவர் தானே
6: என்ன.
3: அப்ப நாங்கள் எங்களுக்கு வந்து வரம் வேணும்னு நாங்கள் நம்பி கடைசியா கிடைச்சது எங்களுக்கு சாபம் தான் இல்லையாடுறீங்களா. இப்ப மற்றது இதையும் பாருங்க என்ன இப்ப இப்ப இப்ப வரவேற்கிறார்கள் ஒரு வீடு வழியா வரவேற்கிறார்கள் வாங்க
6: ஒன்று
3: ஒரு விழாமே நாங்கள் லீவ்ல வாரம் எங்களுக்கு வரவேற்பாளா இருந்தால் அந்த வரவேற்று போட்டு பேந்து ஒரு சரி இந்த மாதிரி 2 கிலாம ஒரு விழாம கூட அணிக்க போறோம்
6: சொன்னோட
3: அது சாபமா தான் மாறுது என்ன. ஒரு ஒரு கிலோமே வரவேற்கிறார்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறார்கள். வாங்கோ
6: இருந்தோம்
3: வந்து ஏர்போர்ட்ல ஏத்துறார்கள், ஸ்டேஷன்ல ஏத்துறார்கள், ஏற்றி போட்டு பேருந்து இன்னும் முறை ஒரு வாரம் 2 வாரம் கூட இருந்தா பிள்ளைகள குழப்படி அப்படின்னு அவர்களுக்கு வெறுப்பு வந்துடும். வெப்பர்கள் போவார்கள் அதுல அது அது உண்மையில இனியோட சாபம். எங்களை சந்தோஷமா கூப்பிட்டு திருப்பி அது எங்களை அந்த அந்த வெறுப்பை அனுப்புறது வந்து ஒரு உண்மையில ஒரு இனியோட ஒரு சாபம்
6: தானே.
3: இப்ப இப்ப பாருங்க இப்ப இது என்ன முந்தியெல்லாம் வெளிநாடு வெளிநாடு வந்து கடல் கடந்து போக கூடாது சொல்றவர்களை ஆண்கள் தானே பெண்கள் தானே வெளிநாடு வெளிநாடு போக கூடாது கடல் கடந்து போக கூடாது. அதாவது இப்ப நாங்க எங்கட நாட்டை சொல்லல இப்ப ஐரோப்பியா சொல்லல இப்ப மிடில் ஈஸ்ட் அந்த அரபு நாடுகளை பாருங்க ஆண்கள் போனாலும் பெண்கள் போக கூடாதுன்னு சொல்றவர்கள்
6: கடல் கடந்து
3: பெண்கள் பெண்கள் போக கூடாது. இன்றைக்கு இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு எவ்வளவு எவ்வளவு பெண்கள் போய் எங்களுக்கு ஒரு வரம் வேணுமெண்டு போய் நகையில வித்து காணியில வித்து வரம் வேணுமெண்டு அரபு நாடுகளுக்கு போய் உழைக்கேண்டு போய் கடைசியா என்ன என்ன தெரிஞ்சவர்கள் போய் இறங்கி அதுகள் போய் இறங்கின உடனே ஒரு ஒரு போய் இறங்கின அண்டே பாஸ்போர்ட் வாங்கி விடுவார்கள்
6: என்ன
3: வேற நாடு போகலாம் அதில் வரம் பாஸ்போர்ட்ட பறித்து போடுவார்கள் பறித்து போட்டு இப்ப அவர்களை அவர்களை வந்து வெற்றி உழைக்கிறார்கள்
6: என்ன.
3: எனக்கு தெரியக்கூடியதா என்ன வித்து நடந்திருக்கு பெண்களை வெற்றி அவர்கள் ஏஜென்சி வாங்கி நடத்தி உழைக்கிறார்கள் என்ன உழைத்து அவர்கள்ட்ட பாஸ்போர்ட்டை பறிச்சு அவர்கள் எத்தனை பேர் தற்கொலை செய்ததுகள் அங்கே அங்கையும் தான் திரும்பி அந்த நாட்டுலையும் போயிட்டா என இருந்து பிரயோசனம் இல்லையா என்ன. அதான் அந்த ஆண்கள் போனாலும் பெண்கள் விடக்கூடாதுன்னு சொன்னவர்கள் இந்த கடல் கடந்து விடக்கூடாது என்றால் போய் ஒரு பிரயோசனம் இல்ல. நான் அப்படியான நாடுகள் வெளிநாடு இப்ப இப்ப அந்த கட்டார ஏர்போர்ட்ல நான் ஒரு ஸ்ரீலங்கா போயிட்டு வரும்போது நடுவர்களே 3 மணிக்கு டிரான்சிட் பிளைட் கணக்கு நேரம் கதைக்கலாமா
6: தூக்கிக்கலாம் நீங்க தாருங்களோ.
3: இப்ப நான் இப்ப இறுதியாக இருக்க நாங்க பிள்ளைகளோட குடும்பமா போயிட்டு வரும்பொழுது பெரியக்கில நாங்க 3 மணிக்கு ஸ்டாப் பண்ண கட்டாரில் அப்ப அதுல வந்து அந்த தமிழாக்கள் வந்து கண்ணாடி கிளீன் பண்றார்கள் அந்த அந்த சுத்தர அந்த ஏர்போர்ட்ல
6: என்ன
3: தமிழ் படியங்கள் எல்லாம் எல்லாம் வயசு குறைஞ்ச பிள்ளைகள் என்ன. அப்ப எனக்கு பார்த்தோன்னு ஒரு அப்படியே அந்த அவர் ஷெஃப் வந்து நான் மூன்று மணி நேரம் அந்த ஈச்சர்ல படுத்திருக்கிறேன். அந்த ஷெஃப் வந்து அந்த அந்த அதுல பேசுறாரு, அந்த வாயில வந்துட்டு அப்படி துடை இப்படி துடை கீழே தண்ணி ஊத்துட்டு தான் இது வந்து அவர்களுக்கு வந்து போன அப்புறம் நான் தம்பி நீங்க தமிழ கொண்டு கேட்டேன்னு ஓம எங்களை காலத்து பாருங்க தெரியாம வந்து வாங்கிட்ட பித்தி விட்டு இப்ப நாங்க திரும்பி போறோம் சொல்லி சரியா தகவலப்பட்டதுல. ஓ அப்படி அந்த ரெண்டாவது அந்த பரமண்டு தேடி வந்து இன்றைக்கு சாபம் ஏண்டா பணம் ஏண்டாக்கி இன்றைக்கு எத்தனையோ எவ்வளவோ பேர் இன்றைக்கு நாங்கள் பரமண்டு வந்து பாசலா திரும்பினவர்லாம் கூட
6: என்ன
3: இந்த அரபிநாடு வழியெல்லாம் வந்து பரமண்டு வந்து பரமண்டு அதில் விளக்கி முன்னோர்கள் வந்து கடைசியா திரும்பினது பாசலா தான் நான் போனவர் ஒளிஞ்சிருந்து அங்கே இருந்தேன். அப்படித்தான் போய் இன்றைக்கு அது இன்றைக்கு பெற்றோர்மாருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இன்றைக்கு அதுகள் இன்றைக்கும் அழுத கண்ணீரும் சோறும்
6: சாப்பிடுவோம்.
3: உங்களுக்கு தெரியும் நடுவர்கள் அது நடந்து கனகாலம் ஒரு ஒரு பிள்ளைக்கு கழுத்து வெட்டினா தெரியும் தான்
6: உங்களுக்கு சவுதியில
3: அந்த பிள்ளைக்கு முஸ்லீம் பிள்ளை அந்த பிள்ளையும் உழைக்காண்டு தான் போனது. உழைக்காண்டு போய் வரம் தங்களுக்கு ஒரு வரம் வேணும் வீட்டுல கஷ்டம் வந்து போய் கொஞ்ச நாளா ஒரு பிள்ளைய பார்த்தது பார்க்கும் பொழுது அந்த பால் சாப்பாடு குடுக்கல பிள்ளைச்சிட்டு அது வந்து அந்த பிள்ளையோட தாய்லாம் உள்ள பிள்ளைய
6: என்ன
3: தாய்தான் விட்ட பிள்ளை தாய் நூறு வீதம் தாயிலாம் பிள்ளை தாய் தாய் தனக்கு தண்டனை வந்துடும் வந்து இந்த தண்டனை தனக்கு வந்துடும் வந்து அவ போய் சொல்லி வாதாடி இந்த பிள்ளைய உள்ளுக்க வச்சு கனகாலமா திருப்பி அவ திருப்பியும் வாதாடினா ஐயோ இவவாலா இந்த இவவாலா இந்த பிள்ளை செத்தது என்னால ஆனா அந்த பிள்ளை செத்தது வந்து அவ தாயால தான் என்ன ஆனா இந்த இந்த பிள்ளைக்கு கழுத்து வெட்டி வெட்டினவர்கள் வந்து இன்றைக்கும் அதுகள் அழுத கண்ணீர் சாப்பாடு என்றா இந்த பிள்ளையை தான் அதில் பொம்பளை புள்ளி அனுப்பினது பரமண்டு என்ன பரமண்டு அனுப்பி இன்றைக்கு கடைசியா அந்த பிள்ளைக்கு கழுத்தை விடணும். அப்படி அதே மாதிரி நடவர்களே நாங்கள் வந்து பரமண்டு சொல்றேன் பரமண்டு சொல்றோம் இல்லையான்னு சொல்லல எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறார்கள் வரமுடி சொல்லி நல்லா இருக்கிறார்கள் ஆனா நல்லா இருந்தோண்டு மற்றவர்கள் கவனிக்கிறார்கள் இல்லத்தானே தாங்களும் சாப்பாடும் தண்டை தங்கட வீடும் தங்கட பிள்ளைகளும் மட்டும் இருக்கிறார்கள் ஒழிய விடுமுறையும் இருக்கிறார்கள் ஒழிய அந்த மற்றவர்கள் திரும்பி பார்க்கணும் ஆனபடினாலே என்னுடைய கருத்தின்படி
6: புத்திசாலியாக இருப்பது சாபமே
3: சாபமே சாபம் தான் சாபத்து அது நூற்றுக்கு நூறு விதம் சாபம் தான் என்ன பொறுத்தளவுல நாங்கள் கரமண்டு வந்து நாங்கள் இன்றைக்கு சாபத்துலாம் இருக்கிறோம் என்ன இன்றைக்கு இரவுல வழியால் வழிக்கிறார் இன்றைக்கு பகல்ல ஒரு கடைகளுக்கு போயிட்டு வர எல்லாமே இருக்கு பின்னால வராங்களா முன்னால வராங்களான்னு திரும்பி பார்த்து முன் பார்த்து பெற வேண்டியா கிடக்குது என்ன அப்படி ஒரு அப்படியான சூழ்நிலையெல்லாம் இப்ப நான் அந்த கரண் மாதிரி தான் இருக்கிறேன் என்ன போய்கொண்டு பத்தி கரண் மாதிரி ஆனபடினாலே நான் சாபம் சொல்லிக்கொண்டு அன்பாக விடைபெறுகிறேன் நடுவரவர்களே.
6: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தவைக்கும் நன்றி நன்றி வணக்கம்
3: நன்றி
6: நன்றி வணக்கம். அம்மாவார் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்று அணிக்காக பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டி கொண்டு நூற்றி 171வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக இம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா இம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் திருமதி குணநாயகி பசுவதி. நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
7: நல்ல சுகமா இருக்கிறோம். எங்கள் 171வது பட்டிமன்றத்தில் இன்றை கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்துள்ளேன். எங்கள் நடுவர் கைதீசுக்கும் நியூரு வியாபரம் மாளிகைக்கும் எங்கள் வானொலிக்கும் உடன் கிடைத்ததுக்கு வானொலிக்கு நன்றிகளை கூறி உம்மவர் இப்போது புத்திசாலியாக இருப்பது பெருமை என்று அன்னைக்கு தான் அன்றைக்கு பேசியிருந்தேன்.
6: அதைத்தான் தொடர போகிறீர்கள்?
7: அதைத்தான் நான் இப்ப தொடரவும் போறேன்.
6: உங்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு
7: இப்ப முன்பெல்லாம் வந்து எங்களை ஆக்கள் அப்பாவியாகத்தான் இருந்தது அது உண்மைதானே. ஆனா இன்று அந்த அப்பாவித்தனம் எல்லாம் புத்திசனமாக மாறி இருப்பது சாபம் இல்ல அது ஒரு வரம்.
6: வரம் எனக்கு நான் எல்லாம் இப்பயும் அப்பாவியாத்தானே இருக்கிறேன்.
7: அது உங்களது இருந்தே இல்லை நீங்கள் நாங்க என்ன செய்வது இருந்த வேணும். இப்ப அவர் சொன்னாரு வெளியில போட்டு வர பயம் கடைக்கு போயிடலாம் அது என்ன சாபம் ஏன் இவருக்கு என்ன பயம் நாங்களே கடைக்கு போய்தானே வரலாம். அப்ப ஒரு ஆண் பிள்ளைக்கு வெளியில போட்டு வர்றது பயம் ஒரு சாபம் கீழ்ந்தால் இது அதனால் அதை நிராகரிக்குவேன். அடுத்தது வந்து வரம் என்பதற்கு நான் ஒரு முக்கிய காரணங்களை சொல்ல போறேன். ஒன்று ஏமாற்றம். முந்தி வந்து வெளிநாட்டு மோகம் இருந்தது, பொய்யான வாக்குறுதி எல்லாம் அவங்களையாக்க நம்பி ஏமாற்றப்பட்டவன். இன்று நல்ல புத்திசாலித்தனம் வந்து இது உண்மை இது பொய்யண்டு பகுத்தறியும் திறன்கு வந்துட்டு எங்களுக்கு.
6: முந்தி எல்லாம் 1000 ரூபாய் அனுப்பணும் சொல்லினா இப்ப 30 ஈரோன்னு சொல்லுவேன் சொல்றேன் எடுத்த உடனே.
7: அவர்களே
6: பார்த்து சொல்லிடுவார்கள்.
7: புத்தி வந்துட்டு அப்ப அவங்க திருந்தி நடந்தபடி அவன் இல்ல. அப்ப புத்திசாலியானதால தானே அதுகள் உண்மை எது பொய்யன்று பகுத்தறிகிற திறன் எல்லாம் இவர்களுக்கு வந்தது. பட தொலைபேசி முந்தி தொலைபேசியை நாங்க கையில் எடுத்தால் பாட்டு கேட்க மட்டும்தான் பயன்படுத்துவோம். இன்று என்ன செய்யணும்? தொழில் செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், உலகத்தையே ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். அந்த இது வரமில்லையா? எல்லாம் சேமிக்காமல்லாம் சும்மா சிறவள்ளிக்கு சிறுவச்சோண்டு இருந்தவன் இப்ப சேமிப்பு செய்யணும், முதலீடு செய்யணும், சொத்து சேர்க்கணும், பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக திட்டமிட இருந்தார்கள். இதெல்லாம் புத்திசாலித்தனம் தான்.
6: நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஒரு நகைச்சி ஒன்று ஞாபகத்துக்கு வருகின்றது. இலங்கையில இருந்து ஒருவர் தொலைபேசி ஒருவர் கலைத்திருக்கிறார். அவர் எடுக்கவே இல்லை. ஆனால் திரும்பி அவர் பிரான்சுக்கு வந்துவிட்டார். வந்த உடனே அவரை கண்டு நான் தொலைபேசி எடுக்கும் பொழுது நீ எடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அவர் சொல்லி இருக்கிறார், இதான் பிஸியா இருந்திருப்பேன் அது இதாண்டு. இல்ல இல்ல, உங்களோட தொலைபேசியில நீங்க காசு கட்ட இல்லைன்ன வரையில் சொன்னாரு. பாத்தீங்களா, இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறார்.
7: படிச்சு முந்தி எல்லாம் படிச்சார். இதன் கூப்பிட்டா நான் ஐயோ புத்தம் படிச்சோன் இருக்கிறதா என்ன சொல்லுவேன்? ஓ கிளிக்க படிச்சுதான் நீ கிளிக்க போற என்று கேட்ட சமூகம் தானே இன்றைக்கு படிச்சாதான் வாழ்க்கைண்டு புரிஞ்சு கொண்டது. பிள்ளைகள் எல்லாம் உண்டைய டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஏதோ பேராசிரியராகவோ அல்லது அறிவிப்பாளராக இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு புத்திசாலித்தனத்தால தான் இதெல்லாம் வந்தது.
6: எங்களையும் இதுக்குள்ள சேர்த்துட்டீங்க, நன்றி.
7: நீங்களும் ஒரு வானொலி அறிவிப்பா.
6: அதுக்கு நீங்க இன்னொரு 10 வருஷம் இருக்கணும். இதுல
7: பத்து வந்து இந்த அரசியல் இருக்கோ, அரசியல் முந்தி ஒரு போத்து சாராய முந்தி உங்களுக்கு தெரியும் அந்த நானுக்கு சாராய புதுடுகள்
6: தான்.
7: அப்ப ஒரு போத்து சாராயத்துக்கும் ஒரு கிலோ அரிசிக்கும் தான் நீ பாக்கை கொடுத்தவே ஒரு போட்டு காலம் இருந்தது. இப்ப கேள்வி கேப்பினம் எங்கட புள்ளிகள் தலைவர்களை விமர்சிப்பினம். இந்த விழிப்புணர்வு தான் ஜனநாயகத்தின் பலம். இப்ப மற்ற புத்திசாலியானதுக்கு பெரிய ஒரு பரம் என்னென்றால், முந்தி எங்கட பெண்கள் அடுப்படியில தானே முடங்கினவே. அடுப்புரிய பெண்கள் தானே இன்றைக்கு வெளிநாடு இல்லாம போய் எத்தனை விதமான தொழில்கள் முன்னேற்றம் செய்யணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை சிறப்பாக கொண்டு நடத்தினா. இதுகளெல்லாம் என்னென்று சொல்றது? சாபம் என்று சொல்றதா? எங்களை புத்திசாலித்தனத்தான் ஏற்பட்ட பரங்கள். சுயமரியாதை, அதாவது இப்ப எங்க ஆக்கள் எல்லாரும் ஒருவருக்கும் அடிமை இல்லை. வெள்ளிநாட்டுல கூட நிமிந்துதான் நாங்க வாழும். அவமானத்தை கை கொண்டு வாழ்கிற அப்பாவித்தனம் எல்லாம் போட்டுது. ஓ உச்சிமைக்காக போற புத்திசாலித்தனம் தான் இப்ப எங்களுக்கு வந்திருக்கு. அப்ப அப்பாவியாக இருந்த போது அம்மை எல்லாம் ஊரே ஏமாற்றினது என்ன? புத்திசாலியான பின்புதான் ஊரை ஏமாற்றவில்லை. ஊருக்கு நாங்கள் வழிகாட்டுறோம். இப்ப மக்களுக்கு உதவி செய்யறோம். எல்லாம் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து அறியாமையெல்லாம் போய் நல்ல எங்களுக்கு சுத்தமான அறிவு கிடைச்சு நாங்க எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரம்
6: தான்.
7: ஓ இது சாபம் இல்ல, அது இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரமே வரமே என்று சொல்லிக்கொண்டு நல்ல தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்று வேண்டி அடுத்த நேயர்களுக்கும் நான் வழிவிட்டு அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
6: மிகவும் உற்சாகமாகவே உங்கள் வாதங்களை வைத்து வைக்கு உங்களது கரங்களை பற்றிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
7: நன்றி, நன்றி,
6: வணக்கம். எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமை என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி குணநாய பசோதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பட்டிக் கொண்டு 171வது பட்டிமன்றம் இன்று 2வது வாரமாக எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: நடுதரவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கத்தோடு பாரதி.
6: வணக்கம் வணக்கம் பாரதி அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா?
8: நலம், நன்றி. என்னானையிலும் எதிரணியிலும் வாதிட வந்தவர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் வணக்கத்துடன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய், நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினில் தென்னை மரம் கீற்று முளநீரும். பாரதியார் கவிஞர் கலைஞர் அறிவாளி பாரதியார் எக்கச்சக்கமான தன்னுடைய ஆசைகளை ஒளிப்படுத்துறார். இன்னைக்கு இந்த பாரதியாரையே நான் முதல் உங்களோட தலையங்கத்துக்கு கீழே கொண்டு வரேன். புத்திசாலிகளாக இருப்பதால் வரமா சாபமாண்டா. புத்திசாலியாக இருந்த இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்க ஒண்ணுமுண்டு இவ்வளவு கவிதைகள் அது கழிதுகள் எழுதி கொண்டிருந்த பாரதியார் இப்படி காணி நிலம் வேணுமெண்டு கேட்ட பாரதியார் கடைசியா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர். இனி இல்ல அந்த வறுமையில, வறுமையத்தான் அவர் வாழ்நாள் முழுக்க கண்டு வறுமையிலேயே இறந்தவர். அப்ப என்ன தெரியுது, புத்திசாலிகளாக இருப்பது சாதாரணமே. நான் நல்ல உதாரணமா பாரதியாரையே கொண்டு வந்திருக்கேன். நடுவரவர்களை நீங்க நடுக எனக்கு மாறித்தான் தீர்ப்பு சொல்லுவா, நீங்க இந்த மொழி நல்ல தீர்ப்பு வரும் முண்டை தீர்ப்பாக்க. மற்றது புலம்பெயர் நாட்டுல எங்கட மக்கள் புத்திசாலிகளாக இருக்கணும், கூடுதலாம் நல்ல உழைப்பாளிகளா இருக்கணும். அந்த உழைப்பு அவன் புத்திசாலித்தனம் உழைப்பும் சுரண்டப்படுது. இடத்துலயும் கோப்பகல் வர வேலையோ தோட்ட வேலையோ பூந்தோட்ட வேலையோ ஒரு ஃபேக்டரியில என்ன வேலையாண்டாலும் எங்கட மக்கள் புலம்பெயர் எங்கட நம்மவர்கள் தானே. நீங்க சொன்னதால புத்திசாலிகளா இருக்கிற மொழிய தங்கட திறமையை எல்லாம் மொழிப்படுத்துறதால எல்லாத்துக்கும் மோமோ உண்டு பணிஞ்சு போறக்கணும். எங்கள்கிட்ட தமிழர்கிட்ட இருக்குத்தானே அந்த அதால எங்கட மக்களின் உழைப்பு எல்லா இடத்துலயும்
6: சுரண்டப்படும்.
8: இது புத்திசாலிகளா இருக்கிறதால வந்த சாபம் தானே. மற்றது புத்திசாலிகளாக இருக்கிறதால மற்றவர்களுக்கு அவர்களிடம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. இது அவ வின் பண்ணவினம் இப்படி செய்வினம் அப்படி செய்வினம் உண்டு கூட எதிர்பார்ப்பு இருக்கு. அப்ப அது அவர்களுக்கு சவாலாக இருக்கும், சரியான அழுத்தமாக இருக்கும். அப்ப அது அவர்களை கடைசிய நோயாளிகளாக மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. புத்திசாலித்தனம் என்பது ஒரு ஆயுதம் போன்றது. இப்ப எனக்கு முதலுக்கு வச்ச சகோதரி குணாக்கா சொல்லி இருந்த புத்திசாலித்தனம் வந்ததால எல்லாத்தையும் நல்லதாக்குறோம் நன்மை செய்யறோம் உங்களோட அறிவால. என்ன அறிவு, புத்திசாலித்தனம் வந்ததால அர்ச்சனா ரீச்சா முதலாளி எல்லாம் எப்படி எங்கட சமூகத்தை முன்னேற்றி நம்ம பார்த்துக்கொண்டுதானே இருக்கோம்,
6: நேரடியாவே பார்த்து கொண்டிருக்கிறோம்.
8: அது நல்ல உதாரணம். புத்திசாலித்தனம் என்பது ஒரு ஆயுதம் போன்றது. நல்ல உடையங்களுக்காகத்தான் அதை பாவிக்க வேணும். நல்ல உடையங்களுக்காக பாவித்தால் மிகச்சிறப்பு. ஆனா தங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்தினால் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும். கடைசியா எங்கட நாட்டில அமைச்சர் பதவிக்கே ஆபத்து வந்திருக்குதுன்னா பாருங்கோவேன். இப்படி இவ ரெண்டு பேருமே நல்ல உதாரணம். அவன் புத்திசாலித்தனத்தால இப்படி சாபமும் மாறுதுன்றது இதான் நல்ல உதாரணம். கடைசிய ஒன்று சொல்லி, நான் புத்திசாலி இல்ல ஆனா கொஞ்சம் இந்த கவிதை அது இருந்து எழுதுற ஈடுபாடு இருக்கிறபடி நான் இந்த என்ன என்ன பற்றியே சொன்ன மற்ற பாதிப்பு இல்லாதானே நான் உண்மையும் கதைக்குறேன்னா கொஞ்சம் கலை நம்பவே மாட்டீங்க. வேலையால வந்து கலாச்சி போயிருக்க டெலிபோன் வரும். அப்ப இது நடந்து நாலஞ்சு வருஷம் இருக்கு. அடிச்சு யாரோ தெரியாதாக்களை எல்லாம் முடிச்சது இல்ல. பாரதி எங்கட அக்கா ஃப்ராங்க்ஃபர்ட்ல இறந்துட்டா, சொறியா உடனே சொல்லுவினோம். அவாக்கு 31 வரது ஒரு கவிதை எழுதித்தாருங்க, ஒரு அஞ்சலி ஒரு புத்தகம் இந்த இன்னும் அந்தியாட்டி மேல அதை எழுதித்தாங்க. எப்படி இருக்கும் எப்படி கோபம் வரும்? சரியா, ஐயோ கொஞ்சம் அவங்களோட புத்திசாலித்தனத்தை காட்டினா பயங்கரமான. இப்ப கடைசியா நான் வாரவே இல்லாம அப்படி கேட்க தொடங்க கடைசியன்னு சொல்லிட்டு நான் கவிதையை எழுதுறதே இல்ல, உதவியை விட்டுட்டேன். தயவு செய்து கோவிக்காதங்க. நிறைய பேரோட பிரச்சனையும் வந்தது இந்த விஷயத்தால. நான் புத்திசாலி
6: உண்மையா
8: புத்திசாலித்தனமா கொஞ்சம் கொஞ்சம் அறிவா இருக்கிறத கூட சரியான சாவாக்கடுன்னு சொல்லி
6: அதை மற்றவர்கள் பிரயோசனப்படுத்தி கொள்கிறாங்க.
8: தங்கடா இதுக்கா சுய எல்லாவற்றா பயன்படுத்தீங்கன்னா சரியான மிக அவதானமா ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்க வேணும். ஆனபடியா புத்திசாலித்தனம் இல்லாத மூக்குவாளா இருக்கிறது நல்லது. அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள்.
6: இல்ல இல்ல, நீங்கள் சொல்வது முற்றிலும் முற்றிலுமே உண்மை. ஏனென்றால் சில புத்திசாலிகளிடம் சில அலுவலை கேட்கும் போது அவர்களிடம் தெரியுமென்று சொல்லிவிட்டால் அவரை சும்மா இருப்பவர்களும் தேடி வருவார்கள்.
8: புத்திசாலியாக இருப்பதால் சாபம்.
6: உண்மையிலேயே அந்த புத்திசாலியா இருப்பது சிறந்த உதாரணம் சொல்லியிருந்தீர்கள். இந்த கவிதை உதாரணம் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் வந்திருப்பீர்கள். புத்திசாலித்தனத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்தி இருப்பார்கள்.
8: அதுக்கு தெரியாது தெரியாத ஒராளை பத்தி நான் தயார் செய்து நினைக்காதங்கோ. நான் தெரியாத ஆக்கள புழுக்குறேன். இல்ல தெரியாது ஆளா முகாமே தெரிய முன்பின் தெரிய அறிமுகம் இல்லாத ஆளா நான் கடைசி வரை எழுத மாட்டேன் குறை நினைக்காதங்க கொண்டு நிறைய ஆக்கள நட்புகளை உதள
6: இழந்திருக்கிறேன்.
8: இது உண்மையா எனக்கு நான் சொல்றேன். நான் என்னுடைய கணவருக்கு இது உண்மையா சாபம் அப்பா. இன்னும் இப்படி இல்லை தெரிஞ்ச மாதிரி காட்டின நான் தெரிய இல்லாண்டு சில இடங்கள்ல நல்ல உதாரணம். அதையே பார்த்து நீங்களே முடிவு செய்யணும்னு சொல்லி கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நான்
6: நீங்கள் இப்படி ஒரு ஆணித்தரமான வாதம் வைக்கும் பொழுது எதிரணியில் பேச வருவார்கள் நினைக்கிறீர்களா? பாப்பம்
8: நன்றி.
6: உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சம்பவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணைக்காக ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு

171வது பட்டிமன்றம் அவர் புத்திசாலியாக இருப்பது வரமா. அல்லது அவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா. பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக அவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது அவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா.

0: 171வது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா. உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். அனைவரும் சுகமாக இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? சரி சொல்லுங்கள்.
1: நீங்கள் ஒரு பாட்டு போட்டீங்கல்ல, அதே சரியா விரையில அந்த ஆடுற மாட்டி ஆடி கிடக்குறது, ஏதோ ஒரு பாட்டு போட்டீங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சம் டைலாக் கேட்க முடியல, டைலாக் வந்து எனக்கு இழுக்கிறது கேட்டது. அது மாதிரியா நீங்கள் பாடின போட்ட பாட்டு நல்லது, நாங்கள் ஆடுற மாட்டி ஆடி கிடக்க முடியாது, சிலந்து வேலையை கையில இருக்கிறோம். அந்த கிடவு அந்த இடத்துல இருந்தோண்டு நாங்கள் எது சொன்னாலும் விளக்கு இல்லாம கிடக்கலாம். அணியினருக்கும் அணியினருக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டு, உங்களுக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டுனா மனிதராய் பிறந்த எவராகினும் அழுகையும் பலியும் இல்லாமல் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது, இதுவும் சாபம். ஏண்டா சிலந்து வேலையில இருக்கிறவன்னா எனக்கு சொல்றேன். சிலரின் வார்த்தைகள் இப்படி முன்னின்று எதிரும் புதிருமாக இப்படி பேசுவார்கள். தவறு செய்யாதவர் இவர் மனிதர் இந்த உலகில் என்று பேசுவார்கள் எதிரும் புதிருமாக எம்முன் என்று. இதை எண்ணி வார்த்தைகள் இதை எண்ணி அவர்கள் கூறிய வார்த்தைகளை அப்படியே எங்கள் மண்டையில் ஏற்றி கொண்டு நாம் பின் சென்று விடுகிறோம். ஏன்னா அது உண்மையா கிடக்கு, எங்கள்கிட்ட எல்லாம் வசதி இருக்கு, அள்ளி கொடுப்போம். ஈக்கள் போல எது கிடைத்தாலும் அதில் போய் அமர்ந்து விடுகிறது ஈக்கள்.
0: எது கிடைத்தாலும் அதில் போய் அமர்ந்து விடுகிறது ஈக்கள்.
1: ஈக்கள் அதுக்கு புரிந்து எடுத்து பார்க்க முடியாதுல்ல, அதே போல
0: நாங்கள்
1: இதே போல் எங்கள் இனத்தின் தந்திரம் அறியாமல் உறவன் சொன்னபடியே இருக்க மாட்டாங்க. பலரின் தந்திரம் அறியாமல் அவர்களின் சுமையை நாங்கள் அப்படியே எங்கள் இதயத்தில் அள்ளி வைத்துக் கொண்டு, தலைமேலே அள்ளி வைத்துக் கொண்டு சாபத்தை பெற்று கொண்டு வாழ்கிறோம் இன்று வரைக்கும். அதில் இருந்து நாங்கள் மீள போறது அந்த ஈசனுக்குத்தான் தெரியும். அது நாங்கள் எங்களால விலக அவர்களின் சுமையை எங்களால இறக்க வைக்க முடியாது. எந்த நிலையில
0: ஈசனே தலைக்கு மேல ஏத்தி வச்சுக்கிறார் பிந்து,
1: அவர் வாழட்டு மண்டு தள்ளி விட நாங்கள் செய்யற வேலைக்கு அவர் வாழட்டு மண்டு தானே பாருங்க. எங்கட நாட்டில் எவ்வளவு இன்னல் இடங்கள் இருந்தும் கொண்டு வந்து இப்படி விட பேந்து மறுபடி வச்சுக்கொண்டு, அதான் சில பேர் சொல்லி போட்டு கடவுள்ல பழி போடுறது இல்ல கடவுள். அது நாங்கள் என்னன்னா என்ன பண்ணு சொல்றேன்டா, நாங்கள் கடவுள்கிட்ட வேண்ட சாபம் பண்ணிருக்கல அந்த உறவிப்பல் இருக்கல, நாங்கள் அதுன்ற பத்து இதுன்ற பத்து எல்லாத்தையும் வேண்டி தாங்க அழுது
0: கொண்டிருக்கிறோம்.
1: 30, 50, 20 ஓமண்டு விட்டு இருக்கலாம், அந்த ஆசை விட இல்லையே இல்ல. அப்ப நாங்கள் வாழ்க்கை வாக்க சாபத்தை வேண்டிட்டோம் இல்ல வரத்தை, அது கிடக்க மட்டும் கஷ்டம் தானே. அதான் நான் சொல்றேன், நீங்கள் கேட்ட பாட்ட கேட்க உண்மைதான், ஆனா விலக முடியாது, சிலந்தி வலையில வந்து ஆப்பிட்டுட்டேன். நன்றி ஐயா, சுகமா இருங்க. இவ்வளவு தான், அடுத்த முறை கொஞ்சம் செய்வோம் பட்டுட்டு சொல்றேன்.
0: உங்கள் அதங்களை வைத்தவங்க நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவருக்கு உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 171வது பட்டிமன்றம் இன்று இரண்டாம்

படைச்ச சாமியை போய் கேளு, இதுக்கு போய் அலத்திக்கலாமா, இதுக்கு போய் அலத்திக்கலாமா. என்னடா பொல்லாத வாழ்க்கை, அட என்னடா

0: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, என்னடா பொல்லாத வாழ்க்கை, அடே என்னடா பொல்லாத வாழ்க்கை.
1: 171st பட்டிமன்றம் இன்று 2nd வாரமாக எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக

171வது பட்டிமன்றம் இன்று இரண்டாவது வாரமாக எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது

சுமதி ராதா ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரவி என்ற அணிக்காக திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் தங்களது வாதங்களை வைத்திருந்தார். இவர்கள் அனைவரது கரங்களையும் இறுகப்பற்றிக் கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிக மகிழ்வுடன் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை என்னை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சபா கீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 4 தேதி செவ்வாய்க்கிழமை, இவ்வருடத்தின் 217 நாள்.

0: ஆண்டு நிறைவு பெற 150 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆடி மாதம் 19 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. சஃபர் மாதம் பிறை 20. மற்றும் வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968. அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டோர், புஷ்ப

வணக்கம் சிங்கை, உங்களுக்காக இன்று தனந்தனிய நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டு நான் சஜினி. சற்று முன்பு உங்களுக்காக பிரியா திரைப்படத்தில இருந்து பாடல் ஒலித்தது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. இந்த பாடலுக்கு வரிகளை ஏற்றியிருந்தாரு பஞ்சு அருணாச்சலம். சிங்கப்பூரை பத்தி அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. இந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் அப்படி புல்லரிக்குங்க, கிராசிச்சிங் புல்லரிக்கு. சரி, இந்த பாடல்ல குறிப்பிட்டு எனக்கு சில வரிகள் பிடிக்கும், அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வரி என்னவென்றால், கண்ணியமாக ஒற்றுமை உணர்வுடன் வாழும் சிங்கப்பூர். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலும் அங்கெங்கே சில தடைகள் இருந்தாலுமே நாம ஒற்றுமை உணர்வோட தாங்க வாழ்ந்துகிட்டு வரோம். அது மட்டும் இல்ல, எனக்கு பிடித்த மற்றும் ஒரு நான்கு வரிகள் என்னவென்றால், தினந்தோறும் திருநாளே சுகம் கோடி மனம் போலே, சீனர் தமிழர் மலாய மக்கள் உறவினர் போலே அன்புடன் நட்புடன் வாழும் சிங்கப்பூர். அதோடு மற்றும் ஒரு வரியும் இருக்குங்க, சொர்க்கம் போல இன்பமும் பெருமையும் வாழும் சிங்கப்பூர். சிங்கப்பூர் போல இங்கும் வராது அப்படின்னு நான் சொல்லுவேன், பெருமையோடு சொல்லுவேன். சிங்கப்பூருக்கு பிறந்த நாள் August 9th, ஆனா ஆகஸ்ட் மாதம் முழுக்க நாம சிங்கப்பூரை கொண்டாடணும். ஆகஸ்ட் மாதம் முழுக்க மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும் நாம இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் நல்லதா நடக்குதோ அதற்கு எல்லாம் நன்றியை தெரிவித்தால வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்குங்க. சரி, இப்ப வாங்க நாம பழைய பாடல் தொகுப்புக்குள்ள காலடி எடுத்து வைக்கலாமா? முதல் பாடலை விரும்பி கேட்டு இருக்காங்க நேயர் வசந்தி. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறுகிறது. TM சவுந்தரராஜன் ஜிக்கி கொண்டு வரும் பாடலை நாம அவங்களோட சேர்ந்து கேட்போமா? இது உங்கள் ஒலி 968 கேட்டாலே

தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை ஆகஸ்ட் 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.

0: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
1: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், ஜான் ராபர்ட்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம், இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com, அழையுங்கள் 6212-9660.
2: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். August 1 முதல் August 11 வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: 2022 தேன் நிலவு திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஏ எம் ராஜா எஸ் ஜானகி பாடியிருந்த இந்த பாடல ஞானம் விரும்பி கேட்டு இருந்தாங்க. அதற்கு முன்பு அன்னை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா பாடியிருந்த அந்த பாடல விரும்பி கேட்டு இருந்தாங்க சாந்தா. சரி, மாணவர்களுக்கான கேள்வி நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்த நாம தெரிஞ்சுக்கலாமா?
1: 9:06 நிலவரம்
0: PIEA நோக்கி செல்லும் KJE சுவாச்சுகாங் டிரைவிற்கு முன்பு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக் கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் எம்ஆர்பியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
2: நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளைக்கிழங்குகள், 4 சஜோராஸ் குளிர்பானங்களில் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். கேஎஃப்சி செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
3: மாணவர்களே, இதோ உங்களுக்கான போட்டி அங்கம் வந்துவிட்டது. நான் கேக்குற கேள்விக்கு சரியா பதில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்குற லவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்ற தகவலை இப்ப நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. 1849 ஆண்டில் ஒரு 15 வெள்ளி கடனை அடைக்க வால்டர் ஹாண்ட் அப்படிங்கிற மெக்கானிக் ஒரு கம்பிய முறுக்கினாரு. அந்த முறுக்கின கம்பிய தாங்க நாம இப்ப நமது அன்றாட வாழ்க்கையில சேஃப்டி பின்னாக பயன்படுத்துறோம். நமது அன்றாட வாழ்க்கையில இன்றி அமையாத ஒரு பொருள், நமக்கு தேவைப்படுகின்ற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த சேஃப்டி பின் தாங்க. இப்ப நமது பைகள்ல, சட்டைகள்ல ஒரு ஓட்ட இருந்துச்சுன்னாது இதோ உங்களுக்கான கேள்வி. வால்டர் ஹண்ட் அவரு சேஃப்டி பின் அப்படிங்கிற ஊசிய உருவாக்கி இருந்தாரு. அவரு எத்தனை வெள்ளி கடனை அடைக்க இந்த சேஃப்டி பின்ன உருவாக்குனாரு? உங்களுடைய பதில்களை 9678 9689 என்ற எனக்கு குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க. உங்களுடைய பெயர், எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கிற தகவல்களையும் நீங்க பதிவு செஞ்சு அனுப்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பதில்களை நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கேங்க. இப்ப வாங்க கவிக்குயில் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டு ரசிப்போமா? பாலமுரளி கிருஷ்ணா பாடலை வழங்க வராரு இசைஞானி இளையராஜாவின் இசையில்.

0: 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
1: பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1 லட்சம் வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளதை கொட்டுங்க.
0: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 மேக்ஸ். செல்லுங்கள்
3: maxonline.sg.
4: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
5: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: இளையராஜா வினேசியில் புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஜென்சி பி வசந்தா. அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஜி வி பிரகாஷின் இசையில் இரண்டு பாடல்கள்
1: ஒலிக்கவிருக்கின்றன.
0: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல் ஒலிக்கவிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம்
0: புகிச்சிமா ரோட், கிளெமண்டி ரோட், ஜலான் அனாக் புகிட், இந்த சாலைகளின் சந்திப்பில் போக்குவரத்து விளக்குகள் பழுதாகி உள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இலவை சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: மற்றும் சுபகாரியங்களுக்கு உணவு தயாரித்து வழங்குகிறது.
1: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
2: ஆனா MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
1: வேலை சுத்தமாகவும் நியாயமான வேலையிலும் இருக்கணும்.
2: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் டிரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
3: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778132344. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன்.com.
4: பொன்மொழி நேரம் வந்தாச்சு. இன்று பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காங்க ஒலியின் உற்ற நேயர்களில் ஒருவரான நேயர் ஹலீமா. முகமறியா மழலையின் முத்தம் சுகமானது, முகவரி அறியாதவரின் உதவி சுகமானது. எத்தனை கேலி செய்தாலும் சண்டையை போட்டாலும் வெளியே செல்லும் போது பார்த்து போ என்று பாசத்துடன் சொல்லும் அனைவரின் அன்பும் சுகமானது. மொத்தத்தில் வாழ்க்கை சுகமானது. அற்புதமான ஒரு கூற்று ஹலீமா, இதை அனுப்பியதற்கு மிக்க நன்றி. அதாவது வாழ்க்கையில நம்ம சுத்தி நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குங்க. இத ஆங்கிலத்துல சமீபத்துல வந்து கிளிமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளிமஸ் அதாவது சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறது. இந்த மாதிரி நாம ஒவ்வொரு நாளும் செயல்பட்டோம்னா, பலவற்றை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம்னா, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பல சந்தோஷங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இது நடந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன், இப்படி இருந்தாதான் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம என்னைக்குமே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. மீண்டும் ஹலிமதீன் அனுப்பியிருக்கும் கூற்று உங்களுக்காக, முகமறியா மழலையின் முத்தம் சுகமானது, முகவரி அறியாதவரின் உதவி சுகமானது. எத்தனை கேலி செய்தாலும் சண்டையை போட்டாலும் வெளியே செல்லும் போது பார்த்து போ என்று பாசத்துடன் சொல்லும் அனைவரின் அன்பும் சுகமானது. மொத்தத்தில் வாழ்க்கை சுகமானது.
5: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தோணலையே.
1: சுப்லாஷினி அவங்களுடைய குரல்ல இடம்பெற்ற இரண்டு பாடல்களை நீங்க கேட்டிருந்தீங்க. ஜி வி பிரகாஷின் இசையில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படங்கள்ல இருந்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஹாய் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது.
2: பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
5: சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வெள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com, அழையுங்கள் 6212-96-86.
1: உணவே மருந்து அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நமது உடலில் உள்ள ஆக முக்கியமான 2 உறுப்புகள் அப்படின்னு சொல்லணும்னா, நமது மூளை, நமது இதயம். இந்த 2 உறுப்புகளின் ஆரோக்கியத்தை நாம உணவின் வாயிலாக மேம்படுத்தலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, எந்தெந்த உணவு வகைகளை உட்கொண்டால் மேம்படுத்தலாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேங்க. அப்ப நம்ம இதயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, மாதுளை பழம், பீட்ரூட், சிவப்பு திராட்சைகள், பிஸ்தா, கடலை இவற்றை நாம சாப்பிட்டோம்னா நமது இருதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். சரி, நமது மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வால்நாட் கடலை வகைகளை நாம சாப்பிடலாம். அதோடு ப்ளூபெரி, பிளாக்பெரி போன்றவற்றை உட்கொண்டால் நமது மூளையின் ஆரோக்கியத்தை நாம மேம்படுத்தலாம். சரி, நான் இப்பவே கடைக்கு போக போறேன், இதெல்லாத்தையும் நான் வாங்கி நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? நான் உங்களுக்கு சொல்ல போற தகவல் என்னவென்றால், முதல்ல ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு நீங்க இவற்றை உட்கொண்டால் சிறப்பாக இருக்கும்.
6: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
7: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: வணக்கம், என் பேர் அகரன். நான் வந்து எஸ்எஸ்டி உயர்நிலை பள்ளியில படிக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து 15 வரி. நன்றி.
1: 1849 ஆண்டில் வில்லியம் ஹண்ட் அப்படிங்கிற நபர் ஒரு கம்பியை முறுக்கி சேஃப்டி பின் என்கிற ஊசியை உருவாக்கி இருந்தாரு. அவர் ஒரு கடனை அடைக்க இந்த ஊசியை உருவாக்கி இருந்தாரு. எத்தனை வெள்ளி கடன் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அகரன் சரியான பதில சொல்லிட்டாரு, 15 வெள்ளி கடன். வாழ்த்துக்கள் அகரன். உங்களுக்கு ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்குற லெவிஸ்டா காஃபி ஒன்று பரிசாக கிடைக்கின்றது. அகரனை போலவே உங்களுடைய பிள்ளைகளும் பரிசு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:55 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் PIE பயலேபா ரோட் எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: la valla.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார் ஹப், we got you. தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஜூரோங் துறைமுகத்தில் உள்ள கட்டுமான தளத்தில் சாரக்கட்டு குலைந்து விழுந்ததில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று காலை 10 மணி அளவில் உதவி கேட்டு அழைப்பு கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. கட்டுமான தளத்தின் 5ஆம் மாடியில் இருந்த சாரக்கட்டு ஒரு வாகனத்தில் விழுந்தது. ஓட்டுநர் இருக்கையில் இருந்த 23 வயது ஊழியர் உயிரிழந்தார். சம்பவம் நடந்த வேலைத்தளத்தின் முக்கிய குத்தகையாளர் HPC பில்டர்ஸ் நிறுவனம். அதன் அனைத்து வேலைகளையும் நிறுத்தி வைக்க மனிதவள அமைச்சு உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணை தொடர்கிறது. ரேஸ்கோஸ் ரோடு பிளாக் 684 உள்ள ஒரு வீட்டில் தீப்பிடித்தது. உள்ளே சிக்கியிருந்த 5 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 3 மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டதாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை கூறியது. நேற்றிரவு 7:30 அளவில் உதவி கேட்டு அழைப்பு கிடைத்ததாக அது சொன்னது. 5ஆம் மாடியிலிருந்த ஒரு வீட்டில் பரவியிருந்த நெருப்பு வேகமாக அணைக்கப்பட்டது. தீப்பிடிக்க என்ன காரணம் என்று ஆராயப்படுகிறது. வெள்ளை மாளிகை புதிய செயற்கை நுண்ணறிவு நடைமுறையை மறு ஆய்வு செய்ய கூட்டம் நடத்துகிறது. அமெரிக்க அரசாங்கம் தானாக முன்வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஆற்றல் வாய்ந்த மாதிரிகளை மறு ஆய்வு செய்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் நேற்று முன்தினம் ஒரு நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவை தொடர்பாக ஆய்வுக் கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்வர் என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தவில்லை என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் பேச்சு நடத்தப்படுவதாக சொன்ன பிறகு தெஹ்ரான் அவ்வாறு கூறியது. ஹர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல்களை தற்காலிகமாக அனுமதிப்பதன் தொடர்பில் ஒமானுடன் பேசி வருவதாக ஈரான் தெரிவித்தது. ஈரானுடன் பேச்சை தொடர ஏதுவாக தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக நேற்று திரு டிரம்ப் கூறினார். பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோர் பற்றி அவர் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அமெரிக்காவுடன் பேச்சு நடத்தவில்லை, அதற்கான திட்டமும் இல்லை என்று ஈரான் கூறியது. அது அமெரிக்க அதிபருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. ஈரானிய தலைமைத்துவம் நம்ப முடியாத அளவு இரட்டை வேடம் போடுவதாக திரு டிரம்ப் ட்ரூத் சமூக

0: சாடினார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது பிப்ரவரி இறுதியில் போரை தொடங்கின. அப்போதிருந்து ஈரான் ஹோர்மஸ் நீரிணையை மூடி வைத்திருக்கிறது. ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து இம்மாதம் 2ஆம் தேதி வரை 51 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக தெரிகிறது. அதற்கு முந்தைய 4 நாளுடன் ஒப்புநோக்க அது சுமார் 28 விழுக்காடு குறைவு. அமெரிக்காவில் சைக்ளோஸ்பரா ஒட்டுண்ணி பரவலால் 2 பேர் உயிரிழந்தனர். கெட்டுப்போன உணவு அல்லது தண்ணீர் மூலம் பரவும் ஒட்டுண்ணி கடுமையான வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும். சைக்ளோஸ்போரா ஒட்டுண்ணியால் பாதிக்கப்பட்ட 2 பேருக்கும் வேறு உடல்நல பிரச்சினைகள் இருந்ததாக மிச்சிகன் சுகாதார அதிகாரிகள் கூறினர். அமெரிக்காவின் 45 மாநிலங்களில் உணவிலிருந்து பரவும் நோய் காணப்படுகிறது. சுமார் 7000 பேருக்கு ஒட்டுண்ணி தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1000 பேரை பாதித்தாலும் சைக்ளோஸ்போரா ஒட்டுண்ணி உயிர் அபாயம் ஏற்படுத்தக்கூடியது அல்ல என்று அமெரிக்க தொற்றுநோய் கட்டுப்பாட்டு அமைப்பு கூறியது. உயிரிழந்த 2 பேர் பற்றிய விவரத்தை மிச்சிகன் சுகாதாரத்துறை தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவில் உள்ள ஒரு கடற்கரையில் உக்ரைன் நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் மாண்டனர், 40 பேர் காயமடைந்தனர். உக்ரைன் வேண்டுமென்றே பொதுமக்களை குறிவைப்பதாக ரஷ்யா சாடியது. கடற்கரை தாக்குதல் குறித்து உக்ரைன் ஏதும் சொல்லவில்லை. எதை குறிவைத்து கடற்கரையில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது தெளிவாக தெரியவில்லை. மின்னிலக்க போர்க்கருவிகளை முடக்கும் தொழில்நுட்பத்தால் ஆளில்லா வானூர்தி கடற்கரையில் விழுந்திருக்கலாம் என்று உக்ரைனின் டெலிகிராம் செய்தித்தளங்கள் கூறுகின்றன. அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் தனது புகழை குலைக்க முயல்வதாக வடகொரியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. வடகொரியாவின் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் தங்கள் அடையாளத்தை மறைத்துக் கொண்டு இணைய வேலைகளில் சேர்கின்றனர். அவர்களின் வருமானம் வடகொரியாவின் ஆயுத திட்டத்திற்கு செல்கிறது என்று அமெரிக்கா குற்றஞ்சாட்டுகிறது. வடகொரியாவின் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களை பணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று அமெரிக்காவும் அதன் 10 நட்பு நாடுகளும் எச்சரித்திருந்தன. மற்ற நாடுகளுக்கு நெருக்குதல் கொடுப்பதற்காக அமெரிக்கா இணைய அச்சுறுத்தலை பயன்படுத்துவதாக வடகொரியா சாடியது. மியான்மர் ஜனநாயக தலைவர் அங்சான் சூச்சியை அனைத்துலக செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் சந்தித்திருக்கின்றனர். அதற்கான படங்களை மியான்மர் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற திருவாட்டி சூச்சி எங்கிருக்கிறார், அவருடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று 5 ஆண்டுகளாய் வாய் திறக்காத அரசாங்கம் முதன்முறை மௌனம் கலைத்திருக்கிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள 81 வயது திருவாட்டி சூச்சி ஆரோக்கியமாய் இருப்பது போல் தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமை திருவாட்டி சூச்சியை சந்தித்ததை செஞ்சிலுவை சங்கமும் உறுதிப்படுத்தியது. 2021 மியான்மர் ராணுவம் திருவாட்டி சூச்சி தலைமையிலான மக்களாட்சி அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை பிடித்தது. பிறகு முதன்முறை ஓர் அனைத்துலக அமைப்பினர் திருவாட்டி சூச்சியை சந்தித்திருக்கின்றனர்.
1: சொல்லும் பொருளும் இன்ஜரி காயம். விளையாட்டின் போது வீரர்கள் காயமடையும் வாய்ப்பு அதிகம். இன்ஜரி காயம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 இரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
4: வணக்கம் சிங்கே,
5: ஆதரவு BYD.
6: புத்தம் புதிய BYD C-Lion 7ER வாகனத்தையும் C-Lion 8 DMI 7 பேர் அமரக்கூடிய வாகனத்தையும் பார்க்க வாருங்கள்.
5: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
7: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMI ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
8: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
9: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
10: GRP ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
11: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
12: மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்

வணக்கம் சிங்கை, நேரம் இப்பொழுது காலை 7:12 ஆகிவிட்டது. என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் சஜினி என்னோடு. இன்று நான் உங்களுக்காக தன்னந்தனியை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையின் காட்சி என்கிற தேசிய தின பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடித்த தேசிய தின பாடல்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சரி, தேசிய தினம் வரும் ஞாயிற்றுக்கிழமை August 9 சிங்கப்பூர் தமது 61வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. தேசிய தின அணிவகுப்பு இந்த ஆண்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போது. பற்பல சுவாரஸ்யமான படைப்புகள் அங்கங்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன. நமது உதய சௌந்தரி அவங்க இந்த வருஷம் நிகழ்ச்சிய வழங்குறாங்க. எனவே கண்டிப்பா நீங்க வந்து இந்த தேசிய தின அணிவகுப்ப பார்த்தே ஆகணும். வசந்த மொழி வழியில நீங்க நேரடியாக பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஒளி 968 நீங்க அதனுடைய நேரடி வர்ணனைய கேட்கலாம். சரியா? சரி, தேசிய தின அணிவகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது வான வேடிக்கைகளுக்காக பலரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. பிள்ளைகள் குறிப்பாக வந்து வான வேடிக்கைகளை எங்க பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பெற்றோரே, நான் உங்களுக்கு சொல்ற தகவல் இதுதான். இந்த குறிப்பிட்ட 5 இடங்களுக்கு நீங்க சென்றீங்கன்னா நீங்க வந்து வான வேடிக்கைகளை வந்து நல்லா தெளிவா பார்க்கலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. முதலாவது இடம் ஸ்டேடியம் ரிவர் சைட் வாக். இந்த இடத்திற்கு போவதற்கு நீங்க என்ன செய்யணும்னா ஸ்டேடியம் ரயில் நிலையத்துல வந்து இறங்கணும். அதுல இருந்து எக்ஸிட் ஏ எடுத்து அந்த சிங்கப்பூர் 6 வழியாக நீங்க நடந்தீங்கன்னா ஸ்டேடியம் ரிவர் சைட் வாக் உங்களுக்கு அந்த இடத்தை நீங்க வந்து சென்றடைஞ்சிருவீங்க. அங்க நீங்க வான வேடிக்கைகளை பார்க்கலாம். அடுத்த இடம் வந்து தஞ்சோங் ரூ லுக் அவுட் டவர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. தஞ்சோங் ரூ MRT நிலையத்துல நீங்க இறங்கினீங்கன்னா எக்ஸிட் 2 நீங்க எடுத்து தஞ்சோங் ரூ பிளேஸ் வழியாக நீங்க நடந்தீங்கன்னா இந்த லுக் அவுட் டவரை நீங்க சென்றடைஞ்சிருவீங்க. நீங்க பார்த்துலாம், அங்க நீங்க நல்லா மேல ஏறி வான வேடிக்கைகளை கண்கூட காட்சியாக நீங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து கலங் ரிவர் சைட் பார்க். இது வந்து இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா கலங் MRT நிலையத்துல நீங்க இறங்கி அங்கிருந்து வழியாகி நீங்க அந்த பார்க் கனெக்ட் இருக்கும் இல்லையா, சிம்ஸ் எவென்யூ கேலாங் ரோடு, இந்த சாலைகளின் வழியாக நீங்க நடந்தீங்கன்னா இந்த கலாங் ரிவர் சைட் பார்க்க நீங்க சென்றடைவீங்க. அதுக்கப்புறம் நீங்க லுக் அவுட் டெக் ஏரியா 2 கலாங் பேசின் அப்படிங்கிற இடத்துல வந்து லுக் அவுட் டெக் ஏரியா 2 அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா நிக்கல் ஹைவே MRT நிலையத்துல இறங்கி எக்ஸிட் பி நீங்க எடுத்து ரிபப்ளிக் எவென்யூ வழியாக நீங்க நடந்தீங்கன்னா இந்த கலாங் பேசின் இடத்துல இருக்கிற லுக் அவுட் டெக்கு நீங்க போயிருவீங்க. அங்கேயும் நீங்க வான வேடிக்கைகளை பார்க்கலாம். அடுத்த இடம் கலாங் லோன் போல். இந்த இடத்துக்கு எப்படி போறது சஜினி அப்படின்னு கேக்குறீங்களா? ஸ்டேடியம் MRT நிலையத்துல இறங்குங்க, எக்ஸிட் பி எடுங்க, அதுக்கப்புறம் ஸ்டேடியம் பூலவார்டு சாலை வழியாக, அதாவது தேசிய விளையாட்டு அரங்கத்திலிருந்து, தேசிய அரங்கத்திலிருந்து நீங்க அதை நோக்கி போகக்கூடாது, அதுல இருந்து நீங்க தூரமா நடந்து போற மாதிரி இருக்கும். ஆனா அங்க நீங்க அந்த வழியா நீங்க போனீங்கன்னா கலாங் லோன் போல நீங்க சென்றடைவீங்க. அங்கிருந்தும் உங்களுக்கு வான வேடிக்கைகள் நல்ல தெள்ள தெளிவா தெரியும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. நானும் வான வேடிக்கைகளை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்வேன்னா அங்மோக்கியோல ஒரு பிளாக் இருக்குங்க, அங்க ஆக உயரமான மாடிக்கு போய் அங்கிருந்து தூரமா வான வேடிக்கைகளை நான் பார்ப்பேங்க. நீங்க ஒவ்வொரு ஆண்டும் எங்க போய் வான வேடிக்கைகளை பார்ப்பீங்க? உங்களுடைய சீக்ரெட்டான இடம் எது? வாங்க வந்து வச்ச வாயிலாக என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்க. 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. சரி, அடுத்து மலபார் கோல்டு வழங்கும் தகவல் ஒன்று உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 9 6 8 போக்குவரத்து நிலவரம். விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. AYEI நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ எவென்யூ 5 பிறகு. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள். இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள்.
0: இந்த பாருங்க, தேசிய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அற்புதமான சலுகைகளை வழங்குறாங்க. காரணம், சிங்கப்பூர் ஜொலிக்கிற அதே நேரத்துல நீங்களும் தக தக தகன்னு மின்னணுங்க.
1: மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவங்களுடைய புதிய நுவா கலெக்ஷன் நகைகளை சமீபத்துல வெளியிட்டு இருக்காங்க. தேன் கூடுகள், கோடுகள் என வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த நகைகள் பார்க்கும் பொழுது இப்பவே வாங்கி போடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கே வருதே. அவாமியர்களே, நீங்க வாங்குற வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு ஜிஎஸ்டிய நாங்களே செலுத்துறோம்னு சொல்றாங்க மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
0: இதுக்கும் மேல 22 கேரட் தங்க நகைகளை நீங்க எங்க இருந்து வாங்கிருந்தாலும் சரி, மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த வித கழிவும் இல்லாம புத்தம் புதிய வடிவங்கள்ல சிறந்த செய்கூலி விலையில அது உங்களுக்கு வழங்க காத்துட்டு இருக்காங்க
1: மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
0: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள்.

0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள்
0: அதுக்கப்புறம் நீங்களே இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
4: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
3: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC
4: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. ஏ உயிலையும் அவங்க தான் எழுதுனாங்க.
5: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில் இன்றே அணியுங்கள். விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
6: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1717.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வார நட்சத்திரம் இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவருடைய இசையில கந்தசுவாமி திரைப்படத்தில இருந்து மாலதி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு வித்யாசாகரின் இசையில் தில் திரைப்படத்தில இருந்து புஷ்பா ஸ்ரீராம் பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரியவர்களுக்கான புது ரங்கம் இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. இது உங்கள் வணக்கம்
3: செங்கை. சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
1: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
0: தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுபானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9 நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா காப் தளங்களில் பார்க்கலாம் கேட்கலாம்.
6: வணக்கம் சிங்கை.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புண்டகை.
2: தெரியுமா? ஆமாம் நேயர்களே, 64 தீவுகள் கொண்ட நாடு தாங்க சிங்கப்பூர். இந்த தீவுகள்ல ஒரு தீவின் பெயரை நீங்க சொல்லணுங்க. அதாவது சிங்கப்பூரை தவிர்த்து ஒரு தீவின் பெயரை நீங்கள் குறிப்பிடணும். வந்து பதில் சொல்லும் முதல் நேயருக்கு காத்திருக்கு ஜோதி சாப்பிஷ்மக்கடை வழங்கும் 9678889688 என்ற எண்ணுக்கு இப்பவே உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. அடுத்து உங்களுக்காக சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது. SN சுரேந்தர் SN ஜானகி பாடலோட வரங்க, கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை 7:42 ஆகி விட்டது. ஹம்சலேகாவின் இசையில் பருவராகம் திரைப்படத்திலிருந்து KJ ஜெயசுதாஸ் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக சற்று முன்பு ஒலித்தது. பொன்மண செல்வன் திரைப்படத்தில இருந்தும் மனோ வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோங்க. அதற்கு முன்பு கேட்டிருந்தேன், சிங்கப்பூர் ஒரே ஒரு தீவு மட்டும் கிடையாதுங்க, 64 தீவுகள் கொண்ட ஒரு நாடு. சிங்கப்பூரை தவிர்த்து ஒரு தீவின் பெயரை நீங்க சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன்.
3: ஹலோ வணக்கம், நான் தனமூர்த்தி பேசுறேன். சிங்கப்பூர் உள்ள தீவுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு தீவு வந்து புலான் உபின்.
2: புலான் உபின் என்பது தனமூர்த்தி உங்களுக்கு ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் பரிசாக கிடைக்கின்றது. தனமூர்த்திய போலவே நீங்களும் பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒலி 96.8 இணைந்திருங்க.
4: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: துவாசை நோக்கி செல்லும் AYE வெஸ்ட் கோஸ்டிற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. PIEA நோக்கி செல்லும் TPE KPEக்கும் பொங்கோல் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நீளமா சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய மிளகாய கடிச்சு சாப்பிட்ட நகைச்சுவை காட்சிய மறக்க முடியுமா?
3: என்னங்க இது, முத முதல்ல குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்வீட் காரம் குடுக்கறது தானே தமிழ் கலாச்சாரம்.
4: ஸ்வீட் காரம் தானே இது, ஸ்வீட் இது காரம்.
5: போட்டுட்டாரு, வாயில போட்டுட்டாரு.
3: வாஷ்ரூம் பிளீஸ்.
1: ஒவ்வொரு தடவை இந்த நகைச்சுவை காட்சியை பார்க்கும் போதெல்லாம் நல்லவேளை சாப்பிடுறதுக்கு நீளமான மிளகாய் கொடுத்திருந்தாங்க, அதுவே சுருண்ட வளைஞ்ச மிளகாய் கொடுத்திருந்தா அவர்கள் என்ன இருக்கும் போது யோசிப்பேங்க.
6: என்ன சொல்றேன்,
1: ஏன்னா நேரா நீளமா வளர்ந்த மிளகா அவ்வளவா காரம் இருக்காது, ஆனா வளைஞ்சு சுருண்டு இருக்கே அதுதாங்க உண்மையிலே வில்லன். ஒரே ஒரு கடி போதும், காது வழியா போகையே வந்துடும். அதனால அடுத்த தடவை மிளகாய் வாங்கும் போது உங்க காரத்தின் தேவைக்கேற்ப மிளகாயோட வடிவத்தை பார்த்து வாங்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
7: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு ஃபேவரட் பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவில், 28 வெள்ளி 90 காசு. நாவூர வைக்கும் பாலாளிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோணும். ஒரிஜினல் Hawaiian, cheesy spinach, truffle shroom, chicken bacon என பல சுவைகளில். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை உங்களுக்காக வழங்கியது பீட்சா ஹட்.
8: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
9: பிரமாதம்,
8: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
9: சபாஷ் சபாஷ்.

0: பொன்மன செல்வன் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக கோழி கூவுது திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. நிதி அமைச்சு வழங்கும் தகவல் ஒன்றும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. இவற்றை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE புக்கெட் பாத்தோக் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ் 48 சாலை லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.
2: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.

0: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர்
1: நிதி அமைச்சு. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் நிச்சயமற்ற சூழ்நிலையின் காரணத்தால் சிங்கப்பூரர்கள் பாதிக்கப்படலாம். அதை கையாள அரசாங்கம் இரண்டாவது உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது.
0: அரசாங்கம் அல்லது அதனால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள் நிர்வகிக்கும் சந்தைகளிலும் உணவங்காடி நிலையங்களிலும் உள்ள கடைக்காரர்களுக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையிலும் வாடகை ஆதரவு வழங்கப்படும்.
1: 6 மாத அவகாசத்தில் ஒவ்வொரு சமைக்கப்பட்ட உணவு கடைக்கும் 1200 வெள்ளி, சந்தையில் உள்ள ஒவ்வொரு கடைக்கும் 600 வெள்ளி வாடகை ஆதரவு தொகை வழங்கப்படும்.
0: புதிதாக இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து சிறிய நடுத்தர தொழில் நிறுவன ரொக்க மானியம் வழங்கப்படும்.
1: தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களில் உள்ள உள்ளூர் ஊழியர் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி, ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதிகபட்சம் 1500 வெள்ளி ஆதரவு தொகை வழங்கப்படும்.
0: நிதி சார்ந்த சவால்களை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு வழங்கப்படும் மேம்பட்ட உதவிகளை பற்றிய மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம்
1: singaporebudget.gov.sg.
0: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது
1: நிதி அமைச்சு. கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
2: புத்தம் புதிய BYD C-Lion 7ER வாகனத்தையும் C-Lion 8DMI ஏழு பேர் அமரக்கூடிய வாகனத்தையும் பார்க்க வாருங்கள்.
1: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியகோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நாடாளுமன்றம் இன்று கூடுகிறது. உறுப்பினர்கள் 20க்கும் மேற்பட்ட கேள்விகளை சமர்ப்பித்திருக்கின்றனர். மாஜு ஃபாரஸ்ட், கில்மன் பேரக்ஸ் ஆகிய இடங்களில் வீடுகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது பற்றி மன்றத்தில் விவாதிக்கப்படும். பாசிரிஸ் கடற்கரையில் மின்னல் தாக்கி ஆடவர் மாண்டது. சிங்கப்பூரில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் முதலியன குறித்தும் பேசப்படும். மேம்படுத்தப்படும் பகுதிகளில் சுற்றுச்சூழல் தாக்கம், மாற்று இடங்கள் ஆகியவை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவரம் கேட்டு தெரிந்து கொள்வர். பாதுகாக்கப்படும் வனப்பகுதிகள், மரபுடைமை இடங்கள் போன்றவை பற்றியும் வினா எழுப்பப்படும். பாட்டாளி கட்சி சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் வருங்கால பொருளாதாரம் தேவை என்று ஒரு தீர்மானம் சமர்ப்பிக்கவிருக்கிறது. ஜூரோங் துறைமுகத்திலுள்ள கட்டுமான தளத்தில் சாரக்கட்டு குலைந்து விழுந்ததில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று காலை 10 மணி அளவில் உதவி கேட்டு அழைப்பு கிடைத்ததாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தெரிவித்தது. கட்டுமான தளத்தின் 5ஆம் மாடியிலிருந்து சாரக்கட்டு ஒரு வாகனத்தில் விழுந்தது. ஓட்டுநர் இருக்கையில் இருந்த 23 வயது ஊழியர் உயிரிழந்தார். சம்பவம் நடந்த வேலைத்தளத்தின் முக்கிய குத்தகையாளர் HPC பில்டர்ஸ் நிறுவனம். அதன் அனைத்து வேலைகளையும் நிறுத்தி வைக்க மனிதவள அமைச்சு உத்தரவிட்டிருக்கிறது. விசாரணை தொடர்கிறது. ரேஸ்கோஸ் ரோடு பிளாக் 684 உள்ள ஒரு வீட்டில் தீப்பிடித்தது. உள்ளே சிக்கியிருந்த 5 மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 3 மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டதாக சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை கூறியது. நேற்றிரவு 7:30 மணி அளவில் உதவி கேட்டு அழைப்பு கிடைத்ததாக அது சொன்னது. 5ஆம் மாடியிலிருந்த ஒரு வீட்டில் பரவியிருந்த நெருப்பு வேகமாக அணைக்கப்பட்டது. தீப்பிடிக்க என்ன காரணம் என்று புலன் விசாரணை தொடர்கிறது. மியான்மர் ஜனநாயக தலைவர் ஆங் சான் சூச்சியை அனைத்துலக செஞ்சிலுவை சங்க அதிகாரிகள் சந்தித்து பேசியிருக்கின்றனர். அதற்கான படங்களை மியான்மர் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. நோபல் பரிசு பெற்ற திருபாட்டி சூச்சி எங்கிருக்கிறார், அவருடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று 5 ஆண்டுகளாய் வாய் திறக்காத அரசாங்கம் முதன்முறை மௌனம் கலைத்திருக்கிறது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள 81 வயது திருவாட்டி சூச்சி ஆரோக்கியமாய் இருப்பது போல் தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமை திருவாட்டி சூச்சியை சந்தித்ததை செஞ்சிலுவை சங்கமும் உறுதிப்படுத்தியது. 2021 மியான்மர் ராணுவம் திருவாட்டி சூச்சி தலைமையிலான மக்களாட்சி அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை பிடித்தது. அதன் பிறகு முதன்முறை ஓர் அனைத்துலக அமைப்பினர் திருவாட்டி சூச்சியை சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பொறுமை இழந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்ளவும் அமெரிக்காவின் தாக்குதலை தவிர்க்கவும் புதிய பேச்சுவார்த்தை ஈரானுக்கு கடைசி வாய்ப்பு என்று திரு டிரம்ப் கூறியிருக்கிறார். தற்போது பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அவர் சொன்னார்.